0: காலை மணி 8 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் மோசமடைகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 3 வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டிவிட்டது. மத்திய வட்டாரம் ஆக மோசம், அங்கு தரக்குறியீடு 120 புள்ளி. நேற்று காலை வரை 100 புள்ளிக்கு குறைவாக இருந்த கிழக்கு மேற்கு வட்டாரங்கள் இன்று 100 தாண்டிவிட்டன. கிழக்கில் 102, மேற்கில் 103, வடக்கில் 86, தெற்கில் 88. தரக்குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. அப்போது வெளிப்புற நடவடிக்கைகளை பொதுமக்கள் குறைக்க வேண்டும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு ஆலோசனை தருகிறது. இதற்கு முன் புகைமூட்டம் மோசமாக இருந்தது 2023 அக்டோபர் மாதம். இந்தோனேசியாவின் புதிய தலைநகர் நுசாந்தாராவை காட்டுத்தீ நெருங்க தொடங்கியிருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். செயற்கை மழைக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஜூலையில் வறண்ட பருவம் தொடங்கியது முதல் சுமத்ரா கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ எரிகிறது. ஜூலையில் மட்டும் 90,000 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானது. கிழக்கு கலிமந்தானை இதுவரை தீ தொடவில்லை, ஆனால் இப்போது நுசாந்தாராவுக்கு பக்கத்தில் அது போய்விட்டது. தீயை தடுத்து புகையை அடக்க இந்தோனேசியா போராடுகிறது. இப்போதைக்கு ஜகர்த்தா தொடர்ந்து தலைநகரமாக இருந்தாலும் 2028 நுசாந்தாராவை புதிய அரசியல் தலைநகராக அறிவிக்க இந்தோனேசியா திட்டமிடுகிறது. நுசாந்தாரா கலிமந்தான் தீவில் உள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு இடையிலான கோடுகள் மங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் சொன்னார். நிகழ்ச்சியில் முன்னைய இன்றைய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர் கா சண்முகம், தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் இளையர்களுக்காக இளையர்களை நடத்தும் நிகழ்ச்சிகளோடு இன்று தொடங்குகிறது தமிழ் இளையர் விழா. வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக ஏற்பாடு செய்கிறது. கருப்பொருள் ஈடுபாடு, புதிய அமைப்புகள் கைகோர்க்கின்றன. வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் நசீர் கனி.
1: 2021 தொடங்கப்பட்ட தமிழ் இளையர் விழா சிறந்த முறையில் நடைபெறவிருக்கின்றது. இளையர்களுக்கான நிகழ்ச்சிகளை படைக்க இருக்கின்றார்கள். மொத்தம் 11 நிகழ்ச்சிகள் இந்த கூட்டு முயற்சி பல புதிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக AI என்ற செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன், மின்னிலக்க தொழில்நுட்பங்களை சார்ந்த நிகழ்ச்சிகளை இளையர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு படைக்க இருக்கின்றார்கள்.
0: இன்று தொடங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நிறைவடையும். நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 நாளுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். 9 நாளாய் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 பேர் சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நேபாள பெருவெள்ளம் பேரிடரின் மாண்டவர் எண்ணிக்கை 1300 கடந்திருக்கிறது. மேலும் 5500 பேரை காணவில்லை. அவர்களில் 800 பேர் 34 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர். உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. உணவு விநியோகம் தடுமாறுகிறது. தானிய விலை மூவாண்டில் இல்லாத உச்சத்தில் இருக்கிறது. சர்க்கரையும் வானத்தை பார்க்கிறது. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. உக்ரைனின் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருக்கிறது. ஆளில்லா வானூர்தி தாக்கியதாக உக்ரைனிய அதிபர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி சொன்னார். உச்ச பாதுகாப்பு கொண்ட உக்ரைன் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருப்பது இதுவே முதன்முறை. 12 பேர் படுகாயமுற்றதாக தலைநகர் கீவ் மேயர் விட்டாலி கிளிஃப்ஸ்டோ கூறினார். கீவ் நகரம் உச்ச பாதுகாப்பு கொண்டது. அங்கு அரசாங்க கட்டடங்கள் தாக்கப்படுவது மிகவும் அரிது. உளவுத்துறை தலைமையகம் தாக்கப்பட்டது போரில் புதிய நிலைமை என்றும் உரிய பதிலடி உண்டு என்றும் உக்ரைன் சொல்கிறது. கார்பந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இன்று அதிகாலை லிவர்பூல் இப்ஸ்விச் அணிகள் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் லிவர்பூல் வென்றது. ஆட்டத்தின் ஆரம்பத்தில் 6வது 9வது நிமிடத்தில் அலெக்சாண்டர் இஷாக் போட்ட கோல்கள் வெற்றியை உறுதி செய்தன. இந்த பருவத்தில் லிவர்பூல் அணியின் முதல் வெற்றி இது. இதற்கு முன் நியூ காசல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆகிய அணிகளுடன் லிவர்பூல் சமநிலை கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்து அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

லவர் வந்து படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஷான் ரோடனுடைய இசையில பிரதீப் குமார், சிவாங்கி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போறது எல்லாமே இதமான பாடல்கள். பழைய பாடலும் இருக்கு.

0: இதமான பாடல்களை கேட்கிற இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட என்ன கேட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உணவுன்னு வரும்போது, சாப்பாடுன்னு சொல்லும் போது எவ்வளவு தூரம் போவீங்க, எங்கிருந்து எங்க வரைக்கும் போய் இந்த சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும், ஒரு பொடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு செயல்படுவீங்கன்னு கேட்டிருந்தேன். உங்களை பலர் கருத்து சொல்லியிருக்கீங்க. அவங்கள ஒருத்தர் தான் திருமயம் செந்தில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழே எழுதி அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம் ரவிஜி, நான் துவாஸில் இருந்து லிட்டில் இந்தியா செல்வேன் பிரியாணி சாப்பிடுவதற்காக அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் செயல்படலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. சமீபத்துல சிங்கப்பூர்ல நடந்த ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம், இதை கேட்டீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வானொலி பக்கமாவே இருங்க, சரியா?
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE செல்லும் அந்த வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 96.

0: வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்
2: கேட்டாலே பரவசம்.

0: கொஞ்ச நேரத்துல பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இடம்பெறும் இன்னும் சற்று நேரத்துல 8:21 ஆகி விட்டது. நான் கேட்டிருந்தேன் உணவுன்னு வந்துருச்சுன்னா சாப்பாடுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு தூரம் போய் சாப்பிடுவீங்க, எப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் கேட்டப்ப நம்ம கௌரி சங்கர் சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்துட்டாரு. என்ன சொல்றாருன்னு கேட்போமா? இப்போ
1: நான் வந்து இந்தியாவில இருக்கும்போது ஒரு ஹைவேல வந்து ஒரு டெல்லி தாபான்னு ஒரு கடை இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஹைவேல லாரி டிரைவர்ஸ்க்காக வச்சிருந்தாங்க, அங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து அது ஆல்மோஸ்டா வந்து ஒரு என் வீட்டுல இருந்து அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்ப நாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்ல அங்க போய் சாப்பிட்டு வருவோம். ஐ திங்க் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் 60+60 120 kilometers
0: நீங்க பயணிச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உணவு வாய ஊற வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல சந்தேகமே எனக்கு இல்ல. அடுத்ததா நம்ம நம்பி அப்படிங்கிற நேர், அதான் அவர் பேரு நம்புற, அவர் என்ன சொல்றாருன்னா ஜேபிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாரா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. லீலா என்ன சொல்றாங்க, நான் ஜூரோங்ல கூடியிருக்கேன் தம்பி, ஆனா எனக்கு மீ சோத்தோ சாப்பிடணும்னு சொன்னா ரொம்ப பிடித்தது, சாங்கி வில்லேஜ்க்கு வரைக்கும் போய் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பேரு லீலான்னு போட்டிருக்குது, ஆனா பாலா ஜூரோங்னு கடைசியில தெரிவிச்சிருக்கீங்க. எப்படியோ லீலாவா இருந்தா என்ன, பாலாவா இருந்தா என்ன, நீ சோத்துன்னு வந்துருச்சுன்னா சாங்கி வில்லேஜ்க்கு போறதுல அவங்க குறைய இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு, தொடர்ந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சுவாரஸ்யமான அனுபவங்களே உங்களை சில சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு இடையில நான் சமீபத்துல சிங்கப்பூர்ல நடந்த ஒரு ரொம்ப வினோதமான அனுபவம், அதே நேரத்துல நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். நீங்க இணைந்திருங்க என்னோட. இது ஓலி 968 கேட்டாலே பரவசம்.
2: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEBKE செல்லும் வழியில் ஈஷு நந்த பகுதிக்கு பிறகும் துவாசி நோக்கி செல்லும் PIE எடம் சாலை அந்த நுழைவாய்க்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 பள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரதுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: 8:38 ஆகிவிட்டது. கலகலப்பு இரண்டு பர்த்ல இருந்து பாடல் கேட்டீங்க, அதுக்கு முன்னால தனி ஒருவன் பர்த்ல இருந்து பாடல் வந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில அந்த பாடல்கள் இடம்பெற்றன. நான் ரவிஜி உங்க எல்லாத்தையும் கேட்டிருந்தேன், உணவு வந்துருச்சுன்னா சாப்பாடு வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க, வந்து உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த வரிசையில அடுத்ததா அவங்களுடைய அனுபவத்தை மாலத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ஜேபியில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு KFC உணவகத்துக்கு போவாங்களா, ஏன்னா அது கடல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கடலை பார்த்துக்கிட்டே கோழியை சாப்பிடும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அப்படின்னு அவங்க சொல்றது எனக்கும் புரியுது. இந்த KFC நானும் போயிருக்கேன், உங்களை பல போயிருப்பீங்கன்னு நம்புறேன். இது வந்து அந்த ஜாலான் இப்ராஹிம் சுல்தான் இருக்கு இல்லையா, அந்த பக்கமா இருக்கிற KFC, அது அப்படியே ஒரு நடுக்கடல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை பாக்குற மாதிரி அந்த கடல் வந்து அமைஞ்சிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் தான், சந்தேகமே கிடையாது அதுல. அதுக்கப்புறம் அலன் ஜி, இவரு வருஷத்துக்கு 2-3 முறையாவது பினாங்கிற்கு போயிடுவாரா, காரணம் பினாங்ல இருக்கிற நாசி கண்டார், குறிப்பா பினாங் சாலை ஜார்ஜ் டவுன்ல இருக்கிற அந்த கடையில போய் நாசி கண்டார், அங்க ஒரு புடி பிடிச்சாதான் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மலேசியாவிலே சிறந்த நாசி கண்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அலன் ஜி, உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. அவர் சொல்லியிருக்காரு, மொஹமட் காசிம் சொல்றாரு, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தம்பி எப்படின்னு சொல்றேன். அவரு இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உணவு குறிப்பை போய் எடுத்துக்கிட்டு அவரு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவாரா, குறிப்பா இன்னும் ஆரோக்கியமான முறையில செய்து சாப்பிடுவாரு அப்படின்னு கசீம் சொல்லியிருக்காரு. அவருக்கு கைதட்டலனா எப்படி, நீங்க ரொம்ப தூரம் போகாம இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துக்காக ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. சரளா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு உணவகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, சிங்கப்பூர்ல பல மணி நேரம் காத்திருந்து நான் சாப்பிடுவேன், வெயிலோ மழையோ அதை பத்திலாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உணவகத்துல அவங்களுக்கு இந்த லேம் ஷேங் பிரியாணி அதுக்கப்புறம் சமோசா இருக்குல்ல, சும்மா அப்படி இருக்குங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கும் வாயூர்துதான். சரி சரி சரி, வேலை முடிஞ்சோன்னே நானும் போயிட்டு இன்னைக்கு வார இறுதியா இருக்கனால கொஞ்சம் இந்த சீட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிடுறேன். சரி, இப்ப நான் எதனால இந்த கையில எடுத்தேன், இந்த தலைப்பை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சமீபத்துல சிங்கப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஒரு காணொலி வாயிலா இதை நான் பார்த்திருந்தேன். அதாவது சீனாவை சேர்ந்த உணவு விநியோகிப்பாளர் டெலிவரி மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவரு சிங்கப்பூர்ல அவருடைய சீருடையை போட்டுட்டு ஒரு கடையில் நின்னாரு. என்னது இது, வித்தியாசமான சீருடையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அணுகி கேட்டப்ப தெரிஞ்சிருக்கா என்னன்னா, சீனாவிலிருந்து 455 வெள்ளி செலவு செய்து விமானத்தை எடுத்து வந்து இங்க அவரு கரிப்பாஃப பெற்று கொண்டாரு. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்ன ஆச்சுன்னா, சீனாவில ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிற கடையில கரிப்பாஃப் வாங்கியிருக்காங்க, அதனால சீனாவில இருக்கிற உணவு விநியோகிப்பாளர் கிட்டத்தட்ட 455 வெள்ளி சிங்கப்பூர் காசு செலவு செய்து விமானம் ஏறி வந்து இங்க இருக்கிற கடையில அந்த கரிபாஃபா பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு புரியல, சீனாவில கிடைக்காத கரிபாஃபா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, அவங்க தான் சீனாவில இருந்து சிங்கப்பூர்ல போய் வாங்கிட்டு வான்னு சொன்னா இவரும் வருவாரா நீங்க கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் இருக்கிற இந்த கட்டத்துல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இவ்வளவு தூரம் ஃபிளைட் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அதிக அளவுல காசு கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி உணவு விநியோகிப்பு செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, இந்த உணவுடைய விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 13.50 கரிப்பாஃப்காக 455 வெள்ளி விமானத்தை எடுத்து வந்து அவரு மறுபடியும் சீனாவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த கரிப்பாஃப கொடுத்துருக்காரு. எனக்கு இத வந்து எப்படி பாக்குறதே தெரியல. இப்ப அவங்க அங்கேருந்து விடுப்புக்காக இங்க வந்து சாப்பிட்டா அது வேற, அல்லது இவ அந்த மாதிரி அவருக்காக செஞ்சிருந்தா வேற, ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆளு இங்க இருக்கிற கடையில கரிப்பாஃப வாங்குறாங்க, அங்கேருந்து ஒரு ஆளு இங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க போய் கொடுக்குறாங்க. உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு கட்டம் யோசிக்க தோணுது. இன்னொரு கட்டம் பாருங்க, சாப்பாடு தான் முக்கியம் பிகிலே அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த மாதிரி செஞ்சு காட்டுறவங்களும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமா இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். 9:06 போக்குவரத்து நிலவரம். 8:43 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பாக BKE வூட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் வூட்லண்ட் சாலை SLE க்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற மேக்ஸ் ஆன்லைன் SG இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.

0: ஒவ்வொலி 9:68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9:68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9:68
1: கேட்டாலே பரவசம். மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
0: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
1: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
0: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
0: பீட்சா ஹட்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 8:58 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் KJEக்கு பிறகும், TPE PIE செல்லும் வழியில் செங்காங் வெஸ்ட் சாலைக்கு முன்பும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில அந்த பாடல சுப்லாஷினி, அறிவு, ஜிவி பிரகாஷ் குமார், தனுஷ்னு ஒரு பட்டாளமே பாடியிருந்தாங்க. 9:03 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் இடம்பெற போகுது. அற்புதமான எடுத்துக்காட்டுல ஒண்ணுதான் ஆசிரியர்கள். அவங்க நம்ம மேல வைக்கும் செலுத்தும் அன்புக்கும் பாசத்துக்கும், அதே நேரத்தில் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சிக்கும் வார்த்தைகளே இல்லை வர்ணிக்க. அப்படிப்பட்ட ஒரு சில ஆசிரியர்கள் தான் நாங்கள் ஒலி 9 கௌரவிக்கும் விதமாக பேட்டி கண்டுகிட்டு வரோம். ஆக நேற்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில், ஆனந்த் வாரம் நிகழ்ச்சியில் சிறப்பு பேட்டிகளை கேட்டிருப்பீங்க. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆசிரியை தான் நாம சந்திக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் வாரி வழங்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒலி 9:68 ஃபேஸ்புக் பக்கமா நீங்க வரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா லைவா நான் உங்களை சந்திக்கிறேன். சரியா, இணைந்திருங்க என்னோட. நான் ரவி ஜி.
3: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது ஊட்டன்சி நோக்கி செல்லும் BKE ஊட்டலன் சாலை SLEக்கு உட்பட்ட பகுதிகளில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ரிஷி அம்பிகாஸ்.
7: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
8: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
9: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீன சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
8: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
10: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
8: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
11: பருப்பு வெந்ததும் பாசம், வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
8: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 9:68 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
12: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
8: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? ஒலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதா ரைட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப நேரம் 9:13 ஆகிவிட்டது. நான் ரவி ஜி, பேஸ்புக் லைவ்ல இருக்க என்னோட இணையறாங்க ஆண்டர்சன் ஸ்ரங்கன் தொடக்க கல்லூரியின் மூத்த தமிழ் ஆசிரியை கமலவாணி. அவங்க சந்திப்போம். வணக்கம் ஆசிரியை.
1: வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
0: முதல்ல உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகள்.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க பல ஆசிரியர் தின நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க, மாணவர்கள்ட்ட இருந்து வாழ்த்துக்களை பெற்றிருப்பீங்க, ஆனா இப்ப இதெல்லாத்துக்கும் மேல அதிபர் விருதை வாங்கியிருக்கீங்க. அண்மையில முதல்ல ஒலி ஒன்பதாரியில இருந்து எங்களுடைய பெருமை கலந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லியே ஆகும் இடத்துல.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: அதிபர் கையால விருது வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தருணம். அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கறத தான் நீங்க நிச்சயம் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த விருதை வாங்கி கொள்ளும் போது அதிபரோட உரையாடுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதா, அவர் ஏதாவது சொன்னாரா, அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற இடத்துல.
1: கண்டிப்பா அந்த உரையாடல்ல வந்து தமிழ் மொழி புழக்கம் பற்றி அவர் கேட்டாரு. எப்படி மாற்றம் அடைந்திருக்கு, இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தையும் கலந்து பேசுறத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். அதுல வந்து அவருக்கு அந்த அது குறித்த ஒரு ஆர்வம், அந்த சிந்தனை இருப்பத நம்மளால பார்க்க முடியுது. அதே சமயம் ஆங்கிலம் அதிகமாக கலந்து தமிழ் பேசுவத வந்து அவர் ஒரு பாதிப்பா பாக்குறதையும் என்னால உணர முடிஞ்சிச்சு.
0: பிரமாதம், இவ்வளவு பெரிய உயரிய பதவியில ஒரு தமிழர் உட்கார்ந்துருக்காரு, அதுவும் நமக்கு பெருமை சேர்க்கிறார் நினைக்கும் போது அதுவும் ஒரு தனி மகிழ்ச்சி தான். சரி, இப்ப உங்களுடைய ஆசிரியர் பயணத்துக்கு வருவோம். நீங்க பல ஆண்டு காலமா இந்த தொழில இருக்கீங்க, ஆரம்பத்துல இந்த துறைக்கு வருவதற்கான காரணம் என்ன ஆசிரியர்?
1: ஆர்வம் தான். ஒரு தொழில் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு விருப்பம். ஏன்னா நான் சிறு வயதா இருக்கும் போதே நானே வந்து கற்பனை பண்ணிருக்கேன், நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதுற மாதிரியே யாரோ எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, சொல்லி கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு கற்பனை கலந்த ஒரு நடிப்ப, அந்த ஒரு ஆர்வம் அப்பையில இருந்து தொடங்கிடுச்சு எனக்கு.
0: நாடக பாவனையில செய்து பாத்தீங்க.
1: ஆமா ஆமா. அது மாதிரி கையெழுத்து பத்தி பேசும்போது ஆசிரியர்களுக்கு அழகான கையெழுத்துனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அழகான கையெழுத்து இருந்தது இல்ல, ஆனா நான் வந்து அந்த கையெழுத்தை மாத்தணும்னு சொல்லி எக்ஸசைஸ் புக்ல கருத்தறிதல் பகுதியை முழுசு முழுசா எழுதி எழுதி பார்ப்பேன். அப்படிதான் நான் என்னுடைய கையெழுத்தை மாத்திக்கொண்டேன். அதனால அந்த அது இன்னமும் அந்த எழுத்து, அந்த போர்ட், அந்த ஆசிரியர், அந்த வளங்கள் என்பது ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம்.
0: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது எனக்கு ஏன் ஞாபகம் வருது, சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், அப்பலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இந்த சிடி இருக்கும், இப்ப கிடையாது, அதுல பாட்டு போட்டு நானே வந்து அறிவிப்பாளர் மாதிரி அறிவிப்பு செய்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொழில் மேல, அந்த துறை மேல நமக்கு ஆர்வமும் அன்பு இருந்ததுனாலதான் அதை செய்ய முடிஞ்சது இல்லையா? சரி,
1: ஆமா, நம்ம சொல்லுவாங்களே, நம்ம வந்து எவ்வளவுக்கு கனவு காண்றோம், அந்த விஷயத்துல கற்பனையா வாழ்றோமோ அது நிஜமா பழிக்கும்னு சொல்றதுக்கு இப்ப நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா?
0: ரொம்ப நன்றி ஆசிரியை. இந்த தொழில்ல நான் முன்னாடி எனக்கு தெரியாது, போக போக வளர வளர நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் சிறப்பா உங்களுடைய பாடத்தை கற்பித்தாலும் அதையும் தாண்டி மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னா அவங்க மனசுல ஒரு இடம் பிடிக்கணும். அது பல ஆசிரியர்களும் வந்து ரொம்ப நுணுக்கமான முறையில கையாள்வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி கொடுப்பாங்க, சிலர் கண்டிப்பா இருப்பாங்க, எனக்கு இப்படி வந்திருக்காங்க ஆசிரியர்கள், அப்படி இருந்திருக்காங்க, நான் ரொம்ப சுட்டின்னு வச்சுக்கோங்களேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்ம கிட்ட சகஜமா உரையாடுவாங்க. இதுல எந்த அணுகுமுறையை நீங்க கையாண்டீங்க, அதுக்கு காரணம் என்ன ஆசிரியர்?
1: நான் வந்து கண்டிப்புடன் இருக்கக்கூடிய அன்பை தான் நான் என்னுடைய அணுகுமுறையா பார்ப்பேன். நான் எந்த வகுப்புக்கு போனாலும் முதல்ல சொல்லிடுவேன், நான் வந்து உங்க அம்மா, நீங்க என்னோட பிள்ளைங்க, அதனால நான் அந்த கண்டிப்பை காட்டுவேன். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்க இருந்து நிறைவேற்றுவதற்கு நான் முதல்ல நிற்பேன். அது வந்து என்னோட பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால எங்க போய் சில வாட்டி பேசணும்னால எங்க ஆசிரியர் எங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு தாயினுடைய கண்டிப்பு இருக்கும். அதே சமயம் ஒரு தாயின் தாய் வந்து தன் குழந்தைகள்கிட்ட எப்படி பாசமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்புனா முதல்ல நின்று அவங்களை பாதுகாப்பதும் அவர்களுடைய முன்னேற்றத்துல காட்டக்கூடிய அக்கறையும், அதுதான் என்னுடைய அணுகுமுறை.
0: பிரமாதம். இப்ப நீங்க ஒரு மாணவியா இருந்தப்ப உங்களுக்கு வந்து அறிவியல் மற்றும் தமிழ் மேல அதிக ஆர்வம் இருக்கு. வரலாறு வரலாறு
1: வரலாறு
0: வரலாறு அதிக ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன் குறிப்பிட்டு வரலான்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்ரீ?
1: அது என்னன்னு தெரியல, அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். நான் வந்து சிறு வயதிலேயே நூலகத்துல போய் இந்த டைனஸ்டி இந்த மாதிரி ராஜா கதைகளை எல்லாம் எடுத்து அது எவ்வளவு திக்கா இருந்தாலும் உட்கார்ந்து படிப்பேன். அப்ப வந்து அந்த அது அதன் மேல ஒரு ஈர்ப்பு. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ வரலாறுனா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும், தேதி ஞாபகம் வச்சிருக்கணும். அது எனக்கு ரொம்ப சகஜமா வரும். அதே சமயம் நான் மெமரைஸ் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன், எனக்கு ரொம்ப உதவி செய்யும். அப்புறம் வந்து நான் சொல்லுவேன், இப்ப கூட இலக்கிய மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு வரலாற்று மாணவனும் இலக்கிய மாணவனும் தன்னை ஒரு வழக்கறிஞர் மாதிரி எண்ணிக்கணும். அவங்க எழுதும் போது எத்தகைய சான்றுகளை எடுத்து காட்டணும், அது எப்படி வலிமையா முன் நிறுத்தணும் என்பது. சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரலாறுன்னு சொல்லும்போது.
0: ரொம்ப அழகா வரலாறையும் தமிழையும் இணைத்து நீங்க மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆசிரியர். இதை கேட்கறதுக்கு
1: நன்றி.
0: பொதுவா வந்து தமிழ் வகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நான் வெளிப்படையா சொல்றேன்னு, நான் படிக்கும் போது நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் வகுப்புக்கு போவேன். அப்போதான் என்னுடைய எல்லா நண்பர்களையும் சந்திக்க முடியும். ஏன்னா நாங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்போம் வகுப்புகள், உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் கிளாஸ் வந்தாதான் எங்களுடைய அடாவடியே ஆரம்பிக்கும். ஆனா அதையும் தாண்டி நீங்க சொன்னது போல எனக்கு நீங்க சொல்ல சொன்ன ஞாபகங்கள் வருது. என்னுடைய வகுப்புலயே ஆசிரியர் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பா மாதிரி அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க. அது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போற மாதிரி இருக்கும் தமிழ் வகுப்புகள். அதுவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இப்ப வகுப்புகளை தாண்டி ஆசிரியர்கள் பக்கம் நான் வரேன். இந்த தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா பல ஆசிரியர்கள் முன் வரணும், குறிப்பா தமிழ் கற்பிக்க முன் வரணும். சில பேருக்கு அந்த ஆர்வம் இயல்பாவே இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், அச்சப்படலாம். ஆக வளர்ந்து வரும் ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர்ங்கிற முறையில நீங்க என்ன குறிப்புகளை கொடுப்பீங்க?
1: எல்லாமே கற்றல்தான். இன்னொன்னு எந்த துறையா இருந்தாலும் அதுக்குள்ள போகிறதுக்கு ஒரு தைரியமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். அது வந்து நம்ம முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கணும். நம்மளோட துறையிலும் சில வாட்டி சில பிரச்சனைகள் வரும். நாம வந்து கற்பிக்கும் போது சில தவறுகளை செய்யலாம், ஆனா அதற்கு நம்ம வந்து நம்ம வந்து அவர்கள்கிட்ட அந்த மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அடுத்து அதை எப்படி கொண்டு போகணும்னு பாக்கணும். நான் என்னோட மாணவர்கள்ட்ட மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏதாவது தவறா போயிட்டா உடனே சொல்லுவேன், ஐயோ ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்வேன். என்னுடைய கற்பித்தல் பயணத்திலும் நான் தவறு செய்திருக்கேன். அப்ப சில ஆசிரியர்கள் அதை எடுத்து கூறியிருக்காங்க. நான் உடனே வந்து அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, ஓகே ஆசிரியர், இப்ப நான் என்ன செய்யணும், இதை எப்படி நான் சரியா கொண்டு போகணும்னு கேட்டுக்கொண்டேன். அந்த ஆர்வமும் ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா அதற்குரிய அடுத்த முன்னெடுப்பு என்ன என்பதையும் அவங்க சிந்திக்கணும். கற்றல் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கணும். இது ஆசிரியர் துறையின் மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும். அடுத்து வந்து இன்றைய மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது ஒரு சவால் தான். ஏன்னா அவர்கள் வந்து அதிகமா ஆங்கிலம் பேசக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வகுப்புக்கு வரும்போது என்னுடைய வகுப்புல எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றத நான் பார்ப்பேன். அப்ப என்னுடைய மாணவர்கள் யாராவது அதிகமா ஆங்கிலம் தான் வரும், எனக்கு தமிழ் வராதுன்னு சொல்லும் போது நான் அங்க இரண்டு மொழியையும் பயன்படுத்துவேன். அதாவது நான் அவர்களுடைய அவங்க கிட்ட சொல்ல, நீங்க பேசுங்க, நீங்க அங்க ஆங்கிலத்தை கொண்டு வரும்போது நான் வந்து ஒயிட் போர்ட்ல எழுதிட்டு அதை எப்படி தமிழுக்கு மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப என் மாணவர்கள்ட்ட ஒரு புத்தகமே இருக்கும், ஒரு சின்ன புத்தகம் இருக்கும். அப்ப நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து ஆங்கிலத்தை இருக்கும்போது அது எப்படி தமிழ்ல சொல்லணும், இல்ல ஒருத்தவங்க வந்து பேசும்போது ஒரு தமிழ் வார்த்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் உடனே கேட்பேன், சரி இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லிட்டாங்கன்னா இதை எப்படி தமிழ்ல சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பல பாடங்கள்ல என் போர் நிறைந்து இருக்கும் அவ்வளவு சொற்கள். அதனால அவங்களுக்கு அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்களை அப்படியே தமிழின் பக்கம் கொண்டு வந்து அவங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு பயம் இல்ல ஆசிரியை. நான் கேட்பேன், ஓரளவுக்கு அவங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு வரும்போது வகுப்புல முக்கால் வசி பேர் கை தூக்குவாங்க, எனக்கு ஓரல் பயம், ஓரல் பயம். தமிழ் பேசக்கூடிய மாணவர்களும் கூட அப்ப அவங்களுக்கு நிறைய அதெல்லாம் எடுத்து சொல்லி அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி கொடுத்தோன்னே ஓரல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னு கேட்பேன், இப்ப எப்படி இருக்கு, எங்களுக்கு தைரியமா செய்ய முடிஞ்சிச்சு ஆசிரியை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழும் எங்களால பேச முடியும், அதை எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறேன். அப்ப இறுதி கட்டத்துல அவங்க தமிழ் பக்கம் வந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா.
0: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்க வகுப்புல படிச்சிருந்தா இன்னும் பல தகவல்கள் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட ஒரு மாணவி தான் நினைக்கிற ராணி அவர்கள், அற்புதமான ஆசிரியை அப்படின்னு உங்களை பாராட்டி இருக்காங்க, வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுடைய முன்னாள் மாணவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ?
1: கோபம் பல மாணவர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து எங்களுடைய தமிழ் மொழி விருப்ப பாடத்திட்ட மாணவர்களும் அப்புறம் எங்களோட சிசிஐ மாணவர்களும் தமிழ் நாடகம் மற்றும் நடனம் என்ற மாணவர்களும் சேர்ந்து அக்னி என்ற நிகழ்ச்சியை படைப்பாங்க. அது வந்து தமிழ் மொழி மாதத்தின் போது நடத்தப்படும். அப்ப அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 50-60 முன்னாள் மாணவர்கள் வந்து நிப்பாங்க உதவிக்கு. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாங்க சொல்லுவோம் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து நிப்பாங்க, அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய ரிஹர்சல்ஸ்ல இருந்து சில பேர் வந்துருவாங்க, நடனத்துக்கு உதவி செய்ய, நாடகத்துக்கு உதவி செய்ய. அப்புறம் எம்சி என்னோட மாணவர்கள் முழுக்குமே என்று வந்து என்ன தைரியப்படுத்தும், அசரே பயப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. அதை பார்க்கும்போது நாங்க 3 ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம்னா, திருமதி திக்வணி, குமாரி கலைவாணி, நாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது வந்து எப்படி ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளவு பெரிய கூட்டமா வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரீங்களா வந்து உதவி செய்றீங்களா, டிபேட்ஸ்க்கு உதவணும், இல்ல வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஆசிரியை சொல்லுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் கடந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், 2019 நாங்க 2 காலேஜும் மர்ச் பண்ணோம், அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மாணவர்கள் வந்து நிற்பார்கள். அப்புறம் என்கிட்ட படித்த மாணவர்கள், சிரங்கம் தொடக்க கல்லூரியில படித்த மாணவர்கள் அவங்களும் வந்து நிற்பாங்க. முக்கியமா சையத் அஷ்ரத்துல்லா, எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும்னா சொல்லுவேன், சையத் வந்துருன்னு, எனக்கு கொஞ்சம் நடுக்கமா இருக்குன்னு. முக்கியமா ஆசிரியர் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நான் வந்துடுறேன் ஆசிரியர். 2 பேரும் உட்காந்து ஒரே சிந்தனை ஓட்டம், அந்த நாடகத்தை எப்படி கொண்டு போகணும், ஒரு வில்லு பாட்டு கதா கதாச்சேபத்தை எப்படி கொண்டு போகணும்னு ரொம்ப ரசிச்சு எழுதுவோம். அதோட என்னோட மாணவர்களுக்கு வந்து கதா கலச்சேபத்தை எப்படி நடிக்கிறதுன்னு சாயிட் வந்து ஒவ்வொரு அக்னியிலயும் எனக்கு வந்து உதவி செய்வாரு.
0: பிரமாதம். இப்போ இந்த அதிபருக்கான விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது உங்களுடைய வெற்றி மட்டுமே இல்ல, தமிழ் ஆசிரியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கீகாரம் தமிழ் ஆசிரியர்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: என்ன வந்து சென்ற ஆண்டும் வந்து என்னோட பள்ளி தலைவர்கள், கல்லூரி தலைவர்கள் வந்து நியமித்தார்கள். அப்ப வந்து சென்ற ஆண்டு எனக்கு கிடைக்கல. ஆனா நம்ம ரொம்ப நினைவு கூர்ந்து பார்த்தோம்னா, போன வருஷம் வந்து தமிழாசிரியர் திருமதி உஷா வந்து இந்த விருதை வென்றார்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை தான் நம்மளோட தமிழாசிரியர்களுக்கு. அப்ப நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப நான் என் கணவர்கிட்ட கேட்டேன், இந்த விருது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், இது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு, எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இந்த வருடம் January என்னுடைய கல்லூரி தலைவர்கள் எனக்கு சொன்னாங்க, உங்களை நாங்க மறுபடியும் நியமிக்கிறோம்னு. நீங்க கேட்டீங்கல்ல இது எவ்வளவு பெரிய அங்கீகாரம்னு, அதோட பெரிய அங்கீகாரம் நம்மளுடைய கல்லூரி பள்ளி தலைவர்கள் வந்து நம்மளை வந்து நீங்க இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அதை நியமிக்கிறாங்களே தொடர்ந்து, அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா என்னோட தலைவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்க எல்லாரும் முடிவு செஞ்சுட்டோம், உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிற வரைக்கும் உங்களை நாங்க நியமிக்கணும்னு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா, தமிழாசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். அடுத்து வந்து இந்த விருது வந்து தமிழாசிரியர்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும் போது, இது நான் மட்டும் பெற்ற விருது இல்ல, ஒட்டுமொத்த தமிழாசிரியர்களுக்காக நான் பெற்ற விருதுன்னு தான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து தமிழாசிரியரா போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் வாங்க, உங்களுக்கான உங்களை எங்கேயுமே வந்து யாரும் தடை செய்ய மாட்டார்கள். நீங்க ஒரு தமிழாசிரியராக இருக்கிறீங்கன்னு நீங்க எந்த எல்லைக்கும் சென்று அந்த உச்சத்தை தொடலாம். நீங்க வந்து தலைமை ஆசிரியராகவோ இல்ல ஒரு நிறுவனத்தின் ஒரு பெரிய நிலைக்கு பின்னாடி உங்களை நியமிக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். எந்த ஒரு நிலையிலும் யாரும் வந்து தடுக்க மாட்டார்கள், இவர்கள் இந்த மொழி ஆசிரியர்கள் அப்படின்னு. அதனால தமிழ் ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரியான அதிபர் விருது கிடைக்குதுன்னு சொல்லும் போது அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம், அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எல்லாராலையும் முடியும். அது
0: பிரமாதமா சொல்லியிருந்தீங்க ஆசிரியர். ஏன்னா நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவ்வளோ தூரம் தான் போக முடியும், நம்ம இவ்வளோ தான் செய்ய முடியும்னு. நீங்கள் சொன்னது போல சில பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக கூட இருக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்கள்.
1: வந்து
0: இப்போ அதிபர் விருது வரைக்கும் வந்திருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு சான்று தேவையே இல்லை. மாணவர்கள் இளையர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தடுத்து தமிழ் ஆசிரியர்கள் வந்தால் தான் நமது மொழி வாழும் மொழியா இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த இடத்துல.
1: ஆமா கண்டிப்பா. ஆமா இன்னைக்கு நாம நிறைய பேர் வந்து இன்னைக்கு தமிழை எடுத்து ஆர்வமா படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கும் தமிழாசிரியர் ஆகக்கூடிய அந்த நிலை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த துறைக்குள்ள வருங்க. பல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்காக செய்ய முடியும்.
0: நிச்சயமா உங்களுடைய மாணவியின் பெற்றோர்
1: என்னுடைய அம்மா வந்து அந்த வகுப்புக்கு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நான் சும்மாவே பாட்டுக்கிட்ட ஆடிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும்னு. அப்ப என்னை கொண்டு போய் அப்போது அப்சரஸ் வந்து அப்சரஸ் இல்ல கமலா கிளப்ல வந்து நாங்க ஆரம்பிச்சோம். திருமதி நீலா சத்தியலிங்கம் என்னுடைய குருவுடன் நான் அந்த பயணம் வந்து அப்போதுல இருந்து தொடங்கியது. நிறைய வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். இந்த பொறுமை என்பது என்னுடைய நடன ஆசிரியர் எனக்கு கொடுத்த ஒரு வரம் தான், ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவங்க என்னைக்குமே ஏசி நாங்க பார்த்ததே இல்லை. நாங்க எப்படி ஆடினாலும் டலிங் இப்படி பண்ணு, டலிங் அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை வந்து அப்படியே நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நான் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அதனால நான் வந்து அவங்களுடைய மாணவராக இருந்தேன். அதன் பிறகு அவங்களுக்கு கீழே நான் வந்து ஆசிரியராக வகுப்பெட்டேன். சீமா என்னுடைய நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த போது என்னுடைய தொடக்க மாணவின்னு சொல்லலாம். சீமா என்னுடைய மாணவி. இப்ப அவங்களே அங்க வந்து ஒரு குருவா இருக்கிறாங்க.
0: ஆசிரியை நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் இத்தனை மாணவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பல சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அர்ப்பணிப்புகளை செஞ்சு இருக்கணும். அது உங்க நேரமா இருக்கலாம். அந்த அர்ப்பணிப்புகளை பத்தி நீங்க சொல்லணுமே இந்த இடத்துல, ஏன்னா அதுவும் ஒரு பகுதி இல்லையா உங்க வாழ்க்கையில.
1: கண்டிப்பா நேரம் என்பதுதான். ஆனா நான் என்னோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா நான் என்னுடைய நேரத்தை முழுக்க வந்து ஆசிரியர் ஆகுறதுல அதிகமா செலவு பண்ணும் போது என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் அதை புரிந்து கொண்டார்கள். என்னுடைய கணவரும் ஆசிரியராக இருந்தார். சோ அவருக்கு வந்து இந்த தொழிலுடைய நிலைகள்லாம் நல்லா புரியக்கூடிய ஒருத்தர். அதனால என்னோட பிள்ளைகள் கூட நிறைய சமயம் வந்து ஆசிரியர்கள் எப்படி பள்ளியில சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பது மிக குறைவு. ஆனா என்னுடைய ரெண்டு மகன்களும் இந்த நேரத்துல நான் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டானுங்க. நான் அவங்களுக்கு உட்கார்ந்து தமிழ் சொல்லி கொடுத்ததே இல்லை, கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பேன். மற்றபடி அவங்க தமிழ் ரெண்டு பேருமே தமிழ்ல ரொம்ப சிறப்பா செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் தான் அதற்கு காரணம். முக்கியமா வந்து நேரம் தான். மற்றபடி வந்து இந்த துறையில வந்துட்டா எல்லா ஆசிரியர்களுக்கும் இது ஒரு ஏதோ ஒரு நேரத்துல களைப்பா இருந்தாலும் இத சொல்லி குறையா, இதுதான் என்னோட தொழிலுடைய குறைன்னு பார்த்து கொண்டு யாரும் வந்து வகுப்புக்கு செல்ல மாட்டாங்க. ஏன்னா வகுப்புக்குள்ள நீங்க எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வகுப்புக்கு வெளியே வந்து ஆசிரியர்கள் வேறு ஒரு முகம், சில சமயம் அந்த களைப்பு இருக்கும், சில விஷயங்கள்ல அந்த கோபம் இருக்கும். ஏன்னா நாமளும் மனிதர்கள் தான். ஆனா வகுப்புக்குள்ள போயிட்டோம்னா அத்தனையும் மறந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், அது மாணவர்கள்ட்ட எப்படி போய் சேரப்போகிறது என்பதுதான். அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய, அதான் அன்னியன் மாதிரி, ஆனா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சேஞ்ச். ஆமா, அது ஒரு தனி உலகம் எங்களோட. ஆமா, எங்களோட வலி எல்லாமே சில சமயம் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். அதெல்லாம் கூட இந்த வகுப்புக்குள்ள போனோன்னு எங்கடா போச்சுன்னு தெரியாது. ஏன்னா மாணவர்களோட அந்த கலந்துரையாடல், அவங்களுக்கு போய் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் போய் சேர்க்கறதுல நம்மளுடைய கவனம், இது எல்லாமே நம்மளை மாற்றிவிடும்.
0: கல்யாணி பாலகிருஷ்ணனும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு தெரிந்தவர் நினைக்கிறேன்,
1: இல்ல நிறைய பேர் உள்ள வந்து வாழ்த்து சொல்றாங்க. உங்க அத்தனை பேருக்கும் நன்றி. என்னுடைய மாணவர்களா இருந்தீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாமல் மற்றவர்களாக இருக்கும் போதும் எனக்கு வாழ்த்து சொல்றத நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: ஆசிரியை, உங்களுடைய அற்புதமான பயணம் அது இன்னும் தொடர்தான் போகுது, அதுல எந்த வித சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. அடுத்தடுத்து நீங்க எதை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா அதிபர் விருது வரைக்கும் வந்துட்டீங்க, அடுத்து ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா, இந்த தொழில்நுட்பம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதுல நான் இன்னும் சிறப்பா இருக்கணும், அதுதான் என்னோட இப்படி முதல் இலக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கு அவங்க கிட்ட ஒரு பாடத்தை கொண்டு சேர்க்கும் போது எல்லா இடத்திலும் தொழில்நுட்பம் வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை, இதுதான் எங்களுக்கும் சொல்லப்படுகின்றது. ஆனால் தேவையான இடத்துல அவங்களுக்கான கவனத்தையும் அவங்களுக்கான ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த தொழில்நுட்பம் கண்டிப்பா உதவி செய்யும். அதுல இன்னும் சிறப்பா விளங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து என்னுடைய கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. நான் எங்க போய் கடைசியில எந்த நிலையில இருக்கணும்னு அது அந்த நிலைக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நான் வந்து அந்த நிலைக்கு இன்னும் தயாரா இருக்கிறேனான்னு சொல்லும்போது, நான் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் எப்படி என்னுடைய மாணவர்கள், ஏன்னா எனக்கு மிக முக்கியம் வந்து என்னுடைய மாணவர்கள் தான், அவங்களுக்கு எப்படி போய் இந்த கற்பித்தல போய் சேர்க்கிறது. ஏன்னா சில சமயம் சிரமமா இருக்கும், சில மாணவர்கள்கிட்ட நான் கோபப்பட்டிருக்கேன், ஏண்டா நம்ம வந்து இவ்வளவு சொல்லும் போது ஏன் வந்து இந்த அணுகுமுறையை எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஒரு ஸ்லோகனே வச்சிருக்கேன், டாக் அண்ட் யூ வில் பி என்லைட்டன்ட், ஆங்கிலத்துல சொல்வாங்க. அந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல தயக்கங்கள் நீங்கும், நீங்க பல விஷயத்த கத்துக்குவீங்க. அதனால எங்க மாணவர்கிட்ட நான் சொல்வேன், இந்த கிளாஸ் வந்து போரிங்கா இருக்கக்கூடாது, நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நல்லா இருக்காது, நீங்க எல்லாரும் கலந்து பேசணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அது தவறா இருக்குன்னு நான் எப்ப உணர்வேன்னா நீ பேசும்போதுதான். எடுத்த விட மாணவர்களை நம்ம அடிக்கடி சந்திக்கும் போது அவங்க பேச்சுலதான் அவங்களோட நிலை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதை நான் ரொம்ப வலியுறுத்துவேன். ஆனா சில மாணவர்கள் பேசவே மாட்டார்கள், அது வந்து எனக்கு அது ரொம்ப பாதிப்பா இருக்குமா அப்படின்றது. ஆனால் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசுவேன். ஆனாலும் எனக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிந்தனை வந்து எப்படி இந்த ஆண்டினுடைய மாணவர்களை அடுத்த ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு, அதை நோக்கி போகும்போது நான் எங்களுடைய பாடம், எங்களுடைய கற்பித்தல் அணுகுமுறை, இதனத்திலயும் நாங்க கவனம் செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியரும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த கற்றல் அவர்களுடைய மாணவர்களுக்கு போய் சேரும்படியாது செயல்படுகிறார்கள். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்ன டார்கெட், என்ன வந்து உங்களோட கோல்னா இதுதான் ஆசிரியர். இத நான் வந்து நான் என்னுடைய தமிழ் முரசு பேட்டியில நான் சொல்லியிருப்பேன், நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து அறிய சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம அமைதியை அதை செய்து கொண்டு இருக்கும் போதும் யாரும் பார்க்கிறார்கள், மற்றவர்கள் உணர்கிறார்கள், அந்த மாற்றம் அங்கு நடக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
0: அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆசிரியை, நீங்க மாணவர்களை பேச விடணும்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஏன் ஞாபகம் வந்துருச்சு, நான் மட்டும் உங்க வகுப்புல இருந்தேன்னா நீங்க வாயை பொத்துனா கூட நான் நிறுத்த மாட்டேன், அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே
1: இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி மாணவர் வேணும்.
0: இங்க கோமதி அன்பழகன் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க, பெரியம்மா பெரியப்பாவுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு அவங்களை தெரியும் இல்லையா?
1: ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல நான் என்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்குள்ள அந்த தமிழ் ஆர்வத்தை விதைத்தது அவங்கதான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் வீட்டுல பேசுவாங்க, செய்தித்தாள்னா தமிழ் முரசுதான், வானொலினா இப்ப ஒலின்னு சொல்றோம், அன்று இருந்து தமிழ் வானொலி அது 9 மணி வரைக்கும் தான் இருக்கும் நைட்டு. காலையில ஆமா காலையில ஆன் பண்ணாங்கன்னா நாங்க வந்து எஸ்பி சியா அந்த இதுல இருந்து
0: சிங்கப்பூர் பாக்ரேட்.
1: ஆமா ஆமா அப்ப வந்து காலையில அம்மா ரேடியோ ஆன் பண்ணாங்கன்னா அது 9 மணி வரைக்கும் ஓடும். தொடர்ந்து வந்து தமிழ் தான். அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பிடித்த ஒரு பரிசுன்னு சொன்னா புத்தகங்கள் தான். அப்ப அந்த புக் ஃபேருக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் நிறைய புக் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் மாதம் மாதம் அம்புலி மாமா வந்துரும். இப்படி வந்து அதெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அம்புலி மாமா அந்த கதைகள்லாம் அதெல்லாம் வந்துடும் வீட்டுக்கு. நான் ஒரு ஆள் அதை எடுத்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்குள்ள அந்த தமிழை வந்து கொண்டு வந்து சேர்த்ததும் நான் வந்து ஆசிரியர் துறைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய ஆசை அங்க எவ்வளவு இருந்துச்சோ அதே ஆழத்துல என்னோட பெற்றோர்களுடைய ஆசையும் இருந்துச்சு. அதனால இந்த நேரத்துல என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: அந்த அற்புதமான உள்ளங்களுடைய பெயர்களை நீங்க சொல்லிடலாமே.
1: என்னுடைய அப்பாவோட பேர் வந்து பாலையன், எங்க அம்மாவோட பேர் வந்து மீனாட்சி.
0: இருவருக்கும் இந்த நேரத்துல பெரிய வாழ்த்து சொல்லியாகணும். அற்புதமான ஒரு ஆசிரியை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. உங்ககிட்ட பேசினதுல நேரம் போனதே தெரியல. உங்க வகுப்பு அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா
1: இருக்கணும் அதுக்கு என்னுடைய மாணவர்கள் தான் சொல்லணும்.
0: நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க வகுப்புக்கும் வரணுங்கிற ஆசை எனக்கும் வந்துருச்சு. ஆசிரியை கண்டிப்பா வரேன். இந்த காலை வேளையில உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையானதுக்கு மிக்க நன்றி. நீங்க சொன்னது போல பல இலக்குகளை நோக்கி போறீங்க. உங்க அடுத்தடுத்த இலக்குகள் வெற்றி பெற அதன் வாயிலா உங்களை மீண்டும் சந்திக்க ஒளி ஒன்றுதாரிட்டு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம். மீண்டும் இங்கிருந்து எங்களுடைய வாழ்த்துகள். எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.
1: இந்த தருணத்துல நான் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து அதுவும் தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு நிலையை அடையும் போது அது அவங்களோட வெற்றியா எடுத்துக்கொண்டு அதை வந்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த ஒரு பேட்டியில கலந்து கொண்டு என்னுடைய மனத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்த ஒளி 96.68 என்னுடைய மிகப்பெரிய நன்றி.
0: நேர்களே, ஆசிரியை அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அவங்களுடைய வெற்றி பாதையை பத்தி நம்ம பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா அவங்க மட்டுமே பொறுப்பு இல்லை. தமிழ் சிங்கப்பூர்ல வாழ் மொழியா இருக்கணும்னு சொன்னா அது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. அதுதான் இந்த பேட்டியின் வாயிலா நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புறோம். கமலவாணி அவர்கள் அதிபர் விருது வென்றிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் வாழ்த்துகளையும் வாரி வழங்கிக்கிட்டே வாங்க இந்த ஃபேஸ்புக் காணொலிக்கு கீழே. தொடர்ந்து நாம இணைந்திருப்போம் ஒலி 9:08. மீண்டும் கமலவாணி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஆசிரியை.
1: நன்றி நன்றி.
0: ஆக ஃபேஸ்புக் வாயிலா நான் இப்ப விடைபெற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து ஒளி 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த பக்கமா வந்து நீங்க பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 9:41 ஆகிவிட்டது.
2: ஒளி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் CTESLA exit அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: சேனிசீதன்ற தேவாவுடைய சில பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் சித்ரா பாடல் வழங்கியிருந்தாங்க. அருணாச்சலம் பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
0: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
0: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
0: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
7: M1 வழங்கும் மேக்ஸ்.
6: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
8: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: 53 போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் அங்கேயும் போக்குவரவு அதிகமாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

காலை மணி 10 மீடியா கோப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்தன. அமெரிக்கா மட்டுமே அதை எதிர்த்தது. 400 ஆண்டாக தவறான உலக வரைபடம் பயன்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடுகள் கூறின. அந்த தவற்றை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டன. தற்போது பயன்படுத்தப்படும் உலக வரைபடம் 1569 உருவாக்கப்பட்டது. அதில் பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கும் நாடுகள் பெரிதாக தெரிகின்றன. கிரீன்லாந்து ஆப்பிரிக்க அளவுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா கிரீன்லாந்தை விட 14 மடங்கு பெரியது. உலக வரைபடம் ஐரோப்பாவை பெரிதாக காட்டி மற்றவர்களை சின்னதாக காட்டுகிறது என்பதை ஐக்கிய நாட்டு தீர்மானம் ஏற்றுக்கொண்டது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கு 3 வட்டாரங்களில் மத்திய வட்டாரம், கிழக்கு, மேற்கு ஆகியவற்றில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்திருந்தது. 8 மணிக்கு தேசிய சுற்றுப்புற அமைப்பு தந்த நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே குறியீடு 100 மீறியிருக்கிறது. மத்தியில் தற்போது குறியீடு 117. கிழக்கிலும் மேற்கிலும் குறியீடு 100 சற்று கீழே இறங்கியுள்ளது. மேற்கில் 99, கிழக்கில் 98. வடக்கிலும் தெற்கிலும் காற்று தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. வடக்கில் 84, தெற்கில் 87. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 மணிக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு முதன்முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 சிங்கப்பூர் அந்த அளவுக்கு புகைமூட்டத்தை பார்த்தது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற, போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவு துறை பிரிவின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானுடன் நடப்பது போர் அல்ல என்று கூறியிருக்கிறார். அது ஒரு பெரிய பொருட்டல்ல என்றார் அவர். இதற்கு முன் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் பிணக்கு போர் அல்ல என்று கூறியிருந்தார். அதை அதிபர் டிரம்ப் ஆதரித்தார். பிணக்கு எப்போது முடியும் என்ற கேள்விக்கு திரு ஜேடி வான்ஸ் பதில் சொல்லவில்லை. அதிபர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரானுடன் நடக்கும் போரை கடுமையாக கருத வேண்டியதில்லை என்றார். போருக்கு இதுவரை அமெரிக்கா $37 பில்லியன் மேல் செலவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 18 அமெரிக்க வீரர்கள் மாண்டனர். அது பற்றி குறிப்பிட்ட அதிபர் டிரம்ப் வியட்நாம் போரில் 100,000 அமெரிக்க வீரர்கள் மாண்டதாக சொன்னார். CNN தொலைக்காட்சி அதிபர் சொல்வதை மறுத்தது. வியட்நாம் போரில் 58,000 வீரர்கள் மாண்டதாக அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் சொல்கிறது என்கிறது CNN. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கிறது. அமெரிக்க நீதித்துறை கனடாவுடன் ஒத்துழைப்பதை நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கனடா அரசாங்கத்துடன் பணியாற்ற வேண்டாம் என்று ஏகபோக உரிமை சட்டப்பிரிவுக்கு நீதித்துறை உத்தரவிட்டிருப்பதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறது. மின்னஞ்சலை பார்த்ததாக அது கூறுகிறது. ராய்ட்டர்ஸ் கேட்டபோது அமெரிக்க நீதித்துறை அதை மறுத்தது. அப்படி எந்த உத்தரவும் தரப்படவில்லை என்று நீதித்துறை சொல்கிறது. கருத்து கேட்டபோது அமெரிக்க கனடிய அரசுகள் அது பற்றி உடனடியாக கருத்துரைக்கவில்லை. அமெரிக்காவும் கனடாவும் நெடுங்கால நட்பு நாடுகள். கடந்த ஆண்டு அதிபர் டொனால்ட் டிரம்ப் பொறுப்புக்கு வந்த பிறகு கசப்பு வந்திருக்கிறது.
இலங்கை அரசாங்கம் மனித உரிமையை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனித உரிமை தலைவர் வால்கட்டர் நீண்டகாலமாக தண்டனையிலிருந்து தப்பும் போக்கை தடுக்க நடவடிக்கை தேவை என்றார். அடுத்த வாரம் ஜெனீவாவில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தின் 63rd கூட்டம் நடக்கிறது. அதையொட்டி புதிய அறிக்கை வந்திருக்கிறது. ஈராண்டுக்கு முன் பதவியேற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இனவாதத்தை ஒடுக்கவும் தேச ஒற்றுமையை வளர்க்கவும் பாடுபடுவதாக அறிக்கை பாராட்டியது. நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 நாளுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். 9 நாளாய் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 பேர் சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: விலை உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்ஸா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்ஸா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: அதேதான் லியோ படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. உங்களுக்காகவே அனிருத்தோட சில பாட்டு வந்துச்சு. தளபதி விஜய், அசல், கோலார் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஒலி 9:00 நிகழ்ச்சிகள நான் ரவிஜி வழங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் இல்ல, என் கூட இணைகிறாரு சாத்தரே சிங்கக்குட்டி ஹிஸ்கேல்.
1: வணக்கம் நேர்களே, என் பேர் ஹிஸ்கேல். நான் இப்ப ரவிஜி கூட ஒலி 9:00 கவுண்டில இருக்கிறேன்.
0: வாவ், என் கூட இனிமே என் கூட மட்டும் இல்ல, வார வாரம் யாரெல்லாம் வந்து சனிக்கிழமையில நிகழ்ச்சி வழங்குறாங்களோ அவங்க கூட 10 மணிக்கு ஒரு குட்டி சுட்டி வந்துருவாங்க. நிகழ்ச்சியை ஒன்னா இணைந்து வழங்க இவங்க எங்கிருந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஒளி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்த மாணவர்கள், சிறப்பா செய்யும் மாணவர்கள், அதன் வாயிலா ஆர்வத்தை தெரிவித்த மாணவர்கள் நிச்சயம் வார வாரம் இங்கே எங்க கூட நிகழ்ச்சி வழங்க வந்துருவாங்க. சரி, இந்த வாரம் ஹிஸ்கில் அப்படின்னு சொல்லும் போது நாம உங்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுமே, சொல்லுங்களேன்.
1: ஆமா, நான் என் பேர் ஹிஸ்கேல், நான் ஜூரோங் வெஸ்ட் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன் 6ஆம் வகுப்பு. இந்த வருஷம் எனக்கு வந்து பிஎஸ்எல்இ இருக்குது, அதுக்கு நல்லா விடாமுயற்சியோடு அது நல்லா செஞ்சு ஒரு நல்ல மதிப்பெண்கள் கழிச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பள்ளிக்கு போலான்னு ஆசைப்படுகிறேன்.
0: பிரமாதம், ஹிஸ்கேலுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பிடித்த நடிகர்கள், பிடித்த உணவு, பிடித்த குழுவா இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: எனக்கு வந்து கால்பந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எல்லாம் என் வயசு சிறுவர்களும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த கால்பந்துல வந்து பார்சிலோனா என்ற கூறு எனக்கு பிடிக்கும்.
0: லமீனியாமால நீங்க
1: லமீனியாமால இல்ல லக்ஷ்மியாமால்.
0: சுட்டி பையன் எப்படி பேசுறான் பாருங்க. இந்த பையன் பேசுறது மட்டும் இல்ல, அவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத பாக்குறதையும் நீங்க நல்லா கண் கூட வந்து அனுபவித்து பார்த்து வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வரலாம். காரணம், இப்ப நானும் ஹிஸ்கிலும் ஒலி 9:00 டிக்டாக் லைவ்ல இருக்கோம். ஏற்கனவே வந்து பையன் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காருன்னு அங்கிள் ஸ்டேன் சொல்லியிருக்காரு.
1: நன்றி அங்கிள் ஸ்டேன்.
0: மீடியா ஒலி 9:60 FM. வாங்க, சின்ன பையன் எவ்வளவு சரளமா தன்னம்பிக்கையோட பேசுறாரு. வந்து நீங்க வாழ்த்து சொன்னாதானே அடுத்தடுத்த தலைமுறையினுக்கு உற்சாகமா இருக்கும். அந்த பக்கமா வாங்க, லைக்ஸ் கொடுங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்குங்க. சரி, ஹிஸ்கில் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால ஹிஸ்கிலுக்கு பிடித்த நடிகருடைய பாட்டு 2 பாடல்கள் கேட்க போறோம் இல்லையா. எந்தெந்த பாட்டு காத்துட்டு தெரியுமா உங்களுக்கு?
1: அலக்கலவா, அதுக்கப்புறம் அடுங்காத அசுரன்.
0: 2 பாடல்களை கேட்போமா?
1: கேட்போம்.
0: ஒலி 9:08
1: கேட்டாலே பரவசம்.

0: படத்துல இருந்து பாடல கேட்டுங்க, ஓம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இருந்துச்சு. இரண்டுமே நம்ம இஸ்கேலுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான தனுஷ் ஃபேன்.
1: ஆமா, எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் தனுஷ் வந்து ஒரு நல்லா சிறப்பான காமெடி படம் எல்லாம் செய்வாரு, அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ராயனும் காமெடி படம் இல்லையே?
1: அது காமெடி படம் இல்ல, ஆனா நிறைய காமெடி படம் எல்லாம் இருக்கு. லைக்
0: அது ரொம்ப பிடிக்கும்,
1: அது ரொம்ப பிடிக்கும்.
0: அத நான் பயந்துட்டேன், இந்த படத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. சரி ஹிஸ்கில், நம்ம முதல் அங்கத்துக்கு வந்துட்டோம். இந்த முதல் அங்கத்தோட பேர் வந்து வேற லெவல் சாகோ. வேற லெவல் சாகோல என்ன நடக்கும்?
1: வேற லெவல் சாகுல வந்து என்னோட இந்த வாரத்துல என்ன நினைச்சு நான் சொல்லுவேன்.
0: சரி, கடந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்தீங்க சொல்லுங்களேன்.
1: இந்த வாரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான வாரம். ஏன் தெரியுமா?
0: ஏன்
1: இந்த செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சு தெரியுமா?
0: செப்டம்பர் மாதம் பிறந்தது. அது மட்டும் இல்ல,
1: அது மட்டும் இல்ல, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிறந்த நாள்.
2: Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you.
0: பிறந்த நாளோட நீங்க தொடங்கினீங்க உங்க வாரத்தை.
1: ஆமா, என் வாரத்தை பிறந்த நாளோட தொடங்கினேன். அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிறைய பரிசுகள் தந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரூபிஸ் கியூப் தந்தாங்க. நான் பேசிக்லி ஒரு ரூபிஸ் கியூப் பைத்தியம் ஆயிட்டேன். அம்மா ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க, என் நண்பர்களும் ஒரு ரூபிஸ் கியூப் தந்தாங்க. எனக்கு இன்னொரு நண்பன் வந்து ரொம்ப யோசனையோடு எனக்கு ஒரு பரிசு தந்தான்.
0: என்ன பரிசு? எந்த பரிசு?
1: அவனுக்கு வந்து எனக்கு 30 வெள்ளி தந்தான்.
0: அவனுக்காக
1: ஒரு பரிசு வாங்க சொன்னான்.
0: முதலீடு?
1: ஆமா ஆமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் பத்திரமா வைப்பேன்ட்டு.
0: இப்பவே பையன் வந்து நல்ல முதலீடு எல்லாம் செய்யறாரு. யார் அந்த நண்பர்? பக்கத்துல வச்சுக்கோங்க.
1: ஆசிரியர் தின கொண்டாட்டம் பள்ளியில, எல்லா பள்ளியிலயும் நடக்கும். நான் அந்த கொண்டாட்டம் வந்து என் நண்பனோட வகுப்புக்கு சென்று படிச்சேன். ஆசிரியருக்கு என்ன நன்றி சொல்லணும், ஆசிரியருக்கு ஏன் மதிக்கணும், அப்புறம் சில விளையாட்டுகள் எல்லாம் விளையாடணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நேத்து வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடே, அந்த ஆசிரியர் தினத்துக்கு கொண்டாட்டுக்கு ஒரு ஸ்கூல் ஹாலிடே,
0: விடுப்பு மாதிரி.
1: விடுப்பு மாதிரி. அப்புறம் இந்த சனிக்கிழமை நான் இப்போ உங்க பக்கத்துல உட்காந்து நான் இப்போ ரேடியோ கவுண்டில இருக்கேன்.
0: ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்குதுல. இவ்வளவு சின்ன வயதுல நல்லா பேசுறீங்க, பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் யாரு, என்ன காரணம் சொல்லுங்க?
1: ஆசிரியர் தினம் வந்து லைக் ஆசிரியருக்காக ஒரு கொண்டாட்டம். ஆசிரியர் நம்ம நல்லா கத்துக் கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அவங்க நன்றி ஆசிரியர் அப்படிலாம் சொல்றது. எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வந்து என்னோட ஆங்கிலம் ஆசிரியரும் என்னோட தமிழ் ஆசிரியரும்.
0: பேர் என்ன உங்களுக்கு?
1: என் ஆங்கில ஆசிரியர் வந்து மேடம் ஃபஹானா, என் தமிழ் ஆசிரியர் வந்து மேடம் லலிதா.
0: ஏன் பிடிக்கும் அவங்கள?
1: அவங்க வந்து வகுப்பு அப்போ அவங்க வந்து ரொம்ப உற்சாகத்துடன் சந்தோஷமா நம்மள கத்து கொடுப்பாங்க. என்னோட ஆங்கில ஆசிரியர் வந்து நிறைய பரிசுகளும் தருவாங்க நம்ம நல்லா செஞ்சா.
0: பரிசு கொடுத்தா பிடிக்கும்?
1: பரிசு கொடுத்தா பிடிக்கும்ட்டு இல்ல, ஆனா நம்மளுக்கு வந்து லைக் நமக்கு நல்லா செஞ்சா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தருதா பரிசு தந்தா. அப்புறம் என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து அவங்களோட வகுப்பு அப்போ நிறைய நிகழ்ச்சி நடக்கும். இந்த மாதிரி விளக்கி ஒழுக்கி சொல்லுவாங்க இது எப்படி செய்யறது. அப்புறம் தேர்வோட நேரத்துக்கு வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணா இப்படி வந்துடும்ட்டு.
0: எல்லா
1: மாணவர்களுக்கும் அவங்க ஒரு எல்லா மாணவர்களுக்கும் அவங்க தகுதியான ஒரு லைக் ஒரு பொறுப்பும் தருவாங்க. லைக் இப்படி செஞ்சா நீங்க இப்படி செய்யலான்ட்டு சொல்லுங்க.
0: பிரமாதம், பிரமாதம். சரி, உங்க ஆசிரியர்கள் பத்தி நீங்க சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் உங்க கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, ஹிஸ்கில் என் கூட இருக்காரு, அவரை நீங்க பார்க்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இந்த பையனுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்க வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா காபோலி 96.8 FM எங்களுடைய டிக்டாக் பக்கமா நீங்க வரலாம். அங்க நாங்க லைவா இருக்கோம். ஹிஸ்கிலுக்கு வந்து உங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க. இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
0: அதே
3: 9.68 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. நேர்மை பொழுது 10:27 ஆகிவிட்டது. கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக SLE BKE செல்லும் அந்த வழியில் ஈஷூன், அதற்கு பிறகு விபத்து. இதன் காரணத்தினால் TPE வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்குமாறு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. SLE BKE செல்லும் வழியில் ஈஷூனுக்கு பிறகு நான்காம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. துவாஸ் செக் பாயிண்ட் அருகே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் AYE, துவாஸ் செக் பாயிண்ட், துவாஸ் வெஸ்ட் சாலை இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: இந்த வார இறுதிய குடும்ப

கேட்டாலே பரவசம்.

சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-96660. இது

0: உள்ள காசு அடிச்சது நைஸ் டிரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஏய் ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏய் ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.

0: சாயா பியாங்க ரிசியில் இரண்டு பாடல்கள் கேட்டீங்க.
1: ஒலி 9:06
0: சாட்டர்டே சிங்க குட்டி
1: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவி ஜி
1: ஹிஸ் கில். சரி,
0: அடுத்த சங்கம் வந்து குட்டி ஸ்டோரி. ஒரு சியோலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுவேன்.
1: ஓகே, அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்க. கதையை கேப்போம்.
0: இந்த கதை வந்து நிஜமா என்னோட நிஜமான கதை என்கிட்ட நடந்துச்சு. நான் பள்ளியில 3 வகுப்பு படிக்க பார்த்த நான் வந்து ஒரு சட்டம் பிள்ளை ஆயிட்டேன். அதாவது ஒரு ப்ரீஃபெக்ட். நான் என்னோட சட்டம் பிள்ளை ஒரு பொறுப்புகள்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 5 வகுப்புல வந்து என்னை வந்து ஒரு தலைமை சட்டம் பிள்ளையா என்னை வந்து ஒரு நேர்முக தேர்வுக்கு கூப்பிட்டாங்க.
1: சரி,
0: அந்த நேர்முக தேர்வில் நான் கண்டிப்பா ஒரு தலைமை சட்டம் பிள்ளை ஆவேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மேடையில வந்து நான் தான் நான் சொல்வேன், நம்மளுடைய உறுதிமொழிய நான் தான் சொல்வேன்.
1: ஸோ
0: எனக்கு கண்டிப்பா வரும்ட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் அந்த நேர்முக தேர்வுக்கு சென்று ஆசிரியர் வந்து முடிவு சொல்லும் போது எனக்கு கிடைக்கல. அந்த தருணத்துல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாவும் சோகமாவும் இருந்துச்சு. ஆனாலும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்து நான் வந்து வேற இடங்களை வந்து முன்னேறி நான் நிறைய போட்டிகள்லாம் சென்றேன். பேச்சு போட்டிகளுக்கு, கணக்கு போட்டிகளுக்கு நான் நிறைய போட்டிகளை சென்றேன். அங்க சென்று வந்து எனக்கு நிறைய பரிசுகளும் கச்சிச்சு. ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன செயல் சொல்லனா, முயற்சி திருவினை ஆக்கும்.
1: இதுதான் அந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிற செய்யுள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தான் கிடைக்காது அப்படின்னு தூண்டு போயிடுவாங்க. இப்படி தூண்டு போறோம்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: இப்படி நினைக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, விடாமுயற்சியோட செஞ்சா தான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சு நினைச்சிட்டு நீங்க விடாமுயற்சியோட மற்ற வேலைகளா செய்ய முன்னேறி செய்யலன்னா வாழ்க்கையில வந்து நீங்க அந்த நிலை மேலே இருப்பீங்க.
1: பாருங்க, பிரமாதமா பேசுற நம்ம குட்டி பையன் ஹிஸ்கில், அவரை நீங்க பாக்கணும், வாழ்த்துக்களை வாரி வழங்கணும்னு சொன்னா டிக்டாக் லைஃப்க்கு வரணும். உங்களை பலர் ஏற்கனவே அங்க இருக்கீங்க, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்ன சொல்றேன்னு தெரிஞ்சுப்போமா?
0: தெரிஞ்சுப்போம்.
1: இப்ப நம்ம ஷீலா ராஜ் சொல்லிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு.
0: நன்றி.
1: பிளேஃபுல் அப்படின்னு போட்டிருக்குது. அவரும் வந்து சார்மிங் பாய் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு, கியூட் அப்படின்னு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் எனக்கு ஸ்டேன் அப்படிங்கிற நேர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் நீங்க பாக்குறதுக்கு என் தம்பி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமா, ரெண்டு மூஞ்சி கண்ணாடி போட்டு
1: நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயோ ஒரு 20-25 வயசு வித்தியாசம் இருக்குதுங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க, எந்த வித மாற்றமும் வேண்டாம் அதுல. ஓகேயா, தொடர்ந்து உங்களுக்காக சத்திர சிங்க குட்டி நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம்.

குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: என்ன கதை அது
1: அந்த கதை எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு, ஆனா கதை இருந்தது எனக்கு நினைப்புக்கல.
0: சரி, இப்போ வானொலியில நீங்க படைச்ச அனுபவம் ஏன்னா அப்படி இப்படின்னு பாத்து பாருங்க, என்ன 11 மணி ஆக போகுது, முடிய போகுதுல, நேரம் போனதே தெரியல தானே, எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு?
1: இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரவிஜியோட கலந்து பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த குவாண்டிட்டிய பார்த்தா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் முதல் தடவை வந்து உள்ள வரப்போது திகைப்புடன் இது பார்த்தேன். நிறைய வண்ணங்கள் வந்து நிறைய ஏர்லாம் இருக்கு, பாடுகள்லாம் இருக்கு, அப்புறம் டேபிள் வந்து நிறைய பட்டன்ஸ் குரலாம் இருக்கு. இது பார்த்து நான் கொஞ்ச நேரம் நினைச்சேன், நான் தப்பான குவாண்டிக்குள்ள வந்துட்டேன்னா, இது வந்து வானொலி குவாண்டியா இல்ல இது வந்து டிவியோட குவாண்டியான்னு நினைச்சேன். அப்போ ரவிஜி சொன்னாங்க, இது வந்து மைக்கோட இது இது வால்யூமு. அப்போதான் எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன என்ன பட்டன்ஸ்லாம் எனக்கு தெரியும்.
0: இதுக்கும் தாண்டி நம்ம டிக்டாக் லைஃப்ல இருக்கோம்.
1: ஆமா, டிக்டாக் லைஃப்ல நானும் பார்த்தேன், நிறைய நல்லா காமன்லாம் இருக்கு. அந்த அங்கிள் ஸ்டேனும் நினைச்சு பார்த்து நானும் ரவிஜியும் அதே மாதிரி இருக்கும்ட்டு சொன்னாங்க. அது நினைச்சு பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரவிஜியும் ரொம்ப யங்கா இருக்காரு பாக்க.
0: பையன் எனக்கு எனக்கு ஐசிக்கிறதுலே குறியா இருக்கா, ஐ லைக் இட். இல்ல இல்ல, அது ஒரு பக்கம் இருக்க. உங்களை மாதிரியே பல மாணவர்களும் வந்து இங்க உட்கார்ந்து நிகழ்ச்சி படைக்கணும், ஒளியில பட்டன்லாம் அமுத்தணும், டிக்டாக் லைஃப்ல வரணும்னு ஆசைப்படுவாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
1: நான் வந்து அவங்க வந்து தமிழ்ல பேசுறது ரொம்ப ஆர்வமா இருக்கணும்னு சொல்றேன். நான் தமிழ்ல பேசுறதுதான் இப்போ நான் வானொலியில பேசுறேன், தமிழ தான் பேசுறேன், ஆங்கிலத்தெல்லாம் பேசல. அதுக்கப்புறம் நீங்க வந்து மேல படிக்கணும்னா நீங்க ஒலி பயலங்களுக்கு சென்று நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன சொல்லுங்கன்ட்டு
0: அதுல வந்து மாணவர் தானே நீங்க?
1: ஆமா.
0: பிரமாதம். சரி, ஹிஸ்கிலுக்கு ஒரு வீட்டு பாடம் நான் கொடுக்க போறேன். ஏன் தெரியுமா? இது அவர் ஒரு முறை மட்டும் படைக்க போற நிகழ்ச்சி கிடையாது, அடுத்த மாசமும் என் கூட ஹிஸ்கில் மறுபடியும் வந்து நிகழ்ச்சி படைப்பாரு
1: தானே?
0: அப்போ ஹிஸ்கிலுக்கான ஒரு வீட்டு பாடம் தயாரா இருக்கீங்களா? அடுத்த மாசம் நான் உங்களை
1: கேட்பேன்.
0: மூன்று தகவல் நீங்க எனக்கு சொல்லணும் வந்தோடனே.
1: மூன்று தகவல்.
0: சிங்கப்பூரை பற்றிய ஒரு தகவல். இரண்டாவது, லமீனியமால் பத்திய ஒரு தகவல்.
1: லமீனியமால் அது யாரு?
0: லக்ஷ்மி அம்மா.
1: லக்ஷ்மி அம்மா.
0: மூன்றாவது, தனுஷ் பற்றிய ஒரு தகவல்.
1: ஓகே,
0: இந்த மூணுமே உங்களுக்கு பிடித்தது தானே?
1: பிடித்தது, எல்லாமே பிடித்தது. சிங்கப்பூர் கண்டிப்பா பிடிக்கும்,
0: வாய்மொழி தேர்வுல தொடங்குறீங்க. சரி, வாய்மொழி தேர்வின் போது ஒரு படத்தை பார்த்து அத நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா?
1: ஆங்கில தேர்வுக்கு வந்து அப்படித்தான், ஒரு படத்தை பார்த்து நீங்க பேசணும். ஆனா தமிழ் தேர்வுக்கு வந்து ஒரு ஒலிக்காட்சி பார்த்து நீங்க பேசணும்.
0: பிரமாதம். அந்த மாதிரி நான் என்னுடைய வாய்மொழி தேர்வுல என்ன செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன், உங்களுக்கு உதவியா இருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம். தயாரா இருக்கீங்களா? சரி, ரொம்ப சுலபம். இப்போ ஒரு படத்தை பார்த்தோ அல்லது வந்து ஒரு காட்சியை பார்த்தோ பேசும்போது அந்த படத்துல என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குங்க. உதாரணத்திற்கு இப்ப நான் ஒரு படத்தை என்கிட்ட காட்டுவாங்க, ஒரு பூங்கா இருக்கும், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இடது பக்கத்துல இவர் உட்காந்துருக்காரு, வலது பக்கத்துல அவர் உட்காந்துருக்காரு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இடது பக்கத்துல உட்காந்துருக்கிற இவரு கடந்த 10 ஆண்டுகளா ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் அவர் கவலையா இருக்காரு. அவர் எதுக்கு உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு பேரு, அந்த ரெண்டு பேரும் தம்பதியும் இப்பதான் கல்யாணம் ஆனாங்க. கல்யாணம் ஆன பிறகு பிடிஓ வாங்கலாமா இல்ல வேற ஏதாவது தர விடுவாங்களாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு கதையை நானே உண்டாக்கி அப்படியே சொல்லிடுவேன்.
1: ஆனா படத்துல வந்து நிறைய பேர் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே சொல்ல டைம் இருக்காத.
0: அதுதானே விஷயமே, அவங்க போதும்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்.
1: அதுவும் கரெக்டா.
0: நான் விட மாட்டேன், எனக்கு பேச சொல்லியா கொடுக்கணும். சொல்லுங்க.
1: இல்ல, நீங்க வந்து தான் நல்லா பேசுறீங்களே,
0: தெரிஞ்சது தானே. ஆக இதெல்லாம் நீங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நல்லா சிறப்பா செய்யணும், சரியா?
1: சரி, ஓகே.
0: ஆக நீங்க அடுத்த மாசம் வரும்போது பேசலி பத்தியும் கேப்பேன்.
1: நான் பேசல, கண்டிப்பா நல்லா செய்வேன்ட்டு உங்ககிட்ட தகவல் சொல்லுவேன்.
0: பிரமாதம். நேர்களே, ஹிஸ்கில் போன்ற அற்புதமான மாணவர்கள் இளையர்கள் சிறப்பாக செய்யணும்னு சொன்னா

0: அவங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா இன்று வரல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அடுத்த முறை அடுத்த வாரம் மற்ற மாணவர்கள் வரும்போதும் நீங்க லைஃபா வாங்க, வந்து உங்க அன்பையும் ஆதரவையும் அதன் வாயிலா வாரி வழங்குங்க. சரி இஸ்கில், விடைபெறுவோமா ஒன்னா சேர்ந்து? உங்களுக்காக 1 2 3 சாட்டர்டே
1: சிங்க குட்டீஸ்.
0: இந்த நிகழ்ச்சியை வழங்கியது
1: ரவிஜி.

0: டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
1: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசைதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
0: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
2: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளால.

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு
2: கொஞ்சம் மடக்கி தட்டு.

0: விலை உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல் கேட்டீங்க. கவி குயில் வட்டிலிருந்து பாட்டு வந்துச்சு, இசை ஞானி இளையராஜாவோட இசையில. 11:06 ஆகிவிட்டது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால ஹிஸ்கில் அப்படிங்கிற மாணவர் வந்து ஒலியின் அறிவிப்பு அறைய கலகலப்பா மாத்திட்டு போயிட்டாரு. அவருடைய இளமையும் துள்ளலும் மகிழ்ச்சியும் இப்போ அறிவிப்பாறை முழுவதும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஹிஸ்கியலுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலா வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. டிக்டாக் லைவ் வாயிலாகவும் வந்து நீங்க வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா சின்ன பையன், நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா இது அவரை பாதிக்கலாம் இல்லையா. நம்ம ஒரு சில வார்த்தைகள் சில நேரத்துல தெரியாதனமா சொல்லுவோம், அது தமாஷா சொல்ற மாதிரி சொல்லுவோம், ஆனா சின்ன பையன் மனசு எப்படி பாதிக்கப்படும் நமக்கு தெரியாதுல்ல. பயந்துட்டு தான் இருந்தேன் டிக்டாக் லைஃப்ல, ஆனா நீங்களாம் பிரமாதமான ஆட்கள் அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சிட்டீங்க. டிக்டாக் லைஃப் வாயில வந்து வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்ப உங்களுக்காக 70களில் வந்த பாடல்கள் 12 மணி வரைக்கும் வரப்போகுது. ஆமா, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை வழங்க போறேன். இனிமே சனிக்கிழமைகள்ல 5 மணி நேரம் நாங்க படைப்பாளர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குவோம். இந்த வாரம் நான் வந்திருக்கேன், அடுத்த வாரம் யார் வருவாங்க, அடுத்தடுத்த வாரங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் விரிவா சொல்றேன். வானொலி பக்கம் பாருங்க. இப்போ உங்களுக்காக இரு நிலவுகள் படத்திலிருந்து இதமான பாடல்கள்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: பத்ரகாளி வரலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜோட இசையில கே ஜே ஜேசுதாஸ் பி சசிலா பாடிய இதமான பாடல் வந்தது. காலை வேளையில இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது மனசு லேசாகுதுங்க. அப்படிப்பட்ட பாடல தான் அடுத்தடுத்து உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணிற ஆடை படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம்.
1: என்னோடு கண்ணன் பேசவில்லை, பொன்மானை போலே ஏன் ஆடவில்லை.
0: ஆய்பாசம் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது.
1: கண்ணனின் சன்னதியில் எந்த கண்மணி புன்னகையில்
0: ஒரு கொடியில் இரு மலர்கள் படத்துல இருந்தும் பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி சுவாரஸ்யமான பல நாட்கள் அனுசரிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் உலக சமோசா தினம். பா இப்படி வா உயிரை வைக்கும் ஒரு தகவலை சொல்லிருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப சமோசான்னு சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தாலே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இந்த மதிய வேளையில டீ அருந்திக்கிட்டு ஒரு சமோசா சாப்பிடுவோமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னால ஒரு ஸ்நாக் மாதிரி சமோசா சாப்பிடுவோம், என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல், சமோசா பொறிச்சு எடுக்கப்படுது. எவ்வளோ என்ன இருக்குது தெரியுமா? சொல்ல போனால் சமோசாவில் கிட்டத்தட்ட 400 கேலரிஸ் இல்லை 400 கேலரிஸ் கிடையாது, ஒரு சமோசாவில் கூட 400 கேலரிஸ் இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த சமோசாவை சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த சமோசாவை சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை இன்னும் இப்படி சிறப்பாக சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இப்போ இந்த சமோசால நீங்க இன்னும் கொஞ்சம் அதிக ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள நீங்க சேர்க்கும் போது காய்கறிகளையும் சேர்த்துக்குங்க, அது ஒண்ணு. இரண்டாவது டீப் ஃப்ரை வகையான பொரித்தல், அதை நீங்க மேற்கொள்ளாம ஏர் ஃப்ரை வகையான பொரித்தலை நீங்க மேற்கொண்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில குறைவான எண்ணெயோட அந்த சமோசாவை நீங்க சாப்பிடலாம். உலக சமோசா தினம் நல்லா வச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா அது உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா, இப்போ நம்ம வீடு எடுத்துக்கோங்களேன், நம்ம வீட்டுக்குள்ள வேண்டாத பொருள், அழுக்கான பொருள், பழுதான பொருள் எல்லாம் வைப்போமா? ஏன், ஏன்னா நம்ம வீடு நமக்கு சொர்க்கம் மாதிரி. வீட்டையே நம்ம இப்படி பார்த்துக்கும் போது நம்முடைய ஆத்மாவின் வீடு நமது உடல், அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஏன்னா அதுதான் ஆனந்தமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்.
2: 96 போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கிய அவனி 3 நுழைவாயில் அங்கே செல்லும் வாகன முடிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

கேட்டால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: ஆய்வு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

11:32 ஆகிவிட்டது. ஒலி 9:00 நீங்க 70களில் வந்த பாடல கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக அடுத்தடுத்து உங்களுக்காக தாய்க்கு ஒரு பிள்ளை படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது, சீர்வரிசை படத்திலிருந்தும் பாடல் வரப்போகுது. இந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இதே நேரத்தில் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்காக October 4th மீடியா கோப் வழங்கும் நிகழ்ச்சி தான் Fit and Fun. Everybody knows. இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 4th காலையில 7:30 நீங்க நடக்க போறீங்க. எங்க ஆரம்பிக்கிறீங்க? ஆங்கர்வில் வில்லேஜ் அங்க ஆரம்பிச்சு காம்பஸ் 1 வரைக்கும் நீங்க நடக்க போறீங்க. ஆரோக்கியமான இந்த நடையில உங்க கூட இணைந்து உங்களுக்கு உற்சாகம் கொடுக்க காத்துட்டு இருக்காரு ஒலி 9:18 படைப்பாளர் முகமது ரஃபி. ஆக அவரோட இணைந்து 5 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் எவ்ரிபாடி நோஸ் ஃபேர் அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு சொன்னா 10 வெள்ளிக்கான நுழைவுச்சீட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி வாங்குறது? ரொம்ப சுலபம். fitandfun.sg இந்த பக்கத்துக்கு போய் அந்த நுழைவுச்சீட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. October 4th ரஃபி உங்க எல்லாரையும் சந்திக்க ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. நீங்க முடிவெடுங்க, ஆரோக்கியமா மாத்துங்க உங்களுடைய வாழ்க்கை முறைய. சரியா, இப்ப வாங்க தொடர்ந்து 70களில் வந்த இதமான பாடல்களை நாம கேட்போம். இது ஒலியில் உல்லாசம்.

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ஸ்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: StarHub, we got you.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

மக்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்

பட்டிக்காட்டு ராஜா அவர்கள் இருந்த அந்த பாடலை நீங்க கேட்டீங்க. அடுத்து உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் குரல்ல இரண்டு பாடல்கள் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. பாடல கேட்க போறோம். உங்களுக்காக பாடல் எடுப்பறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுல வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. ஆனா இப்ப காற்று தூய்மை கேட்டு குறியீட நாம கவனத்துல கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஹேஸா அதன் காரணத்தினால வெளியில போறது எப்படி திட்டமிட்டு தான் நீங்க செயல்படணும். குறிப்பா இப்போ இந்த PSI அளவு வந்து 100 கீழே இருந்ததுன்னா நீங்க வெளிப்புற நடவடிக்கைகளை பார்த்து மேற்கொள்ளலாம். அதுவே 100 மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க வெளியில போய் உடற்பயிற்சிகள் செய்யறத ரொம்ப குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவே 200 மேல PSI போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வெளிப்புற உடற்பயிற்சி நடவடிக்கைகளை உடனடியா நிறுத்துங்க முற்றிலும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 300 மேல ஒருவேளை அது தாண்டிடுச்சுன்னு சொன்னா நீங்க வெளியில போறதையே குறைச்சிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் வயதானவர்கள், நோய்வாய்ப்படக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படிப்பட்டவங்க அந்த PSI அளவு கூடிட்டே போகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அறிக்கையில நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு PSI அளவுகளை எப்படி வந்து கவனிக்கிறதுன்னு தெரியும், பார்த்து பத்திரமா பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வார இறுதியில வெளியில போகணுங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு கூட இருக்கு. ஆனா திடீர்னு நமக்கு உடல் நலம் இல்லாம போயிடுச்சுன்னா அது முழுவதும் நம்மளை பாதிக்கலாம். அதனால பார்த்து செயல்படுங்க சரியா.

0: 1:58 ஆகிவிட்டது. 7 மணிக்கு ஆரம்பித்த என்னுடைய பயணம் இப்ப 12 மணிக்கு முடிய போகுது. அடுத்து உங்களுக்காக செய்திகள் வருது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்திற்கு எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்க போறீங்க. 1 மணிக்கு மேல உங்களுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் இடைவிடாத பாடல்களாக இடம்பெறும். 2 முதல் 4 மணிக்கு பிற இந்திய பாடல்களை நீங்க கேட்கலாம். மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வெளிவந்த படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்காக ஒரு தொகுப்பா இடம்பெறும். 5 மணிக்கு மீண்டும் நேரடியா படைப்பாளர் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவாங்க. யார் வராங்க, எப்படி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க வானொலி பக்கம் பாருங்க. விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். பாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
1: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் சற்று மேம்பட்டிருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே காற்று தரம் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. மத்தியில் தரக்குறியீடு 114, கிழக்கிலும் மேற்கிலும் காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. மேற்கில் 96, கிழக்கில் 94. வடக்கிலும் தெற்கிலும் காற்று தரம் தொடர்ந்து மிதமாகவே உள்ளது. வடக்கில் 82, தெற்கில் 86. சிங்கப்பூரில் நேற்று காலை 7 மணிக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு புதன் முறையாக 100 கடந்தது. இதற்கு முன் 2023 அக்டோபர் 8 தேதி சிங்கப்பூர் ஆரோக்கியமற்ற காற்று தரத்தை கண்டது. இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைக்க தொடர்ந்து போராடி வருகிறது. தற்போது 53 விமானங்கள் ஆகாயத்திலிருந்து தண்ணீரை பாய்ச்சுவதிலும் செயற்கை மழையை தூண்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றன. போர்னியோ, சுமத்ரா ஆகிய தீவுகளில் 6 மாநிலங்களில் தீ பற்றி எரிகிறது. 70,000 ஹெக்டருக்கு மேல் தீக்கிரையாகிவிட்டது. போர்னியோ தீவின் கிழக்கு பகுதியில் இந்தோனேசியாவின் புதிய தலைநகரான நுசாந்தரா கட்டப்பட்டு வருகிறது. இதுவரை அந்த பகுதி பாதிக்கப்படவில்லை, ஆனால் இப்போது அங்கும் காட்டுத்தீ பரவுகிறது. எல்னினோ 10 ஆண்டு காணாத பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக இந்தோனேசிய பேரிடர் தடுப்பு அமைப்பு கூறுகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் காற்று தரம் மேம்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது இன்னமும் ஆபத்தான நிலையிலேயே உள்ளது. நேற்று 500 கடந்த காற்று தூய்மை கேட்டு குறியீடு இன்று காலை 400 கீழே இறங்கியது. போர்னியோ தீவின் காடுகள் பற்றி எரியும் இந்தோனேசியாவின் கலிமந்தானுக்கு பக்கத்தில் இருக்கிறது மலேசியாவின் சரவாக் மாநிலம். தலைநகர் குச்சிங் உள்ளிட்ட பல இடங்களில் தரக்குறியீடு 270 மேல் இருக்கிறது. தீபகற்ப மலேசியாவிலும் சில இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. ஜொஹூர் மாநிலத்தில் 8 இடங்களில் ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டதாக கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டதாக அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் பணி மேலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்தன. அமெரிக்கா மட்டுமே எதிர்த்தது. 400 ஆண்டாக தவறான உலக வரைபடம் பயன்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடுகள் கூறின. அந்த தவற்றை சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டன. தற்போது பயன்படுத்தப்படும் உலக வரைபடம் 1569 உருவாக்கப்பட்டது. அதில் பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கும் நாடுகள் பெரிதாக தெரிகின்றன. கிரீன்லாந்து ஆப்பிரிக்கா அளவுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா கிரீன்லாந்தை விட 14 மடங்கு பெரியது. உலக வரைபடம் ஐரோப்பாவை பெரிதாக காட்டி மற்றவரை சின்னதாக காட்டுகிறது என்பதை ஐக்கிய நாட்டு தீர்மானம் ஏற்றுக்கொண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடப்பது போர் அல்ல என்று கூறியிருக்கிறார். அது ஒரு பெரிய பொருட்டல்ல என்றார் அவர். இதற்கு முன் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் பிணக்கு அது போர் அல்ல என்று கூறியிருந்தார். அதை அதிபர் டிரம்ப் ஆதரித்தார். பிணக்கு எப்போது முடியும் என்ற கேள்விக்கு திரு ஜேடி வான்ஸ் பதில் சொல்லவில்லை. அதிபர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரானுடன் நடக்கும் போரை கடுமையாக கருத வேண்டியதில்லை என்றார். போருக்கு இதுவரை அமெரிக்கா $37 பில்லியன் மேல் செலவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 18 அமெரிக்க வீரர்கள் மாண்டனர். அதிபர் டிரம்ப் இடைத்தவணை தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு உதவ $500 மில்லியன் வரை செலவிடப் போவதாக கூறியிருக்கிறார். அவரது மெகா இங்க் அரசியல் நடவடிக்கை அமைப்பு அந்த பணத்தை செலவிடும் என்றார் அவர். இடைத்தவணை தேர்தல் நவம்பர் 3 தேதி நடைபெறவிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பெரும்பான்மையை தக்கவைக்க குடியரசுக் கட்சி போட்டியிடுகிறது. இலங்கை அரசாங்கம் மனித உரிமையை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனித உரிமை தலைவர் ஆல்கட்டக் நீண்ட காலமாக தண்டனையில் இருந்து தப்பும் போக்கை தடுக்க நடவடிக்கை தேவை என்றார். அடுத்த வாரம் ஜெனிவாவில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தின் 63rd கூட்டம் நடக்கிறது. அதையொட்டி புதிய அறிக்கை வந்திருக்கிறது. ஈராண்டுக்கு முன் பதவியேற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் இனவாதத்தை ஒடுக்கவும் தேச ஒற்றுமையை வளர்க்கவும் பாடுபடுவதாக அறிக்கை பாராட்டியது. பங்களாதேஷில் தட்டம்மையால் மாண்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. பங்களாதேஷ் தட்டம்மை நோய் பரவலை சமாளிக்க முடியாமல் திண்டாடுகிறது. பல மருத்துவமனைகள் கூட்ட நெரிசலால் அல்லாடுகின்றன. தினமும் நோய்க்கான அறிகுறிகளோடு 1000 அதிகமான பிள்ளைகள் அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மார்ச் மாதம் தட்டம்மை பரவ தொடங்கியது. இதுவரை 180,000 பிள்ளைகளுக்கு மேல் தட்டம்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு கூறுகிறது. பங்களாதேஷில் 2024 அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் தடுப்பூசி திட்டத்தில் தடங்கள் ஏற்பட்டது. இப்போது தடுப்பூசி இயக்கத்தை மீண்டும் தீவிரப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வாசம்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: காலம் மாறுது, மனசு மாறுது, சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் மாறுது. ஏன் மனிதர்களே மாறுறாங்க,
7: எல்லாமே மாறுது.
8: அப்ப வானொலி
7: நாங்களும் மாறுறோம்.
9: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம்.
10: ஒரு பார்வை பார்க்கும் போது
11: தின்னக கான கோயில் S. ஜானகி.
12: இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள்.
13: செப்டம்பர் முதல் உங்க வார இறுதி வித்தியாசமா இருக்க போகுது.
14: மாற்றம் ஒன்று தானே மாறாதது.
12: இன்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கான கோயில் S. ஜானகி.
13: மறைந்தும் வாழும் அந்த கான கோயிலின் பாடல்களை
12: ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.
15: திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
16: திரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
17: ஓகே சார்.
15: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்.

0: மறைந்தும் வாழ்கிறார் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்லை. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பாக்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய CCTV ல அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
5: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தபிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே வளமைப்போல் என்றும் விநாயகர் துதியாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது மகாநதி ஷோபனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் எரி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜொலி அப்ராஹிம்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜலி அப்ராஹிம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இஸ்ரத் காத்ரி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இஸ்ரத் காத்ரி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சீரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் உன்னிமெனன்.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலையாக உன்னிமனன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கேமாமிகா பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கேமாமிகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக இ.எம். ஹானிஃபா குழுவினர் பாடிய இந்த பாடல்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலியுறப்பில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே எனே திருமுருகன் புகழ் மாலையுடன் டி எல் மகாராஜன் குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக டி எல் மகாராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக அன்னை வேளாங்கண்ணியின் புகழுடன் அனுராதா ஸ்ரீராம்.

கிறிஸ்தவ கீதமாக அன்னை வேளாங்கண்ணி புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியின் நிறைவாக கிருஷ்ண கானமாக மகாநதி சோபனா பாடிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு பரிசீலந்தோ நேரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலை ஒலி தோய்ந்தது. வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக

0: புலந்து மலர்ந்த புத்தம்புது காலை பொழுதில் வணக்கம் தமிழில் வரும் நற்சிந்தனர் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஓய்யாது ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒளிபரப்பை பிரான்ஸ் வாழ் நேர்கள் ஃப்ரீபோக்ஸ் என்கின்ற டெலிகாம் சேவையோடாகவும் பிரான்ஸ் தவிர்ந்த ஏனைய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்கள் www.trtamilali.com என்ற இணையதளத்திலும் வரும் ஜூரோபெட் செய்மதி அலவரிசை ஜூரோபெட் 9 வகை ஃப்ரீக்வன்சி 11727 வெர்டிக்கல் 3-4 நூடாக மதி நிகழ்ச்சியை துல்லியமான டிஜிட்டல் ஒளிநேயத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வளர்ந்திருக்கின்ற இன்றைய காலை பொழுது செப்டம்பர் மாதம் 5 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாள் மட்டுமல்ல எதிர்வரும் அனைத்து நாட்களும் இனிமையான மகிழ்ச்சியான சிறப்பான நல்ல நாளாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த வேளையில் உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு நச்சந்தனைக்காக நீங்கள் அழைப்பு காலத்த வேண்டிய தொல்பேசி இலக்கங்கள் வளமையான தொல்பேசி இலக்கம் 01 48 32 15 40 மற்றும் வைபர் இலக்கம் இருக்கின்றது 0703 65 0707 7 4 27. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேராக வானொலியில் இணைந்திருக்கும் நேரு அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அன்போடு உங்களை இந்த காலை பொழுதில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நலமாக இருக்கிறேன். நீங்களும் நல்ல நலமாக இருப்பீர்கள் என்று
1: நம்புகிறேன். நன்றி நன்றி. உங்களுக்கு வணங்கு கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் இருந்து கைமாறு கொடுத்தலின் தொடர் சொல்லப் போகின்றேன். நன்றி. காணலாம் பரமேகட்டு இறந்தது ஓர் வாழ்விலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பனம் பால்மனேன் படித்து ஆக்கையை விட்டு உனை போனுமாறு அறியேன் புலன் போற்றியே உரை அடியாக்கு காணும்படியாகிய திருவுருவங்காட்டும் மேலான தன்மையனே கண்ணை கடந்தொரு சோதி நிலவும் பெரும் பொருளே இவ்வுலகத்தே கூட்ட விட்டு வெளிப்பட அறியாத ஒரு பறவை குஞ்சு போல வீணனாகிய யான் அம்பலங்களை தாக்காது தடுத்து பஞ்சுடம்பை நீத்து மேற்சென்று உன்னை பொருந்தும் வழிய தெரியாத நீனாயினேன் போத்தியன்றும் புரண்டும் போழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமதை தாளுறும் கூட்டம் மன்னதோர் கொள்கையின் கொள்கையே உடை காத்தருள் வந்து நினைத்தும் காத்தருள்க வந்து நினைத்தும் நிலத்தே புரண்டும் வலம் வந்தும் நின் புகழ் பாடியும் செய்ய கடவனாகிய திருத்தந்திலே நிலை பெற்று பின்மை மிகுந்த பேரன்பால் உன்னை கூவுகிறேன் இல்லை மாறேற்று வந்து உன்னுடைய திருவடியினை அடையும் யமன் தன்னை போன்ற ஒரு முரண் குணமே எனது கோட்பாடாகும் கொள்ளும் கில்லனை அன்பரில் குறிப்பணி கல்லும் வண்டும் அறாமலற் கொன்றையார் நல்லும் கீழும் மீளும் யாவலும் எள்ளும் முன்னையும் போல் நின்ற என்றையே தேனும் வண்டும் நீங்காத கொண்டை பூவினை உடையால் உள்ளும் உள்ளும் நடுவிலும் கீழும் மேலுமாய் பக்கத்தும் வெள்ளில் எண்ணெய் போல வியாபித்து நின்றவனாகி எமது அப்பன் அவனது மெய்யன்பர் போல எண்ணெயும் வழிய அழைத்து பணிகொள்ளும் ஆற்றல் உடையான். நன்றி. மிகுதி நாளை அடை மற்றொரு பறை இல்லை நெஞ்சமே மறை பல கற்றனல் வேதியரு கலுமல வள நகர் சித்திடை பேரல் புல் திறந்திலை அவளோடும் பெற்றதையாளுடை பிறந்தகை இருந்ததே மனுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய போலெல்லாம் எழுதின் முற்றுற கண்ணுடலுடையதோர் கழுத்தின் நாமுகம் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிட்டம்புலம். நன்றி. வணக்கம் சுரேஷ்.
0: மிக நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. நேரம் காலை பொழுது 8:05 ஐக்கியராஜ்யத்தில் 7:05 இங்கே வணக்கம் தமிழொலியில் என்பவர் நேர் இணைந்திருக்கின்றார். அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார் என்று நம்புகின்றேன்.
2: வணக்கம் சுரேஷ்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்று
2: அப்படியே இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாதி மாதம் 5 தேதி பொதுக்காலம் 22 வாரம் சனிக்கிழமை திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 4 இறைவசனங்கள் 6-15 வரை. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பொல்லாவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாது என்பதின் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள், இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தையும் பெற்றுக்கொண்டவை தானே, நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்று விட்டீர்களோ? ஏற்கனவே செல்வந்தர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகின்றீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லோருக்கும் கடியராக்கினர். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருள் ஆனோம் என கருதுகின்றேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடியர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்களோ மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பெற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றி இருக்கின்றோம், அடிக்கப்படுகின்றோம், நாடோடிகளாய் இருக்கின்றோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் மனித நேயத்தை அடிப்படையாக வைத்து எழுந்தவைகள். தொழிலாளிகளின் உழைப்பை சுரண்டிய நில பிரபுக்கள் அவர்களுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது கேட்கவில்லை. வாரத்தின் கடைசி நாள் கடவுள் ஓய்வு எடுத்த நாள். அன்று மனிதர்கள் வேலை செய்யலாகாது, கடவுளைப் போல் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறுதான் சட்டங்களை மனித நேயத்தின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டன. ரோமை இளவரசன் டைட்டஸ் எருசலேமை முற்றுகையிட்ட போது, கிறிஸ்துக்கு பின் 70 முற்றுகையிட்ட போது எருசலேம் குடிமக்கள் உண்பதற்கு உணவின்றி தவித்தார்கள். பசியின் உச்சநிலைக்கு சென்ற ஒரு செல்வந்த சீமாட்டி தன் குழந்தையை கொன்று சமைத்தாளாம். இது வரலாற்று உண்மை. இப்படிப்பட்ட கொடூர நிலைமைக்கு செல்லாமல் இருக்கவே பசியினால் வாடிய இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளன்று கதிர்களை கொய்து உண்டார்கள். இங்கே சட்டம் பேரளவுக்கு மீறப்பட்டாலும் மனிதநேயம் உரிய அளவுக்கு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது. எனவே மனிதநேயம்தான் இன்றியமையாததெல்லாம், சட்டம் அல்ல. மனிதநேயத்துக்கு உதவாத எந்த சட்டமும் தூக்கி எறியப்பட வேண்டும். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: மிக நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. ஐரோப்பிய வான்பரப்பில் முதல் வானொலியாக பிரான்சின் 24 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்நொலியின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வணக்கம் தமிழ்நொலியின் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு நேர் அன்போடு வானொலியை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வந்திருப்பவர் என்ன சிரிப்பு? யார் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள்.
3: எல்லோருக்கும் கால வணக்கங்கள். சூரிய எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ உறவினை பிரார்த்தித்துக் கொண்டு மறைந்திருக்கும் ஆன்மீக அர்த்தங்கள் அவற்றின் வரலாறு. இந்த புராணங்களில் கடவுள்கள் எடுக்கும் ஒவ்வொரு அபராதமும், அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு வாகனமும் கூட ஒரு ஆழமான அர்த்தத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. பக்தர்களை காக்கவும் தீய சக்திகளை அளிக்கவும் மட்டுமல்ல, மனிதனின் உள்ளார்ந்த குணங்களை மாற்றவும் இவை உதவுகின்றன. அப்படியான உம்பர் முக்கிய தெய்வங்களின் வாகனங்களும் அதன் வரலாறு ஆன்மீக ரகசியங்களும். துர்க்கை அம்மன் சிங்கம் அசுரர்களை அழிக்க உருவெடுத்த அம்பாள் ஒருமுறை கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் அவரை சுற்றி பாதுகாப்பாக இருந்தது. அவரின் உண்மை விசுவாசமும் வீரமும் அம்பாளை கவர்ந்தது. அதனால் அந்த சிங்கத்தை தன் வாகனமாக ஏற்றுக் கொண்டார். அர்த்தம் பயத்தை வெல்லும் தைரியம். நம் உள்ளத்தில் இருக்கும் அச்சங்களை அடக்க வேண்டும். சரஸ்வதி அன்னப்பறவை. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரித்து உணரும் திறன் கொண்டது. அர்த்தம் நல்லது கெட்டது என பிரித்து அறியும் அறிவு. அதனால் அறிவின் தெய்வமான சரஸ்வதி அன்னத்தை தனது வாகனமாக எடுத்துக்கொண்டார். மகாலட்சுமி ஆந்தை இருள் சூழ்ந்த நேரத்திலும் தெளிவாக பார்க்கும் ஆந்தையின் திறன் செல்வத்தின் பாதுகாப்பை குறிக்கிறது. செல்வம் இருந்தாலும் விழிப்புணர்ச்சி அவசியம் என்பது அதன் அர்த்தம். அதனால் லட்சுமி தேவிக்கு ஆந்தையை வாகனமாக அமைந்தது. நந்தி சிவபெருமான். நந்தி பகவான் கடும் தவம் செய்து சிவனின் அருளை பெற்றார். நந்தி எப்போதும் சிவனை நோக்கி இருப்பது, மனமுறைவனை நோக்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மகாவிஷ்ணு கருடன். கருடன் ஒரு அதிசய சக்தி வாய்ந்த பறவை. அத்தம் பூகம் உயர்ந்த சிந்தனை தீயவெத்தை வெல்வது. அதனால் விஷ்ணுவின் வாகனமாக கருடன் விளங்குகிறார். விநாயகர் மூஞ்சூறு எலி. ஒரு அகன்ற கொண்ட உயிர் விநாயகரிடம் அடைக்கலம் அடைந்த போது அவன் எலியாக மாறினான். அத்தம் ஆசைகள் சுயராக தோன்றினாலும் அதை பெரிதாகி வாழ்க்கையை ஆளலாம். அதை கட்டுப்படுத்தும் சக்தி விநாயகர். காலபைரவர் நாய். நாய் விசுவாசத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அடையாளம். அதனால் காலபைரவரின் வாகனமாக நாய் அமைந்தது. முருகன் மயில். முருகன் அசுரர்களை வென்ற ஒரு மயில் அவருக்கு பரிசாக கிடைத்தது. அத்தம் அகந்தையை அழித்து அழகையும் ஆன்மீகத்தையும் இணைத்தர். மயில் தனது நச்சை கட்டுப்படுத்துவது போல மனிதனும் தனது குறைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திரன் ஐராவதம். பாற்கடலை கலைந்த போது வெளிவந்த வெள்ளை யானை ஐராவதம். அர்த்தம் ஆட்சி சக்தி பெருமை பொறுப்பு. இந்திரனின் வாகனமாக அது விளங்குகிறது. ஆன்மீக பாடம். இந்த வாகனங்கள் வெறும் சின்னங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம். தைரியத்துக்கு சிங்கம், அறிவு எண்ணம் விழிப்புணர்வு ஆந்தை, பக்தி நந்தி, உயர்வு கருடன், ஆசைக்கு கட்டுப்பாடு எலி, விசுவாசம் நாய், அகண்டை ஒழிப்பு மயில், பொறுப்பு யானை. நாம் இந்த குணத்தை வளர்க்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை நிர்வகிக்கிறது என்று கூறி விடப்படுகிறேன். சுரேஷ், நன்றி, வணக்கம்.
0: அந்த நச்சினை எடுத்து வந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தின் தற்கொண்டு நாயகி பசுபதி அவர்கள். நீ நெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒளிபரப்பிலே. வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்து நச்சிந்தனை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நேரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நலமோடு இருக்கின்றோம் சன்மானாதன். நீங்கள் நலத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வரவேற்றுக் கொள்கின்றேன். இணைந்து கொள்ளுங்கள்.
4: இந்தியாவில் ஆசிரியர் தினத்தை நாம் அனுசரிக்கும் என்று பகவானரை தெளிவாக விளக்குகிறார். குருவானவர் படைப்பு பொறுப்புள்ள மும்மூர்த்திகளில் முதன்மையானவராக பிரம்மாண்டம் காக்கும் பொறுப்புள்ள விஷ்ணு, அழிவுக்கும் கரைதலுக்கும் பொறுப்பான மகேஸ்வரர் என்றும் மரியாதையுடன் குறிப்பிடப்படுகிறார். ஆசிரியர் அல்லது குரு ஆற்ற வேண்டிய பணிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வர்ணனை குறியீட்டு ரீதியாக சரியானது என்பதை நாம் காணலாம். பொதுவானவர் மாணவனின் இதயத்தில் நற்குணம், ஞானம் மற்றும் நம்பிக்கை ஆகிய விதைகளை விதைக்கிறார். எனவே அவரே பிரம்மா. அவர் தனது வயலில் நன்கு பண்படுத்தப்பட்ட மண்ணில் நாற்றுகளை நடும் விவசாயி போன்றவர். ஆனால் அதன் பிறகு இந்த விவசாயி கைகட்டி அமர்ந்திருப்பதில்லை. நாற்றுகள் நன்கு வளர்வதை உறுதி செய்ய அவர் இடைவிடாத அக்கறை எடுத்துக்கொள்கிறார். மேலும் வளரும் பயிர்களுக்கு உரிய வளர்ச்சி நிலைகளில் நீர் பாய்ச்சுவதிலும் உரம் முழுவதிலும் அவர் குறிப்பிடந்திருக்கிறார். என இதுவே விஷ்ணுவின் பங்கு. முதல் சில பாடங்களுக்கு பிறகு குருவால் சும்மா அமர்ந்த மாணவனின் கதையை மௌனமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர் சீடனுக்கு ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்ட வேண்டும். நல்ல வழக்க வழக்கங்கள், தெளிவான பௌத்தறிவு மற்றும் தெளிவான உணர்ச்சிகளை துவக்குவிக்கிறது. விஷ்ணுவை போல ஏற்பட வேண்டும். சிறுவிடம் தவறான அடி எடுத்து வைக்கும் போதே, தீய பழக்கத்தை வளர்த்து கொள்ளும் போதோ, அல்லது தீங்கு விளைவிக்கும் சந்தேகத்தை வளர்த்து கொள்ளும் போதோ அவனை குருவின் கடமையாகும். கலைகளின் வளர்ச்சியையும் பூச்சிகளின் பெருக்கத்தையும் எதிர்த்து போராட விழிப்புடன் இருக்க வேண்டிய விவசாயியை போல குருவும் தீய ஒழுக்கம் எனும் பூச்சியையும் பூச்சிகளையும் சோம்பல் மற்றும் உறுதியின்மையை எனும் கலைகளையும் அழிக்க எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் பாறைகளை அழகும் முக்கியத்துவம் பயணம் முத்துவம் கொண்ட பொருட்களாக சேர்க்கும் சிற்பிகள் அந்த உரையில் கூறிக்கொண்டு மதுமதன் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நம்முடைய நேசிக்கும் வணக்கம் சுரேஷ்.
0: மிக நன்றி சண்மநாதன் நிகழ்ச்சியில் சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நேரம் சரியாக காலை பொழுது 8:17 நேர்கள் கேட்டுக்கொண்டு வணக்கம். தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள விரும்பும் நேர்கள் அழைப்பு கழுத்துங்கள் சேவருண்டு 48 32 15 40 மற்றும் வாட்ஸ்அப் வைபர்லக்கம் கூட இருக்கின்றது. வாட்ஸ்அப் லக்கம் இப்பொழுது சரியாக 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 ஏப்ரல் 7/427 என்கின்ற இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி எழுந்து கொண்டு உங்கள் நற்சிந்தனைகளை வானிலைக்கு எடுத்து வரலாம். இங்கே தொடர்ந்து நற்சிந்தனை தருவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நற்சிந்தனையாளர் வணக்கம். அன்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன், இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி. ஈழத்தின் வடவிலத்தில் உப்பு காற்றும் கடல் அலையும் தழுவி செல்லும் தொண்டை மாநாட்டின் கரையில் எந்தவித ஆடம்பரமுமின்றி அமைதியாக அமர்ந்திருக்கின்றான் ஒரு முருகன். அவன் செல்ல சென்னது முருகன் சமஸ்கிருத ஆகம விதிகளையோ பிரமாண்ட கோபுரங்களையோ விரும்பாத இந்த வேலனுக்கு தமிழ்நாட்டில் சோழ பேரரசன் வரலாற்று சுவர்களுடன் பண்டை தமிழரின் விருந்தோம்பல் பண்பாட்டுடனும் பிரிக்க முடியாத ஆழமான தொடர்புண்டு. முதலாம் குலோத்துங்க சோழனின் தளபதியும் கலிங்கத்து பெரணி காவியத்தின் நாயனுமாக கருணாகர தொண்டைமான் உப்பு அள்ளுவதற்காக தோண்டிய கால்வாயே இன்று தொண்டைமானாறு என்று அழைக்கப்படுகிறது. சோழர் கால தமிழர்களின் கடல் வணிகமும் பொறியியல் திறனும் மிளிந்த அந்த ஆற்றின் கலைமுக துவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் உருவானது. இக்கோவில் மிகப்பெரிய தனித்துவமே இதன் வழிபாட்டு முறைதான். இங்கு இறைவன் எந்த ஒரு உருவச்சிலையாகவும் வீற்றிருக்கவில்லை. மாறாக வேலாயுதம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலையின் பின்னணியிலேயே ஆத்மார்த்தமாக வழிபடப்படுகின்றான். சங்ககாலத்தில் தமிழர்கள் பின்பற்றிய வேலவன் வெறியாட்டு மற்றும் நடுகள் வழிபாட்டு மரபின் தொடர்ச்சியை இங்கு நேரடியாக காணலாம். பிராமண ஆகம பூசாரிகளுக்கு பதிலாக சந்நிதியார் எனப்படும் எளிய தமிழ் மரபு வழி அடியாரனே இங்கு பூசைகளை செய்கிறார்கள். சத்தமிடும் உரத்த மந்திரங்களுக்கு பதிலாக மௌனமும் தமிழ் வழிபாட்டு உணர்வுமே இங்கு முதன்மை பெறுகின்றன. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் மண் என்ற உயரிய பண்பாட்டுக்கு சான்றாக இக்கோவில் அன்னதான கந்தன் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது. பசி என்று தன் வாசலுக்கு வரும் எந்த ஒரு உயிரையும் வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்பாத அமுத சுரவியாக இத்தலம் விளங்குகிறது. கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் பண்டை தமிழரின் வீரம் வணிகம் பக்தி மற்றும் விருந்தோம்பல் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து நிற்கும் செல்வ சன்னதி வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது தமிழரின் தொன்மையான ஆன்மீக முகவரியாகும் என்று கூறி இன்றைய ஒரு அனைவருக்கும் நட்புறதாகவே இறைவனையும் வேண்டி வரவேற்றுக் கொள்கிறேன்.
5: நன்றி வணக்கம்.
0: நீங்க தொடர்ந்து நச்சிந்தனை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நேரே அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கிறேன். பாலன் இணைஞ்சிருக்கின்றீர்கள். பாலன் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு வணக்கங்கள், நலத்தோடு இருக்கின்றோம். உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
6: நன்றி தம்பி, நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த தேவகுமாரனுக்கு இறுதியத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகளை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவனங்களையும் விசாரித்தபடி உமது அன்பான ராஜானா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அனுதினமும் கிடைக்க வேணும்னு சொல்லி அவர் நாமத்தில் எவ்வளவு எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்த தம்பி புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கால் இந்த சுவிசேஷம் 20 இறை வார்த்தைகள் 8-16 முடிய அத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு இயேசு ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தையாக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தார். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவகாலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவர் வேறொரு ஊழியக்காரரை அனுப்பினார். அவரையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவர் 3 ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவரையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தில் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவரையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவரை அனுப்பினார். தோட்டக்காரர் அவரை கண்டபோது, இவர் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும் படிக்கு இவரை கொல்லுவோம் பாருங்கள் என்று ஒருவரொருவர் சொல்லிக்கொண்டு அவரை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வார்? அவர் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படியாகாதிருப்பதாக என்றார்கள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன்.
0: நன்றி. உங்கள் சிந்தனை துளிகளுக்கு நன்றி. தொடர்ந்து நற்சிந்தனையை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நேர் அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம். நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறேன் என்று நம்புறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இணைந்து கொள்ளுங்கள்.
7: இனிய காலை உற்சாக வணக்கம் துரேஷ். நலமா இருக்கிறீங்களா?
0: நிச்சயமாக நலத்தோடு இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.
7: இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையறவன் என்றால் இது கொண்டு இந்த எல்லோரும் குடும்ப நல உறவுகளுக்கும் நேபாளத்தில் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் கலை உறவுகளுக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 22 சனிக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை. மனிதர்களாக நாம் அன்றாடம் பாடுபட்டு உழைக்கின்றோம். ஆனால் அதற்குரிய பலன்தான் நமக்கு கிடைப்பதில்லை. இன்றைய நச்சதி வாசகத்தில் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்கின்றார். இப்பகுதி நமக்கு 3 முக்கிய செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, வாழ்க்கையில் தோல்வி இழப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், நாம் நமது விருப்பத்தின்படி நடக்கின்ற போது நமக்கு தோல்விதான் மிஞ்சுகின்றது. 2 பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வலையை போடுகின்றார். அதுவும் பகல் வேளையில் அப்போது அங்கே அதிசயம் நிகழ்கின்றது. இங்கே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்களாகிய நாம் விரும்புவதுதானே உழைப்பதாலானே எதுவும் ஆவதில்லை. மாறாக கடவுள் இலக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகின்றது. மூன்றாவதாக வலைகளையும் அளவிற்கு மீன்பாடு கிடைப்பதை பார்க்க முடியாது. ஆம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மீதியானதை கிடைப்பதை அறிய முடிகின்றது. காணா திருமணம் திருமணம் அப்பம் பகிர்ந்தளித்து அளித்தல் எனவே நாம் ஆண்டவரின் சொற்படி நடக்கும் அளப்பரிய ஆசீரை பெறுவோம். சீமோன் பேதருக்கும் அவருடைய நண்பர்களுக்கு மேலாக பிடிக்கதுவதற்கு முன்பாக ஜீசு என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் பலரில் மேல் அமர்ந்து போதித்தார். இறையரசை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றே ஜீசு முதல் குறிக்கோள் இருந்தார். அந்த பணிக்காக ஆட்கள் தேவையென்று உணர்ந்த ஜீசு முதல் சீடர்களை அழைப்பதை நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். நாம் அன்றாடம் செய்கின்ற கடமைகளோடு இறைவனுக்கென்று நம்மால் முடிந்த ஊழியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் திருச்சபையின் பணியில் ஈடுபடுவுடன் செயல்படுகின்றோமா சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: மிக நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. ஜானடசன் அவர்களை இணைந்து சிறப்பித்தமைக்கும் நன்றி. இங்க தொடர்ந்து நற்சிந்தன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நற்சிந்தனாளரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
5: காலை வணக்கம் சுரேஷ். ஏமலிருந்து புங்கியோர் ராஜா.
0: அன்பு வணக்கங்கள். உங்களையும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
5: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கிறோம். வேண்டிக் கொண்டு நச்சினை வழங்குகின்றேன் சுரேஷ். முருகப்பெருமான் அருளும் ஆட்சியோடும் அனைத்து உடலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவிடம் வேண்டிக் கொண்டு காலை இருந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறைவனை வழங்கி வழிபடும் போதும் நம் செயல்பாடுகள் நிலைமையில் சரியாக இருந்தால் முதுமையிலும் இறைவன் முழுமையாக வாழ வைப்பான் ஆரோக்கிய வாழ்வாக. அன்றிலிருந்து இன்று வரை இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடும் இனி முழுமையிலும் இறைவன் தான் வாழ வைக்கப் போகின்றான் என்ற நம்பிக்கையோடும் வாழும்போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். வாழ்க்கையில் இறக்கப்பட்டவனையும் வாழ்க்கையில் என்றென்றும் வரமுறைக்கில் வாழ்ந்தவனையும் நேர்வழியில் நடந்தவனையும் சோதனை வேதனை துன்பம் எல்லாமே வரும். அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. நம் நடைமுறைகள் சரியாக இருந்தால் முதுமை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்தே செல்லும். இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது முதுமையில் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையில் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. வாழும் வாழ்க்கையில் யார் ஒருவர் தவறான பாதையில் போகும் போதும் வாழ்க்கை போக்கே மாறிவிடும். வாழ்க்கை என்பது போராட்டம்தான். பொற்களமாக மாறிவிடக்கூடாது. வாழ்க்கையில் போராடி வாழும் போதுதான் இளமையில் முதுமையிலும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பான். நம் இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்று இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். வாழும் வாழ்க்கையில் எதை கொண்டு வந்தோம், போகும்போது எதை கொண்டு போக போகின்றோம், எதுவுமே ஒன்றுமே இல்லை. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான். நம்மால் இயன்றவரை தானம் தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் அதுவே முதுமையில் நிழல் போல தொடர்ந்து வரும். இளமையில் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழ்வன் முதுமையில் என்றுமே கெட்டு போவதில்லை. இளமையில் இறைவனோடு முழுமையாக மட்டும் கைவிட மாட்டான். இறை நம்பிக்கையோடு தன் நம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்வோம். இறைவன் பாதுகாப்போடும் வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல இடத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம்.
0: நன்றி. உங்கள் சிந்தனைக்கு நன்றி. என்று நற்சிந்தனர் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேராக என்று ஒருவர் இருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கின்ற நேர், வணக்கம். சரி, அவர் தன்னுடைய இணைப்பை துண்டித்து விட்டு சென்றிருக்கின்றார் என்று நம்புகின்றேன். இன்றைய நற்சிந்தனர் நிகழ்ச்சியில் இணைந்து நற்சிந்தனை வாழ்க்கை கடந்து வந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நற்சிந்தனையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9370 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 8:32 நேர்கள் கேட்டுக்கொண்டு வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இன்று செப்டம்பர் 5 2026 சனிக்கிழமை 12 ராசிகளுக்குரிய பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு பலனோடு இணைந்து சிறப்பிக்கின்றார் இந்தியாவின் புகழ்பூத்த யோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். அன்பு வணக்கம் கூறிய அவரையும் நிகழ்ச்சிக்காக இந்த பொழுது கலிகத்தோடு இணைத்துக் கொள்கின்றேன். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கான பலன்களோடு இணைந்து சிறப்பிக்கின்றார்.
2: மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். பார்த்துட்டிங்கன்னா சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் இருக்கும், ஒரு தடங்கள் வரும், அதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உதாரணமாக பேசும்போது கோவப்பட போகுது, ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது, அதே போன்று சில எழுத்துப்பூர்வமாக சில காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காரியத்தை நடந்ததுக்கப்புறம் யோசிக்கிறத விட அது நடக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் கோபத்தில் சண்டையில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, தன் மனசில் தோன்றதெல்லாம் திட்டுவாங்க. வார்த்தைகளை வந்து நம்ம கொட்டி எடுத்துட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும், ஸ்பீடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாகசங்கள் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. யோகா, தியானம், மெடிடேஷன் வந்து ரொம்ப அற்புதமான உதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பணம், பொருள், பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். திருமண லைஃபே செட் ஆகலை சார். திருமணத்துக்கு ஜாதகம் பார்த்துட்டே இருக்கோம், அவளும் ஜாதகத்தை காமிச்சுட்டே இருக்கா, பொருத்தம் பார்த்துட்டே இருக்கோம், பொருத்தமும் செட் ஆக மாட்டேங்குதுன்னா இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான, ஃபினான்ஷியல் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று, ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா யார் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறது, யார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறது, யார் வந்து ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறது, யார் கேஷியராக இருக்கிறது, யார் ஃபினான்ஸ் பார்த்துக்கிறது, யார் இப்படிங்கிற தனித்தனியாக பிரிப்போம் இல்லையா, துறைகள்லாம் பிரிப்போம் இல்லை, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு பொறுப்புகளை கிடைக்கிறது, பொறுப்புகளை பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா டாப்பாக போகும், அல்லது வேலையும் டாப்பாக போகும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கு. அப்போ ஆக மொத்தம் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கு. கணவர் மனைவியாக இருந்தால் சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள், நல்ல ஒரு பலம் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு நட்சத்திர நாளாக இருக்காங்காட்டி சில பேருக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் நமக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா ஐடியாலாம் வருது, எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியது சில பேர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியல சார், காலையிலேருந்து கோபம் கோபமாக வருது, யாராவது பேசினாலே அடிச்சலாக இருந்துருக்கு. அப்போ ரெண்டு விதமான குணாதிசயங்கள், இது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காலையில் தெரிஞ்சிடலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு. நட்சத்திர நாளாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கோபமாக இருக்குது, நாலு பேர் பேசினாலே எனக்கு அப்படியே எரிச்சலாக இருந்துருக்கும்போது பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் நேரம் மெடிடேட் தியானமெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஏன் அப்படின்னா, மிதுன ராசிக்கு நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஐடியா சொல்லி அவங்களாம் வளர்ந்தவங்க இருப்பாங்க. அந்த ஐடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே நல்லா ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புது காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணலாம். புதுசாக சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சதை விட டாப்பாக இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடனுக்காக கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். இப்போ ஈஸியாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். அதே மாதிரி கெமிஸ்டாக இருக்கிறவங்க, மருத்துவமனையில் சர்ஜனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான பிரயாணம் பண்ணணும், ஆன்சைட் ஒர்க் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடகராசிக்கு சூப்பராக இருக்குது. வெளிநாடு பிரயாணம் சாதகமான பிரயாணமாக உங்களுக்கு அமையும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் கடகராசிக்கு. ரொம்ப டாப் டக்கராக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது. இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்ப்பா. அப்பா ஒரே வேலை வேலை வேலை வேலை, ரெஸ்ட்டே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த மனசில் அப்படியே தோணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனால நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக, இந்த தொழில் நமக்கு பண்ண முடியுமா முடியாதா, இதில் முதலீடு பண்ணலாமா, இவங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் பட் இதை போட்டால் ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்லேயும் இன்றைக்கி கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்கும், கவனமாக இருக்கணும். ஸோ இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஒரு எக்ஸாமில் வந்து கம்மியாக மார்க் வருது, ஒரு ஸ்போர்ட்டில் வந்து கம்மியாக மார்க் வருது, அதை பேலன்ஸ்டாக எடுத்துன்னு போனால் கடகராசி என்பவர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினச்ச காரியம் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், என் தாத்தா சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீக சம்மந்தமான சொத்து பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப தொலைதூரத்தில் ஒரு இடம் வாங்கணும் நல்லாயிருக்கு. பூர்வீக இடத்துல வீடு கட்டணும் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு நினைவாக ஒரு பொருள் வந்து பரிசாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த தினம் சாதகமாக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நான் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, நான் ஒரு கோர்ஸ் வந்து சேரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறது, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க எனக்கு சரியாக ஹாஸ்டல் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் அமையக்கூடிய நாளாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்கும். உங்களுடைய கனவுகள் பலிதமாகும். ரொம்ப பாசிட்டிவ் தாட்டு, பாசிட்டிவான இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி குறிப்பாக மதுரை மீனாட்சிம்பாள் வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடு. கன்னிராசினியர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தினமாக இருக்குது. இன்றைக்கி கிரகங்களில் உங்களுக்கு தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு காரியம் நீங்கள் மனசில் நினச்சிருந்தா அது உங்களுக்கு சக்ஸஸாக வரும். சில தடங்கல்கள் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த தடங்களை தாண்டி ஜெயிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். சரி, என்னென்ன தடங்கள் இருக்குது அப்படின்னா, வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இரவு நேர பிரயாணம் வேண்டாம், இந்த தோட்டம் துறவு மலையில் இன்றைக்கி போய் இந்த ஸ்கில் இந்த வந்து இந்த ரைடிங்கெல்லாம் போவாங்களே இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்க, அவங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். ஒரு விஷயத்தில் தோட்டம் துறவு லீகல் பார்க்கக்கூடிய இதில் ஒரு நாள் பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிவெடுங்க. இன்றைக்கி டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. இன்றைக்கி திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழிலில் முடிவெடுக்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு விடுங்க. ஒரு சில சின்ன பிரச்சனை பேச்சு வழக்கில் சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாள் அந்த பேச்சுவார்த்தையை தள்ளி வச்சுன்னு அதுக்கப்புறம் பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு. இவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அதை போகக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு கிரகநிலை இன்றைக்கி சாதகமாக இருக்குது. திருமண காரியத்துக்கு பெஸ்ட்டான நாள், அதாவது திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கணவர் மனைவி பேரில், மனைவி கணவர் பேரில் ஏதேனும் ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தமாக உட்காந்து பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய மனைவி சம்மந்தமான சொத்து இல்லை கணவர் சம்மந்தமான சொத்து இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க அதை பேசி தீர்க்கிறதுக்குள்ள நாளாக இருக்கும். தெய்வான கிரகங்கள் கொண்ட நாளாக இருக்குது. இன்ட்யூஷன் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மன தோணல்களுக்கு பலன்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது திருமண சம்மந்தமான பேசுகிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துளாராசி என்பவர்கள் படிப்பு விஷயங்களில் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருக்கேனும் படிப்புக்கு உண்டான ஹெல்ப் இருந்ததுன்னா உடனே டக்குன்னு பண்ணுங்கள். திருமணத்துக்கு உண்டான ஹெல்ப் இருந்ததுன்னா டக்குன்னு உடனே பண்ணுங்கள். சேரிட்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் டீச்சராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்க, பேராசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கிரகநிலை. கடன், உடல் உபாதை, மறைமுக எதிரி இந்த மூன்று விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த மூன்று விஷயத்தில் மனக்குழப்பம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும், சில ப்ராப்ளங்கள்லாம் இருந்திருக்கும் ஃபேமிலியில், சில நேரங்களில் இந்த மாதிரி எதிரி தொல்லையெல்லாம் இருந்துருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. மறைமுக நேர்முக எதிரியே இருந்துருப்பாங்க. ஸோ விருச்சிகராசி இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் தோன்றுறது. ஒரு சில முடிவுகள்லாம் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் டேக் த டிசிஷன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழக்குகள், பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் வீண் வம்புக்கு இன்றைக்கி போகக்கூடாது. வீண் வம்புக்கு இன்றைக்கி போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் காரியங்களை செய்யக்கூடாது. விருச்சிகராசி என்பதில் திடீர் காரியங்களை செய்யக்கூடாது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தின கிரகநிலைகள் இருக்குது. பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. ரொம்ப இந்த நிச்சயதார்த்தம், சீமந்தம் இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. ஏற்கனவே இந்த திருமண வரன்கள்லாம் பார்த்துட்டு தடங்களாகி நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பியும் ஒரு புது வரன் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் ஒரு செய்தி சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு ராசிக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிரகநிலை சாதகமாக இருக்குது. இடமாற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க ஐயுஐ ஐவிஎஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக சில உடம்பு ரீதியான மருத்துவ சிகிச்சைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கைனகாலஜிஸ்ட்லாம் சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அதில் ரெக்டிஃபை ஆகிறதுக்குன்னா நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் கணவர் மனைவிக்குள்ள சிறு சண்டைகள் வந்து அதுக்கப்புறம் ஒற்றுமையாக சேருவாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது இன்றைய தினம். வேலைவாய்ப்பு இடமாற்ற இயற்கையாக நடந்த பிரச்சனை இல்லை, நீங்களாக பார்த்துட்டக்குன்னு மாறிடாதீங்க. தனுசு ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மகரராசி நண்பர்களே, மகரராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம்தான். எதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது, பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது இடம் சம்பந்தமாக. அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடு ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய இடத்த வாடகைக்கு விடணும்னு ஒரு டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணுவாங்களா, அதுக்கு நல்லா இருக்குது. இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பார்க்கலாமா, அதுக்கு நல்லா இருக்குது. இது வித்தரலாமான்னு கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு, சேலிங் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. மகரராசி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சுவாமியான கடை சேரெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது வாடகைக்கு விடக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இன்றைக்கி மகரராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்றைய தினத்தில் ஹவுசிங் லோன்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வேலைவாய்ப்பு கூடி வரும். மகரராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான், அதுவும் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பிரம்மாண்டமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினம் சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உச்சபட்சமாக இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்கும், பிரயாணமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வேண்டி இன்றைய தினத்தில் ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கக்கூடிய தினமாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சம்மந்தமான செஸ் பிளேயராக இருப்பாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாடிட்டு இருக்கிறவங்க, அந்த சிட்டி லெவலில் விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் லெவலில் காம்படிஷன்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. கும்பராசிக்கு பதவி இன்றைக்கி தினத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய சாதகமான தினம், நினச்ச காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான தினம். நீங்கள் மனசில் சான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அது இன்றைய தினத்தில் ரீச் ஆகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஸோ இன்றைய தினம் வேலையா தொழிலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதுக்குண்டான தினம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசினியர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணவரவுகள் கூடி வரும். விவசாயம் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், ஆஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சாஸ்திரம் சம்பிரதாயமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொலை தூரத்தில் வேலை செய்கிறவங்க, மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குழந்தையுடைய படிப்பு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்புக்குண்டான இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைய தினம் அன்பு அரவணைப்பு கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் ரொம்ப சாதகமான நாள். புது விஷயங்களும் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு, முருகப்பெருமான் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ்வர்.
1: கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி வழங்கியவர் மகேஷ்ஐயர் அவர்கள். நேரெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்நொழியின் காலை நேர ஒலிபரப்பு. வணக்கம் தமிழ்நொழியின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் தமிழ்நொழியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2026 சனிக்கிழமை இன்றைய நாளில் உங்கள் இல்லங்களிடமரும் பிறந்த நாள் திருமணநாள் இதர கொண்டாட்டங்கள் ஈடுபடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தமிழொலி குடும்பம் சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றோம். நேர்களே, உங்கள் உறவினர் நண்பர்களை வாழ்த்து நிகழ்ச்சிகளை தமிழர்களுடைய அனுசரி நிகழ்ச்சியாக வாழ்நிலைக்கு எடுத்தவர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இடம்பிடித்திருக்கும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாக www.trtamilali.com என்ற இணையதளத்திலும், டிஆர்டி தமிழொலி என்கின்ற முகநூலிலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய அழகிய புகைப்படத்தோடு இலவசமாக பிரசுரிக்கப்படும். இந்த பொழுது வாழ்த்துக்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் அழைப்பு கழுத்துங்கள். தொலைபேசி இலக்கங்கள் 0141 32 15 40 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0033 68 98 65 529. மீண்டும் ஒரு தடவை அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை தருகின்றேன், 0033 68 98 65 529. வைஃபர் இலக்கம் 0033 65 77 எங்க நிகழ்ச்சிக்காக அனைத்து இணைப்பில் இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம். அன்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன், வாழ்த்துங்கள்.
3: அருண்மொழி வளங்களும் பெற்று சீர் சிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழவரும் என்று வாழ்த்தி உடையவர்களின் நன்றி வணக்கம்.
1: நன்றி. பிற்குறிப்புகள் ஒன்றும் இல்லையா? நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தமிழலி குடும்பத்தினுடைய அன்பு அறிவிப்பாளர், மூத்த அறிவிப்பாளர், டிஆர்டி தமிழ்நாடு வானிலை இப்பொழுதும் தொடர்ச்சியாக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருண்மொழி தேவன் அவர்கள் இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை மிக மகிழ்வான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் ரெண்டு போல் என்றுமே இல்லை, செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று தமிழலி குடும்பம் சார்பாகவும் அன்பு நேயர்கள் சார்பாகவும் இதயம் நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை நாமும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் சுரேஷ்.
1: மகிழ்வான வணக்கம் பதனா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க, அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
4: நீங்க நலம் தானே?
1: நிச்சயமாக நலமாக இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
4: ஆமா, நாங்களும் நலம். இன்று பிறந்த நாளை காணும் எங்கள் டிஆர்டி அறிவிப்பாளர் திரு அருண்மொழி தேவன் அவர்களுக்கும் மற்றும் செல்வராணி சிவராணி வில்வராஜாண்ட வேண்ட பிறா மக்களும் பிரான்சில் அரோன் பரந்தாமன், செல்வன் அரோன் பரந்தாமன், மற்றது பிரகாஷ் கைலாஷ், அவர் சிங்கப்பூரில், ரெண்டு பேரும் இந்த தங்களது பிறந்த நாள்களை கொண்டாடுகிறார்கள். அதாவது அருண்மொழி தேவன், அரோன், கைலாஷ் மூவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அருண் பரந்தாமன், அதே போல் பிரகாஷ் கைலாஷ் ஆகியோர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களும் இன்று போல் இன்றுமே இல்லை, செல்வங்களும் பெற்று பல்லாண்டு கால நோய் நொடியின்றி சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க என்று தமிழொலி குடும்பம் சார்பாக இதை நிறைந்த பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்களை நாமும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு தொடர்ந்து வைவர் ஊடாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நீர் வணக்கம். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன், வாழ்த்துங்கள். இன்றைக்கு மூன்று பேருக்கு பிறந்த நாள். அருண்மொழி தேவன், அதே போல பிரகாஷ், அதே போல அருண் அருண் மிக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நேரஞ்சங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் ஒளிபரப்பிலே வணக்கம் தமிழொலியில் வாழ்த்தூர் வாழ்த்துறா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே வாழ்த்தூர் வாழ்த்துற நிகழ்ச்சியிலே இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நேயர்களில் வரிசையில் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நேர்

0: இந்த குழந்தை நாள் பார்த்து குறைக்க வைத்துக் கொண்டு மற்றும் பிற மட்டும் பேர்
1: அருண்
0: அருண் அவர்களுக்கும் அங்கிருக்கும் என்னுடைய வணக்கம்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். சதீஷ் நிகழ்ச்சியில் வருகின்றார். தொடர்ந்து வாழ்த்துவதற்காக நிகழ்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம் சுரேஷ். கொண்டியிலிருந்து வீசி நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அருண் பிரகாஷ் இவர்களுடன் எங்கள் சிகாட்சியின் அன்பு அறிவிப்பாளர் திரு அருண்மொழி சேவனுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் சிறும் புறப்படனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து வைஃப்ரூடாக இணைந்திருக்கின்ற நேயர் வாட்ஸ்அப்போடாகவும் ஒரு நேர் இணைந்து கொள்கின்றார். வாட்ஸ்அப்போடாக இணைந்து கொள்கின்றவர் உடனடியாகவே தனது இணைப்பை துண்டித்து விட்டு செல்கின்றார். என்னென்று தெரியவில்லை. இணைப்பிலே காத்திருக்க வேண்டும் இணைந்து கொள்கின்ற நேயர்கள். சரி, இப்பொழுது வைஃப்ரூடாக இணைந்திருக்கின்ற நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
3: மூவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இன்றும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். நிகழ்ச்சியில் சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் ஓரிரு நேர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகின்றேன். அழைப்பு காலத்து இணைந்து கொள்கின்றவர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். 0142 45 42 எங்களுடைய வலிமையான தொலைபேசி இலக்கங்களுடாகவும் மற்றும் வைபர் இலக்கம் 0033 65 0727 7427 வாட்ஸ்அப் இலக்கம் 0033 68 98 65 529 என்கின்ற இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கின்ற வைஃப்ரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
4: வணக்கம் திருமதி வில்வராஜா.
1: அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
4: நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் நிலம் இருக்க எல்லாமே இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாளுக்கான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் அருண்மொழி தேவன் அவர்களுக்கும் செல்வன் பிரகாஷ் கைலாஷுக்கும் பரந்தாமன் கைலாஷ் அருண் இருவருக்கும் மூவருக்கும் உங்கள் குடும்ப சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றைய நாள் போல் இன்றென்றும் நலமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய நாளில் தமிழர் குடும்பத்துடைய வணக்கம். தமிழொழியின் வாழ்த்து வாழ்த்து நிகழ்ச்சியூடாக தங்களுடைய பிறந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் குடும்பத்தினுடைய சகோதர அறிவிப்பாளர் அருண்மொழி தேவன் அவர்கள் இன்றைய நாளை தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே போன்று அருண் பரந்தாமன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பிரகாஷ் கைலாஷ் ஆகியோர்கள் இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நன்னாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த மூவருக்கும் தமிழொழி குடும்பம் சார்பாக இது நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்வில் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நோயினோடு சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கை வாழ்க்கை என்று இதயம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம்.

0: ஒழித்த அந்த அழகான பாடலோடு நிறைவு காண்பது என்று வணக்கம் தமிழியின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்து வாழ்த்தல் நிகழ்ச்சி உண்டாக இணைந்து வாழ்த்துக்களை பரிமாறிய நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுத்த நேர்களுக்கும் இன்று நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் அருள்மொழித்தேவன் அதே போன்று அருண் கைலாஷ் ஆகியோர்களுக்கு இதயம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெற்றுச் செல்கின்றது. வணக்கம் தமிழியின் வாழ்த்துவோர்
1: வாழ்த்தல்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வழமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இந்த மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இதுபற்றிய பக்கசார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை வலியுறுத்தியிருக்கிறது. பொதியன பேரம்பின நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் ஏற்புத்தன்மையை இதுபோன்ற கைதுகள் தடுத்துவிட முடியாதென்றும் அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து பொன்ருவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ககதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியூர்வமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவுமே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருப்பதோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில் மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் உள்நாட்டு டின்மின் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரமின் காணாங்கெழுத்தி உள்ளிட்ட டின்மின்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய ஐக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர் சந்திப்பு அதன் பொதுச்செயலாளர் எல் ரோகண பெரேரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான கியூஆர் குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. சிவில் வெவ வெலிகொல்லவ வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். புத்தளம் கற்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாலக்குடா பகுதியில் கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாலக்குடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்தல மகனதராவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று, 4 மெகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புரஸ்கமோவின் மாலனி புலத் சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்றிரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட தனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கெப்டிகொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீழ் உஸ்கொல்லவ பகுதியில் காட்டியானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலன்றுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா மற்றும் மூன்றாங்கலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திக்க விரும்பும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலாவதாக இருப்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வானவுனா சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெற இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார்கள். உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாதென்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோவில் மழையில் சேதமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு காரணம் காட்டியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னமும் 275 இந்தியர்களை காணவில்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை தெருநாய்கள் விரட்டி அடித்தன. கண்காணிப்பு கமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோரபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தார்கள். தங்க கட்டிகள் விலையுயர்ந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆதாரங்களை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்திய விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரையை செய்திருக்கிறது. இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI தற்போது உதவி வருகிறது. தேசிய அளவில் தொடர்ந்து நிலையங்களில் வருமான பட்டியலில் சென்னை மத்திய நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சென்னையிலிருந்து ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு தெரிவிக்கிறது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள். உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 4,800 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடந்து வருகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1,000 மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சாய் சாய் தான் ஹரே கிருஷ்ணா என்ற மகா மந்திரத்தையே தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவர்களிடம் கூறியிருக்கிறார். நேபாளத்தின் பெருவெள்ளத்தின் போது திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்நினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகமெடுத்திருக்கின்ற சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் தான் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹமூத் மர்காத் அல் காதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சாய் எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விஷவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறியவிருக்கிறது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்து போனார்கள். சீனாவில் ஒரு இளையவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து தற்போது பணிபுரிந்து வருகிறார். போலந்தில் நீளமான லொரி மீது தொடர்ந்து மோதியதில் லொரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லொரி ரயில் தடத்துக்குள் நுழைந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மாற்று உறுப்புகளுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 வயது முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸ் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இந்தோனேஷிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீயை அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கிறார்கள். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போய்விட்டது. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தராவை காட்டுத்தீ நெருங்க தொடங்கி இருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டிவிட்டது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 குழந்தைகளுக்கு எடை குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 300 மடங்குக்கு அதிகமாக அதிகரித்திருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்படுத்தாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் விருப்பம் தனக்கு இருப்பதாகவும் அது குறித்து அணி நிர்வாகத்திடம் தான் பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் திடலில் நடைபெறும் துலிப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் ஆகியோர் தங்களின் 2 சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 இலங்கை பெறுமதியில் 381.21 இந்திய பெறுமதியில் 109.75 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.22 இந்திய பெறுமதியில் 94.50 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.34 இந்திய பெறுமதியில் 116.70 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.65 இந்திய பெறுமதியில் 127.73 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.21 இந்திய பெறுமதியில் 68.29 கேட்டது TRT தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற TRT தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் விண்ணத்தினர், சாசல் கார்ஷனா கோடிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் விண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tonobrelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tonobu, Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: വന്ന് 15 വർഷം ആ പോയിട്ട് ഒരു ഒന്നും കാണാൻ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടു വെച്ചു.
1: എന്നെ വാണി ചുമ്മാ പുരിപുരുത്തേണ്ടത്, എന്തിനാണ് നിങ്ങളുടെ ഇരിക്കുകയില്ല.
0: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: மணி நேர தமிழ் வானொலி GRT. இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:21 ஐக்கியராஜ்யத்தில் 8:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சி தொட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பார்த்திபன். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: எனக்கு முதல் பாட்டு சுவந்தமன் படத்துல
0: ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார்.
1: அந்த உங்களோட தங்கச்சி டென்மார்க்ல இருந்து அவன் முயல கருத்தோ இல்லையா?
0: அது சாம்பல் கலர்.
1: சாம்பல்
0: முயல பற்றி ஆராய்ச்சி எதுனீங்களா?
1: இல்ல, எனக்கு தெரிஞ்ச கருப்பு வெள்ள வந்து வீட்டுல இருக்கு, கருப்பு வந்து காட்டு
0: பல பல வண்ணங்கள்ல இருக்கு.
1: எனக்கு அது தெரியும், எனக்கு அதான் கேட்டேன் உங்கள்ட்ட, எனக்கு தெரியாது. அதுக்கு வாழையில இருக்குல்ல, வாழைய கிழிச்சு கிழிச்சுன்னு கிழிச்சு போட்டு கொடுத்தா சாப்பிடல. அதே மாதிரி அடமன் கொடி என்று சொல்லி இருக்கு, அடமன் கொடி அதுவும் நல்லா சாப்பிடும். வெள்ளையும் கருப்பும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கோம். அந்த சோடிய வாங்கி ஆணு பெண்ணு வாங்கி வந்து அது குட்டி போட்டோட மூத்திரையில இதா மலத்தியன் பவுடர் தடவிட்டாங்க, அது எல்லாம் ஒன்று ஒன்று நக்கி நக்கி அப்படியே இறந்து போயிட்டு. எனக்கு தெரிஞ்ச ரெண்டுதான் இருக்கு, கருப்பும் கருப்பு வந்து காட்டுல இருக்கு. ஒரு முறை எங்களுக்கு அந்த எங்க வீட்டு பக்கத்துல அவங்க பாகரதான் காட்டு பகுதி, அங்க இருந்து முயல் கிளி எல்லாம் கொண்டு வருவார்கள். முயல குடம்பு அந்த பால் குடுத்தா ரெண்டு நாளும் வந்துருவாங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி.
0: உங்களுடைய பாடல் வருகின்றது கேட்டு மகிழ்ந்து.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: காற்றும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ.
1: இந்த நேரத்தில் எது சுகமோ,
0: இதை ஓரத்தில் பரவசமோ.
1: இந்த நேரத்தில் எது சுகமோ,
0: இதை ஓரத்தில் பரவசமோ.
2: பாடலை பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:31, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:31. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ஜெயமலிருந்து பொங்கையோர் ராஜா.
2: வணக்கம் பொங்கையோர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி ராஜா. என்ன பாடல்?
3: எங்க வீட்டு ராணிக்கு இளமை திரும்புது.
2: எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது.
3: நன்றி,
2: உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாறுங்கள். நன்றி.
3: நன்றி. வணக்கம்
2: ராஜா. அவர் பொங்கையோர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வருகின்றது வானொலியில்.

0: ஒழித்து பாடலையை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:36 ஐக்கியராட்சியத்தில் 8:36. அன்பு உறவுகளின் நாளை அதாவது அனுசரணை நிகழ்ச்சி காலையில் இடம்பெற இருக்கின்றது. எமது முகுந்தன் அபி அவர்களுடைய திருமண வாழ்த்து நிகழ்ச்சி அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலிக்கு பலம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் கனடிய வாழ் எங்கள் அன்பு பாடகர் குழாம் அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இவ்வேளையில் தெரிவித்துக் கொண்டு அந்த பாடல் நிகழ்ச்சி நாளை 3:00 to 5:00 வரை இடம்பெறுகின்றது. இந்த பாடல் நிகழ்ச்சியில் கனடிய நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, ஐரோப்பிய நேயர்களுக்கு அன்று நாங்கள் நிச்சயமாக அவர்களுடைய அனுசரணை நிகழ்ச்சியாக இடம்பெறுவதனால் எங்களுடைய வானொலியை வளர்ச்சி கருதி அந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றோம். ஐரோப்பிய நேயர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்துவிடாதீர்கள், 3:00 to 5:00 வரை கனடிய தமிழர்கள் இணைந்து பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு பாடகர் இணைந்திருக்கின்றார், கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நல்லா இருக்கேன். நல்லது பார்த்து நேர்ச்சி பார்ப்போம். நான் கேட்கிற பாட்டல் மாறாத காதலாலே மனம் ஒன்றாயானதாலே அந்த பாட்டு.
0: மாறாத காதலினாலே மனம் ஒன்று மாறி போச்சா?
1: மனம் ஒன்று ஆனதாலே தீராத ஆனந்தம் வாழ்வினிலே.
0: என்னடா அப்பா இது, இன்றைக்கு புதினமான பாடலாக கேட்குறீங்க?
1: இருக்கா
0: மாறாத காதல் ஒன்று உங்களுக்கு இல்லாத பாடல? எப்படியும் கஷ்டப்பட்டு எங்க பக்கத்து வீட்டு என்றாலும் போய் வாங்கி கொண்டு வந்துருவேன். அக்கத்து வீட்டு ஓடி ஓடி போய் இப்படி ஒரு பாட்டு கேட்டு கணேஷ், அவருடைய காதலை நாங்கம்மா உடைக்க கூடாது. காதல்
1: மறத காதலாலே மனம் ஒன்றாய் ஆனதாலே தீராத ஆனந்தம்
0: வாழ்வினோடு
1: வாழ்ந்தால் மண் வீடும் மாளிகையாய் மாறும் அப்படி போகும்.
0: மாறாத காதல் ஒன்றால்
1: காதலாலே மனம் ஒன்றையானதாலே தீராத ஆனந்தம் இப்படி வருது.
0: இப்படி வருது மாறாத காதலாலே மனம் ஒன்று புதுமை பெண்ணா? அந்த காலத்துல பழைய பாடம், பழைய படம் புதுமை பெண். புதுமை பெண் பாரத ராஜா எடுத்தானே, அந்த படம் இல்ல இது. மாறாத காதாலே மனம் ஒன்றையானதாலே
1: தீராத ஆனந்தம்
0: வாழ்வினில் என்ற பாடல். ஓகே கணேஷ், உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மகளுக்கு நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நாளைக்கு கனடிய தமிழர்களுடைய பாடல்களை கேளுங்கள்.

0: ஒலித்த பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியில் இருந்த அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசல் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை போன்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து. நலமா இருக்கீங்களா சித்ரா? நாங்கள் வீட்டுல வச்சு வளர்த்தாங்கன்னதும் புட்டி போட்டது என்பதும் எல்லாம் தெரியாம சொல்லுகிறார். பல பல நிறங்கள்ல இருக்கின்றது பூனைக்குட்டியில் மாதிரி.
1: நாங்க புல்லு சலாத்து
0: என்ன பாடலுக்கு இருக்க போறீங்க?
1: நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறோம்.
1: நீங்களும் நல்ல சமா இருக்க எல்லாம் வல்ல சிறு ஜெயதிச்சம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து அன்பன் மொழியாக ஆலய மணியாக
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா? அன்பன் மொழியாக ஆலய மணியாக அந்த பாடல். அது என்ன பாட்டு? அந்த பாட்டு முன்னாடியே சொல்லுங்க.
1: பாட்டு இதான் அன்பன் மொழியாக ஆலய மணியாக.
0: ரெண்டு தரையே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு சொல்ல பிடிச்சி வச்சுக்குவீங்க. ஆறு படிச்சு அந்த பாட்டு
1: ஆறு படிச்சன பெரிய
0: என்ன புள்ள நீங்க எப்படி பெரிய சரி ரெண்டு பேரத்தான் தெரியும் உங்களுக்கு பாடகர் ஜானகியும் பாலசுமணியும் மிச்ச அகல தெரியாது. டக்கண்டு பத்து பாடகர்கள் சொல்லுங்க. டக்கண்டு
1: இப்ப வராது.
0: இப்ப வர சொல்லு வடியா ஜெயிச்சு பார்த்து.
1: பரந்தராயன்
0: அளவுக்கு மிஞ்சி ஆனந்தம் மகிழ்ச்சி உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்ட மலங்கள் நன்றி.
1: நன்றி.
0: அப்புறம் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டார்.

0: பாடலை அந்த சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து விரும்பிக் கொண்டிருந்தார். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் திருமதி புஷ்பவதி.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: உள்ளத்துக்குள் ஒளிந்திருப்பது ஒன்றல்ல
1: கண்ணா. ஆளுது இந்த பாட்டு கேட்டு யோசிச்சேன். இந்த பாட்டுக்கு என்ன படம்
0: பண்ணிருப்பது
1: ஒன்றல்ல கண்ணா, நிரம்ப ஒளிஞ்சிருக்குது. எல்லாத்தையும் அவட்டு விட வேணும்.
0: அந்த பாடலை கேக்குறீங்க.
1: நன்றி.

0: இல்லன்று காட்டு வந்ததோ நில்லன்று கேட்டுக்கொண்டதோ.
1: என்னம்மா நீங்க போய் பாட்டு பாட்டு சொல்றீங்க?
0: நில்லன்று எடுக்கணும் நீ நாளைக்கு தில்லோ நீல்லோ சில்லோ
1: எனக்கு தெரியல. அப்படி என்ன பாட்டே தெரியல, டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் அஞ்சு நிமிஷம் கிடக்குது, நீங்க நீண்ட நேரமா காத்திருந்தீங்க.
0: பாட்டு
1: நிகழ்ச்சி நீங்க எல்லாம் பாடையிலாது அன்பு மகள் அபி முகுந்தனுடைய திருமண நாளை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அனுசரணையாக கன்னட வாழ் பாடகர்களும்
0: சூப்பர் பாடலா போடுவாங்க,
1: கேட்டு அடிச்சு தூள்கிடும். அப்படியே இருந்து ரெண்டு மணி
0: நிகழ்ச்சி
1: நடத்துறது சபாகேது தான். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
2: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
3: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை. உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தேர்வுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கனவாய், இறால் அனைத்தும் மலை விலையில்

விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93,180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை செல் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி கொடுக்க முடிவதோடு தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் மூலமானது தனிநபர்களினதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்தவித நன்மையும் பயக்காதென்று மக்கள் போராட்டம் முன்னணி சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இந்த மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இதுபற்றிய பக்கசார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை வலியுறுத்தியிருக்கிறது. பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் ஏற்புத்தன்மையை இதுபோன்ற கைதுகள் தடுத்துவிட முடியாதென்றும் அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து பொன்ருவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ககதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியூர்வமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவுமே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருப்பதோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில் மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் உள்நாட்டு டின்மீன் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரமீன் காணாங்கெழுத்தி உள்ளிட்ட டின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய ஐக்கிய முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர் சந்திப்பு அதன் பொதுச் செயலாளர் எல் ரோகண பெரரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது.
தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. திவில்வெவ வெலிகொல்லவ வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். புத்தளம் கற்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாலக்குடா பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாலக்குடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்தல மகனதரவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று, 4 மெகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புரஸ்கமோவின் மாலனி புலத் சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்றிரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட தனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கெப்டிகொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீழ் உஸ்கொல்லவ பகுதியில் காட்டியானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலன்றுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா மற்றும் மூன்றாகலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயத்தியமலை தூய சதா சகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. புனிதமடு பேராலயத்துக்கு அடுத்ததாக பாத யாத்திரை செல்லும் ஆலயம் என்ற பெருமையினை இந்த அன்னையின் ஆலயம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திக்க விரும்பும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலாவதாக இருப்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வானாவுனா சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார்கள். உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாதென்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோவில் மழையில் சேதமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு காரணம் காட்டியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னமும் 275 இந்தியர்களை காணவில்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை
திருநாய்கள் விரட்டியடித்தன. கண்காணிப்பு கமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோரபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தார்கள். தங்க கட்டிகள் விலையந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்திய விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரையை செய்திருக்கிறது. இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI தற்போது உதவி வருகிறது. தேசிய அளவில் தொடர்ந்து நிலையங்களில் வருமான பட்டியலில் சென்னை மத்திய நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சென்னையில் இருந்து ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும், கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு தெரிவிக்கிறது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள். உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 4,800 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடந்து வருகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1,000 மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சாய் சாய் தான் ஹரே கிருஷ்ணா என்ற மகா மந்திரத்தையே தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவர்களிடம் கூறியிருக்கிறார். நேபாளத்தின் பெருவெள்ளத்தின் போது திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்னினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகமெடுத்திருக்கின்ற சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் தான் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான்யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹமூத் மர்காத் அல் காதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சாய் எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விஷவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறியவிருக்கிறது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1,000 நெருங்குகிறது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்து போனார்கள். சீனாவில் ஒரு இளையவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து தற்போது பணிபுரிந்து வருகிறார். போலந்தில் நீளமான லொரி மீது தொடர்ந்து மோதியதில் லொரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லொரி ரயில் தடத்துக்குள் நுழைந்து
கொண்டுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மாற்று உறுப்புகளுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 வயது முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸ் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இந்தோனேஷிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீய அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கிறார்கள். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போய்விட்டது. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தராவை காட்டு தீ நெருங்க தொடங்கி இருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டிவிட்டது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எடை குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 300 மடங்குக்கு அதிகமாக அதிகரித்திருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்படுத்தாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் விருப்பம் தனக்கு இருப்பதாகவும் அது குறித்து அணி நிர்வாகத்திடம் தான் பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் திடலில் நடைபெறும் துலிப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.75 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.34 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.70 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.73 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.29 ரூபாய். கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர், சாசல் கார்ஸ்லா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: அன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 rue Caille, 75 000 Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை.
5: நேரம் சரியாக 10:21, ஐக்கியராட்சியத்தில் 9:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் மணிந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை போன்ற. அன்புறவுகளை நாளை 3 மணியிலிருந்து 5 மணி வரை கனடிய தமிழ் பாடல்கள் பாடும் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை எமது அன்பு உறவுகளுக்கு அறிய தருகின்றோம். அனுசரணை நிகழ்ச்சியாக அதாவது சபா கேது அவர்களுடைய அன்பு மகள் அபி முகுந்தன் தம்பதிகளுடைய அனுசரணை நிகழ்ச்சி வானொலிக்கு வலம் பெறுகின்றது. இந்த வேளையில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
1: இனிய வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: என்ன நினைச்சேன்னு சொக்க தங்கத்துல
0: என்ன நினைச்சா என்ன நினைச்சா என்ற பாடல்.
1: நெஞ்சுக்குள்ளி என்ன நினைச்சா
0: என்ற பாட்டை கேக்குறீங்க. அமைந்தபடியா அந்த பாடலை கேட்கிறேன். நன்றியமா உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்ட மகளுங்கள் மீண்டும்
1: இருந்தோம்.
0: ஓகே நன்றி. அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணனோடு அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். சொக்கத்தின் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். ஜெயா நடேசனை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி. நல்ல சுகமாக உங்களோட அன்போடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரஞ்சி எப்படி இருக்கிறா? நாளைக்கு கனடிய தமிழ் வாலிபர்களுடைய பாடல்கள் கேட்கலாம்.
1: என்ன
0: பாடலை இப்பொழுது கேட்க போறீங்க நீங்க?
1: இப்ப மாட்டுக்காரன் சத்தியம் நீயே தர்மதாயி என்ற பாட்டு.
0: வளர்த்த விடுத்த நீ மறக்காத செல்வம், பாய் மட்டும் இருந்தால் தமிழ் பேசும் பிள்ளை. கண்ணதாசனுடைய கவிதை வரியே உங்களுக்காக தருகின்றோம். கேட்டு மாலைகள். நன்றி
1: நன்றி நன்றி ராஜா.

一般般喝

கலையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே. ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரூ.

பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாயது சேயாக தோன்றும் பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாயது சேயாக தோன்றும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ

0: പൂപോലെ വൈത്തുന്നൈ കാപ്പതൻ പാട്, പൂപോലെ വൈത്തുന്നൈ കാപ്പതൻ പാട്. സത്യം നീയേ ധർമ്മത്തായേ, കുഴന്തൈ വടിവേ ദൈവമകളേ, കുഴന്തൈ വടിവേ ദൈവമകളേ.
1: ஒலித்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:39 மைக்க ராஜ்யத்தில் 9:39 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களோட மருந்தோட நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து உண்டு. கமலமணி, என்ன பாடல்?
2: என்ன
1: பாட்டு பிள்ளை?
2: கண்ணனை நினைக்காத,
1: எனக்கு விளங்கவே இல்லை. நீங்க பாடுறதாலும் தமிழே விளங்குது
2: இல்லை.
1: கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே.
2: இந்த
1: பாடல என்னத்துக்காக நீங்க கேக்குறீங்க?
2: ராத்திரி எடுத்த நான் இந்த பாட்டை தான் இன்றைக்கு கேட்கணும்.
1: கேட்கறேன் கிடைக்காடி
2: கேட்காடிக்கு அவளை பண்ணிட்டு
1: போவேன்.
2: காலையில் ரெண்டாயிரத்தி தான் கிடைச்சிச்சது. அப்பா கிடைச்ச உடனே ரவி என்ன வந்தார். ரவி என்ன இந்த பாட்டை கேட்டேன்.
1: ரவி என்ன உங்களை வீட்டு இருந்தவர் 5-6 நாள் என்ன?
2: நினைக்காத
1: நாள் இல்லையா? என்ன பாட்டு நீ? கண்ணன்
2: கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே.
1: அந்த பாட்டு சீர்வரச திரைப்படத்துல கண்ணதாசனுடைய கவிதை வரியில வர பாடல். குழந்தைப்படியின் பாடுற பாட்டு கேட்டு மாளுமோ? நன்றி. அவர் திருமதி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்து பாடலை கமலமணி அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா,
0: எப்படி இருக்கிறீங்க சுதா?
1: நல்லமா இருக்கிறேன். எப்படி நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். ஆதிசன் எப்படி இருக்கிறான்? உங்களை விட்டுட்டு ஆதிசன் தான் எனக்கு விருப்பம்.
1: நிகழ்ச்சிக்கு கலந்து அந்த டைம்ல நாங்க கையில மொபைல கீழ எடுத்துட்டு கடைசியில டிக்டோக்ல யூடியூப்ல கடைசியில எங்கட போட்டோ தான் ஓடும். கொஞ்சம் ஒன்னு ஒண்ணு எடுத்து போட்டுருவாங்க. அப்ப நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு ராஜண்ணா அது என்ன இந்த பாலூட்டி வளர்த்தகிளி என்ன
0: பாலூட்டி வளர்த்தகிளி பழம் கொடுத்து பார்த்தகிளி நாம் வளர்த்தகிளி
1: எனக்கு திடீரெண்டு ஞாபகம் வந்துச்சு.
0: பாலூட்டி வளர்த்தகிளி
1: ஒவ்வொரு
0: இடவெளியை நீங்கள் கூடாமல் அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்தா சரி.
1: பச்சைக்கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ தொட்டில கட்டி வைத்து அப்படியும் ஒரு பார்த்துருக்கல. அதுவும் ஒரு கண்ணு ஆழம் கேட்டு எனக்கு ரெண்டும் வந்து மண்டையில தலை ரெண்டுமே உசலாடிக்கு வந்துருச்சு. எதை கேப்பம் எதை கேப்பேன். அப்ப இந்த முதல்ல இதைத்தான்
0: கௌரவத்துல
1: அது கனகாலம் கேட்டு இப்ப எப்படி பாத்துகள் கிடைக்கிறதா எனக்கு போடுறது. நீங்களே யாரும் போடணும் இல்லைன்னு சொன்னா வேற அண்ணா மறக்காம வந்து கேட்கணும்.
0: உங்களுக்கான பாடலை தருகின்ற சுதாகரன் நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும்
1: நன்றி
0: சௌரவ்.
1: நன்றி.

0: பாட்டு பாடலை வல்லாமில் இருந்து சுதாகர் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளே, என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது நாளை அன்பு உறவுகளே 3 மணியிலிருந்து 5 மணி வரை கனடாவில் இருந்து பாடல்கள் பாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி அனுசரணை நிகழ்ச்சியாக வானலையில் வலம் பெறுகின்றது. முகுந்தன் அபி தம்பதிகளுடைய திருமண நன்னாளை அனுசரணையாக வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் கன்னடிய வாழ் எங்களுடைய தமிழ் நேயர்கள். அவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மீனா. ஏன் மீனா கடைசியா வார நீங்க? சும்மா பொய் சொல்லி கொண்டு பொய் சொல்லக்கூடாது போல பகுடிக்க.
1: என்ன பாட்டு
0: காத்திருந்து நீங்க சாயத்துல போய் காத்திருந்து இருக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் சாயத்துல என்ன நிம்மதியான நேத்திரை எல்லாம் செய்து கொண்டீங்களா?
1: ராசாத்தி
0: மாதிரி படுத்துட்டீங்க. ஒரு பயம் இல்ல. ஓகே, உங்களோட பாடல் முழுமையாக தரலாம் தானே. உங்களுக்கு இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
1: நன்றி,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
1: என்னங்க அது?
2: ஒரு ஷாஜகான், ஒரு தேவதாஸ், அது போலத்தான் ஓடு நான்.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து மீனா மகேஷ் சொன்னவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளே, இன்று டிஆர்டி தமிழ் ஒலியில் நாளை அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை வானொலிக்கு விளம் வருகின்றது பாடுவோர் பாடலா நிகழ்ச்சி. பாடுவோர் பாடலா நிகழ்ச்சியில் கனடிய தமிழர்கள் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக வானலையில் விளம்பரம். இது ஒரு அனுசரணை நிகழ்ச்சியாக வானலையில் மலர்கின்றது. அன்புறவர்களே, எங்களுடைய சபாகேது தம்பதிகளுடைய அன்பு மகள் அபி முகுந்தன் அவர்களுடைய திருமண நன்னாள் அனுசரணை நிகழ்ச்சியாக வானலைக்கு விளம்பருகின்றது. இந்த அனுசரணை நிகழ்ச்சியை எடுத்து வருகின்றார்கள் அந்த அன்பு பாடகர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தன்றல். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளோடு கணேஷ் அவர்கள் உங்களை சந்திப்பார் என்பதனை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷ்லாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொடுக்க முடிவதோடு தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் மூலமானது தனிநபர்களினதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்தவித நன்மையும் பயக்காதென்று மக்கள் போராட்டம் முன்னணி சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இந்த மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இதுபற்றிய பக்கசார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை வலியுறுத்தியிருக்கிறது. பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் ஏற்புத்தன்மையை இதுபோன்ற கைதுகள் தடுத்துவிட முடியாதென்றும் அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து பொன்ருவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ககதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியூர்வமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவுமே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருப்பதோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில் மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் உள்நாட்டு டின்மின் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரமின் கானாங்கெழுத்தி உள்ளிட்ட டின்மின்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய ஐக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர் சந்திப்பு அதன் பொதுச்செயலாளர் எல் ரோகண பெரரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது.
தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான கியூஆர் குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. திவில்வெவ வெலிகொல்லவ வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். புத்தளம் கற்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாலக்குடா பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாலக்குடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்தல மகனதரவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கியொன்று, 4 மெகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புரஸ்கமோவின் மாலனி புலத்சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்றிரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட தனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கெப்டிகொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீழ் உஸ்கொல்லவ பகுதியில் காட்டியானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்றுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா மற்றும் மூன்றாங்கலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயத்தியமலை தூய சதா சகாய அன்னையின் திருத்தலன் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. புனிதமடு பேராலயத்துக்கு அடுத்ததாக பாத யாத்திரை செல்லும் ஆலயம் என்ற பெருமையினை இந்த அன்னையின் ஆலயம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சந்திக்க விரும்பும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடிதான் முதலாவதாக இருப்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரிய பெருமக்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வானாவுனா சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார்கள். உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக் கூடாதென்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோவில் மழையில் சேதமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு காரணம் காட்டியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னமும் 275 இந்தியர்களை காணவில்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை
திருநாய்கள் விரட்டி அடித்தன. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோரபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தார்கள். தங்க கட்டிகள் விலையுயர்ந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்திய விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரையை செய்திருக்கிறது. இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI தற்போது உதவி வருகிறது. தேசிய அளவில் தொடர்ந்து நிலையங்களில் வருமான பட்டியலில் சென்னை மத்திய நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சென்னையில் இன்று ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும், கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு தெரிவிக்கிறது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள். உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 4,800 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடந்து வருகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1,000 மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சாய் சாய் தான் ஹரே கிருஷ்ணா என்ற மகா மந்திரத்தையே தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவர்களிடம் கூறியிருக்கிறார். நேபாளத்தின் பெருவெள்ளத்தின் போது திருசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்நினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகமெடுத்திருக்கின்ற சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் தான் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹமூத் மர்காத் அல் காதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சாய் எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விஷவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறியவிருக்கிறது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்து போனார்கள். சீனாவில் ஒரு இளையவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து தற்போது பணிபுரிந்து வருகிறார். போலந்தில் நீளமான லொரி மீது தொடர்ந்து மோதியதில் லொரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லொரி ரயில் தடத்துக்குள் நுழைந்த
கொண்டுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மாற்று உறுப்புகளுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 வயது முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸ் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இந்தோனேஷிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீயை அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கிறார்கள். ஜூலை நடுப்பகுதியில் இருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போய்விட்டது. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தராவை காட்டு தீ நெருங்க தொடங்கி இருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டிவிட்டது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எடை குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 300 மடங்குக்கு அதிகமாக அதிகரித்திருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்பெடுத்தாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளராகும் விருப்பம் தனக்கு இருப்பதாகவும் அதுகுறித்து அணி நிர்வாகத்திடம் தான் பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் திடலில் நடைபெறும் துலீப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.21 ரூபாய் இந்திய பெறுமதியில் 109.75 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.22 ரூபாய் இந்திய பெறுமதியில் 94.50 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.34 ரூபாய் இந்திய பெறுமதியில் 116.70 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.65 ரூபாய் இந்திய பெறுமதியில் 127.73 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.21 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.29 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு 1 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 இலக்கம் 01 38 89 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் VT Cash & Curry, VT Superstore.

ஆண்டு பதிவு நிகழ்ச்சியை கேட்பதற்கும் கலந்து சிறப்பிப்பதற்கும் அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேர்களை வளமைப்போல் உங்களுக்காக ஐந்து கேள்விகள் காத்திருக்கின்றது. ஐந்து கேள்விகளில் முதலாவது கேள்வி சரியா தவறா வளமை போல். மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள் வீதம் தருகின்றோம். நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவிக்கும் மட்டும் சரியான விடை தெரிவு செய்து நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் 0031483845 இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0031 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0031 89 86 59. நாங்கள் தந்திருக்கும்படி தெரிவிக்கும் மட்டும் என்று உங்களுடன் அன்பான நிபந்தனைகளோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். காரணம், பல்வேறுபட்ட இணையதளத்தில் பல்வேறுபட்ட விடை தெரிவுகள் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இந்த அன்பான நிபந்தனைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வருகின்றது முதலாவது கேள்வி. ஒரு தீவு 6 மாதத்துக்கு ஒரு முறை நாடு மாறுகின்றது. இக்கூற்று சரியா தவறா? ஒரு தீவு இருக்கின்றது, அந்த தீவானது 6 மாதத்துக்கு ஒரு முறை நாடு மாறுகின்றது. அதாவது 6 மாதம் ஒரு நாட்டுக்கு, 6 மாதம் இன்னொரு நாட்டுக்கு இப்படி ஒரு தீவு இருக்கின்றது என்று இந்த கூற்று சொல்கின்றது. இந்த கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக நாங்கள் உங்களிடம் தருகின்றோம்.

சரி, இரண்டாவது கேள்வி வருகின்றது. நேயர்களே, எங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கின்றது. ஒரு மனிதன் மலசல கூடத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கலாம் என ஆய்வு அறிக்கை கூறுகின்றது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் மலசல கூடத்தில் மலம் கழிக்கும் போது எத்தனை மணி நேரம் இருக்கலாம் என ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகின்றது. விடை தெளிவாக வருகின்றது. 9:15. 9:15. 5:08. 15:20. 4:20 மேல். ஒரு சாதாரண மனிதன் மலசல கூடத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கலாம் என ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றது. விடை தெளிவாக உங்களிடம் நாங்கள் தந்தது, 9:15. 2:08. 3:15. 4வது விடை தெளிவாக உங்களிடம் நாங்கள் தந்தது, 20 நிமிஷத்துக்கு மேல்.

மூன்றாவது கேள்வியும் எங்களுக்கு முக்கியமான கேள்வியாக வந்திருக்கின்றது. நேர்களே, சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது? சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது? விடை தெளிவாக வருகின்றது, சிவப்பு இறைச்சி முதலாவதாக. இரண்டாவதாக வருகின்றது, பதப்படுத்தப்பட்ட சீஸ். மூன்றாவதாக வெள்ளை ரொட்டி. நான்காவதாக தயிர். கேட்கப்பட்ட கேள்வி ஆனது, சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது? இக்கேள்விக்கான விடை தெளிவாக வந்தது, முதலாவதாக சிவப்பு இறைச்சி, இரண்டாவதாக பதப்படுத்தப்பட்ட சீஸ், நான்காவதாக வெள்ளை ரொட்டி, நான்காவதாக தயிர்.

சரி, கேட்கப்பட்ட கேள்வி மீண்டும் ஒருமுறை. சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது என மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். நான்காவது கேள்வியாக வருகின்றது. மனித குரலை போல் ஒலிக்கக்கூடிய பறவை, ஓனா லீனா, சத்தத்துக்கு வான லீனா, மனித குரலை போல் ஒலிக்கக்கூடிய பறவை. நேர்களை, நாங்கள் கேள்விகளை கூறி முடித்த பின் தான் உங்கள் அழைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அழைப்புகளை அழைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருவது, மனித குரலை போல ஒலிக்கக்கூடிய பறவை. விடைத்திரியாக வருகின்றது, வாத்து, காகம், மைனா, கிளி. நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்தது, மனித குரலை போல ஒலிக்கக்கூடிய பறவை. விடை தெளிவாக வந்தது, வாத்து, காகம், மைனா, கிளி. நினைவாக வருகின்றது, ஐந்தாவது கேள்வியாக, ஏழு வயதில் பாடசாலைக்கு அனுப்பும் நாடாக, ஏழு வயதில் பாடசாலைகளுக்கு அனுப்பும் நாடாக விடை தெளிவாக உங்களிடம் நாங்கள் தருவது, பின்லாந்து, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான். சாதாரணமாக ஒரு நாட்டில் 3 வயது வந்தவுடனே பாடசாலைக்கு அனுப்புவார்கள். ஒரு நாட்டில் மட்டும் 7 வயதில் இருந்து பாடசாலைக்கு அனுப்பும் நாடு, 7 வயதில் பாடசாலைக்கு அனுப்பும் நாடு பின்லாந்து, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான். நிறைவாக வந்த கேள்வியானது, 7 வயதில் பாடசாலைக்கு அனுப்பும் நாடு. மீண்டும் 5 கேள்விகளும் தருகின்றோம் நேர்களே. மீண்டும் ஒருமுறை, ஒரு தீவு 6 மாதத்துக்கு ஒரு முறை நாடு மாறுகின்றது, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். இரண்டாவதாக வந்த கேள்வியானது, ஒரு சாதாரண மனிதன் மலசல கூடத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கலாம் என இரண்டாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். விடை தெளிவாக, 9:15. இரண்டாவதாக, 5:08. மூன்றாவதாக, 15:20. நான்காவதாக, 20 நிமிஷத்துக்கு மேல். மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருந்த கேள்வியானது, சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது என மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். இக்கேள்விக்காக விடை தெளிவாக வந்தவை, முதலாவதாக சிவப்பு இறைச்சி, இரண்டாவதாக பதப்படுத்தப்பட்ட சீஸ், மூன்றாவதாக வெள்ளை ரொட்டி, நான்காவதாக தயிர். நான்காவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தந்த கேள்வியானது, மனித குரலை போலவே ஒலிக்கக்கூடிய பறவை. விடை தெளிவாக உங்களிடம் வந்திருக்கின்றது, வாத்து, காகம், மைனா, கிளி. நிறைவாக வந்த கேள்வியானது, 7 வயதில் பாடசாலைக்கு அனுப்பும் நாடாக பின்லாந்து, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான். சரி நேர்களே, இந்த கேள்விகளை நாங்கள் உங்களிடம் தந்திருக்கின்றோம். நாங்கள் குறிப்பிட்டது போல், நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவிக்கு மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு

0: அந்த வகையில் பைபருடாக வந்திருக்கும் ரமேஷ் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ரமேஷ். ரமேஷ் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா?
2: எப்படி? நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா?
2: ஆமாம், நன்றி. விலைக்கு போவோம்.
0: சரி, கூறுங்கள் பார்ப்போம்.
2: முதலாவது இந்த ஒரு தீவொண்டு, அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து, இது ரெண்டு நாடுகளுடைய ஆட்சியில் அமைந்த தீவா? இதுதான் கேள்வி.
0: ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த நாட்டின் ஆட்சியும் மாறுபடுகின்றது.
2: அது இரண்டு நாடுகள் வந்து இதில் அதாவது ஆட்சி செய்கின்றன, அப்படித்தானே?
0: ஒரே நேரத்தில் ஆட்சி செய்ய முடியாது. ஆறு மாதத்துக்கு ஒரு மாறும் ஆட்சி.
2: இல்லை இல்லை, அதான் அந்த தீவு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு நாடும் ஆறு மாதத்துக்கு இன்னொரு நாடும் வந்து ஆட்சி செய்து.
0: ஆமாம், அப்படித்தானா?
2: ஓகே, நன்றி. இதை நான் சரியானு சொல்றேன்.
0: கூற்று சரியான கூற்று. ஓகே.
2: இரண்டாவது வந்து ஒருவர்
0: மனசில கூடத்தில்
2: கழிப்பறையில் இருக்கக்கூடிய நேரம் வந்து நான் 9:15 சொல்றேன். மூன்றாவது வந்து ஈரணத்துக்கு வந்து நான் தயிரை சொல்றேன். நான்காவது வந்து மனித குரல் பேசக்கூடியது வந்து மைனான்னு சொல்லி பாக்குறேன். மற்றும் இந்த 7 வயதில் பாடசாலை கேன்சல் நாடு வந்து நான் ஜப்பான் சொல்லி பாக்குறேன்.
0: ஜப்பான்ன்றீங்களா? நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமைக்கு நன்றி ரமேஷ். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: அது ரமேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர்களை தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்
3: ராஜினி அல்போஸ். நீங்க நலமா?
0: ராஜினி அல்போஸ், நாங்க நலமாக இருக்கணும். நீங்க நலமா?
3: நல்ல விடுமுறைதான். சந்தோஷமா இருந்து வாழ்த்துக்களும் உனக்கு. கலகத்திலும் சோமா இருக்கிறாரோ?
0: இருக்கின்றார். நன்றி.
3: உலகி போவோம்.
0: சரி, கூறுங்க பாப்பா.
3: முதலாவது சரி,
0: முதலாவது சரி,
3: இரண்டாவது 5 8 மற்றது
0: ஜீரணத்துக்காக உதவும்
3: தயிர், மைனா,
0: மைனா,
3: பின்லாந்து,
0: பின்லாந்து.
3: வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மட்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது ராஜினி அல்போன்ஸ் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். நலமா?
4: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி.
4: வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிற வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, முதலாவது சரி, 5 8 மூன்றாவது தயிர்,
0: தயிர்,
4: மூன்றாவது கிளி,
0: கிளின்றீங்களா? ஓகே.
4: நீங்க சொல்றேன், பின்லாந்து,
0: பின்லாந்துன்றீங்களா? நன்றி ஜெயநடேசன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அது ஜியா நடேசன் அவர்கள். ஜியா நடேசனை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்
0: டீச்சர். ஓம். நலமா? அதுக்கு நானே கிடைச்சேன் உங்களுக்கு.
5: வேற இல்ல, காலையில ஒருத்தரட்டும் நீங்க தான் நம்பிட்டீங்க.
0: கடவுள் காத்த. எடுத்து விடுங்கள் உங்களோட தெரிவுகளை. சரி,
5: சரி, 5 8 தயிர்.
0: நல்ல ஏலம் கூடுறீங்க போல இருக்கு. 5 8
5: ஏலம் போட்டு பழக்கம்.
0: காசு கூட இருந்தா அப்படித்தான். கிளிக்கு இதெல்லாம் கொடுத்து கதைக்க வைப்பார்கள் சொல்லுவார்கள். அது இல்லையா?
5: அதுதான்
0: பேச்சு வண்டி தராம. நன்றி, வணக்கம்.
5: நன்றி,
0: நன்றி, நன்றி. சரி, தொடர்ந்து யார் வந்துட்டு வைபருடாக எங்களுடைய சுதாகரன் நூண்ட நாளை புற இணைந்து கொள்கிறேன். சுதாகரன்
6: வணக்கம். வணக்கம். அவரே தான், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா?
6: நாங்க நலம். சவா சவா.
0: எங்க போனீங்க? கன நாளாச்சு.
6: நாகரிடம் போய் நாங்க உங்க ஆண்டு நின்றாங்க.
0: சரியா, அடிச்சு டெலிஃபோன் அடிச்சுக்கலாம். வந்துருக்கலாம் எங்கள்கிட்ட.
6: நாங்கள காண முடியல, வந்தது ஒரு திடீர் பயணம் உண்டு, அப்ப வந்து நாங்களும் வந்தது.
0: சரி பரவாயில்லையா,
6: சரியா, அடுத்த முறை சந்திச்சா போச்சு. இதுல என்ன பக்கத்துல
0: அனுப்பிக்கிறேன். நோ ப்ராப்ளம், எனி டைம் வெல்கம்.
6: எனி டைம், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
0: நோ ப்ராப்ளம், ஓகே, சொல்லுங்க.
6: நான் என்ன சொன்னா, இது முதலாவது சரி என்ன, ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் மூட நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடுற தீவு ஒன்று இருக்குது.
0: போயிருக்கீங்களா?
6: இன்னும் போகல, பாப்போம், அடுத்தடுத்த கொஞ்ச நாள் போகட்டுக்கு.
0: சரி, பாப்போம்.
6: கூட்டிட்டு போற ஒரு ஆள் இருக்கிற, அவர் வளரட்டுக்கு. அப்ப விளங்கி கொள்ள வேண்டிய நடக்குமா நடக்காதா? சரியா,
0: உண்மையிலே நடக்காதான். சரியா, இரண்டாவது
6: கேள்வி என்ன வந்தது மனசுல?
0: என்ன, நீங்கள் டெலிபோனோட போயிருப்பீங்க?
6: ஆரோக்கியம் இல்லன்றாங்க. சரியா, மூன்றாவது கேள்வி
0: சீரணமானது,
6: அது தயிர். அது நானும் இப்ப கிட்டத்தட்ட பிராமணர் ஆகலாம் நினைக்கிறேன், தயிர் என்று சொல்றேன்.
0: ஓகே, நான்காவதாக
6: கேள்வி, ஃபின்லாண்டா என்ன படிக்கிறதா கேட்டீங்க?
0: இல்ல, கதைக்க கூடியது எங்களை மாதிரி
6: எனக்கு காகம் கிளி மைனா எல்லாம் கரைக்கும், ஆனா காகம் அப்படியே கரைக்கிறேன். சரி, நான் நாம அந்த காகத்தையே சொல்லி
0: பாக்குறோம். சரியா,
6: அது சரியா, விதியார தான் விட்டுது.
0: விதிய போடாது புரட்டாச்சனிய.
6: நன்றி
0: சுதாகரம், சந்திப்போம்.
6: நன்றி,
0: வணக்கம். அது சுதாகரன், சுதாகரனை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி,
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல, நீங்க நலமா ரோசாலி?
1: நலமா இருக்கிறேன், நன்றி.
0: சரி, நீங்க குடுங்க. அப்ப முதலாவது சரியா தவறா?
1: தவறு.
0: தவறு என்றீங்களா? சரி, இரண்டாவது எவ்வளவு நேரம் நாங்கள் மலசல கூடத்தில் இருக்கலாம்? ஒன்பது தொடக்கம் பதினஞ்சு, ஐந்து தொடக்கம் எட்டு,
1: பதினஞ்சு நிமிஷம்.
0: பதினஞ்சு நிமிஷம் என்றீங்களா? நீங்க டெலிபோனோட போறீங்க போல இருக்கு. சரி, மூன்றாவதாக, சிறந்த ஜீரணத்துக்கு எந்த உணவு உதவுகின்றது? அதாவது உங்களோட செமிப்பாட்டுக்கு எந்த உணவு? இறைச்சி, சீஸ், வெள்ளை ரொட்டி, தயிர்.
1: இறைச்சி
0: என்றீங்களா? சரி, நான்காவதாக, எங்களை போல கதைக்கக்கூடிய பறவை? மைனா. விருப்பமா? சரி, நிறைவாக, ஏழு வயதுல பாடசாலைக்கு போற நாடு? பின்லாந்து, சீனா, ஜப்பான்,
1: பாகிஸ்தான்.
0: நன்றி ரோசாலி, முன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரோசாலியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்
0: கமலவாணி. என்ன ஏதோ ஏலாத மாதிரி கிடக்கு?
7: என்ன,
0: அப்ப பொம்பியசு அடிச்சு விடவா?
7: என்ன
0: பாட்டு கேட்டு நீங்க கால
7: புந்தன்றல்?
0: அதெல்லாம் செய்யல, லைனுக்கு வந்தா ஒரு விடையில சொல்லிட்டு ஓட வேண்டியா.
7: அஞ்சு
0: மாசம் ரெண்டாவது,
7: அஞ்சு ரெண்டு எட்டு,
0: அஞ்சு திறக்கம் எட்டு,
7: மற்ற தயிர், மைனாவும் கத்தும் கிளியும் கத்தும் மைனாவ சொல்றேன்னா, மற்றது பாடசாலைக்கு ஜப்பான் சொல்றேன்.
0: ஜப்பான்ன்றீங்களா?
7: பள்ளிக்கூடமே
0: போக விருப்பம் இல்லை. நன்றி, நன்றி, வணக்கம். அது கமலவேணி அவங்க கமலவேணியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் பாடகி ஜெனியை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் பாடகி.
8: வணக்கம். இது எப்ப தொடக்கம்? நிலமா இருக்கிறீங்களோ?
0: நேற்று தொடக்கம்.
8: நேற்று தொடக்கம்
0: கேட்டேன் பாடம்.
8: நன்றி. நீங்க தொடர்ந்து நலமாக இருக்க உங்களை வாழ்த்திக் கொண்டு கன நேரங்களை கேட்டு நல்ல வரவில்லை எங்களை பற்றி மீடுதானம் கேட்டுரும். அதோட முதலாவது சரி என்று கூறி
0: பாக்குறேன். கூறுங்கள் ஜெனி. ஜெனி லைன் தயவு செய்து வாட்ஸ்அப்புக்கு அழைக்காதீர்களே. ஜெனி உரையாடி கொண்டிருக்கின்றார். ஜெனி
9: ஹலோ,
0: நீங்க உரையாடுங்க.
9: மூன்றாவது தயிர்.
0: இரண்டாவது என்ன சொன்னீங்க?
9: நாலாவது மைனா. மூன்றாவதுக்கு தயிர் சொல்றேன்.
0: இல்ல இரண்டாவதுக்கு
9: அஞ்சில இருந்து எட்டு நிமிடங்கள். மூன்றாவதுக்கு குழியோ மைனாவோ தயிர். நான் மைனாவையே சொல்றேன். மைனாவோ நல்லா இது. அதே இடத்த பின்லாந்து. அடுத்தது பின்லாந்து.
0: நன்றி ஜெனியா, மீண்டும் சந்திப்போம்
9: என்று கூறி பார்க்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி நேர்களே, இனி வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அழையுங்கள். காரணம், ஒரு ஆள் உரையாடு பொழுது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அழைத்தால் அவர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஆகவே ஒரு ஆள் வாட்ஸ்அப்பில் நிற்கும் பொழுது வாட்ஸ்அப்புக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். வைவருடாக வந்திருப்போர் வணக்கம். வதனி நில நிலம் நீங்க நிலமா? சரி கூறுங்க. முதலாவது சரி. எங்களை வீட்டிலாம் அந்த கதவை துறக்காது. நீங்க டெலிபோனோட போனீங்கன்னா அந்த கதவை துறக்காது. அது துறக்காது. நீங்கள் எல்லாம் உங்களோட கை ரெண்டு கையும் வெறும் கையை விட்டு வச்சா தான் துறக்குங்க. ஆ ஓகே. மைனா பின்லாந்துன்றீங்களா? நன்றி வதனி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. அது வதனி அவர்கள் வதனியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். சுவாசினி.
10: ஆமாம்.
0: நான் நல்லா, நீங்கள் நலமா?
10: நிலமா இருக்கிறோம். அதேபோல் நீங்களும் நிலமா இருக்கோம். வேண்டிக்
0: கொண்டு
10: சரி.
0: முதலாவது சரி.
10: அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம். தயிர்
0: ஓகே.
10: மைனா
0: மைனா
10: பின்லாந்து.
0: பின்லாந்து. நன்றி சுவாசினி.
10: நன்றி வணக்கம்.
0: குரல் ஒரு மாதிரி கிடக்கு. நிலமா
10: நீங்கள்? அப்படி இப்படி இருக்கிறோம்.
0: சரி ஓகே. அடுத்த நிகழ்ச்சியில் உரையாடுவோம். நன்றியா, சந்திப்போம்.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி. சுவாசினியை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
11: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா, நான் ஒரு சித்திராவா கேட்கிறேன்.
0: சித்திராவையும் வரவேற்கின்றோம். நல்லம்மா.
11: நன்றி. நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
11: நீங்களும் நல்ல சுகமா இருக்க பிள்ளையார பாத்திரத்துல கண்டு. நான் முதலாவது சரி.
0: ஓகே.
11: ரெண்டாவது அஞ்சு தடக்கம் எட்டு நிமிஷம். மூன்றாவது வந்து தயிர். நான்காவது மைனா குட்டி. ஐந்தாவது சில்லான் என்று சொல்லி உடை வருகின்றேன். நன்றி வணக்கம்.
0: முயல் குட்டி என்ன செய்யற?
11: அவர் இருக்கிறார்.
0: சரி, நாங்க புற இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி நன்றி
11: நன்றி.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
12: வணக்கம் கணேஷ். நன்றாக அழைக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா, நான் நலம். நீங்க நலமா?
12: நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது சரி என்று சொல்றேன்.
0: ஓகே.
12: ரெண்டாவது அஞ்சில் இருந்து எட்டு நிமிடங்கள். மூன்றாவது தாயிர். நாலாவது மைனா. அஞ்சாவது பின்லாந்து என்று சொல்றேன்.
0: நன்றி ராதா, முன்னு சந்திப்போம்.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அது ராதா அவர்கள் ராதாவை தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பார். வணக்கம் சரோஜினி, வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா கூறுங்கள் பாப்போம். ம் ஓகே. நன்றி சரோஜினி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. அது சரோஜினி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் கணேஷ்.
0: குணநாயகி.
13: ஆமா.
0: நலமா?
13: நலமே. நீங்கள்?
0: நான் நலம். நீங்க நலம் வந்து நாங்க நலம் தானே. நல்லது
13: நல்லது. நான் நலம், அப்ப நீங்க நலம். நன்றி
0: நன்றி.
13: முதலாவது விடை சரி என்று சொல்லுகிறேன்.
0: முதலாவது விடை தெரிவு சரி.
13: இரண்டாவது வந்து ஒரு மனுஷன் கூடத்துல அங்கிலிருந்து 8 நிமிடங்கள் இருந்தா போதும், அதுக்கு மேல இருந்து ஆரோக்கியம் கெட்டுப்போம் இருக்கணும். அப்படி சிறந்த ஜீரணத்துக்கு தயிர்.
0: தயிர்
13: மனித குரல போல ஒளி மைனா. அடுத்தது 7 வயசுக்கு பின்லான்.
0: இந்த முறை கேள்வி ரெண்டும் ஒரு பிரியோசமான கேள்வியா வந்திருக்கின்றது.
11: நன்றி
0: பாபா, முன்னு சந்திப்போம். நன்றி நன்றி. அது பாபா அவர்கள் பாபாவை தொடர்ந்து ஜெயந்தி மாலாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஜெயந்தி மாலா. நான் நலம். நீங்க நலமா? எங்க கூட பக்கத்து வீட்டுக்காரிய காணலாம். சரி ஓகே ஓகே ஓகே. ஓகே நன்றி ஜெயந்திமாலா, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி நன்றி. அது ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சரோ, வரவேற்றுக்
14: கொள்கின்றேன்.
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி.
14: நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. முதலாவது சரி, இரண்டாவது அஞ்சில இருந்துட்டு,
0: ஓகே,
14: மூன்றாவது தயிர், நாலாவது மைனா, அஞ்சாவது பின்லாந்து.
0: நன்றி சரோ, முன்னு சந்திப்போம்.
14: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அது சரோ அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
15: வணக்கம் கணேஷ், பத்மினி கமலாந்தன். நீங்க நலமா இருக்கிறவன பிரார்த்தித்துக் கொண்டு.
0: வணக்கம். நன்றி
15: நன்றி. நான் இப்போ 40ல வந்தேன் என்றால் முதல் வந்தனே சொல்லியிருந்தார். அதுக்கு ஒருவரும் தொடுவார் இல்லையென்று இல்லாமலும்
0: உடனே
15: இதுல கிடைச்சது வந்தேன். அவளுக்கு நன்றி கூறிக்கொண்டு. முதலாவது சரி, இரண்டாவது அஞ்சுல இருந்து 8 நிமிடங்கள், மூன்றாவது தயிர், நாலாவது மைனா, அஞ்சாவது பின்லாந்து என்று கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி பத்மினி. அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம் மீனா மகேஸ்வரம். பார்த்தா உங்களை கேட்டுனா வந்துட்டீங்க அதுக்குள்ள. ஓம் ஓம் தெரியும் உங்களுக்கு. ஓகே நலமாக இருக்கின்றோம். நன்றி மீனா. ஓகே நன்றி மீனா, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம், உரையாடுவோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அது மீனா அவர்கள், மீனாவை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம் கணேஷ்,
0: புங்கேவ் ராஜா. வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா? நாங்கள் நலமாக இருக்கணும். நன்றி. ஓகே அஞ்சு எட்டு,
16: மூன்றாவது தயிர், நாலாவது மைனா, அஞ்சாவது பின்லாந்து.
0: பின்லாந்து. நன்றி புங்கேவ் ராஜா, முன்னும் சந்திப்போம்.
16: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. அது புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜாவை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
17: வணக்கம் கணேஷ்.
0: சியாமலா?
17: சரியா
0: நன்றி கூட எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அது சியாமலா அவர்கள் சியாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் வைபர் தொடர்ந்து வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் வரவேற்றுக் கொள்கின்றேன் நிலமா நாங்கள் நலமாக இருக்கின்றோம்
18: அண்ணாக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நீங்க நலமா இருக்க வேண்டிக் கொண்டு கேள்விக்கு வாரேன்
0: நான்
18: முதலாவது சரி என்று சொல்றேன் இரண்டாவது கணேஷ் வந்து 9 தொடக்கம் 15 வரைக்கும் நோமலா இருக்கலாம் மாதிரி தானே ஆனா ஆரோக்கியத்தின் படி பார்த்தா அது 5 வெட்டு
0: ஓகே கூறுங்க
18: மூன்றாவது வந்து நாலாவது வந்து நாங்க கிளியம்பலத்தினான்
0: மைனாம்பலத்தினான்
18: நாலாவது பிள்ளாந்து
0: நன்றி கலாராணி மூன்று மடுத்த நிகழ்ச்சியில் உரையாடுவோம் நன்றி வணக்கம்
18: நன்றி வணக்கம்
0: அது கலாராணியோடு நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம் கலைய நேரம் சரியாக 11:55 நேர்களே தொடரும் நிகழ்ச்சியாக மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்தும் இந்த வாரமும் 10 ஒரு நம்பரை சொல்லுகின்ற நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆகவே அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்குமாறு தாமியோடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் நாங்கள் முதலாவது கேள்வியாக கேட்டிருந்தோம் ஒரு தீவு 6 ஒரு முறை நாடு மாறுகின்றது இக்கூற்று சரியா தவறா நிச்சயமாக இக்கூற்று சரியான கூற்று ஸ்பெயின் நாட்டில் இந்த தீவு இருக்கின்றது ஆகவே இந்த தீவு வந்து 6 ஒரு மாதம் பிரெஞ்சும் அடுத்தது ஸ்பெயினும் மாறி மாறி ஆட்சிகள் நடத்துகின்றது ஆனால் இந்த தீவுக்கு நாங்கள் அங்கு செல்ல முடியாது மக்கள்

0: சரி என்று கூற ஆசைதான், ஆனால் மைனா சரியான விடை தெளிவாக அமைந்திருக்கின்றது. ஏழு வயதில் பாடசாலைக்கு அனுப்பும் நாடு எது என்று கேட்டிருந்தோம், பின்லாந்து, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான். சரியான விடை தெளிவாக பின்லாந்து அமைந்திருக்கின்றது. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மணிக்கொரு தடவை இரண்டும் செய்தி தலைப்புகளோடு காத்திருக்கும் தர்சனாவுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு, தொடர்ந்து பத்துக்கள் ஒரு நம்பர் என்று சொல்லும் நிகழ்ச்சிகளோடு உங்களை நான் கலையத்திலிருந்து சந்திக்கின்ற நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொட்டுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொட்டுப்பண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொட்டுப்பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொட்டுப்பண்டே மார்க்கெட்.
0: சரியாக 12 மணி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷ்லாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொடுக்க முடிவதோடு தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் மூலமானது தனிநபர்களினதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்தவித நன்மையும் பயக்காதென்று மக்கள் போராட்டம் முன்னணி சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இந்த மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இதுபற்றிய பக்கசார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை வலியுறுத்தியிருக்கிறது. பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் ஏற்புத்தன்மையை இதுபோன்ற கைதுகள் தடுத்துவிட முடியாதென்றும் அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து பொன்ருவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ககதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியூர்வமாக திறந்து வைத்திருக்கிறார்கள்.

கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும், தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவுமே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருப்பதோடு, விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில், மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில், இன்று நள்ளிரவு முதல் தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் உள்நாட்டு டின்மின் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரமின் காணாங்கெழுத்தி உள்ளிட்ட டின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய ஐக்கிய முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர் சந்திப்பு அதன் பொதுச்செயலாளர் எல் ரோகண பெரரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கிறது. திவில்வெவ வெலிகொல்லவ வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். புத்தளம் கற்பட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாலக்குடா பகுதியில் கூடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாலக்குடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மிகுந்தல மகனதரவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 துப்பாக்கியொன்று, 4 மெகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். பொரஸ்கமோவின் மாலனி புலத்சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்றிரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட தனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கெப்டிகொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீழ் உஸ்கொல்லவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்றுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயத்தியமலை தூய சதா சகாய அன்னையின் திருத்தலன் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. புனிதமடு பேராலயத்துக்கு அடுத்ததாக பாத யாத்திரை செல்லும் ஆலயம் என்ற பெருமையினை இந்த அன்னையின் ஆலயம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திக்க விரும்பும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலாவதாக இருப்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார்.
ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள், தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வானாவுனா சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார்கள். உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாதென்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோவில் மழையில் சேதமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு காரணம் காட்டியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னமும் 275 இந்தியர்களை காணவில்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை தெருநாய்கள் விரட்டி அடித்தன. கண்காணிப்பு கமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோரபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தார்கள். தங்க கட்டிகள் விலையந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவர் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆதாரங்களை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்திய விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரையை செய்திருக்கிறது. இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI தற்போது உதவி வருகிறது. தேசிய அளவில் தொடர்ந்து நிலையங்களில் வருமான பட்டியலில் சென்னை மத்திய நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சென்னையில் இன்று ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு தெரிவிக்கிறது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள். உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 4800 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து அங்கு நடந்து வருகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1000 மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சாய் சாய் தான் ஹரே கிருஷ்ணா என்ற மகா மந்திரத்தையே தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவர்களிடம் கூறியிருக்கிறார். நேபாளத்தின் பெருவெள்ளத்தின் போது திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள்.
நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்நினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகமெடுத்திருக்கின்ற சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் தான் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹமூத் மர்காத் அல் காதி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சாய் எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விஷவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறியவிருக்கிறது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்து போனார்கள். சீனாவில் ஒரு இளையவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து தற்போது பணிபுரிந்து வருகிறார். போலந்தில் நீளமான லொரி மீது தொடர்ந்து மோதியதில் லொரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லொரி ரயில் தடத்துக்குள் நுழைந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மாற்று உறுப்புகளுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 வயது முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸ் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இந்தோனேஷிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீயை அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கிறார்கள். ஜூலை நடுப்பகுதியில் இருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போய்விட்டது. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தராவை காட்டு தீ நெருங்க தொடங்கி இருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டிவிட்டது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எடை குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 300 மடங்குக்கு அதிகமாக அதிகரித்திருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்படுத்தாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் விருப்பம் தனக்கு இருப்பதாகவும் அதுகுறித்து அணி நிர்வாகத்திடம் தான் பேசியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் திடலில் நடைபெறும் துலீப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.75 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.34 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.70 ரூபாய், ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.65 ரூபாய்
சதம், இந்திய பிரமதியில் 127.73%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.21%, இந்திய பிரமதியில் 68.29%. கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர் சாசல் கார்ஸ்லா கோனிசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூமிகை மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 dit Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்ல கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஏற்கனவே ஒன்றிய வந்து பத்துக்கள் இருக்கும் இலக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய நம்பர், அதாவது உங்களுக்கு எது லக், அதாவது அதிர்ஷ்டம் என்று நம்புகின்றீர்கள், அல்லது இந்த இலக்கம் எனக்கு பிடித்த இலக்கம், அல்லது எனக்கு பிடித்தவர்களின் இலக்கம் இந்த இலக்கம் என்று நீங்கள் எந்த இலக்கத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த இலக்கங்களோடு நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். அந்த இலக்கத்தில் இருக்கும் பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் என்ன பாடல், ஆரம்ப வரியை நீங்கள் தெரிந்தால் கூறலாம், இல்லாட்டி அடுத்து வரும் நீங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் விரும்பினால் அதே இலக்கத்தோடு நாங்கள் கொடுக்கின்றோம், அல்லது அவர்கள் விரும்பிய இலக்கத்துக்கு நாங்கள் வேறொரு பாடலையும் கொடுக்க கலையத்தில் தயாராக இருக்கின்றோம். அதற்காக நீங்கள் எங்களோடு அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0031 4832 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0031 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0731 89 86 55 29. சரி நேர்களே, அந்த வகையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்போரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் கணேஷ். நான் யோகேரி குணராஜா கலக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களே?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம், நன்றி. என்ன மாதிரி சென்ற வாரம் கோயிலுக்கு போயிருந்தீங்களா தேருக்கு?
1: தேருக்கு போயினால ஜனத்திட்ட நெறி வேண்டி கொண்டு தேரை வடிவாய தெரியல, அவ்வளவு சடங்கள் விட்டுட்டு
0: வந்தாச்சு.
1: அம்மளும் கூட ஜனம் என்ன ஒண்ணு தெரியல,
0: உண்மையிலேயே கூட என்று தான் கூறியிருந்தார்கள்.
1: என்றாலும்
0: அந்த இடத்தில் ஒரு காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள்.
1: அது அதுல எடுத்து வச்சது ஒரு
0: சந்தோஷம்,
1: கடவுளை கும்பிடுறது வேற, இது ஒரு ஒரு சந்தோஷமே, ஒரு விழா போல, ஒரு ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியும் ஒரு இது தான்.
0: நிச்சயமாக. சரி அம்மா, நீங்க எந்த இலக்கத்தோடு இன்று வந்திருக்கின்றீங்க?
1: இன்றைக்கு மூன்று என்ற நம்பர் சொல்ல போறேன்.
0: மூன்றாம் நம்பர் இலக்கத்தோடு வந்திருக்கீங்க. மூன்றாம் நம்பர் உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: சரி, அந்த இலக்கத்துக்கான பாடலை நான் முதலில் தருகின்றேன், உங்களால் முடிந்த கண்டுபிடிங்க, இல்லாட்டி பரவாயில்லை. சரி, வருகின்றதம்மா. அந்த மூன்றாவது இலக்கத்துக்கான பாடல இதோ உங்களுக்காக.

0: வணக்கம் கணேஷ்.
1: சரி, இந்த குரு இருக்கிற புழு உங்களுக்கு தாரன்னு சொன்னால், எமது நித்திய வாழ்வில், அன்றாட வாழ்வில் இது மாறி மாறி எங்களுக்கு வரும். அந்த சொல்லோடு இந்த பாடல் ஆரம்பிக்கின்றது.
0: மாறி மாறி வரும் எங்களுடைய இதோட.
2: இது இல்லாட்டிக்கு உலகமே இல்லை.
0: இல்லாட்டி மனுஷரோடு சம்பந்தப்பட்டது. இரவா பகலா?
1: வாழ்த்துக்கலம்மா. நிச்சயமாக இது இரவா பகலா என்ற பாடலான் இந்த பாடலின் இடைப்பட்ட வரி. உங்களுக்காக அந்த பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பித்து வைத்தமைக்கும் நன்றிகளம்மா. நன்றி, வணக்கம். அது யோகஸ்ரீ அம்மா முதலாவது நேராகவே இணைந்து பாடலையும் சரியாக கண்டுபிடித்த அவர்களுக்கு நமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு

0: பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எம்எஸ் விஸ்வநாதனின் இசைகளுக்கு கே ஜி யேசுதாஸோடு சேர்ந்து வாணிஜியராம். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் நீல மலர்கள் திரைப்படத்துக்காக 1979 வெளிவந்த நீல மலர்கள் நிகழ்ச்சியின் முதலாவது பாடலையே முதலாவது நிகழ்ச்சியில் இணைந்து பாடலையும் கண்டுபிடித்த யோகேஸ்வரி அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலை நேரம் சரியாக 12:31, அக்கிய ராஜ்யத்தில் 11:31, தாயகத்தில் மாலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில்.
1: ரெடியா மாமே? பத்துக்குள்ளே நம்பர் 1 சொல்.
0: கலைய நேரத்தை நினைவுபடுத்தியிருந்தார்கள். சரி, நிகழ்ச்சியில் சிறப்பிக்க வந்திருக்க நேரை நாம் வரவேற்றுக் கொண்டு வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களா?
0: ரோசாலி, நான் நலமாக இருக்கின்றோம். நீங்க நலமாக இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் எந்த இலக்கத்தோடு உங்களோடு
2: இணைந்திருக்கின்ற
0: என்ன காரணம் இந்த நம்பர் உங்களுக்கு? இது உங்களுடைய நம்பர். சரி, உங்களுடைய என்ன குணாதிசயம் 7 நம்பருக்கு பாப்போம். சொல்லுங்க பாப்போம், என்ன ஸ்பெஷல் இருக்கு உங்கள்ட்ட? பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம், முடிந்தால் கண்டுபிடிங்கள் ரோசாலி, இல்லாட்டி பரவாயில்லையா? சரி, காத்திருங்கள். அது ரொசாலியின் தொடர்பை நான் தான் தவறுதலாக துண்டித்திருக்கிறேன். ரோசாலி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். ரொசாலி, உங்களுடைய தொடர்பை நான் தான் தவறுதலாக துண்டித்திருக்கின்றேன்.

0: ரோசாலி, ரோசாலி நான் தான் தவறுதலாக துண்டித்து விட்டேன், கூட இணைப்பை மன்னிக்கவும். சரி, பாடலை கேட்டிருந்தீங்களா?
1: கேட்டிருந்தேன்.
0: சரி, கூற முடியுமா?
1: இது வானவர்கள் காணாத பூவின் இது இது என்ன
0: உங்களுடைய? சரி, உங்களுக்கு உதவி செய்கின்றேன். உங்களுடைய மனம் என்ற சொல் அதுக்குள்ள வருது தொடக்கத்தில்.
1: மனம்,
0: மனம் என்ற சொல் இடையில அந்த தொடக்கத்தில் வரும்.
1: மனம், மனம் என்னும் மேடை, மனம் என்னும்.
0: சரி, பாப்போம். அடுத்த நேரம் இந்த நம்பர் இலக்கத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். விரும்பினால் அவர்கள் இணைந்து கொள்ளட்டும், இல்லாட்டிக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ரோசாலியா,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி ரோசாலி. அது ரோசாலி அவர்கள் அவர்களை தொடர்ந்து காத்திருக்கும் குணநாயகியை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் குணநாயகி.
2: வணக்கங்க.
0: நலமா?
2: நலம், நலம்.
0: எங்க உங்களுடைய தங்கையை
2: காணோம்? தங்கையோ
0: போயிட்டா
2: நிக்கிறா? என்னன்னு தெரியல. கொஞ்சம் முதல் அந்த தங்கடை கேள்வி தொடங்க முதல் கரைஞ்ச
0: நான்
2: வெளியில லைன் வருமா அந்த கேள்விக்கு சொல்லுவா சொல்லுவான்னு பார்த்து காணே.
0: நானும் பாத்திருந்துதான் நிகழ்ச்சிய நேரமா நெருங்கி விட்டபடியே நிப்பாட்டி விட்டேன். இங்க வதனாக்கா காணலையே ஜோச்சன். சரி, பாடலை
2: இப்ப கொஞ்சம் கூட பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று செய்வது
0: உண்மையில கஷ்டம். இந்த நேரங்கள் கஷ்டமான நேரம் தான்.
2: உங்களோட நேரங்களும் அப்படித்தானே நேரங்கள். இப்ப நான் இதுக்கு சொன்னா திருப்பி எனக்கு
0: உங்களுடைய இலக்கத்துக்கு நீங்கள் வேணுமெண்டா திரும்பி வாருங்களா, அல்லது இந்த பாடலை கண்டுபிடிக்க போறீங்களா, இல்ல நீங்க ஏதாவது இலக்கத்தோட வந்திருந்தா? இல்ல,
2: நிறைய சொல்லி விடுவோம். அலுவல் வேலை கிடக்கு.
0: இல்ல, நீங்க வேற இலக்கத்தோட வந்திருந்தா சொல்லுங்க அந்த இலக்கத்தை. காத்திருங்கள், அஞ்சாம் இலக்கத்துக்கான பாடல் உடனடியாவே நான்
2: தருகின்றேன்.
0: சரி, அது குணநாயகி அவர்கள் அவர்கள் தெரிவு செய்த இலக்கம் ஐந்தாவது இலக்கம். ஐந்தாவது இலக்கத்துக்கான பாடலை உடனடியாகவே நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.

0: சரி, இதுதான் குணநாயகி அவர்கள் திருவி செய்த பாடலின் இடப்பட்ட வரி. குணநாயகி பாடலை கண்டுபிடித்தீங்களா?
1: அந்த பாட்டு, நான் ஒரு பொன் ஓவியம் கண்டேன்.
0: வாழ்த்துக்கள் குணநாயகி. ஒரு குழு கலந்து தராமல் இவருடைய பாடலை கண்டுபிடித்திருக்கீங்களா, ஆகவே உங்களுக்கு சிறப்பாக
1: தெரிஞ்ச திரும்பி பாடம் கேட்க அந்த முதல் வரி வந்துடும்.
0: சரி, ஆக அதுக்காகத்தான் நாங்கள் இரண்டு இல்லை மூன்று தடவை அந்த பாடலை விடுகின்றோம். இந்த தொலைதொடர்பில் நிற்கும் பொழுது சில உடைய வராது. ஆகவே வாழ்த்துக்கள். பாடலை கேட்டபடி சமைத்த சமைத்த சமையலே நன்றி வண்ணப்பிற்றி. நன்றி, வணக்கம். அது குணநாயகி அவர்கள் பாடலை உடனடியாகவே கண்டுபிடித்திருந்தார். அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 வெளிவந்த செரியின் கதைகள் திரைப்படத்துக்காக புலமைப்பித்தனின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி வாலாவோடு சேர்ந்து ஜானகி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் 1980 வெளிவந்த கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்துக்காக புலமைப்பித்தனின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ் பி பாலாவோடு சேர்ந்து ஜானகி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒளியில்.
1: ரெடியா மாமே?
0: நேர்களே, ஒன்றிலிருந்து பத்துக்கள் இருக்கும் இலக்கங்களோடு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அந்த இலக்கத்தில் இருக்கும் பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் தெரிந்தால் கூறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு சியாமலா அவர்கள் இணைந்திருந்த அவர்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள் எந்த இலக்கத்தோடு எங்களோடு
2: வந்திருக்கிறீங்க? அப்படி இல்ல, தொடக்கத்துல இருந்து தொடங்குவோம்.
0: பிடிக்கும்
2: பிடிக்காதன்ற ஒரு நம்பர் இல்ல.
0: இல்ல, சில இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கம் சொல்ல சொன்னா நான் டக்குனு இந்த மனத்துக்கு பிடித்தவர்களின் நம்பரத்தை உடனடியாகவே போடுவேன். ஆகவே அதனால தான் நான் உங்களிடம் கேட்ப உண்டு. சரி, உங்களுக்கான பாடலை நான் முதலில் ஒளிபரப்புகின்றேன். முடிந்தால் கண்டுபிடி
2: சொல்லட்டா?
0: அந்த இல்ல, அது நான் இன்னும் இன்னும் ஒரு நாளைக்கு அதை அந்த பாடலை வைத்திருக்கலாம் இல்லவா? சரி, இல்ல அது நிகழ்ச்சியும் தொகுத்து அவங்களுக்கு தரவில்ல வேணும். இந்த அவர்களும் கஷ்டப்பட்ட வேலை விஷயங்களையும் அந்த நிகழ்ச்சி செய்யறது அவர்களும் கஷ்டம் தானே. சரி, ஆகவே பொறுத்திருங்கள், உங்களுக்கான இலக்கம் வருகின்றது பாடல்.

0: பேபி கணேஷ் இணைப்பில் இருக்கிறீங்களா?
1: இணைப்பில்
0: வருது இல்லையா? மீண்டும் கேட்க போகிறீங்களா?
1: தாங்கோ
0: சரி.

0: சரி, வந்ததா தொண்டைக்கில் இருப்பது வழியில?
1: ஒரு ரோஜா பூ என்று வருமா பாட்டு?
0: பூ என்று தொடங்குகின்றது வரியில். தொடர்ந்து வணக்கம் டீச்சர். வணக்கம். நலமா? சட்டில வச்சிருக்கீங்களா அடுப்புல?
1: நீங்கள்
0: உங்க சொல்ல வேணும்.
1: பாடலை
0: நாங்க ஒளிபரப்புங்களா? கேளுங்களா?

0: ठीक है
1: புரிய
0: திரும்ப
1: இருக்கா போறங்க
0: சரி கேளுங்க லைன்ல போறங்க அப்படியே காத்திருங்கள்

0: வருகின்றதா? பத்மவாணி சரி, உதவி செய்கிறதா? எங்கெங்கே என்று சொல்லி வருது, தொடங்குகின்றது.
1: எங்கெங்கோ செல்லும் நாங்கள்.
0: வாழ்த்துக்கள் செலவில்லை. அது ஏஐ இசையில் வந்தபடியால் அப்படி உங்களுக்கு வரவில்லையே, தெரியவில்லை. ஒரிஜினல் இசை இல்லை, இது ஏஐல உருவாக்கப்பட்ட இசை என்றபடியா சில வேலை உங்களுக்கு பிடிபட்டிருக்க நினைக்கின்றோம். சரி, வாழ்த்துக்கள். இருப்பினும் பாடலை கண்டுபிடித்தமைக்கு நன்றி. அது பத்மராணி அவர்கள் பாடலை கண்டுபிடித்திருந்தார். அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது. வெளிவந்த பட்டகத்தி வைரவன் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ் பி வாலாவோடு சேர்ந்து எஸ் ஜானகி. நேர்களை அழைப்புகளை அழைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம், சியாமலா அவர்கள் காத்திருக்கின்றார். அவர்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அவர்களை அழைப்புகளை அழைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள்.

0: ரெடியா மாமே?
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கு சியாமலா, உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சியாமலா. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு
2: சில நேரம் காணாதானே பேபிக்கு கேட்ட பாட்டு நான் சொல்லுறேன்.
1: சரி இல்ல பரவாயில்ல, நீங்க ஏதாவது இலக்கத்தோட வந்திருந்தா கூறுங்க. பரவாயில்ல நினைக்கிறேன்.
2: சரி, அப்ப நான் பேபி இத பாட்டு பூ ஆடை காற்று வந்து ஆடை வேண்டுமே அதை சொல்லிட்டு
1: போவா முதலாம் நம்பர்.

ஆரம்பித்து வைத்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா, அவர்களைத் தொடர்ந்து ரோசாலி, குணநாயகி, சியாமலா, பிபி கணேஷ் பத்மராணி அவர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை எனக்கு தொகுத்து வழங்கி என அனுப்பி வைத்தவர்களுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்ந்து கலையத்தில் எம்மவர் படைப்புகளூடாக நான் உங்களை சந்திக்கின்ற நேர்களையே.

சரியாக ஒரு மணி அக்கியராஜ் பன்னிரண்டு மணி தாயகத்தில் மாலை நான்கு மணி 31 நிமிடங்கள். உங்கள் டிஆர்டி தமிழொலியில் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம் அவர் படைப்புகளோடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நேரம் இது. எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடலை பிரதி சனிக்கிழமை தோறும் உங்கள் டிஆர்டி தமிழொலியை நாங்கள் தொகுத்து தருகின்றோம். அந்த வகையில் சென்ற வாரமும் எம்பெருமான் நல்லூரன் திருவிழாவை முன்னிட்டு எம்பெருமானின் ஒருகர் பாடகளை எம்மவர்கள் இயற்றிய பாடகளை உங்களுக்காக தொகுத்து தந்திருந்தோம். இந்த வகையில் இந்த வாரமும் சிறப்பு ஒளிபரப்பாக எம்மவர் படைப்புகளில் எம்பெருமானின் பாடிய பாடல்கள் எம்மவர்கள் பாடிய பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். இன்றைய எம்மவர் படைப்புகளில் வருகின்றது முதலாவது பாடலாக எங்கள் தாயக கலைஞனும் இயக்குனரும் இசையமைப்பாளரும் நடிகனும் கவிஞருமான கந்த புஜேந்தனின் பாடல் தெரிவாக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என்பவர் படைப்புகளில் நாங்கள் சென்ற வாரமும் இந்த வாரமும் உங்களுக்காக நல்ல திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் எம்பெருமான் ஊர்க பெருமானின் பாடல்கள் எம்மவர்கள் இயற்றிய பாடல்களிலிருந்து தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கலைய நேரம் சரியாக 1:07, ஐக்கியராஜ்யத்தில் 12:07, தாயகத்தில் மாலை 4:38. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷம் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில். எம்மவர் படைப்புகள், எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் உங்களுக்காக. நேர்களே, வருகின்றது அடுத்த பாடலாக

சரியாக ஒரு மணி பதினேழு நிமிடங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் தாயகத்தில் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம். இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எம்மவர் படைப்புகளின் நல்லூரான் திருவிழாவை முன்னிட்டு உங்களுக்காக நாங்கள் இந்த வாரமும் எம்மவர்கள் இயற்றிய எம்மவர்கள் இசையமைத்தி எம்மவர்கள் பாடிய பாடலை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றோம். எம்மவர் பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்யவிருக்கின்றது. எம்மவர் படைப்புகளில் இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75000 dit Paris
6: VT Superstore Gare La Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95140 Gare La Gonesse
6: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னி வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நேரில் சென்று சந்தித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். நாமலின் கைது ஒரு பழிவாங்கும் செயலாக இருக்கக்கூடும் அல்லது இல்லாமலும் போகலாம் என தெரிவித்த அவர், இச்சூழ்நிலையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்தின் ஊடாக நாமல் ராஜபக்சவிற்கு பிணை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். ஒரு அரசியல் தலைவராக இதுபோன்ற சவாலான சூழ்நிலைகளுக்கு நாமல் ராஜபக்ச இதற்கு முன்னர் முகம் கொடுத்துள்ளதாகவும் இது தமக்கு ஒரு புதிய விடயம் அல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். இக்கைதினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படாது என கூறிய அவர், இச்சம்பவம் கட்சி மேலும் வலுப்பெற்று முன்னோக்கி நகர்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தடையற்ற வகையில் மின்சார விநியோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என மின்சக்தி அமைச்சர் அனுராக் கண்ணாதிலக்க தெரிவித்துள்ளார். நுரைச்சாலையில் அமைந்துள்ள லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கு அண்மையில் விஜயம் செய்து அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிலக்கரி தங்கு தடையின்றி இறக்குமதி செய்வதற்கான ஆரம்பக்கட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் மீண்டும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படலாம் என சமூகங்களிலும் சில தரப்பினராலும் பரப்பப்பட்டு வரும் செய்திகள் முற்றிலும் உண்மையற்றவை. நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரி இருப்பு வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் நாட்டில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்ற செய்திகளை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. தடையற்ற மின்சார விநியோகத்தை பராமரிப்பதற்கு தேவையான போதிய நீர்மின் உற்பத்தி தற்போது உள்ளதாக பொதுமக்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி இருப்பு குறைந்துள்ளதன் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தியை தற்காலிகமாக கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இருப்பினும் இந்த நிலைமை ஒட்டுமொத்த மின்சார விநியோகத்தையும் எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. இலங்கையை வந்தடையவுள்ள இரு நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பல் வெள்ளிக்கிழமை, இரண்டாவது கப்பல் செப்டம்பர் 12 தேதியும் நாட்டை வந்தடைய உள்ளன. குறித்த இரு கப்பல்களில் இருந்தும் நிலக்கரி இறக்கப்பட்டதும் வழக்கமான நிலக்கரி மின் உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும். எனவே மின்வெட்டுக்கான எந்தவொரு தேவையும் தற்போது இல்லை என்பதால் நிலக்கரி இருப்பு குறைவு தொடர்பில் பொதுமக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொடுக்க முடிவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். ரஜரட்ட பாரிய நீர்ப்பாசன கட்டமைப்பில் இணையவிருக்கும் மற்றொரு விசேட நீர்த்தேக்க திட்டமான கீழ் மல்வத்து ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அதற்கு எதிர்கால பணிகளுக்கு தடையாக உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடன் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா அண்மையில் குறித்த பிரதேசத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததுடன் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்த பிரச்சனைகள் குறித்து மேலும் கலந்துரையாடியதுடன் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல சாதகமான முடிவுகளும் இதன்போது எடுக்கப்பட்டன. 10 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு இன்மையால் இடையில் கைவிடப்பட்ட கீழ் மல்வத்தோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்காக 2026 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மல்வத்து ஓயா கீழ் பகுதியில் கிராமிய அபிவிருத்தி மற்றும் விவசாய உற்பத்தியை பாதிக்க
பாதிக்கும் முக்கிய காரணியான நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், தந்திரிமலை பிரதேசத்தில் புதிய அபிவிருத்தி பகுதியை உருவாக்குதல், மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஜோதமாவி மற்றும் அகிதமுறுப்பு மாவி ஆகியவற்றுக்கு உள்பட்ட 40,000 ஏக்கர் வயல் நிலங்களை சிறு மற்றும் பெரும்போகங்களில் பயிரிட்டு பயிரடத்தை அதிகரித்தல், குடிநீர் வளங்கள், நீர்மின் உற்பத்தி மற்றும் அப்பகுதியின் வெள்ளக்கட்டுப்பாடு, சுற்றுலா வலயம் ஒன்றை ஆரம்பித்தல், மீன்பிடி தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் காட்டியான பிரச்சனைகளை முகாமித்துவம் செய்தல் போன்றவற்றை இத்திட்டத்தின் மூலம் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகின்றது. கீழ் மல்கத்து ஓயா நீர்த்தேக்க திட்டத்தை 2029-30 ஆண்டளவில் முழுமையாக நிறைவு செய்து மக்களிடம் கையளிப்பது அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதுடன், இதன் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் வடமத்திய மாகாணத்தின் மிக பாரிய நீர்த்தேக்கமாக இது மாறும். கீழ் மல்வத்தோயா நீர்த்தேக்க திட்டமானது ரஜரட்ட மக்களின் பாரிய எதிர்பார்ப்பாகும் என இதன் போது சுட்டிக்காட்டிய தந்திரமலை ரஜமகா விகாரதிபதி வணக்கத்துக்குரிய தந்திரமலைய சந்தரத்ன நீரர், ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அதற்காக மேற்கொள்ளும் அப்பணிப்பை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார். இத்திட்டம் தொடர்பில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுமே குறித்தும் அவர் தனது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் மூலமானது தனிநபர்களினதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகின்றது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வித நன்மையும் பயக்காது என மக்கள் போராட்ட முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. நுகேகொடுவில் அமைந்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னணியின் தேச செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவன் போபகே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு விழாக்கள் நடத்தப்படும் அதே நேரம் தற்போதைய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிப்பதற்காகவே இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தன்னிச்சையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. மக்கள் பங்கேற்பு எண்ணாயகம் பற்றி பேசும் அரசாங்கம் இச்சட்டத்தின் மூலம் குறித்து எவ்வித பகிரங்க உரையாடலையும் நடத்தவில்லை. இச்சட்ட மூலத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்ய ஞானக அதிகாரி லக்ஷ்மண் நிபுணர் ஆட்சி போன்ற தமக்கு நெருக்கமானவர்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற அமைப்பு சட்டத்தின் 49வது பிரிவின்படி நலன்களின் முரண்பாடு ஏற்படும் போது நீதிபதிகள் விலக வேண்டும். ஆனால் இறுதியில் தலைமை நீதிபதியின் விருப்பத்துக்கு அமைவாகவே 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உருவாக்கப்பட்டது. அத்துடன் இச்சட்ட மூலத்தை மக்கள் தீர்ப்புக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் பயன்படுத்துகிறது. மக்கள் தீர்ப்புக்கு சென்றால் நிச்சயமாக தோல்வி அடைவோம் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்தில் உள்ள 180 பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட இதனை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். குறைந்தபட்சம் நீதவான் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை என்ற அடிப்படை சட்ட அறிவு கூட இல்லாத உறுப்பினர்களே பாராளுமன்றத்தில் அதிக அளவில் உள்ளனர். ஜனாதிபதியோ அல்லது மேலிடத்தில் இருப்பவர்களோ கூறுவதை மட்டுமே இவர்கள் செய்வார்கள். இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கைகளை உயர்த்தி இதனை நிறைவேற்றுவார்கள். இது மக்கள் ஜனநாயகம் அல்ல, மாறாக அரசாங்கத்தின் தன்னிச்சையான ஜனநாயக விரோத போக்காகும். சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை ஆகிய அனைத்துக்கும் மேலாக மக்களே முதன்மையானவர்கள். எனவே தனிநபர்களின் நலனுக்காக கொண்டுவரப்படும் இந்த ஜனநாயக விரோத 22வது அரசியலமைப்பு சட்ட மூலத்தை தோற்கடிக்க மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என அமைச்சர் நலிந்த கேதிச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பார்லிமென்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறித்து நீதிமன்றமே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும்.
காவல்துறையினர் குற்றப்புண்ணாவு திணைக்களம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய முடிவுகளை எடுக்கும். குற்றம் ஒன்றில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய நபர்கள்தான் எந்த அளவிற்கு அக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை நன்கு அறிவார். புலனாய்வு அதிகாரிகள் படிப்படியாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதால் குற்ற உணர்ச்சி உள்ளவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடும். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைவிடப்பட்ட அல்லது திரும்பப் பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் குறித்தும் மீண்டும் மறுவிசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களும் தவறுகளுக்கு துணை நின்றவர்களுமே அரசாங்கத்தின் இந்த சட்ட நடவடிக்கைகளை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப புணர்களின் ஒத்துழைப்புடன் கூடியதாக தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதுடன் இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்களாக இதுபற்றி பக்க சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் இதுவரும் 7th ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் போல்கல் நர்கின் இலங்கை தொடர்பில் எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதற்கமைய இலங்கை அரசாங்கம் பதிலளிக்கும் வகையில் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் இதுவாகும். அடுத்ததாக சிவில் சமூக பிரதிநிதிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான மீறல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பான 16 முறைப்பாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்துக்கு கிடைக்க பெற்றுள்ளன. குற்றப்புலனாய்வு பிரிவினர், பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர், இராணுவத்தினர் உள்ளிட்ட தரப்பினரால் கண்காணிப்பு, அச்சுறுத்தல், பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை இத்தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் ஆயுத மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை தண்டிப்பதில் தோல்வி நிலவுகின்றது. 2 தசாப்தங்களுக்கு மேல் இடம்பெற்ற ஆயுத மோதலின் போது சகல தரப்பினராலும் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அத்தோடு இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை முன்னிறுத்திய அதன் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும். அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டம் திருத்தி அமைக்கப்படும் வரை அச்சட்டத்தின் பிரயோகத்தை இடைநிறுத்துவதுடன் அதன் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க வேண்டும். மேலும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்படும் வரை அரசு உயர்மட்ட சேவைகளிலும் உயர் பதவிகளிலும் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றார். அது மாத்திரமன்றி செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டி எழுப்புவதுடன் இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளங்காணல் உள்ளடங்களாக இதுபற்றிய பக்க சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுஜன பெருமுன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் ஏற்பு தன்மையை இதுபோன்ற கைதுகள் தடுத்துவிட முடியாது என்றும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. செப்டம்பர் 12 அன்றாதபுரத்தில் நடைபெற இருக்கும் பொதுஜன பெருமுனவின் பேரணியை சீர்குலைக்கும் நோக்கிலேயே நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசன் நாயக்காவிற்கு பேரணிகளை நடத்த என்ன உரிமை உள்ளதோ அதே உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்சவுக்கும் உண்டு என்று அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது.
இதுபோன்ற நடவடிக்கைகளை எவரும் குறிப்பாக ஜென்ஸ் தலைமுறை இளைஞர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்திலுள்ள வழக்கொன்றுடன் தொடர்புடைய இந்த உத்தரவின் பிரகாரம் குறித்த பிரதிவாதிகள் உரிய அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கான இந்த உயர்ஸ்தானிய சந்தோஷியா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து பொலனறுவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட சுகதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவும் கலந்து கொண்டார். மாதிரி கிராம வீடமைப்பு திட்டம் இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் இந்திய அரசாங்கத்தின் மானிய நிதி உதவியுடன் இலங்கையின் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் 2017 அக்டோபர் மாதம் கச்சாத்திடப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் 600 குடும்பங்களுக்கு வீடமைப்பு வசதிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட வீடமைப்பு குழுக்களினால் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்காக 24 வீடுகளை கொண்ட ஒரு மாதிரி கிராமம் அமைக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 20 மாவட்டங்களில் மாதிரி கிராமங்கள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அவை மட்டக்களப்பு, வவுனியா, யாழ்ப்பாணம், கண்டி, கம்பகா, அன்றாதபுரம், பதுளை, மாத்தளை, புத்தளம், கொழும்பு, திருகோணமலை, மொனராகலை, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, ரத்தினபுரி, அம்பாறை, குன்னாகல், கேகாலை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் ஆகும். இத்திட்டத்தின் பணிகள் தற்போது சுமார் 98.5% நிறைவடைந்துள்ளன. எஞ்சியுள்ள 4 மாதிரி கிராமங்களும் விரைவில் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கச்சதீவு இலங்கைக்கே உரித்தானது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்பதற்காகவே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் கடற்தொழில் நீதியியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டுமாறு தெரிவித்துள்ளார். கச்சதீவு தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் விவாதங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் கச்சதீவு இலங்கையின் ஆட்சிப் பகுதிக்கு உட்பட்டது என்பதில் எந்த விதமான குழப்பத்துக்கும் இடமில்லை என தெரிவித்தார். சர்வதேச சட்டங்கள், இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் கடல் எல்லை நிர்ணயம் தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் கச்சதீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்படுத்தப்பட்டதாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருந்ததோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. உத்தேச ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டத்தை சவாலுக்குள்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 15 மனுக்களும் சிரான் குணரட்ன, மகிந்த சமயவர்த்தனா மற்றும் சம்பத்த விஜயரட்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் கடந்த இரு தினங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் மாய்மொழி மூலமான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை எதிரும் திங்கட்கிழமை பிற்பகல் 12 முன்னர் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதன் பின்னர் இந்த சட்ட மூலத்தின் அரசியலமைப்பு தன்மை தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம்
பாராளுமன்ற சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என நீதிபதிகள் குழாம் அறிவித்துள்ளது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில், மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடு நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டில் எங்கு பார்த்தாலும் முறைப்பாடுகளையே கேட்க கிடைக்கின்றன. மக்களின் பிரச்சனைகளுக்கு எவ்வித தீர்வுகளும் இல்லை. தற்போது நாட்டில் தரப்புகளுக்கிடையே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இதனால் குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் துப்பாக்கிச்சூடுகள் காரணமாக 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் அரசாங்கம் 22வது திருத்தத்தை கொண்டு வந்து ஜனநாயகம், சுதந்திரமான நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, நீதி வழங்கும் செயல்பாடு என்பவற்றின் மீது மரண அடியை கொடுத்துள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் ஜனநாயகத்தை சீரழித்து வருகின்றது. நாட்டில் பெரும்பாலான மக்கள் நீதித்துறையை மதிப்பதோடு நீதித்துறையின் தீர்ப்புகள் மீது நம்பிக்கையும் கொண்டுள்ளனர். வேண்டுமென்றே 22வது திருத்தத்தின் ஊடாக அரசாங்கம் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் மக்களின் அடிப்படை உரிமைகளையும் பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்கு எந்தவித நிவாரணங்களையும் வழங்கவில்லை. மின்சார கட்டணத்தை குறைப்பது, துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைக்கு எரிபொருளை வழங்குவது போன்றவற்றை செய்வதாக கூறினாலும் அவை எதுவும் இடம்பெறவில்லை. மக்களின் வாழ்வாதாரமே இதனால் நாசமாகி வருகின்றது. தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான பக்கபலத்தை பெற்றுக் கொடுக்க இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. வரி மீது வரி விதிக்கப்படுவதால் தொழில் முயற்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். வரி தாக்குதல்கள்

அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விலை விவரம் 12.5 கிலோகிராம் ரூபா 100 குறைப்பு, புதிய விலை 4,365. 5 கிலோகிராம் ரூபா 42 குறைப்பு, புதிய விலைக்கு ரூபா 1,750. 2.3 கிலோகிராம் 20 ரூபாவினால் குறைப்பு, புதிய விலைக்கு ரூபா 815. இந்த புதிய விலை திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் சிற்றுண்டி உணவுப் பொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் உள்நாட்டு டின் மீன் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரிய மீன், காணாங்கழுத்தி உள்ளிட்ட டின் மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 150 கிராம் நிகர எடை மற்றும் 105 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட பதப்படுத்தப்பட்ட ஒரு டின் சூரை மீனின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா 220 ஆகவும், அதே சமயம் 425 கிராம் எடை மற்றும் 880 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட பதப்படுத்தப்பட்ட டின் மீனின் விலை ரூபா 510 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 155 கிராம் நிகர எடை மற்றும் 105 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட ஒரு டின் எக் மேக்ரல் மீனின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா 860 ஆகும். 425 கிராம் டின்னின் விலை ரூபா 600 ஆகவும் உள்ளது. சம்பந்தப்பட்ட டின் மீன் வகைகளை இந்த விலைகளை விட அதிக விலையில் விற்கவோ, விற்பனைக்கு வழங்கவோ அல்லது காட்சிப்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் பழனிதி காமரன் தெரிவித்துள்ளார். சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டே தாம் செயல்படுவதாக பழனிதி காமரன் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு செய்ய வேண்டிய எவ்வித நலத்திட்டங்களையும் செய்யாமல் வீடுகளை மாத்திர நிர்மாணித்துவிட்டு ஏமாற்றி வருவதாகவும், அவர்களிடம் சமூக வலைத்தளங்கள் பலமாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பழனிதி காம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஐக்கிய முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர்கள் சந்திப்பு அதன் பொதுச் செயலாளர் எல் ரோகன பெரேரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் முச்சக்கர வண்டி துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், காவல்துறையினர் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு எதிராக அத்துமீறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல்கள் அதிகரித்து வருவதுடன் காவல்துறையினர் பாதாள உலக குழுக்களைப் போல செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. திபுல்வள வெளிகொல்லேம வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குளக்கட்டில் கட்டப்பட்டிருந்த மாடு ஒன்றை காப்பாற்ற முயன்றபோது டிராக்டரை கட்டுப்படுத்த முடியாமல் குளக்கட்டிந்து குளத்துக்குள் கவிழ்ந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த டாக்டர் சாரதி உள்பட அதில் பயணித்த மூவர் ககடகசலிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெலிகொல்லாவே பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் 20 பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பிங்கிரிய காவல்துறை பிரிவுக்குள்பட்ட சினாபம் குன்னாகல் வீதியின் மெதகமா பகுதியில் வைத்து குன்னாகல் திசையை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி, அதன் பின்னால் பயணித்தவர் மற்றும் பாதசாரி ஆகியோர் மூவரும் பலத்த காயமடைந்து கெட்டிய போல வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பாதசாரி உயிரிழந்துள்ளார்.

0: கில் மெல்லவ பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். புத்தளம் கற்பட்டி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பாலக்குடா பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். பாலக்குடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் தனது கணவரை பிரிந்து சந்தேக நபருடன் வசித்து வந்ததாகவும் நீண்ட காலமாக குடும்பத்தில் ஏற்பட்ட முருகலே இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த 45 நிமிடங்களுக்குள் 36 வயதுள்ள சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மிகுந்தலை மககனதராவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றில் இருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று, 4 மேகசீன்கள் மற்றும் 25 தோட்டாக்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். பொரலஸ் கமுவின் மலானி புலர் சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்று இரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர் பொரலஸ் கமுவைச் சேர்ந்த 74 வயது முதியவர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தலைமன்னார் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட பனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பிரவல் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து குறித்த தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். எனினும் தீ பரவ ஆரம்பித்துள்ளமையினால் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அருகில் மக்களின் குடியிருப்புகள் காணப்படுகின்றமையினால் மக்களின் குடியிருப்புகளுக்கு தீ பரவாத வகையில் கட்டுப்படுத்த தலைமன்னார் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்று காலை 10 மணியளவில் வழக்கம்போல் கிரான்குளம் கடற்கரையிலிருந்து மூவர் தோணியில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்றபோது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த 48 வயதுடைய மீனவரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக நடவடிக்கைகளுக்காகவும் 680 மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தோணி கவிழ்ந்ததில் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ள 48 வயதுடைய துரைசாமி முத்தையா எனும் மற்றொரு மீனவரை கண்டுபிடிக்கும் நோக்கில் பிரதேச மீனவர்களும் கடற்படையினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கெப்பித்திகொள்ளாவ காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கீழ் உஸ்கொல்லேவா பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் கெப்பித்திகொள்ளாவ பகுதியைச் சேர்ந்த 51 மற்றும் 67 வயதுடைய இருவரே உயிரிழந்துள்ளனர். ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்னர்வை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் சனிக்கிழமை இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலநிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வமுனியா மற்றும் மனுராகலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக வறண்ட வானிலையால் இலங்கையின் 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளில் மொத்தம் 115,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 34 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 34,608 குடும்பங்களைச் சேர்ந்த 113,384 நபர்களுக்கு தற்போது குடிநீர் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயித்திய மலை தூய சதா சகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. புனித மடு பேராலயத்துக்கு அடுத்ததாக பாத யாத்திரை செல்லும் ஆலயம் என்ற பெருமையினை ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னையின் பாத யாத்திரை சிறப்பு கொண்டது. மட்டக்களப்பு கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்பாத யாத்திரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். வருடாபரிடம் இடம்பெறும் இந்த பாத யாத்திரை இவரிடம் மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் இருந்து ஆரம்பமானது. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் பாத யாத்திரையை முன்னிட்டு விசேட திருப்பலி பூஜை நடைபெற்றது. இந்த திருப்பலியில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பலியினை தொடர்ந்து காலை 5:30 மணிக்கு பாத யாத்திரை ஆரம்பமாகி வீச்சுக்கல் முனை சந்தனமாத ஆலயம் ஊடாக சென்று வலை இரவு பாலம் ஊடாக பாத யாத்திரை மவுன தீவினை அடைந்து அதன் ஊடாக ஆயித்தமலை வரை சென்றது. விசேட சொரூபமும் இதன் போது கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 28ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான ஆயித்தமலை தூய சதாசகாய அன்னை ஆலய திருவிழா நாளை நிறைவேறவுள்ள நிலையிலேயே இப்பாத யாத்திரை இடம்பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு. இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசுல ஆட்சிப்பள்ளி அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலியலை கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash & Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ், 3098 குயினிட்ஸ் சுவிஸ்,
0: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள்.

மதிப்பதான செய்திகளை தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான சென்னை வழங்குகிறார்கள். பரிசில் ஆட்சிப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காலே கொடசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திக்க இருக்கும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலாவதாக இருப்பார் என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ ஹோர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நட்பு குறித்து தனியார் தொலைக்காட்சியில் அமெரிக்க தூதர் செர்ஜியோ ஹோர் பேசியதாவது, ட்ரம்பை சந்திக்க 35 தலைவர்கள் வருவதாக ட்ரம்பிடம் கூறி யாரை அவர் முதலில் பார்க்க விரும்புவதாக கேட்டு பாருங்கள், அந்த பட்டியலில் பிரதமர் மோடி தான் முதலிடத்தில் இருப்பார். ட்ரம்பிடம் பேசும் போதெல்லாம் அவர் இந்தியாவில் மேற்கொண்ட பயணத்தையும் அவரின் அன்பான நண்பர் பிரதமர் மோடியையும் தான் அவர் நினைவு கூறுகின்றார். காத்திருங்கள், என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதற்குள் அடுத்த ஆண்டு வந்துவிடும் என்று கூறியுள்ளார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசிரியர் பணியை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆசிரியர் நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக முதல்வர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் தலை சிறந்த கல்வியாளருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடும் இந்த நாளில் மாணவ செல்வங்களின் வளமான எதிர்காலத்துக்காக தன்னிலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயங்களிந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மனங்களில் அறிவொளி ஏற்றி ஒழுக்கம், மனிதநேயம், சகோதரத்துவம் மற்றும் சமூக பொறுப்பு உள்ளிட்ட உயரிய நற்பண்புகளை விதைத்து அவர்களின் கனவுகளுக்கு சிறகளித்து திறமைகளுக்கு வழிகாட்டி எதிர்கால வாழ்விற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுப்பதோடு நாட்டின் வளர்ச்சியோடு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தையும் கட்டமைக்கும் உன்னத பணியை மேற்கொண்டு வரும் ஆசிரியர் பெருமக்களின் மகத்தான பணிகளை போற்றுவோம். ஆசிரியர்களின் தன்னிலமற்ற அர்ப்பணிப்பும் சிறந்த வழிகாட்டுதலும் நமது மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்கட்டும் என்று முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வடக்கு சிதம்பரனார் பிறந்தநாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திமுக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தியாக திருவுளம் வ.உ. சிதம்பரனார் பிறந்தநாள் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தார், செந்நீர் சிந்தினார், ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பல் விட்டார். இது மட்டுமா வ.உ. ஜி. திருவக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். தொல்காப்பிய உரையை புதுப்பித்துள்ளார். ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். அந்நாளிலேயே தொழிலாளர் உரிமைக்காக போராடியுள்ளார். இத்தகைய பன்முக ஆளுமையான வ.உ. சிதம்பரனாரின் வாழ்வும் பணிகளும் எல்லோரையும் சென்றடையும் வகையில் கடந்த 5 திராவிட மாடல் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு செக்கிழித்த செம்மலுக்கு சிறப்பு சேர்த்தோம். அவற்றுடன் 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னத்தையும் அறிவித்தோம். தற்போதைய அரசும் அதனை கைவிடாமல் நிறைவேற்றிட வேண்டும் என தமிழர் சிந்தனையில் இருந்து என்று மகளார் சிதம்பரனாரின் பிறந்த நாளில் கேட்டுக்கொள்கிறேன் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9 நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணங்களில் இந்து கோயில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக
இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோயில் மழையில் சேதமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு காரணம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னும் 275 இந்தியர்களை காணவில்லை என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை தெரு நாய்கள் விரட்டி அடித்தன. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோர விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தனர். திருச்சூரில் கைப்பமங்கலம் அருகே நின்றிருந்த லோரி மீது கார் மோதி கோர விபத்து நடந்துள்ளது. தங்க கட்டிகள் விலை உயர்ந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவரின் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது. தாய்லாந்தில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து டெல்லிக்கு கடந்த மாதம் 4ஆம் தேதி வந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் பறந்தபோது 300 அடிக்கு திடீரென கீழே இறங்கியது. இதனால் 24 பேர் காயமடைந்தனர். அதில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். இது குறித்து விசாரணையை நடத்திய விமான விபத்து விசாரணை ஆணையம் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதில் விமானம் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென அதன் 3 ஹைட்ராலிக் அமைப்புகளும் ஒரே நேரத்தில் செயலிழந்தன. இதனால் தானியங்கி விமான கட்டுப்பாட்டு கருவி துண்டிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் நிலைமை சரியானது. விமானம் தரையிறங்கியது. விமானிகளுக்கு போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான சோதனை நடத்தப்பட இதில் 34 வயதான தலைமை விமானி போதைப் பொருள் அல்லது மனோவியல் மருந்து பயன்படுத்தியது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விமானி விமானத்தில் சுமார் 35 நிமிடங்கள் தூங்கியதும் தெரிய வந்துள்ளது. இந்திய கிராமங்களுக்கு சென்று விட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI உதவுகின்றது. ஆந்திர பிரதேசத்தில் காசநோயை கண்டறிய அது பயன்படுத்தப்படுகிறது. சுகாதார ஊழியர்கள் வீடு வீடாக செல்கின்றனர். கிராமவாசிகளை திறன்பேசியில் இருமச் சொல்கின்றனர். சுவாச செயலி அந்த இருமலை ஆராய்கிறது. அதன் மூலம் அறிகுறி ஏதும் இல்லாதவர்களிடமும் காசநோய் கண்டறியப்பட்டுள்ளது. மற்றொரு AI செயலி குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சிசு மாப்பன் என்பது அதன் பெயர். குழந்தையின் 30 வினாடி காணொளியை அது ஆராய்கிறது. அதன் மூலம் எடை உயரம் போன்றவற்றை கணக்கிடுகிறது. இந்தியாவில் சுமார் 1 மில்லியன் சமூக சுகாதார ஊழியர்கள் உள்ளனர். அவர்கள் சுமார் 586,000 கிராமங்களில் பணியாற்றுகின்றனர். AI உதவினாலும் அது மனிதர்களுக்கு மாற்றாக முடியாது என்கின்றனர் நிபுணர்கள். நோயாளிகளின் நம்பிக்கையை பெற சுகாதார ஊழியர்களின் நேரடி தொடர்பு தொடர்ந்து முக்கியம் என்கின்றனர் அவர்கள். தேசிய அளவில் ரயில் நிலையங்களின் வருமான பட்டியலில் சென்னை சென்ட்ரல் நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் குறிப்பிட்டதாவது நாட்டில் ரயில்களில் பயணிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன. சென்னையில் ஆபரண தங்கம் விலை 7க்கு ₹1,360 குறைந்து ₹1,13,520 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹170 குறைந்து ₹14,190 விற்பனை ஆகின்றது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹285 விற்பனை செய்யப்படுகின்றது. மதிய பிரதான செய்திகளை தொடர்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் CMBS நிறுவனத்தினர். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்தன. அமெரிக்கா மட்டுமே எதிர்த்துள்ளது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகின்றது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு கூறியுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது.
காணாமல் போன 4,800 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து வருகின்றது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1,000 மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 பின் மீட்கப்பட்ட சஞ்சய் சா தான் கரே கிருஷ்ணா என்னும் மகா மந்திரத்தையே உச்சரித்துக் கொண்டதாக தன்னை மீட்டவரிடம் கூறியிருக்கிறார். நிச்சயம் மீட்பு படை வீரர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கடந்த 9 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்றே உச்சரித்துக் கொண்டே இருந்தேன் என்று தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தின் போது திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஸ்வா வட்டாரத்தில் 280 குழந்தைகளும் நுவாகோட் பகுதியில் 300 முதல் 380 குழந்தைகளும் மாயமாகியுள்ளனர். மேலும் ரஸ்வாவில் 16 ஆசிரியர்களும் நுவாகோட்டில் 6 ஆசிரியர்களும் காணவில்லை என அரசு தெரிவித்துள்ளது. 70 இல்லாத அளவிற்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்நினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகம் எடுத்துள்ள சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைனின் ஒடேசா மற்றும் டினிபேரா பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 உயிரிழந்தனர். தலைநகர் ஹீவில் நேற்று பிற்பகல் நடந்த ட்ரோன் தாக்குதலில் உளவு தலைமையகத்து தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதி உதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. காசாவின் தெற்கு பகுதியிலுள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹ்மூத் மர்சாத் அல் காதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சா எண்ணெய் திருட முயன்ற 37 விசவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்திருக்கிறது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவானதை அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. பங்களாதேசத்தில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1,000 நெருங்குகின்றது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்தனர். மொத்த 180,000 அதிகமானோருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது அல்லது அறிகுறிகள் உள்ளன. நாள்தோறும் 1,000 அதிகமான சம்பவங்கள் பதிவாகின்றன. கடந்த பல ஆண்டுகளில் மங்களதேச சந்திக்கும் ஆக மோசமான தட்டம்மை நோய் பெறவர் இதுவாகும். சீனாவில் ஓர் இளைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து பணிபுரிகிறார். அவர் 23 கூவான் காங்ஸின் சியாங்ஜா மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் அவர் முதுநிலை மாணவராக சேர்ந்துள்ளார். சிறு வயதில் கூம்பாங்கிற்கு இதய நோய் இருந்தது. மற்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இயலாததால் குடும்பத்தினர் அவரை ஷியாங்ஜா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பேராசிரியர் லாங் லாங் பேராசிரியர் குசிங்குவா ஆகியோரின் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்தனர். சிகிச்சை பலனளித்துள்ளதால் கூவாங் மற்ற குழந்தைகளைப் போல வளர்ந்தார். மருத்துவர்களுக்கு காட்டிய நன்றி உணர்வு துறையின் மீதான ஆர்வமாக மாறியது. 2024 கூவாங்கின் பாட்டிக்கும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதை அடுத்து கூவாங்கின் முடிவை மேலும் உறுதிப்படுத்தியது. அவர் முதுநிலை நுழைவுத் தேர்வு தயாராகி மருத்துவமனையில் சேர்ந்தார். அவரை முதல் வழிகாட்டி 19 முன்பு உயிரை காத்த பேராசிரியர் லாங் மேலும் பல நோயாளிகளின் உடல்நலத்தை காக்க திறன்களை வளர்ப்பதே தமது இலக்கு என்று கூவாங் கூறியுள்ளார். போலந்தில் நீளமான லொரி மீது ரயில் மோதியதில் லாரி பல மீட்டர் தூரம் அடித்துச் செல்லப்பட்டது. ரயில் தடத்தின் தடுப்புகள் மூலம் நேரத்தில் ஒரு லொரி ரயில் தடத்துக்குள் நுழைந்தது. லொரி ஓட்டுநர் எச்சரிக்கை விளக்கல் மின்னுவதை கவனிக்காமல் லொரியை ரயில் தடத்தின் நடுவே நிறுத்திவிட்டார். அந்த நேரத்தில் வேகமாக வந்து கொண்ட ரயில் லொரியை மோதி தள்ளியது. லொரியில் இருந்த வைக்கோல் அங்குமிங்கும் சிதறுவது கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. விபத்தில் யாருக்கும் காயமில்லை. லொரி ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக போலந்தின் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் ரயிலில் 500 இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். மாற்று உறுப்பினர்களுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின்
சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸில் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சிறுநீரக செயலப்பால் பாதிக்கப்படும் நோயாளிகள் தங்களுக்கு பொருத்தமான மாற்று மனித சிறுநீரகம் கிடைக்கும் வரை பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் டயாலிசிஸ் சிகிச்சை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இந்த உறுப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் நோக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த இஜெனிசிஸ் என்ற பயோடெக் நிறுவனம் ஆய்வுகளை மேற்கொண்டது. மனித உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்படாத வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகங்களை இந்த நிறுவனம் பிரத்யேகமாக உருவாக்கியது. அமெரிக்க உணர்வு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் சிறப்பு அனுமதியுடன் சிறுநீரக செயலிழப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்ட டிம் ஆண்ட்ரூஸ் என்ற முதியவருக்கு இந்த பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. இந்தோனேசிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீ அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கின்றனர். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் களிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போனதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டியுள்ளது. நேற்று முன்தினம் பின்னிரவு முதல் அங்கு புகைமூட்டம் மோசமாகி உள்ளதாக தெரிய வருகின்றது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இடைக்குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஒப்பிடுகையில் 300 மடங்குக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை தீர்வு தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்பாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றுள்ளார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் விருப்பம் இருப்பதாகவும் அது குறித்து அணி நிர்வாகத்துடன் பேசியிருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் டிலரில் நடைபெறும் துலீப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கைகஸ்தானின் எலெனா ரைபகினா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி கண்டனர். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றை பிரிவு காலிறுதியில் இந்தியா நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்றார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 21%, இந்திய பெறுமதி 189 ரூபாய் 75%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 22%, இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 50%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 34%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 70%, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 65%, இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 73%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 21%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரிசில் ஆட்சிப்பில் அமைந்திருக்கும் விஜி கேசங்கரி, காலையில் கொண்டு அமைந்திரு விஜி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: Mélodiguez, Todobrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todobu, Tolibisi Lacam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ட்ராஸ 3098 குவினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033134835 40. இன்னமும் தொலைபேசி இலக்கம் 0033 5541 48 47 71. வைபரோடாக 0033 650 0774 27. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 86 59. இந்த தொலைபேசியினூடாக அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுவதி அவர்கள், நலமாயிருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம், நன்றி. முதலே வந்து
1: சாப்பிடுட்டேன். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
0: ஓ அப்படித்தானே, உண்மைதானே?
1: ஓ உண்மைதான்.
0: சங்கீதம் பாட உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள், கேட்டு பாடலை கேட்போம்.

முருகன் இருவழி தருகிற அருள் இது மேட ஏறியது பாடல் ஓடி வருகிறாதம் பாவம் கேளு என் முருகன் இருவழி தருகிற அருள் இது

0: சராசரியாக 2:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக சுவிஸிலிருந்து ரமேஷ் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம்.
0: நலமாயிருக்கிறீர்களா?
1: நன்றி, நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி.
0: என்ன பாடலை கேட்க போறீங்க ரமேஷ்?
1: மனிதரில் இத்தனை ரங்களா திரைப்படத்தில இருந்து மழை தருமோ என் மிகம், எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா பாடின பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் ரமேஷ்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் சுவிஸிலிருந்து ரமேஷ் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:56. விடுமுறைக்கும் விடுமுறைக்கும் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டுவிட்டது. இணைந்து கொள்ளலாம், மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

0: வந்தவையிலே வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதா, நான் யோகினி ராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: செந்தமிழ்
0: தேன்மொழியால் என்ற பாடல். ஓகே அம்மா, உங்களுக்கு அந்த பாடலை தருகிறேன். நன்றி. அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் தளபதி. வாஜினுங்க அண்ணா.
0: வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீர்களா?
1: தங்களுக்கும் தங்கள் அறிவிப்பாளர்கள் எனது பாசமிகு அன்புரியாதி நேர்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொண்டு நானும் ஒரு பாடல் கேட்க வந்திருக்கின்றேன். நான் யாற்ற பாடல் நன்றியலே ராஜாவோ ஒரு பாடல் ஒன்று என்ன விண்ணோடும் முகிலோடும் கூடுதலாக எல்லோருக்கும் விருப்பம் என்றுதான் நான்
0: நினைக்கின்றேன். இடம்பெற்றது
1: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறீர்கள். உங்களுக்கும் வாக்குகளுக்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வாக்குகளை கூறி விடைபெறுவோம். பாடலுக்கு போவோமா? நன்றி.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: ஒலிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: முருங்கை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 5 0 5 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜாப்ரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS
3: அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

தேடல். பாடலித்தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடல் தேடி நிகழ்ச்சிகளின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அதில் இது முதல் இரு தரவுகளுக்குரிய பதில் நான் ஒலிபரப்பாக்கும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பதிலை கண்டுபிடித்து மூன்றாவது தரவுக்குரிய பதில் முதல் எழுத்து மாறும்போது வரும் பதிலாக அமையும்.

0: அந்த வகையிலே இன்றைய புதிய தரவாக குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாததும் விளையாட்டு துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.
1: உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்

இன்னொரு முறை கூறுகின்றேன், குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாததும் விளையாட்டு துறைகளில் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.

குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாததும் விளையாட்டுத் துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல்.

என்ன முறை சரவே கூறுகின்றேன், குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாததும் விளையாட்டு துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: அந்த வகையில இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓம் நல்ல சோமா இருக்கிறேன் சோவிதா. ஒன்று சொல்ல வேணும் என்று நான் போன கிழமை அந்த கேள்விக்கு பதில் வரையில
0: போன கிழமை கேமா நடத்தி இருந்தாரா?
1: அது முடியல,
0: எனக்கு அது கிடைக்கவில்லை. சில வேளையில் அவர் மறந்து விட்டாரோ தெரியவில்லை. ஆனாலும் சரி, சில வேளையில் நான் அடுத்த வாரம் அந்த கேமாவிடம் கேட்டு அதை நான் உங்களுக்காக தருகிறேன். இப்ப இதற்கு நீங்கள் புதிய தரவுக்கு பதில் சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாதது வந்து திருட்டு. திருடி என்றுதான் அதுல வருது. அப்படி எழுதுறதா எடுக்கிறதா திருட்டு என்று எடுக்கிறதா?
0: திருட்டு. குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாததும்.
1: குழந்தைகள் என்னவும் விளையாடலாம், இந்த திருட்டு தொழில் கூடாது என்று எந்த கருத்து?
0: உங்களோட கருத்து
1: இருக்கக்கூடியதனே மிதமான மலை. அது வந்து விளையாட்டு துறை பிரிவுகளிலும் ஒளிச்சு விளையாடுற விளையாட்டுகளும் இருக்கும் தானே, அதை சொல்லிக்கொண்டு அந்த மிதமான மலையை நம்பிய தேவைப்பாடுகள் என்ன வருட்டியா வருட்டி திருடி அதுக்கு அந்த சொல்லு நான் வருடி என்று இப்ப சொல்லுவேன். தேடி எடுத்தோண்டு வர்றோம் பின்விட இப்ப எழுதுங்க திருடி வருடியன்.
0: ஓகே நன்றி.
1: ஓ நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரே தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சார். சோவிதா ஜெர்மன்.
0: வணக்கம். ஜெர்மன்ல இருந்து உதயன் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலம் தானே? அங்கே
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. நான் பானை என்று சொல்லி எடுத்து அதுக்கு அடுத்ததாக ஒரு சொல்ல நீக்கி திணை என்று சொல்லும்.
0: பானையில இருந்து திணையா?
2: ஓம் திணைய திணை அரிசி என்று சொல்லி அதோட
0: திணை அரிசி. ஓம் ஓகே. ஆனா
2: பானை மலை
3: நீச்சல்ல
0: இருந்து பாய்ச்சல்.
3: மிதமான மழையை நம்பி தேவைப்படாது என்ன பாய்ச்சல்?
0: மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். பாய்ச்சல் என்று சொல்லுகிறீர்கள். ஓகே நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 3:28. நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடலோடு. குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாததும் விளையாட்டுத்துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம் .com

0: நேரம் சரியாக 3:30 இவ்வேளையில வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சுபிதாக்கா, நான் வசி அழைக்கிறேன்.
0: வணக்கம் வசி, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் வசி, நன்றி.
1: நான் இதுக்கு ஓடுல இருந்து காடுன்னு எடுத்து
0: ஓடுல இருந்து காடுன்னு சொல்லுகிறீர்கள்.
1: ஓடுவான் என்று வந்தது, இல்ல ஓடு எடுத்து காடு
0: காடுன்னு சொல்லுகிறீர்கள். நன்றி வசி.
1: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
3: நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேரம் சரியாக 3:36. கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாததும் விளையாட்டுத் துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலிருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகளுடையவற்றில் ஒன்றையும் விடையாகப் பெறலாம். மீண்டும் ஒரு பாட அந்த பாடலை திரும்ப தருகின்றேன், கேளுங்கள்.

0: ரூஹிகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
2: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

நேரம் சரியாக 3:44. நேர்களை இணைந்து கொள்ளுங்கள். அதாவது நான் கொடுத்த தரவுக்குரிய பதிலோடு, குழந்தைகளுக்கு பொருத்தம் இல்லாததும் விளையாட்டுத் துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலிருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாகப் பெறலாம்.

0: நேரம் சரியாக 3:47 நிமிடங்கள். இந்த வேளையில் ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். இந்த சத்தம் வருது ரேடியோ.
0: வருது இல்லையா?
1: இல்ல வருது.
0: ஆ, வருது. ஓகே.
1: இல்ல கூடுதலா வருது. ஒரு எங்கட வீட்டுல புள்ளையா இல்ல உங்கட பக்கம் புள்ளையா எனக்கு தெரியாது.
0: சரி சரி, வேற யாருக்கும் அப்படி வந்ததுண்டா? சரியல்ல.
1: இல்ல வைபர்ல வந்து கதை கேட்கல கூடுதல. அப்போதே கணேசிட்ட வந்து கதை கேட்கலன்னு சத்தம்
0: குறைவா. சரி,
1: ஆனா இப்ப சரியா வருது.
0: ஓகே,
1: அது என்ன புள்ளையன்று எனக்கு தெரியல. சரியான கூட வந்துட்டுதா?
0: இல்ல, இன்னும் வரவில்லை.
1: அப்ப நான் தனி என்று எடுத்து.
0: தனியா?
1: ஓ, தனி என்று பாட்டுல வந்த மாதிரி இருந்தது. விஷமடுவில் தனியாய் நீந்திடுவான் வரி வந்தது.
0: ஓகே,
1: குழந்தைகளை தனியா விடுறது பொருத்தம் இல்லத்தானே? விளையாட்டுகள்ல தனித்தனி பிரிவுகள் இருக்கு அப்படி நான் யோசித்தேன். மிதமான மழைக்கு மாடுகளுக்கு தீனி போடுறதுக்கு மிதமான மழை தேவை அப்படி
0: யோசித்தேன். தீனி என்று சொல்லுகிறீர்கள்.
1: தீனி என்றா ஆடு மாடுகளுக்கு மழை பெய்தா தானே புல்லுகள் வந்து தீனிக்கு என்ன சொல்ற தீனிக்கு இடம் கொடுக்கும்.
0: ஆமா,
1: அப்படி யோசித்தேன்.
0: நன்றி, வணக்கம். நல்லதிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்ன பதில்கள் அத்தனையும் தவறான பதில். இப்பவும் ஷியாமலா சொன்ன பதிலும் தவறான பதில் ஷியாமலா. ஆகவே வேறு விடையை எடுத்து வாருங்கள்.

0: குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாததும் விளையாட்டுத் துறையிலும் பிரிவுகளில் இருக்கக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள் உடையவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். இவ்வேளையில வந்திருப்பவர் வணக்கம்.
1: குழந்தைகளுக்கு பொருத்தமில்லை என்று சொல்றீங்கள், எனக்கு விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணர் விளையாட்டு தானே, அதெல்லாம் அவர் செய்வது தானே.
0: கிருஷ்ணர் குழந்தை என்று சொல்றேன், குழந்தை கிருஷ்ணர்.
1: ஓ, அவருடைய விளையாட்டு தான் இதுல அந்த வரிகள் எல்லாம் வருது.
0: ஓ,
1: அப்ப இந்த குழந்தை சொல்றது கூட மண்ணையும் சொல்லலாம், மண் சாப்பிட கூடாதுதான் இவள் குழந்தைகள். ஆனா அவர் மண்ணை தின்றுதான் உலகத்தை காட்டினவராம். நான் மண் எடுத்து மண்ணில இருந்து மெல்லிய அந்த கேள்வியில என்னென்றால் மிதமான மழையை நம்பியது என்ற பண்படுத்தினேன். நம் பண்
0: ஓ, இப்ப வந்து இப்ப அந்த கேள்வி என்ன சொல்ற, மிதமான மழையை நம்பிய தேவைப்பாடுகள். இப்ப இந்த இதுக்கு வந்து ஒரு மிதமான மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு தேவைப்பாடு இருக்கிறது.
1: அது அந்த பயிர்கள் வளர்றதுக்கும் செய்வினம், மேய்ச்சலுக்கும், அது கொஞ்சம் மேய்ச்சலுக்கும் நல்லது. தாவர பயிர்கள் செய்யறதுக்கு தான் முக்கியமாக இவையெல்லாம் தேவை. அது எதை நாங்கள் சொல்றது, பண்படுத்துறத சொல்றதா நடுகிறத சொல்றதா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே ஒரு நிமிஷமா, மாடுகள் மேய்த்திடும் பையன், அந்த பாடுகள் பசு மாடுகள் மேய், 60ஆம் ஆண்டு உரும்பரா இந்து கல்லூரியில கர்ணன் நாடகம் நடந்தது. கர்ணன் நாடகம், அதுக்கு உங்களுக்கு தெரியுமே, கூண்டாவில் சந்தி கரையோட சிவலிங்க மாஸ்டர் என்ற ஒரு ஆள் இருந்தவர் இல்லே?
0: சிவலிங்கம் மாஸ்டர் வந்து அவர் நாங்கள் படிக்கும் போதும் இருந்தவர், அவர் கூட ஆண்டுகள் அந்த இந்து இரும்ப இந்து கல்லூரியில் படிப்பித்தவர்.
1: முதல் சைவ தமிழ்ல படிப்பிச்சுதான் இந்த நாடகம் பழக்கங்க வருவேன். அப்ப நான் அந்த வருஷம் தான் அங்க உரிமுறைந்து போனது. ஆறாம் வகுப்பு தானே போனான்.
0: அப்ப எங்க சிவலிங்க மாஸ்டர் இல்ல, சிவலிங்க டீச்சர் தான் படிப்பிச்சவா?
1: இது சோதிலிங்க மாஸ்டர்.
0: சோதிலிங்கம் அவரை தெரியாது எனக்கு.
1: கூண்டாரி சந்தையில அங்க கடை இங்கேலும் மங்கலம் இருக்குல்ல, அதுக்கு மேற்கு பக்கத்துல யாழ்ப்பாணம் போற பக்கத்துல கரை, இந்த கடைக்கு பக்கத்து சேர்ந்த வீடு தான் அது. அப்ப அவர்தான் வந்து பழகினாரு. அப்ப துரியோதனன் கட்டத்துக்கு இந்த பாட்டு போ கொடுத்ததவா, இன்னும் கட எங்கட அயலுக்கு இருக்கிற உள்ளதான் துரியோதனனுக்கு நடிச்சவன். ஓ, மாடு அவ தொட்டில இருப்பா, தொட்டில இருந்து இந்த பாட்டு
0: படிக்கிறத
1: எனக்கு ஞாபகம். இந்த பாட்டு இந்த காலது பாட்டு நீங்க இப்ப ஊறுகள் உண்டு
0: நேரம் போதாததால் இந்த தேதியை நான் கொடுக்கவில்லை. 22ஆம் தேதி என்று சொன்னால் பாருங்கள், அப்ப 2 கிழமைக்கு முதல். ஆமாம், இப்பவும் வந்த பதில் அத்தனை, நீங்களும் சொன்ன பதில் அத்தனையும் தவறான பதில். உதாரணம் ஒன்று உதாரணம் கொடுக்கிறேன், நாங்கள் வந்த நீர்களில் ஒருவர் கூறியதில் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். வசியவர்கள் ஓட்டில இருந்து காடு என்று சொல்லி இருந்தாரல்ல, அந்த பின்விடை காடுக்குரிய ஒத்த சொல்லுக்குரிய, அவர் காடு என்று சொன்னது சரி, ஆனால் அது நேரடியாக வந்திருக்கிறது. ஆனால் அது அந்த அவர் காடு என்று சொல்லி அவர் தான் எடுத்திருக்கிறார், ஓட்டில இருந்து காடு, ஆனால் ஓடு தவறான பதில். அந்த காட்டுக்கு ஒத்த சொல்லுக்குரிய, அதாவது காட்டுக்கு புதர், அந்த காட்டுக்குரிய சொல்லுக்குரிய அந்த
1: அடவி வெறும் பெனம் வெறும் அப்படி வரக்கூடிய ஒரு
0: அப்படி வரக்கூடிய ஒரு பதில் தான் பின்விடியாக வெறும். அந்த பின்விடைக்கு முன்படியே நீங்க கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். வேலை நிமிடம் இருக்கிறது.
1: சரி
0: சரி, பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:54.

0: நேரம் சரியாக 3:54. அந்த வகையில் இப்பொழுது ஞானதேசன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன் பட்சப்பூடாக. வணக்கம். வணக்கம் ஞானதேசன் அவர்கள்.
1: வணக்கம் சுபிதா.
0: ஓ வணக்கம், சொல்லுங்கள்.
1: விட வேற இல்ல. குழியாண்டு எடுத்து பாக்குறேன். குழி
0: குழியா? குழி
1: குழந்தைகளுக்கு அது பொருத்தமில்லாதானே. குழியில விழுந்து கிளம்புறது, விளையாட்டு துறையில குழி விளையாட்டு விளையாடுறது இல்ல நீ.
0: ஓகே,
1: அதுல இருந்து விழியாண்டு எடுத்து பாக்குறேன். விழி
0: குழியில இருந்து விழி.
1: ஆ, மிதமான மழை இருக்க வழியா அதில் விழிக்கிற மக்கள் அதிகம் எல்லா அள்ளி கொண்டு ஊப்புதான்னு விழிக்கினமாக்குவாங்க.
0: ஆஹா, அப்படி எடுத்திருக்கிறீர்கள். ஓகே, நன்றி
1: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி என்று அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நலமாயிருக்கிறீர்களா?
2: ஓ, நலமாயிருக்கோம். நான் முன்படி எடுத்துட்டேன்.
0: என்ன சொல்லுங்கள்.
2: தான் நினைச்சேனா அதுக்கு பின்புட தெரியாமல் இருந்தான். இப்ப அதுவும் பிடிச்சிட்டேன்.
0: ஓகே.
2: மாதர்கள் என்றா பெண்கள், அந்த குழந்தைகள் வராது. மாதர்களுக்குள்ள விளையாட்டுல விளையாட்டு துறையில மாதரணி, ஆண் அணி, பெண் அணி, குழந்தை, அந்த சிறுவரணி என்று ஒரு அணி இருக்குது
0: தானே.
2: அப்ப அது ரெண்டு. மூன்றாவது இந்த புதர்கள், மாதர்கள் புதர்கள் என்று வரும் என்று
0: நினைக்கிறேன். நன்றி
2: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா. நான்
0: உதயன் அவர்கள். மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள்.
3: நீங்கள் இப்ப உதவி செய்த பிறகு நானும் அதை கண்டுபிடித்திருந்தேன். மாதர்,
0: ஆஹா,
3: மாதர் புதர் என்று சொல்லி,
0: மாதர் புதர் என்று சொல்லுகிறீர்கள்.
3: மாதர் பிரிவு என்று எங்கள் இடத்துல இருந்தானே சொன்னீர். அதுக்கு சகோதரி சொல்லிட்டாங்க.
0: ஓகே,
3: பெரும்பாலும் சரியா இருக்கலாம்.
0: சரியான பதில் தான். நேரம் நெருங்கி விட்டது. சரியான பதில். நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம். நல்லது. நான் அந்த வசிக்குரிய பதிலை கேட்டவுடன் அந்த பதிலுக்குரியதுதான் அந்த உதாரணம். அவர் காடு என்று சொல்லியிருந்தார். ஆனால் காடு சரியான பதில். ஆனால் அதுக்கு முன்பிடை சரியாக எடுக்க முடியாது தானே. முன்பிடை அது வராதபடியால் அப்போ அந்த அதுக்கு ஒத்த சொல் வந்து புதர். அப்போ மாதர் என்று சொல்லி இப்போ விளக்கம் தேவி என்று அவர்கள் கொடுத்திருந்தார். சரியாக மாதர் என்பது சரியான பதில். அது புதர். வணக்கம். அப்படி தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவி என்றவர்களுக்கும் மற்றும் இதனை வந்து சொல்லிய உதயன் அவர்களுக்கும் நன்றி. மசி, நீங்கள் அந்த நீங்கள் தான் ஆரம்பித்து வைத்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். காடுகள் என்று சொல்லியிருந்தேன். காடுகளுக்கு தான் மழை கட்டாயம் தேவை, தேவைப்பாடு உள்ளது. மிதமான மழை, அதாவது மிதமான மழை அந்த காடுகளுக்கு தேவைப்பட உள்ளபடியா அது ஒத்த சொல்லாக வருமென்றபடியால் அப்போ அதை நான் எடுக்கவில்லை உங்களுடைய காடை. ஆனால் புதர் என்பது சரியான பதில். அந்த புதருக்கு ஏற்றபடி மாதரும் சரியான பதிலாக அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் தேவி என்றன் மற்றும் உதயன் அவர்கள் மற்றும் இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இன்றைய நாள் இந்த விடை சரியான அதாவது பதில் வந்தபடியா இந்த தரவையும் நான் இன்றைய நாள் முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.

0: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற. அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
0: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris Lacha Palais, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நேரில் சென்று சந்தித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் தடையற்ற வகையில் மின்சார விநியோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என மின்சக்தி அமைச்சர் அனுராக் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி கொடுக்க முடிவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அண்டகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் நூலானது தனிநபர்களினதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வித நன்மையும் பயக்காது என மக்கள் போராட்ட முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துவாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதுடன் இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இது பற்றிய பக்க சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. பொதுஜன பெருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கைதுக்கு ஐக்கிய தேச கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஏசேகர உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகள் வெளிநாட்டு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருந்ததோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாடு சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில் மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஐக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர் சந்திப்பு அதன் பொதுச் செயலாளர் எல் ரோகன பெரேரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரரான QR குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோகத் திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது.

திபுல் வெவ வெளிகொள்ள வீதியின் ரொம்ப வெள்ள குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாட்டின் 20 பகுதிகளில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர். புத்தளம் கற்பிட்டி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பாலக்குடா பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மிகுந்தலை மகஹனதராவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 துப்பாக்கியொன்று, 4 மெகசீன்கள் மற்றும் 25 தோட்டாக்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். பொரலஸ்கஹமோவின் மலானி புலசிங்கள மாவட்ட பகுதி நேற்றிரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலைமன்னார் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட பணந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கிரான்குளம் பகுதி நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கெப்பித்தி கல்லாவ காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கீழ் உஸ்கொல்லாவே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எல்நினா தாக்கம் காரணமாக வறண்ட வானிலையால் இலங்கையின் 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளில் மொத்தம் 115,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயத்தமலை தூய சதாசகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. இந்திய செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்திக்கவிருக்கும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலிடத்தில் உள்ளார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் தன்னிலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்கள் என புகழாரம் சூட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சானர்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றிக்கழகிற்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னும் 275 இந்தியர்களை காணவில்லை என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோர விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தனர். இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களின் நோய்களை கண்டறிய AI உதவுகின்றது. தேசிய அளவில் ரயில் நிலையங்களின் வருமான பட்டியலில் சென்னை சென்ட்ரல் நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன. உலகச் செய்தியில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டுகளாக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகின்றது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சய் சா தான் ஹரே கிருஷ்ணா என்னும் மகா மந்திரத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவரிடம் கூறியிருக்கிறார். நேபாளத்தில் பெருவெள்ளத்தின் போது திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் August 26 ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திரும்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹ்மூத் மர்சாத் அல் ஹாதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் கச்சா எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விஷமாய் தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏமனின் அரசு படைகளுக்கும் அந்நாட்டின் கிளர்ச்சிப்படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டனர். கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. பங்களாதேசில் சட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகின்றது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்தனர். சீனாவில் ஒரு இளைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து பணிபுரிகின்றார். போலந்தில் நீளமான லாரி மீது ரயில் மோதியது. லாரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. ரயில் தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லாரி ரயில் தடத்துக்குள் நுழைந்துள்ளது. இந்தோனேசிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீ அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைக்கின்றனர். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டியுள்ளது. நேற்று முன்தினம் பின்னிரவு முதல் அங்கு புகை மூட்டம் மோசமாகியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவில் லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இதுவரை 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்பாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றுள்ளார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகவும் விருப்பம் இருப்பதாகவும் அது குறித்து அணி நிர்வாகத்திடம் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கைகசானின் எலனா ரைபகினா ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரப் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றனர். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியா நட்சத்திரம் கிராம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்றார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றிட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trtamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 381.21%, இந்திய பெறுமதியில் 109.75%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.22%, இந்திய பெறுமதியில் 94.50%, ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.34%, இந்திய பெறுமதியில் 116.70%, ஒரு அக்கிராட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.65%, இந்திய பெறுமதியில் 127.73%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 37.21%, இந்திய பெறுமதியில் 68.29%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஷ் லாட்சபில் அமைந்திருக்கும் வீட்டி கேசங்கரி, கால்யா கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: சின்னகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gala Gones Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை
5: ஒரு கவிதை சொல்வாயா?
6: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோ உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமெண்டாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
6: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
8: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர், 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
9: நேரம் சரியாக 4:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும். அவருடைய கவிதையும் காணத்தோடு நாமும் இணைந்திருந்து கேட்போம்.
10: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர

கானமும். கவியின் கானம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக

பத்து மாதம் கருவறையில் சுமந்தவள் பாசம் என்னும் கோவிலின் ஒளியாய் நின்றவள். தன் துயரம் மறந்து சேயின் சிரிப்பில் மகிழ்பவள். தரணி எங்கும் தாயாய் இருப்பவள். கண்ணீரை துடைக்கும் கரங்களின் சொந்தம் கரணைக்கு என்றுமே அழியாத பந்தம். தாயை விட உயர்ந்த தெய்வம் ஒன்றுமில்லை. உன் அன்புக்கிணை இந்த பூமியில் ஏதுமில்லை.

தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதுக்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்கி விடாதே பெண்ணே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே பறந்து செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு பெண்ணே. தடைகள் பல வரலாம், உன் திறமைகளை தட்டி பறிக்க கூட்டமாய் சிலர் வரலாம். இதை கண்டு மஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளால் ஆகட்டும் பெண்ணே.

இதயத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இதயத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். வானம் கேட்கும் பூமியின் கேள்வி, வாழ்வில் கிடைத்த தூய உறவுதி, கண்ணீர் துடிக்கும் கரங்கள் அருகில் கவலை மறக்கும் கணங்கள் வழியில், சொந்தம் எதையும் தாண்டிய சொந்தம் சொல்லில் அடங்கா இன்ப பந்தம், விழிகள் மூடினாலும் நினைவில் இருப்பாய், விளக்காய் எங்களை என்றும் காப்பாய், காலம் கடந்தாலும் குறையாது அன்பு, கடைசி வரை தொடரும் நமது நட்பு.

தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கவனம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை. அன்னையை தாளாட்டு பாடிய மொழி அருமை தாய்மொழி, இனிய தமிழ் மொழி, எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி, உறவை அழைத்த மொழி, உலகை படித்த மொழி. இதயத்தின் நாளங்கள் முகாரி நீட்டினாலும், இனிமையான கல்யாணி ராகம் பாடினாலும், இதயத்தின் பலி மறக்க உதவும் மருந்தால் எப்போதும் இருக்கும் நம் தாய்மொழி.

0: நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். கிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும்.
1: அன்பில் உறைந்து உயிரில் கலந்து காதலின் சிறப்பாய் அமைவது குடும்பம். பாசம் பொங்கி வழிந்திட ஆனந்தம் பூத்து கிடக்கின்ற பூக்காடு குடும்பம். மழலைகள் சந்தோஷம் மனதை கொள்ளை கொள்ள வாழ்வை அர்த்தமாக்கும் குடும்பம். மனதோடு மனதாய் கேட்டு பாருங்கள், உண்மையின் வடுக்களை உரசி பாருங்கள், குடும்பத்தின் அர்த்தம் புதிதாய் புரியும்.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77 ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

இல்லாமல் ஒளியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேயர்களே அழகுதானே. அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானும். இந்த நதிகளில் மட்டும் இல்லை என்றால் அந்த கானக கச்சேரிக்கு இசையில்லாமல் போயிருக்கும். மெல்லிய புல்லாங்குழலாய் ஒவ்வொரு பாறை இடுக்கிலும் இசையை ஒட்டி வைத்து நடப்பது நதிகள் தானே. பச்சைகள் புறப்படுவதும் நாகரிகம் பெறப்படுவதும் நதிகளின் கரைகளில் தானே. கடல் பெண்ணின் நீளமான முந்தானே இந்த நீளமான நதிகள் தானே. பூக்களையும் இலைகளையும் சமத்துவ தோளில் சுமந்து திரிவது நதிகள் மட்டும்தானே. நதிகள் மறைந்து போனால் வளங்கள் குறைந்து உயிரினமே உறைந்து போகும். நதி பூமி தாயின் இரத்த பாசனம்.

கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கானம். கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும் இந்த

எண்ண மூலைகளில் வலிக்கு விளையாடும் ஈரக்காற்று வாழை இலைகளில் உட்கார முயன்று முயன்று தோற்று போய் வரப்பு குச்சிகளில் வந்த மரம் கொக்குகள் ஓடையில் தங்க மணலின் மேல் வெள்ளி முதுகுடன் துள்ளி விளையாடும் மீன்கள் அடர்ந்து வளர்ந்த ஆலமர நிழலில் அமைதியாய் துயிலும் சத்தக்குளம் பூமியின் புன்னகை புல்லரிப்புகளாய் எங்கும் பச்சைகளின் மாநாடு பொருள்கள் இதெல்லாம் சங்க உரையில் இருப்பதல்ல எங்கள் ஊரில் இருப்பதுதான்.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காதலும். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காலத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.

0: தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
5: தெரியாது.
6: தெரியாது தெரியாது தான் சொல்லணும். இப்ப அவர்
0: மகனும் செய்கிறாரோ?
4: ஜோஸ் ராஜரத்னம் மறக்காதீங்க ராஜா.

குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

கண்டுபிடி கண்டுபிடி என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக எப்பொழுது நான் முதலே முதிய சொல்லை மீட்டி பார்ப்போம், அடுத்து ஊரன்றே கண்டுபிடிப்போம் தருவதுண்டு. அந்த வகையிலே இந்த ஊரொன்றே கண்டுபிடிப்போம் சில வேளையில் விபி அவர்கள் உங்களுக்காக அந்த தரவை தருவார். முதியோ சொல்லை மீட்டி பார்ப்போம் என்று நான் தயாரித்து கொள்ளவில்லை, அதற்காக நேரடியாகவே பாடலுக்குள் செல்லுகின்றேன். அதாவது முதல் பகுதியாக வருகிறது இன்று பாட்டும் பைந்தமிழும், அதன் பிறகு அந்தாதி தருகிறேன். இப்பொழுது பாடலை கேட்போம். பாடலுடாக நான் சில தரவுகள் உங்களுக்காக கொடுப்பேன், அந்த தரவுகளின்படி நீங்கள் அந்த பாடலுக்குள் இருக்கும் சொற்களை கண்டுபிடித்து அந்த தரவுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். அந்த விலை இந்திய பாடலாக மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து தங்கத்தாமரை மகளே என்ற பாடல். அந்த பாடலை இப்பொழுது நீங்களுக்கு ஒலிபரப்பாகும். அந்த பாடலை கேட்டு நான் கொடுக்கும் தரவுக்குரிய பதிலோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இதோ பாடல்.

0: நல்லது நேர்களை, ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒரு அருமையான பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலே இடம்பெற்றது இந்த பாடல். அந்த வேலை உங்களுக்காக தரவு காத்திருக்கிறது. அந்த தரவினூடாக நீங்கள் இந்த பாடலூடாக இந்த சொற்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லாவிட்டே நீங்கள் எழுதி வைத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வேலை இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, உங்களுக்கான தரவு மன்மதனின் வில்லின் நாணை அலங்கரிப்பவை இவை. மன்மதனின் வில்லின் நாணை அலங்கரிப்பவை இவை.
1: தாமரை
0: இல்லை, இன்னும் ஒன்று சொல்லலாம்.
1: சரி, உண்டை சொல்லி போட்டு போற. தங்கம்
0: இல்லை. நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம். நேரம் சரியாக 5:15. நான் பாடல் ஒன்று ஒளிபரப்பினது உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து தங்கத்தாமரை மகளே என்ற பாடல். அதனால அந்த பாடலுக்குரிய முதலாவது தரவு மன்மதனின் வில்லின் நாணை. நாணை அதாவது நாவண்ணா நையண்ணா, மூன்று சுழி நையண்ணா. நாணை அலங்கரிப்பவை இவை. அந்த வேலைய வாட்ஸ்அப்புடாக யானடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: யானடேசன். தங்கம்
0: இல்லை, தங்கம் அவ சொல்லி இருந்தா அது தவறு. நாணை மன்மதனின் வில்லின் நான், வில்லுக்கு ஒரு நான், அந்த நாணை அலங்கரிப்பவை. அலங்கரிப்பவை இல்லை.
2: மகள் மின்சாரத்தின்
0: ஓகே. நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபிதா.
0: ஆம் வணக்கம் ஷியாமலா. நலமா இருக்கிறீர்களா?
3: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி ஷியாமலா.
3: வழியில வேற இல்ல,
0: இப்ப வேற இல்லையா?
3: தவறு
0: இருக்கிறதா? சரியா, அதே
3: சொல்லுகிறீர்களா?
0: இல்லை, பூவும் தவறு.
3: மலர்கனைகள் என்று சொல்லுறதா? அதுதான் பூ தான் வந்தது பாட்டுல. அப்ப அத சொல்லி பார்த்தேன்.
0: அதை சொல்றீங்க, இன்னும் ஒன்று சொல்லி பாருங்கள்.
3: வேற என்ன பெருசா தெரியலையே. முன்னுக்கு வருதா பின்னுக்கு வருதா?
0: இடையிலும் வரும், முன்னுக்கும் வரும்.
3: எல்லாரும் நான் பூவன் வச்சுதான் வந்தேன். இப்ப பூவும் இல்லையா பின்னால நிக்கிறாள் சொல்லேங்களே. நான் கேட்கிறேன்.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வாசி, நலமா இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கிறோம்.
0: நலமாக இருக்கிறோம்.
4: வண்டு
0: என்பது சரியான பதில் வாசி. வாழ்த்துக்கள்.
4: நன்றி
0: நன்றி. வணக்கம். மன்மதனின் வில்லின் நாணை அலங்கரிக்கிறது வண்டுகள். வண்டுதானம் அலங்கரிக்கும்.

0: அடுத்த தரமாக திருமாலின் நிறத்துக்கு ஒப்புவமையாவது, அதாவது திருமாலின் நிறத்திற்கு ஒப்புவமையாவது எது, திருமாலின் நிறத்திற்கு ஒப்புவமையாவது எது. அந்த வகையிலே யாழிலேயே நினைந்திருக்கிறீர்கள் வருஷப்பூடாக. வணக்கம் வணக்கம் யாழிடேசன். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட நினைக்கிறேன். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: இதுவும் சரியோ தெரியல. செந்தேன்
0: இல்லை
1: பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் வண்டிருக்கு நாங்கள் அவற்றை நான் அன்று வரையில் இதில் சொல்லணும்னா நான் தேடி போட்டு
0: விட்டுட்டேன்.
1: பாட்டில் நானே காண இல்லாதான் பத்து திறந்து
0: விட்டுகிட்டேன்.
1: சில வரையில் சில வரிகள் கிடக்கின்ற சில பாட்டுகள்ல வித்தியாசமாயும் வரும் தெரியல. இது என்னன்னு நீங்க அவற்றை இதுக்கு எதிர்மாத ஒரு இது தந்தது.
0: அதாவது திருமாலின் நிறத்திற்கு
1: சிவந்து
0: இல்லை திருமாலின் நிறத்திற்கு ஒப்பு உவமையாவது. ஒப்பு உவமை உவமை என்று சொன்னால் தெரியும் தானே, அந்த உவமை திருமாலத்துக்குரிய உவமை கூறப்பட்டிருக்கிறது. அந்த உவமையைத்தான் நான் கேட்கிறேன்.
1: திருமால் வந்து கருப்பு தானே, அதுக்கு ஒரு உவமை.
0: கார் என்பது சரி, கார் காலம் என்று வராது இல்லை. ஏன் அப்படி கார் என்று
1: சொன்னீங்க? அப்படித்தான் எழுதினான். காருண்டா கருப்பு. சரி சரி, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: சிரிப்பு வருகிறதா?
0: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:21. தரவு ஒரு சமூகத்தின் மேம்பட்ட நிலை இதுதான். ஒரு சமூகத்தின் மேம்பட்ட நிலை இதுதான். அது எது? வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வாசி.
2: நாகரிகம்
0: நாகரிகம் என்பது சரியான பதில் வாசி. வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாட்டும் பைந்தமிழும். பாட்டும் பைந்தமிழின் நிகழ்ச்சி ஊடாக இன்று மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று ஒளிபரப்பியிருந்தேன். அதாவது தங்கத்தாமரை மகளை என்ற பாடல். அந்த பாடலுக்குள் உள்ளபடிய பல சொற்களுக்கு ஏற்றபடி தரவு கொடுக்கப்படுகிறது. அந்த வேலை இது சூழ்ந்திருந்தால், அதாவது இது குளிர்ந்திருந்தால், மன்னிக்கவும், இது குளிர்ந்திருந்தால் இரும்பு சத்து குறைபாடு என்று அர்த்தமாம். அதாவது இது குளிர்ந்திருந்தால், குளிர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் குழி என்பது அது என்ன மீனிங், என்ன பொருளாக வரும் என்பதை நீங்கள் யோசித்தால் இது குளிர்ந்திருந்தால் இரும்பு சத்து குறைபாடு என்று அர்த்தமாம். இது குளிர்ந்திருந்தால், குளிர்ந்திருந்தால் இரும்பு சத்து குறைபாடு என்று அர்த்தமாம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வாசி. விளங்கல்ல
2: நகம் பெருமாள்.
0: ஆம், நகம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாசி.
2: நன்றி.
0: அதாவது ஏன் நகம் என்று, அந்த குழியன்னு சொன்னால் பள்ளம், அந்த நகத்துல வந்து அந்த நகம் வந்து பள்ளமாக இருந்தால் வந்து இரும்பு சத்து குறைபாடு என்று அர்த்தம் உண்டு. அப்ப நீங்களும் அதை தெரிந்து கொண்டா நல்லம். நகம் பள்ளமாக இருந்தால் இரும்பு சத்து குறைபாடு என்று அர்த்தமாக இருக்கும். அந்த வேலை ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். நான் நகத்தோட தான் வந்தேன்னா நான் எங்களுக்கு நகத்துல குழி இல்ல.
0: அப்ப இரும்பு சத்து நல்லா இருக்கு.
3: அந்த வெள்ளை வெள்ளையா இருந்தா நிலத்துல ஒரு வெள்ள மாதிரி.
0: ஓ ஓ,
3: அது இருந்தா புது சட்டை வருமென்று சொல்ற
0: என்ன இல்ல மற்றது நிகத்துல வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி வெள்ளையும் பேரும் சில வேலை ஒரு அடையாளம் மாதிரி வெள்ளை அடையாளம் அது நண்பர்களுக்கு எத்தனை நண்பர்கள்
3: சொல்லுவாங்க
0: உங்களுக்கான செலவிஷியாமலா நீண்டகால தொடர்பின் காரணமாக உருவாகும் உறவு உறவை இப்படி சொல்லுவார்கள்
3: மனைவி வந்ததா அதுல
0: இல்லை அது ஒரு உயிர் உள்ள அதாவது ஒரு ஒரு வினைச்சொல்லாக வரும் அது நீண்டகால தொடர்பின் காரணமாக உருவாகும் உறவு இப்ப எங்களுக்கு இல்லை துணை மாதிரி அந்த ஒரு இன்னொன்று நன்றி ஷியாமலா ஓம் நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் இல்லை காதல் மாதிரி ஒன்று நெருக்கம் என்பது சரியான பதில் உண்மை என்ன உண்மை ஓகே நன்றி அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் பேசி துண்டிக்கப்பட்டு விட்டது நேரம் சரியாக 5:26 பறவைகளில் மாறு குரல் கொண்டது ஒன்று பாடல்ல வந்தது பறவைகளுள் மாறு குரல் கொண்டது ஒன்று பாடல்ல வந்தது அந்த பறவை எது மாறு குரல் கொண்ட பறவை நேரம் சரியாக 5:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம் பசி
2: வணக்கம்
0: குயில் என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள் வசி
2: நன்றி
0: அடுத்து 7வது தரவு உங்களுக்காக சடப்பொருளில் மட்டுமல்ல சடப்பொருள் என்று உங்களுக்கு தெரியும் சடப்பொருள் சடப்பொருளில் மட்டுமல்ல பொருட்களில் மட்டுமல்ல மனங்களுக்குள்ளும் ஏற்படக்கூடியதொன்று சடப்பொருளில் மட்டுமல்ல மனங்களுக்குள்ளும் ஏற்படக்கூடிய ஒன்று ஷியாமலா வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் வசை காடு சொல்லி இருந்தா நான் காட்டு கொத்த சொல்லு வந்து சரி சரி ஓகே
3: நன்றி
0: வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் உங்களுக்கான தரவு பிறருக்கு ஔசரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுகிறது பிறருக்கு ஔசரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுறது
1: ஏ ഇതിന്റെ സൊല്ലു പേര് മറ്റേ ഗിടഞ്ചൽ അത് കേൾവി കൊണ്ട് അത് ഒരു തൊഴിൽപ്പാട് തന്നെ എന്നാ
0: ഓം തൊഴിൽപ്പാട് താ
1: അയ്യോയ്യോ തൊല്ലൈ
0: ஹாம் தொல்லை என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள்
1: தொல்லை கொடுக்கிறது நன்றி
0: நன்றி அவரை தொடர்ந்து ஞான நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம்
4: வணக்கம் தான்
0: தொல்லைக்கு வந்தீங்க தொல்லை கொடுக்கவா யாருக்கு சரி சரி ஓகே உங்களுக்கான தரவு தொல்காப்பியத்தின்படி எல்லையற்ற என்று கூறக்கூடிய ஒரு தமிழ் பேர் எண் அதாவது தொல்காப்பியத்தின்படி எல்லையற்ற என்று கூறக்கூடிய ஒரு தமிழ் பேரன்
4: என்ன சொந்தம் தெரியல அந்த எழுத்து மக்கள் மனம் தெரியலே பாட்டு இப்படி உடையல
0: அதாவது நான் கேட்கிற தொல்காப்பியத்தின்படி எல்லையற்ற என்று கூறக்கூடிய ஒரு தமிழ் பேரன்
4: பேரோ
0: பேரன் அது ஒரு பேர் மாதிரி வரும் அது ஒரு ஒரு செயல்படக்கூடிய ஒன்றாகவும் வரும்
3: என்னத்தோட
0: தண்ணி சம்பந்தமாக வருமா வெள்ளம் என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள் ஷியாமலா
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் சரி உங்களுடைய சத்தம் வரவில்லை அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
1: வணக்கம் வெள்ளம்
0: வெள்ளம் போய்விட்டது
1: போய்விட்டதோ
0: உங்களுக்கான தரவு வேகமாக முன்னேறுவதற்காக சிலரால் மேற்கொள்ளப்படும் ஒரு வழிமுறை
1: வேகமாக முன்னேறுவதற்கு தாவுதல் என்று வரும்
0: என்னது
1: தாவுறது
0: இல்லை தாவுறது அல்ல
1: வேகமாக செயல்படுறதுக்கு தப்பி
0: இல்லை
1: நன்றி
0: நன்றி
1: விளங்கலை சொல்லி கேக்குறேன் சொல்லுங்க
0: ஓகே ஓகே நன்றி

0: எனது மந்திரி பகுதியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் பதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் இதுக்கு தட்டி தாவுதல் என்று வந்தது. தாவுதல் சரியா?
0: இல்லை, தாவுதல் தவறு.
1: தவறா? வேகமாக
0: முன்னேறுவதற்காக சிலரால் மேற்கொள்ளப்படும் ஒரு வழிமுறை. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓ, வணக்கம் மாசி. என்னது
2: பூஜை?
0: உலியா?
2: பூஜை, பூஜை.
0: இல்லை, கூரை இல்ல.
2: இல்ல, பூசை, பூசை. பூஜை என்று
0: இல்ல, அது இல்ல. இன்னொன்று அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: பறக்கும்.
0: என்னது
3: பறக்கிறது?
0: இல்ல,
3: வேகமாக.
0: வேகமாக பறக்கு, வேகமாக. அதாவது நான் கேட்ட கேள்வி விளங்கியத போல உங்களுக்கு. வேகமாக முன்னேறுவதாக, முன்னேறுவதற்காக சிலரால் மேற்கொள்ளப்படும் ஒரு வழிமுறை. நன்றி, வணக்கம். வதனி மோகன், வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம். இல்லை வதனி, ஆசையும் வராது.
1: ஆசை வராதா? ஓகே, நன்றி, நன்றி,
0: நன்றி வதனி, நன்றி.

0: இப்பொழுது வந்திருப்பவர் பைபிளூடாக செல்லத்துறை கந்தையா. வணக்கம் செல்லத்துறை கந்தையா. குறுக்கு வழியா? இல்லை, பாடல்ல வந்து கேட்கிறேன். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, பத்மினி கமலானந்தன்.
0: வணக்கம் பத்மினி கமலானந்தன், நலமா இருக்கிறீர்களா?
1: நல்லமா இல்ல, நீங்கள் நல்லமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு. விழுங்கு அப்படி வருமா? விழுங்கு
0: இல்ல, விழுங்கும் வராது.
1: இரண்டு எழுத்து சொல்
0: நன்றி, வணக்கம். அவளை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: கோபி வருமா? கோபி
0: கோபியா?
1: கொதி
0: வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 5:38. அடுத்து இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் குலநாயகி பசுபதி. உங்களுக்கான தரவு, சங்ககாலத்தில இயற்கை மனமா செயற்கை மனமா என்ற விவாதத்துக்குள்பட்ட ஒன்று
2: கூந்தல்.
0: கூந்தல் என்பது கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஒரு விவாதம்
2: படத்துல
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த தரவு, தென்றலை தூதாக கொண்டவர். தென்றலை தூதாக கொண்டவர் யாரு? பாடல்ல வந்தவர், தென்றலை தூதாக கொண்டவர் பாடலில் வந்தவர். நேரம் சரியாக 5:40. இன்னும் 2 கேள்விதை விட இன்னும் 2 கேள்விதான் இருக்கிறது. 3 கேள்வி இருக்குதா? தென்றலை தூதாக கொண்டவர். வணக்கம்.
2: சரிபுல தெரியல, மன்மதன்.
0: மன்மதன் என்பது சரியான பதில். சரிபுல தெரியல என்று அப்ப ஒரு ஞானத்துல வந்தீங்க சொல்றீங்களா?
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:41. திருமந்திரம் கூறும் பெருங்கோயில் இது. திருமந்திரம் கூறும் பெருங்கோயில், பெருங்கோயில் என்றால் கோயிலை நினைக்காதீர்கள், அது ஒரு ஒரு திருமந்தக்குரிய ஒரு திருமந்திரம் சொல்லக்கூடிய அது ஒரு பெருங்கோயிலாக நாங்கள் அதை நினைக்கின்றோம். அதிலிருந்தால் வெளிவருகிறது எங்களுடைய அந்த திருமந்திரங்கள் என்ன என்று என்ன இதென்றாலும் அந்த இதில் இருந்தால் வெளிவரும். வணக்கம்.
2: பூஜை
0: இல்லையே, திருமந்திரம் கூறும் பெருங்கோயில்
2: கோயிலின் பெயர் இருக்கும்
0: இல்ல, கோயில் என்று அது கற்பனை, கற்பனை என்று சொல்லலாம். நான் கற்பனையாக பார்த்தது அதுதான். நன்றி. அவரை தொடர்ந்து யானடேசன் இணைந்திருக்கிறீர்கள் வட்சப்பூடாக. வணக்கம் யானடேசன் இணைந்திருக்கிறீர்கள் வட்சப்பூடாக. வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது, அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
1: பத்மினி கமலானந்தன்.
0: வணக்கம் பத்மினி கமலானந்தன் அவர்கள்.
1: இதுதயம்
0: என்ன சொன்னீங்கள்?
1: இதுதயம்
0: இல்ல, இதுதயம் இல்ல, பாடல இதயம் வந்ததா?
1: இதுதயத்தின் உள்ளே உலை ஒன்று கொடுத்த,
0: அது இல்ல, இதயம் இல்ல, இன்னொன்று.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து மதனி மோகன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் மதனி மோகன்.
3: வணக்கம். உள்ளம், உள்ளம் தெரியுமா?
0: உள்ளம் என்பது சரியான பதில். சரி, நீங்கள் இதயத்தை பார்த்தீர்கள், உள்ளத்தை பார்க்கவில்லை யாரும்.
3: என்ன,
0: இதயத்தை பார்த்தவர்கள் உள்ளத்தை பார்க்கவில்லை. சரி, ஓகே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி
0: நன்றி மதனி, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஆண்டிசன் வர்ஷப்பூடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓம் வணக்கம். உங்களுக்கான
4: சொல்லி பார்க்கலாம்.
0: உங்களுக்கான தரவு, சில பறவை இனங்களின் பெண்பாலின் மரபு பெயர், அதாவது சில பறவை இனங்கள்ல பெண்பாலின் மரபு பெயர் இது. இதை இப்படி சொல்லுவார்கள், அந்த மரபு பறவை இனங்களின் பெண்பாலின் மரபு பெயராக இதை குறிப்பிடுவார்கள். சில பறவை இனங்களின் பெண்பாலின் மரபு பெயர். இல்லை. நன்றி, ரெண்டு சொல்லிட்டீங்களா? நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், சியாமலா. வணக்கம் சியாமலா.
5: வணக்கம். அது பேடை.
0: பேடை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இனி ஒரே ஒரு கேள்வி, அது யாருக்கு இப்பொழுது வந்திருப்பவர்? வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது. வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா, புகழேதன் வந்தனான்.
0: ஆ
2: சரி சொல்லுங்க பாபம்.
0: நவகண்ட சடங்கின் போது அறுத்து கொள்ளப்படுவது
2: என்ன?
0: நவகண்ட சடங்கின் போது அறுத்து கொள்ளப்படுவது, ஒரு சடங்கு இருக்கிறது நவகண்ட சடங்கு. ஓகே, அது வந்து தெய்வங்களுக்காகவோ தெய்வங்களுக்காக ஒரு பயங்கரமான தெய்வத்துக்காக சொல்லுவார்கள், நவகண்ட சடங்கு என்று சொல்லுவார்கள். அறுக்கிறது உயிரை எப்படி அங்க அறுக்கிறது? நல்ல ஆள் தான், உயிரியை நாங்கள் பார்க்கவே முடியாது.
2: ഇഞ്ചുരി അറിക്കുന്നുണ്ടോ പിണ കാർഹാലോ നിനക്ക് തെരിയില്ലേ അത് ഉയരണ്ടാൻ വന്നിട്ട ഉയർ
0: ഇല്ലേ
2: കൊണ്ട് സ്വന്നൻ മറ്റത്
0: അന്നേരം യോസിക്കപ്പെടാം കടസി കേൾവി നിറയെ പേര് ഇണങ്ങിയിരിക്കുന്നു.
2: നന്ദി
0: അവരെ തുടർന്ന് ഇണങ്ങിയിരിപ്പവർ. വണക്കം
4: വണക്കം. നിങ്ങൾ മറ്റേ
0: സാരി സാരി ഓക്കെ അപ്പൊ ശ്യാമളാവെ അണിയിത്തു കൊള്ളുകേ. വണക്കം ശ്യാമള.
5: വണക്കം ചൊല്ലിയാച്ചാ?
0: ഇല്ല ഇല്ല ചൊല്ലേല. இது வந்து அந்த நவகண்ட சடங்கு என்பது ஒரு தெய்வத்துக்காக அல்லது உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு பழங்காலத்துல சொல்லுகிற செய்யப்படுகிற ஒரு வீர சடங்கு.
5: பலி கொடுக்கறது அப்படி?
0: ஓ பலி கொடுக்கற மாதிரி. ஆமாம் ஒரு வீர வீரமான சடங்கு.
5: பலி கொடுக்கறது
0: ஒரு அதான் அந்த உயிரை வந்து அவைய ஒரு ஒரு தியாகம் செய்யும் ஒரு பழங்கால வீர சடங்கு.
5: மிருகங்களை சொல்லலாமா?
0: இல்ல அந்த சடங்குக்குல வந்து இதை அறுத்து கொள்வார்கள். அறுத்து கொண்டா அந்த உயிரே போயிடும் தானே?
5: அப்ப கழுத்தா?
0: கழுத்து என்று சொல்லுறீங்க. பார்ப்போம் சியாமலா பொறுத்திருந்து.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். மர்மணி வந்துட்டுதா?
0: சியாமலா சொல்லி இருக்கிறார் ஒரு பதில். நான் இன்னும் சரியா தவறான்னு சொல்லவில்லை. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: நாளங்களைத்தான் அறுக்கிறது என்று நான் பக்கம் பார்த்தேன். நாளங்கள் வந்துதா? சொல்லிலோ சொல்லு.
0: நாளம் என்று வரவில்லை.
2: அப்ப கழுத்து சரியா? கண்டம் என்றதாக்குமா? கண்டங்கள் ஒன்பது ஒன்பது துண்டு கண்டங்கள் என்று எதுவும் தெரியலையே. அப்ப நாளமோ கழுத்தோ கண்டமோ என்ன தெரியா? பாட்டு நான் பாட்டு எடுக்க இல்லை.
0: பாட்டு எடுக்கல. சரி பாடல வந்து நாணம் வந்த என்ன கண்டம் வரவில்லை. நாணம் நாளமும் வரவில்லை.
2: அப்ப கழுத்து தான் சரி. அப்ப
0: கழுத்துன்னு சொல்லுகிறீர்கள்.
2: இல்ல அது வராட்டா ரெண்டுமே அந்த இது ஒன்பது நாளத்தை அறுக்கிறதா
0: உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு தெய்வத்துக்காக அல்லது ஒரு சில பேர் தெய்வத்துக்காகவும் பலி கொடுக்கறது பார்த்திருக்கிற உயிரை பலி கொடுக்கறது. இப்ப இப்ப மனிதனை இல்லாட்டிலும் ஏதோ ஒன்றை பலி கொடுக்கிற ஒன்றாக வரும் தெய்வத்துக்காக அல்லது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தாங்கள் செய்யக்கூடிய ஒரு தியாகம் என்று கூட சொல்லலாம். இது பழங்காலத்துலதான் கூடுதலாக ஒரு வீர செயலாக இடம்பெறுகிறது. நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோவி. பிபி
0: பிபி இணைப்பில இருக்கிறீங்களா? இருங்களா இணைப்பில. நான் மாறி எடுத்துட்டேன். நான் தொடர்ந்து வதனி மோகன் இணைந்திருக்கிறீர்கள் வைபர் ஊடாக. வணக்கம் வதனி.
3: நரம்பு நாளங்களைத்தானே
0: பார்ப்போம் பொறுத்திருந்து.
3: நன்றி
0: வணக்கம். அடுத்து யானுடேசனும் வருஷப்பூடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
6: வணக்கம் சுபிதா. நான் கழுத்து சொல்றேன். அது பிள்ளைன்னா கூந்தல் சொல்லி
0: பாக்குறேன். கூந்தல் சொல்றீங்களா?
6: கழுத்து தான் குடுக்கற வீரா போக்குறாங்க. சில பேர் கூந்தலையும் வட்டியா சில பேர் குடுக்கிறதா?
0: அது சும்மா ஒரு நார்மலா நேத்திக்கு குடுப்பார்கள். கூந்தல்
6: கழுத்து கழுத்து கண் வந்தது கழுத்தன்னு
0: கழுத்தன்னு சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.
6: நன்றி
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். கோழி அறுப்பினம். இப்ப வேள்விக்கு கிடாய் அறுப்பினம். அதுவும் ஒரு தெய்வத்துக்காக
2: போட்டு பார்த்தேன். அப்படி ரெண்டு சடி போட்டு போட்டு கழுத்து அறுக்கிறேன். அதான் வேல் இந்த நேர்ந்து இந்த இந்த இப்படியான இப்படியான தெய்வங்களுக்கு தான் அந்த கோழி மேளங்கள் அடிக்க ஒரு இது வர்றதில்லோ கலை. அப்படி அந்த அப்படியான கலை வர்ற வைக்கி கோழிய வேண்டி அதை முறுக்கி போட்டு எறிவி நான் கழுத்து. அது ஒரு நிறவலி என்று சொல்லு. நிறவலி என்ற ஆள் இது கோழிப்பலி ஆட்டுப்பலி. சரி அதான் கழுத்து வெட்டுறதான்.
0: கழுத்து வெட்டுறது முக்கியமாக வைரவருக்கு கிடாய்
2: வெட்டுறேன்
0: வந்தது வைரவர்.
2: முதல் சொல்லிட்டு பார்த்தா யோண்டுட்டு போன கழுத்து வெட்டுறது என்று ஆடையும் கோழியும் தான்.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அதில் முதல் ஷியாமரா சொல்லியிருந்தீங்கள் கழுத்து, அடுத்து வதனி மோகன் சொல்லியிருந்தார் கழுத்து, தேவி என்றன், அடுத்து வதனி மோகன், அடுத்தது இந்தியா ஆண்டர்சன் அவர்கள், இறுதியாக குணநாயகி பசுபதி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாராவது நான் சொல்லி சொல்லாமல் பேர் சொல்லாமல் இருந்தால் என்னை பொறுத்து கொள்ளுங்கள். அந்த வேலை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறுதி அதாவது பாட்டும் மைந்தமலும் 15 தரவுகள் எடுத்திருந்தேன். அந்த 15 தரவுகளும் நிறைவடைந்து விட்டன. விபி அவர்களும் ஏதோ சொல்லுவதற்காக காத்திருக்கின்றார். வணக்கம் விபி அவர்கள். வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா பொண்டிரி.
0: ஆமாம், இன்றைக்கு நேரடியாக சமூகம் அளிக்கவில்லை என்பது தெரிகிறது. ஏனென்றால் நீங்கள் தொலைபேசியில் அழைப்பை எடுத்து வந்தபடியால் காரணம்
4: கொஞ்சம் அவசரமாக இருந்தது. ஆனால் இத்திரை கொண்டு எழும்பினா பிறகு சுகமா இருக்குது. வீட்டில இருந்தே உங்களுக்கு 2 ஊர்வலம் தருவேன். எடுத்த காரணம் வந்து பாடல் ஒழுங்கு சூப்பர் பாட்டு, மித்திர கனவு படத்துல நல்ல ஒரு பாடல். எஸ்பி இந்த பாட்டுக்கு என்ன விசேஷம்? இந்த பாட்டுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது தெரியுமா? அந்த கேட்கத்தான்
0: எடுத்தனான். நேர்களிடம் கேட்கிறீர்களா இந்த பாட்டுக்கு என்ன விசேஷம் இருக்கு?
4: ஸ்ரீபதி பண்டித ரதகுண்டா, அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு தமிழ்ல முதல் கிடைச்ச தேசிய விருது பாடல் இந்த பாடல். வைரமுத்து எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு முதல் தமிழ்ல தேசிய விருது பெற்றுக் கொடுத்த பாடல் இந்த பாடல். மற்றது ஒரு கேள்வி வந்தது சங்க காலத்துல வந்ததா குந்தல பொங்குது கார்குலர் துஞ்சலை காமம் கண்டது சுப்பது மொழிதோ அரியது பெரியது செரியது நீ மணக்கும் பூவே இதுதான் இருந்து செய்கிற என்று வாதாடுறாரு எம்பெருமான் சிவெருமான் நக்கீரரோட. அவளை அவருக்கு தெரியும் தான் கொண்டு அந்த பாட்டு புளி என்று தெரிஞ்சும் நக்கீரை கொண்டு தனிமையா கொண்டு அந்த செய்குல வாசிக்க செய்து நக்கீரரோட போட்டி போடுறாரு. என்ன தமிழை சோதிக்கிறதுக்காண்டி போட்டி போடுறாரு. என்ன நக்கீரதம் விட்டு கொடுக்கிறேன். சங்கற்பதங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் போல் இடந்துண்டு வாழ்வேன் சிவருமானுக்கு தப்பு கொடுப்பாரு.
0: என்ன உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் பழைய இதுகள் எல்லாம்.
4: ஆமாம், திருவிடையாடல் படத்துல இந்த படத்திலேயும் அதே மாதிரி சின்ன விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். சிவாஜி கணேசன் சொல்லிட்டாராம் டைரக்டர்கிட்ட, எக்காரணம் கொண்டும் எனது பங்கில் ஏதாவது கட் பண்றா கட் பண்ணுங்கோ சரிமின்ற நாகேசிந்த ஒற்று இதையும் கட் பண்ணக்கூடாது, தன்னை விட சூப்பராக நடிச்சிருக்கிறார் என்ற தகவலை கூறிக்கொண்டு நீங்கள் இது முடிஞ்ச பிறகு நான் பாருங்க ஊரா கொண்டு வரேன்.
0: ஓகே, நன்றி. நல்லது, இத்துடன் பாட்டும் பைந்தமிழும் நிறைவடைந்து விட்டது. அடுத்து சரி, நான் பிபி அவர்களை துண்டித்து விட்டேன். அவர் அந்த தரவை கொடுத்தாருன்னு சொன்னால், ஊரை கொடுத்தாருன்னு சொன்னால் 6 மணி வரை அதை நான் செய்வேன். இப்பொழுது விளம்பரத்துக்கு செல்வோம். அதன் பிறகு அவருடைய அந்த ஊர் ஒன்றை கொண்டு வரட்டுக்கும். அதன் பிறகு அந்த அதி தர இருக்கிறேன்.

வம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9600 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உடல் உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்கள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 Avenue Edwan Bio 93000 மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
அரசு லாட்சியத்திலே ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே

0: அவனை கண்டு. நேரம் சரியாக 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வேலை விபி அவர்கள் காத்திருக்கின்றார். சரி, அவர் ஊர் கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார். வணக்கம் விபி அவர்கள்.
1: வணக்கம் சோதி. முதலில் 5 எழுத்தில் ஒரு ஊர், 5 எழுத்தில் ஒரு ஊர், வடமாகாணம் முல்லைத்தீவில் அமைந்துள்ளது. இது ஒரு பிரதேச சபை.
0: வடமாகாணம் முல்லைத்தீவிலையா?
1: முல்லைத்தீவில் அமைந்திருக்கு. இது ஒரு பிரதேச சபை.
0: பிரதேச சபை, ஓகே.
1: இது 5 எழுத்தில் ஒரு ஊர். பிற்பகுதி ஒரு உணவின் பரிமாற்றம். இப்ப உதாரணத்துக்கு மலருக்கு முட்டு அரும்பு பூ என்று வருமல்லோ, அது மாதிரி ஒரு உணவின் பரிமாற்றம். அடுத்தது வந்து 4 உண்டும். சின்னிலேந்து 4 உண்டும். உடல் உறுப்பு உண்டு. உடல் உறுப்பு இரண்டாவது வந்து 7 எழுத்தில் ஒரு ஊர். 7 எழுத்தில் ஒரு ஊர், மட்டக்களப்பு மாவட்டம், கல்குடா தொகுதியில் அமைந்துள்ளது. 7 எழுத்தில் ஒரு ஊர், மட்டக்களப்பு மாவட்டம், கல்குடா தொகுதியில் அமைந்துள்ளது. செங்கலடி பிரதேச சபைக்குள்ள வருமாதா?
0: செங்கலடி பிரதேச சபையா?
1: பிரதேச சபைக்குள்ள வரும் அந்த ஊர்.
0: ஓகே,
1: இருந்தபடியா சொல்றோம், தெரியும். பிற்பகுதி திறந்த இடத்தை இப்படி கலப்பார். பிற்பகுதி திறந்த இடத்தை ஓப்பன் பிளேஸ் என்று
0: சொல்லுவேனா,
1: அப்படி திறந்த இடத்தை இப்படி கலப்பார்.
0: ஓகே,
1: ஒன்றும் சண்டுடன், ஒன்றும் சண்டுடன் 3வது எழுத்தின் மேல் ஒரு குத்து போட்டால்.
0: 3வது எழுத்துல குத்து போட்டாலா?
1: குத்து போட்டால் ஒரு பறவை.
0: ஓகே,
1: ஒன்றும் ஒன்றும் இரண்டுடன் 3வது எழுத்தின் மேல் ஒரு குத்து போட்டால் ஒரு பறவை. 5, 3, 4 இதன் மேல் வாகனங்கள் செல்லும்.
0: 5, 3, 4 அது
1: 5, 3, 4 மாறி வரும். 5, 3, 4 இதன் மேல் வாகனங்கள் செல்லும். இளவேளை கீழே கீழே அநேகமாக நீரோடும்.
0: கீழே அநேகமாக நீரோடும்.
1: நீரோடும் எல்லாத்திலும் இல்லையா? அப்படி சில இடங்கள்ல கூடுதலா நீரோடும், மேல வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கும். ஒன்றும் மூன்றும் நாளும் உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு கழிவு பொருள். உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு கழிவு பொருள். 7 இடத்தில் ஒரு ஊர், மட்டக்களப்பு மாவட்டம், கல்குடா தொகுதிக்குள் அமைஞ்சிருக்கிறது. செங்கலடி பிரதேச சபைக்குள்ள வருது. பிற்பகுதி திறந்த இடத்தை ஓப்பன் பிரேச எப்படி கலப்பார்கள்? ஒன்றும் சண்டுடன் 3வது இடத்தின் மேல் குத்து போட்டால் ஒரு பறவை. 5, 3, 4 இதன் மேல் வானங்களும் செல்லும். கீழே அநேகமாக நீரும் ஓடும். 1, 3, 4 உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு கழிவு பொருள்.
0: நல்லது நேர்களே, இப்பொழுது பிபி அவர்கள் 2 ஊர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு நிற்பீர்கள். அந்த ஊர், அதாவது முதலாவது 5 எழுத்துல ஊர் என்று சொல்லியிருந்தார். அதாவது வடமாகாண முல்லைத்தீவில ஒரு பிரதேச சபையில் அமைந்திருக்கிற ஒரு ஊர் தான். வடமாகாணத்தில் வந்து முல்லைத்தீவில் அமைந்திருக்கிற, முல்லைத்தீவில் பிரதேச சபையில் அமைந்திருக்கிற ஊர். அதாவது பிற்பகுதி ஒரு உணவின் பரிமாற்றம் சொன்னால் அவர் அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தார். அதேபோல் 4 ஒன்றும் சேரும்போது ஒரு உடல் உறுப்பு. இந்த ஊர் எதண்டு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அடுத்து 2வது தடவை நான் கொடுக்கிறேன். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டுவிட்டது. அதாவது 5 எழுத்து ஊர், வடமாகாண முல்லைத்தீவி பிரதேசத்திலே அமைந்திருக்கிற ஒரு ஊர். பிற்பகுதி ஒரு உணவின் பரிமாற்றம் என்று கூறியிருந்தார். 4 ஒன்றும் சேரும்போது உடல் உறுப்பு ஒன்று பாடல்ல வரும். இந்த மன்னிக்கவும், உடல் உறுப்பு ஒன்று 4 ஒன்றும் சேரும்போது. அந்த வகையில் இப்பொழுது வைபருடாக மதனி மோகன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் மதனி மோகன்.
2: வணக்கம் சோதி. இதுக்கு துணுக்காய் சொல்றேன். துணுக்காய்,
0: துணுக்காயா?
2: பின்னுக்கு காய் வருகுது. முதலாவதும் 4வதும் காது, காது வருகுது.
0: முதலாவதும் 4வதும் காது
2: உறுப்பையா?
0: நோ, 4வதும் முதலாவதுன்னு சொல்றீங்க. முதலாவது 4 மில்ல 4வதும் முதலாவதும்.
2: 4வது எழுத்து 4வதும்.
0: ஓ, 4 சொல்லும்போது உடல் உறுப்பு ஒன்று.
2: ஓ, அது காது.
0: ஓ,
2: மற்றது

0: வந்து மற்றது இறுதிக்கு காய் என்று வருது. காய்
1: காய் என்று சொல்லுகிறீர்கள். ஓகே,
0: ஆமா.
1: நன்றி மதனி, பார்ப்போம். அவர்தான் பதில் வந்து சொல்ல வேண்டும். நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: நான் பத்மினி கமலானந்தன்.
1: வணக்கம் பத்மினி கமலானந்தன் அவர்கள்.
2: முதலாவதுக்கு நானும் துணுக்கா என்று சொல்றேன், ரெண்டாவதுக்கு எனக்கு தெரியல.
1: ரெண்டாவது தரவுக்கா?
2: மட்டக்களப்பு கல்கூட அந்த செங்கல் அடியில இருக்கிறதுக்கு எனக்கு இடம் தெரியல, நான் கண்டுபிடிச்சு கொண்டு வருகிறேன்.
1: நன்றி
2: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து திக்கம் நடான்னு அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
3: ஆம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: ஆம், நான் பிபி நகரத்துக்கு மயிலம்பா வழி என்று சொல்லி பார்க்கறேன்.
1: இரண்டாவது தரவுக்கா?
3: ஆம், இந்த மட்டக்களப்பில் ஊர் கேட்டார்.
1: ஓம் ஓம் ஓம்.
3: மயிலம்பா வழி என்று சொல்லி பார்க்கறேன்.
1: ஆ, மயிலம்பா வழி, மயிலம்பா வழி. ஓகே, பார்ப்போம். அவர் தான் சரியா என்று சொல்ல வேண்டும். நன்றி அண்ணா, இணைந்து கொண்டமைக்கு
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 6:07. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் குணநாயகி பசுபதி.
4: இந்த நான் கொஞ்சம்
1: உணவின் பரிமாற்றம், உதாரணங்கள் கூடி கூறியிருந்தார். அடுத்து நாலும் ஒன்றும் சேரும் போது உடல் உறுப்பு.
4: நாலும் ஒன்றும் நானும் ஒன்றும் செய்தேக்காத துணுக்கா சொன்ன உள்ளையதான் நான் ஜோதிச்சு பார்த்தேன். கடைசியில காய் வருது, அதை சமைக்கிறதானே, காயை வெட்டி சமைக்கலாம். அடுத்தது காது. நன்றி. அந்த ரெண்டு கேள் மீன் அதுக்கு தந்தவர்.
1: அடுத்து இன்னொன்று, ஏழிடத்துல தந்தவர் ரெண்டு. மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்குடா தொகுதியில அமைந்திருக்கிறது இந்த இடம்.
4: செங்கலடி என்று சொன்ன அமைந்தது
1: இல்ல, கல்குடா தொகுதி மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச சபை. ஆமா, பிற்பகுதி வந்து திறந்த இடத்தை, அதாவது திறந்த இடத்தை இப்படி சொல்லுவார்கள். அடுத்து ஒன்று நின்று மூன்றும் சேரும் போது இந்த மூன்றுக்கு மேல ஒரு குட்டு வந்தால், அந்த மூன்றாவது இடத்துல வந்து மூன்றாவது எழுத்துல வந்து ஒரு குட்டு வந்தால், குட்டு போடப்பட்டால் ஒரு பறவை. ஐந்து மூன்று நாளும் சேரும் போது இதன் மேல் ஒரு வாகனம் செல்லலாம், கீழே அநேகமாக நீரும் ஓடுமாம்.
4: என்ன
1: ஊர்?
4: இல்ல அது இல்லதான் பாலம். இது பாக்க வேணும், தெரியும். மட்டக்களப்புல கொஞ்சம் பாலங்களே, ரைட்.
1: மட்டக்களப்புல கொஞ்சம் பாலங்களை பாக்க போறீங்களா? ஓகே, டிக்கெட் எடுத்து போயிட்டு ஒரு டிக்கெட் எடுத்து போயிட்டு பாத்துட்டு வாங்க.
4: இல்லையம்மா, முந்தி எங்கட அப்பா வந்து பிசினஸ் செங்கல் அடிக்க மட்டக்களப்பு போறவர். அந்த காலத்துல மட்டக்களப்பு செங்கல் அடி அந்த பக்கம் குருநாகல் கண்டி மூன்று இடத்துக்கும் பிசினஸ் அப்போ செங்கல் அடி நாங்கள் போஸ்காரி போடுறானே அங்க அப்பானண்டா. இல்ல அத சிரிச்சேன், ஞாபகம் வந்தாப்பல. சரி,
1: நான் சிரிச்சேன்.
4: மட்டக்களப்பு செங்கல் அடி கல்குடா மாவட்டம். பாப்போம்.
1: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம். ராஜினி அல்போன்ஸ், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்படி எங்க போனீங்களா?
5: வாழ்த்துக்கள். இப்ப விபி அவருக்கும் வாழ்த்துக்கள். துணுக்காயத்தான் கண்டுபிடிச்சேன், மற்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
1: திக்கமண்ணாக்கு நல்ல ஊர் எல்லாம் தெரியும் தானே? அப்ப அந்த ஊர் சொல்லி இருக்கிறார்.
5: கல்லடிக்கு போயிருக்கேன் ஒரே ஒரு முறை. எங்க சொந்தக்காரன் உண்டவிட்டா அக்கா இருந்தபடியாரு லீவுக்கு போனாங்க.
1: பாடசாலை மூலமாக முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் சென்று வந்திருக்கிறோம். முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்களுக்கு
5: என்னன்னு தெரியா, கூடுதலா எல்லா இடமும் பார்த்திருக்கோம். எல்லா அங்க எல்லா இடமும் போக கிடைச்சிருக்கு எனக்கு அந்த பார்க்கக்கூடியதா.
1: ஓகே ஓகே, நன்றி ராஜினி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து யானடேசன் அவர்கள் வட்சப்பூடாக. வணக்கம்
6: சுபிதா. வணக்கம் சுபிதா, நான் துணுக்காய் தான் வந்தேன்.
1: நான் துணுக்காய்க்கு
6: காய் வந்தது, மற்றது காது வந்திருக்குது, சரியா இருக்கும் நினைக்கிறேன். மற்ற அந்த மயிலாம்பு வெளி என்று சொன்னார், வெளியண்ட வெளி அந்த தரைய அதுக்கு வெளி வந்திருக்கு. மற்ற மயிலாண்ட மயிலுக்கண்டது நடந்துதான் தெரியல, புது இடமா இருக்கு இந்த இடம். திக்கன் நட அவருடைய வாழ்த்துக்களை.
1: நானும் அது புதுசா தான் அதை கண்டுபிடிக்கல. மயிலாம்பலி, ஆமா, மட்டக்களப்பில
6: கண்டுபிடிச்சோம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள் வைபர் ஊடாக. வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம்.
1: வணக்கம்.
7: அது வந்து மயிலம்பாவளி.
1: ஓ, மயிலம்பாவளி. மயிலம்பாவன்னா மயிலண்டு. இப்ப அந்த அவர் மூன்றாவது இடத்துல குச்சி போட சொன்னவர் எல்லாம்
7: குச்சி போட சொன்னவர். மற்றது பாலம் வருது. நான் வெளி மட்டும் கண்டுபிடிச்சேன் தேடி கொண்டிருக்கிற எல்லாரும் வந்து சொல்லி
1: திக்கண்ணட அண்ணா தான் முதல்ல வந்தவர்.
7: அவர் அந்த கூட சொல்லிட்டார் துணுக்காய் வதனி சொன்னது. அப்ப என் மீனக்கட்டு தேடுவாட்டு.
1: நன்றி வாழ்த்துக்கள் ஷியாமலா, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:12. இந்த வழியிலே வந்திருப்பவர் வணக்கம்.
8: நானும் மயிலம்பா வெளியே சொல்லிக்கொண்டு அந்த இதுக்கு பிற்பகுதி ஒரு திடர் வெளிமா வெளி ஒன்று ரெண்டு மூன்று பறவை மயில் குட்டு போட சொன்னீங்கள். 5, 3, 4 வந்து வாகனம் போன பாடும். அப்ப அது மயிலம்பா வெளியேன்னு சொல்லிக்கொண்டு
1: ஒன்று மூன்று நாலு உடம்பில் இருந்து வெளியேறிய கழிவு பொருள் ஒன்று.
8: 1, 3, 4
1: உடம்பில் இருந்து வெளியேறும் கழிவு பொருள்.
8: 1, 3 மேலாம்.
1: நன்றி,
8: நன்றி,
1: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:13. இப்பொழுது விபி அவர்கள் நீங்கள் இணைந்து இவர்கள் கூறி அதாவது முதலாவது தரவுக்கு துணுக்காய் என்று கூறியிருக்கிறார்கள். அதுக்கான விளக்கங்களும் கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் கூறியபடி தரவுகளின்படி. அடுத்து திக்க நடானா வந்து 2வது தரவுக்கு முதல்ல கூறியிருந்தார் மயிலம்பாவளி என்று சொல்லி கூறியிருந்தார். மயிலம்பாவளி அந்த வழியில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் சோபி. விபி.
1: வணக்கம் விபி அவர்கள்.
9: துணுக்காய் காயும் பரிமாற்றம் என்ன? காய், காய் பிஞ்சு இது ரெண்டு வந்து பழம். காய் வந்து பிரதான பழம். காய் என்பதும் காது என்பதும் சரியான விடை. சகோதரி வதனி மோகன், பத்மினி கமலகாந்தன், திருமதி பசுபதி குணநாயகி, ராகினி அல்போன், திருமதி தியானேசன், திருமதி சியாமடம், மற்றும் யாரும் பேரை விட்டிருந்தார் மன்னிக்கவனும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருப்தி.
1: பத்மினி கமலானந்தன் இணைந்திருந்தார், மற்றது குணநாயகி பசுபதி, திக்கன் நடானா, வதனி மோகன், நீங்க கூறினதெல்லாம் ராகினி அல்போன்ஸ் இணைந்திருந்தார். ஓகே,
9: எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இது மயிலம்பாவளிக்கு வந்து பிற்பாதி சிறந்த வழி ஓபன் பிளேஸ் வெளி என்றால் அழைப்பார்கள். வெளி ஒன்று தண்டுடன் சேரும் போது மயில் வரும். 5, 3, 4 அதுக்கு வந்து பாரம் வரும், மற்றது மரம் வரும். இது வந்து குறைக்காக நான் நடுகளும் சொல்றேன். வாழைச்சேனையில இருந்து மட்டக்களப்பு போக மாட்டோம். நான் இப்ப 33 வருஷத்துக்கு பிறகு இப்ப போயிட்டு வந்து நான் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு. இப்போ ஒரே ரோட் தான், அங்கிருந்து வழிக்கிட்டால் ஒரே ரோட். எல்லா கரையிலே மனைமா புள்ளியா கோயில் இருக்கும். அனைவான புள்ளியா கோயில், முருகன் கோயில், எங்கடியாக்கள் தான் பூத்தேன், செவ்வாய் குருக்கள் மாதிரிதான் பூத்தேன் அந்த காலத்துல. இப்ப யார இருக்கணும் மட்டும் தெரியாது. வாழைச்சேனை, கிரான், மயிலம்பாவளி, முருகக்கட்டாஞ்சேனை, ஜங்கலேனை, சிக்காண்டி, வந்தாறுமுறை, செங்கலடி, ஏறாவூர், அப்படியே போகும் திரும்ப வாழைச்சேனாக்கி என்ற தகவலையும் கூறிக்கொண்டு. இதுக்குள்ள ஒரு இடத்துலயும் சந்தி இல்ல. செங்கலடியில செங்கலடிக்கா ஏறாவூர், செங்கலடியில ஒரு சந்தி இருக்குது. அது மட்டக்களப்பிலிருந்து ஒரு பாஸ் வந்து பதுலாக்கி போவோம், மங்கால மேல பதுலாக்கி போறது அந்த தகவலையும் கூறிக்கொண்டு. ஏன்னா திக்கனடா வந்து அவரும் மட்டக்களப்பிலையும் கன்னடத்துல இருந்திருக்கிறார், ஸ்டேட் பக்கமும் இருந்திருக்கிறார், நானும் யார் ஒரு மாதம் இருந்திருக்கிறேன், பந்தாறு முறையில ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறேன். இந்த தகவலையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.
1: ஓகே, நன்றி
9: நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: நல்லது என்று, அதாவது அந்த கண்டுபிடி நிகழ்ச்சியிலே ஒரு புதிய ஒரு பகுதி ஒன்று அறிமுகம் செய்ய இருக்கிறேன். அது ஏற்கனவே நான் கடந்த வருடங்களுக்கு முதல் அது வேறு ஒரு தலைப்பிலே நான் இந்த இது செய்திருந்தேன். இப்பொழுது ஒரு புதிய ஒரு பகுதி அறிமுகம் செய்திருக்கேன். அதாவது பதில் சொல்ல வா, பதில் சொல்ல வா, நீங்கள் பதில் சொல்லாவிட்டில் நான் பதில் சொல்லவா, அதுதான் கேள்வி, அதுதான் என்னுடைய தலைப்பு. நீங்கள் சொல்லாவிட்டால் நான் பதில் சொல்லவா, சரியா? இப்பகுதிக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு முதல்ல ஒரு தருகின்றேன். முதல்ல ஒரு வார்த்தை அல்லது வாக்கியம் தருவேன். ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு வாக்கியமாகவும் தருவேன். அடுத்து ஏதாவது ஒரு தரவு தருவேன். அந்த வாக்கியத்துக்குள்ள ஒரு தரவு தருவேன். அந்த தரவுக்கான பதில் தரப்பட்ட வார்த்தைகளுக்குள், அதாவது அந்த பதிலுக்கான தரவு வந்து நீங்கள் தரப்பட்ட வார்த்தைகளுக்குள் ஒத்த சொல்லாகவோ அன்றி, அதாவது ஒத்த சொல்லாகவோ இல்லாட்டி அதுக்கு பொருத்தமான சொல்லாகவோ அதனுடன் தொடர்பு பட்ட சொல்லாகவோ இருக்கும். ஆனால் அதுக்கு பொருள்படக்கூடியதாக இருக்கணும். ஆனால் எதிர்மறையான சொல்ல அதுக்கு இல்லை, ஒத்த சொல்லாகவோ அதுக்கு பொருள்படக்கூடிய சொல்லாகவோ இருக்கும். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தரும் நான் ஒரு வார்த்தை ஒன்று ஒரே சொல்லாக சொல்லுகிறேன். அதாவது அரங்கேற்றம். அரங்கேற்றம் என்று சொல்லுங்களேன். அரங்கேற்றம் என்று சொல்லும்போது நான் இப்போ அந்த அரங்கேற்றம் என்று தரப்படும் ஒரு, அதாவது தரவு, இதில் வந்து தர்மம் இங்கே ஒளிந்துள்ளது. அந்த தர்மம் வந்து வேறு ஒத்த சொல்லாக வரும். என்ன தர்மம் வந்து அது அதற்கு தர்மத்துக்கு ஒத்த சொல்லாக அறம் அமையும். அறம் தர்மம், அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய்ய விரும்பு. அதே போல் இப்போ அறத்துக்கு ஒத்த சொல்லாக தர்மம் இருக்கிறார். ஆனால் இதில் வந்து அரங்கேற்றத்தில் வந்து அறம் இருக்கிறது. அப்போ அந்த அறத்தை நான் கேட்டது இங்கே ஒளிந்திருக்க தர்மத்துக்கு ஒத்த சொல்லாக வந்தது. அதாவது தரப்படும் தரவு தர்மம் இங்கே ஒளிந்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அந்த தர்மம் ஒளிந்துள்ளது எதாக இருக்கிறது, அறமாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் மற்ற சொல்களையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். சரியா? ஓகே, தயாராக இருக்கிறீர்களா? இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கான தரக்கூடிய சொல்லு ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: விளங்கினதா ஷியாமலா?
1: தரவு
0: கடமைக்கான ஒத்த சொல் இச்சொல்லுக்குள்ள ஒளிந்துள்ளது. கடமை என்றதுக்கான ஒத்த சொல் இதுக்குள்ள ஒளிந்து, கடமைக்கான ஒத்து சொல், கடமைக்கான ஒத்த சொல், கடமைக்கான ஒத்த சொல் இச்சொல்லுக்குள் ஒளிந்துள்ளது. அது எது?
1: கடமைக்கான ஒத்த சொல்லுங்க. வேலையதான் அப்படி வரும்.
0: இல்ல, கடமைக்கின்றது நிறைய அர்த்தம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க சென்று விட்டு பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். நேரடியா இல்ல, நான் ஒத்த சொல்ல முதல் தர்மத்தை அந்த இதுக்கு சொன்னபடியால. ஓம் ஓம் ஓம்.
1: என்னது கடமை? வேலை என்று நேரடியா வராம
0: ஒரு இதாக வரும். இது வந்து எங்களுடைய கடமை. ஒரு என்ன சொல்றது,
1: மதம்
0: இல்லை, மதம் என்று வராது. திருப்பி வாருங்கள் ஷியாமலா, யோசித்து விட்டு. நன்றி. வாட்ஸ்அப்புடாக யானடேசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லிதா.
0: ஓம் வணக்கம் சொல்லுங்கள்.
2: வந்து எங்களுடைய கடமை, ஒரு
0: உங்களோட இதை குறைச்சா தான் நான் சரியாக வரும், நான் பேசுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும். உதாரணமும் கொடுத்து அதுக்கேற்ற விளக்கமும் கொடுத்திருந்தேன் அல்லவா?
2: அரங்கேற்றம் வந்து தந்து தர்மம் வந்தது. அதுல
0: ஓ அரங்கேற்றத்துக்கு தர்மம் வந்த தரங்கேற்றத்துக்கு நான் ஒளிந்திருக்கிற சொல் வந்து அறம். அறம் என்பது தர்மம்.
2: ஆமா
0: அப்ப அதே போல நான் இப்ப கேட்டது மந்த மாறுதம். இந்த மந்த மாறுதத்துக்கு கடமைக்கான ஒத்த சொல் இச்சொல்லுக்குள் ஒளிந்துள்ளது.
2: மந்த மாறுதம்.
0: ஓ மந்த மாறுதம், மந்த மாறுதம்.
2: அதுக்கு மந்த மாறுதத்துக்கு அது கேக்குறீங்களா?
0: ஓமோம் ஒத்தது, கடமைக்கான ஒத்த சொல் இதுக்குள் ஒளிந்துள்ளது.
2: மந்த மாறுதுக்கு கடமைக்கானது மாறுதம், காற்று அது மாறுதம்
0: இல்ல. மாறுதம் கடமைக்கண்ட ஒத்த சொல்லாக பெறாது. மாறுதம்
2: மந்த மாறுதம் மந்த மாறுதம்.
0: தர்மம் என்பது சரியான பதில்.
2: தர்மம்
0: கடமைக்காக, ஒரு கடமைக்காக கடமையே தர்மம் என்று கூட சொல்லலாம். கடமை கொடுத்தேன், கடமைக்கான ஒத்த சொல்
2: மந்த மாறுதத்தை.
0: ஓகே, வாழ்த்துக்கள்,
2: நன்றி
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குலநாயகி பசுபதி. உங்களுக்கான வார்த்தை வஞ்சி மாநரம். மாநிலம் வந்து நானா, வந்து நானா நகரத்துக்கு வர நானா, தெரிந்தா நகரம் நன்மைக்கு வர
3: நானா.
0: வஞ்சி மாநிலம், ஆமா வஞ்சி
3: நகரம் இல்லை,
0: இல்ல நகரம் இல்ல, வஞ்சி மாநிலம். வஞ்சி மாநிலம்
3: சரி.
0: கடல் மால் உயிரினம் ஒன்று கண்டுபிடிக்கவும் இதுல. கடல் மால் உயிரினம் ஒன்று பாடல்ல வந்தது, இது நேரடியாகவே வருகிறது.
3: வஞ்சி, வஞ்சி மீன் சொல்லுவினம்.
0: வஞ்சி என்று சரி, வஞ்சி என்று முழுமையாக சொல்லுங்கள். வஞ்சி என்று சொல்ல
3: மாட்டேன்.
0: வஞ்சிரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
3: நன்றி
0: நன்றி, வணக்கம். அவனை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி அல்வா, குழப்பம் அருங்கள்.
0: வணக்கம், உங்களுக்கான வார்த்தை
4: நல்லவர்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சுரங்க பாலம். நேரடியாகவும் இது வந்து சுரங்க பாலம் நேரடியா வருது. ஒளிஞ்சிருக்கிற சொன்னால் இப்ப ஒத்த சொல்லுக்கு வேறு பொருள் படக்கூடிய சொல் வருதுன்னு சொன்னா ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவேன், சரியா? இது வந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. இது வந்து இது நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. இதுல ஒளிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதுல ஒளிந்திருக்கிறது. சுரங்க பாலம். இல்ல
4: சுரங்க பாலம் வந்தா
0: என்னது? நேரடியாக நேரடியாகத்தான் வெறும், இதுக்குள்ளதான் வெறும் நேரடியாக. ஆனால் அதுக்கு இந்த இதுக்கு அர்த்தம், இதுக்கு அர்த்தம் வேறு அர்த்தம் இருக்கிறது. அது அந்த நான் வச்சிருக்கிற சொல்லுக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. நான் பொருளை சொல்றேன், மன்னிக்கவும்மா, உங்களுக்கு நான் பொருள் சொல்லல. என்னடா சரவு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்க, பொருள் சொல்லல. மண்டையோடு, மண்டையோடுக்கு அர்த்தம் உள்ள ஒன்று இதுல இருக்குது பாடல்ல, இந்த இதுல சொல்லல, வார்த்தையில.
4: மண்டையோடு.
0: ஆமாம், மண்டையோடு அர்த்தம் உள்ளது ஒன்று பாடல்ல வந்தது. இந்த மன்னிக்கவும் எனக்கு எடுக்க பாடல்ல வந்து இப்ப பாடல் தானே சொல்லி இருந்தேன் நான், அது பாடல் பாடல் என்று எனக்கு வருகிறது. சரி, இல்ல இப்ப கொடுத்த சொல்லுக்குல இப்ப ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்திருந்தேன் நானே, அந்த வார்த்தைக்குல வந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மண்டையோடு. ஓ, நான் மண்டையோட சொல்லாம தனியா கண்டுபிடிங்கன்னு சொன்னா அது நீங்க எப்படி சொல்லுவீங்களே? எத்தனை எடுக்கலாமே என்ன இதுல சுரங்க பாலத்துல சுரங்கம் மண்டு எடுக்கலாம், அது குட்டி போட்டால் அப்படி அந்த நிறைய வருமா? ஓகே,
4: சுங்கம் மண்டு வருமா?
0: இல்ல இல்ல, மண்டையோடுக்கு ஒத்த சொல்லணும்னு பாடல்ல வரும். இந்த பாடல் பாருங்க, திரும்ப திரும்ப பாடல் இல்லையா?
4: மண்டையோடு
0: கொத்த சொல்
4: பாப்பம் என்ன மண்டையோட கபாலமா அப்படி அப்படி வருமா?
0: கபாலம் என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள்.
4: அதுக்கு சுரங்க பாலத்துக்கு பாலம் வருது அப்படியா?
0: இல்ல, கபால மண்டு எடுக்கலாம் தானே, இதுக்குள்ள நீங்க கபாலத்தை எடுத்துட்டீங்க தானே. இப்ப கபாலம் பாருங்க, தரவு கொடுத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு. நான் அந்த மாத்தை, அந்த மாத்தை சுரங்கப்பாலம், அந்த சுரங்கத்துக்குள்ள மண்டையோடு ஒன்று ஒளிஞ்சிருக்கிறபடி அப்ப நீங்க எந்த எழுத்தை கூப்ப போட்டு சேர்த்தாலும் ஒரு எழுத்து அந்த மண்டையோடுக்கு ஒத்த சொல்லா வர வேணும். விளங்கினதா?
4: கொஞ்சம்
0: வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் சோபிதா, கபாலத்துக்கு தான்
0: அடுத்தது உங்களுக்கான வார்த்தை வந்து இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு,
5: இலவம் பஞ்சு,
0: இலவம் பஞ்சு. ஓகே, தரவு
5: தரவு கொடுக்காம
0: கண்டுபிடிங்க பாட்டு பாடல்ல கண்டுபிடிங்களா?
5: அவவும்
0: கேக்கலையா? ஆமாம்,
5: அவவும் கேக்கல. நீங்களும் சொல்ல என்னடா யோசிச்சு கொண்டு அடிச்சேன.
0: ஆ சரி சரி, ஓகே. இப்ப உங்களுக்கான வார்த்தை வந்து இலவம் பஞ்சு. எளிது, எளிது என்ற சொல்லிற்கு இனியான சொல் பாடல்ல வந்தது.
5: என்னது இல எளிதுக்கு இலகு என்று வருமா? நான் இதுல
0: எளிது என்ற சொல்லிற்கு இணையான சொல்
5: சுலபம்.
0: சுலபம் என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள் ஷியாமலா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
5: நன்றி,
0: நன்றி. நேரம் சரியாக 6:29. அடுத்து ஐந்தாவது வந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் மதனி.
6: இல்ல, இந்த சுரங்க பாலத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்தது அந்த மண்டையோட்டம் என்ன? நான் இங்க இருந்து கேக்குறேன், என்ன வேலை சொல்லுங்க சொல்லுங்க.
0: சரி சரி, நான் மண்டையோட்டம் விட்டுட்டு அதை மட்டும் சொல்லிட்டு நான்
6: அதான் நான் பிற நீங்க மண்டையோட என்ன காதல மட்டும் நானும் கண்டுபிடிச்சேன் டக்கண்ட அடிச்சது. சரி பாப்பா, எனக்கு தாங்க பாப்பா.
0: உங்களுக்கான வார்த்தை சுப நிகழ்ச்சி.
6: சுப நிகழ்ச்சி,
0: சுப நிகழ்ச்சி. தரவு இவ்வார்த்தைகள் பச்சிளம் குழந்தை ஒன்று ஒளிந்து இருக்குது. பச்சிளம் குழந்தை இருக்கிறது. இவ்வார்த்தைகள் பச்சிளம் குழந்தை இருக்கிறார், இருக்கிறாரு, இருக்குது. வாழ்த்துக்கள்.
6: நன்றி,
0: நன்றி, வணக்கம். சரி, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு கொண்டு விளங்கிச்சு என்ன? அடுத்து வருஷப்பூடாக ஞானேஷன் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா.
0: ஓம் வணக்கம். உங்களுக்கான சொல்லு வார்த்தை சைவ உணவகம்.
7: உணவகம்,
0: ஓம் சைவ உணவகம். தரவு இவ்வார்த்தைக்குள் கண்டுபிடிக்க வேண்டியது கருடன்.
7: கருடன், கருடன்,
0: கருடனுக்கான பொருள் இல்ல ஒத்த சொல் இதுல இருக்கிறது, இந்த வார்த்தையில் இருக்கிறது. சைவ உணவகம் தான் தந்திருந்தேன்.
7: கசை கணவ கணவ வணகம் கருடனுக்கு என்ன பொருள் வருகிறது?

0: ஓகே, நீண்ட நேரம் சென்று யோசித்து விடுங்களா, யோசித்து விட்டு
1: வாருங்கள்.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம் வணக்கம் வணக்கம், இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி அல்வன், நான் கேட்ட நான் என்ன சொல்லுவோம், நீங்க மற்றவைக்கு ரெண்டு தரம் சொன்னீங்க, என்ன கொண்டு ஒரு கேள்வி தான் சொன்னீங்க, என்ன அவைக்கு மற்றவைக்கு
0: இல்ல, இது அது பாட்டுக்கு தான் ரெண்டு சொல்லணும், இதுக்கு ஒன்று தான் சொல்லணும்.
2: இல்ல இல்ல, நீங்க இப்ப முதல் ஒன்றை சொல்லிட்டு மற்றவைக்கு தான் என் குரல் கேட்கறீங்க, அவைக்கு என்ன கருத்துண்டு.
0: ஓமோ,
2: அப்ப எனக்கு சொல்லல, முதல் நான் கேட்கறேன், ஏன் மற்றவைக்கு அப்படி என்ன ஒன்று சொன்னீங்க, எனக்கு சொல்ல இல்லையானு கேட்டேன்.
0: இல்ல அதுதான் உங்களுக்கு சொன்னேன், மண்டி உடண்டு
2: ரெண்டாம்
0: தடவை, அதை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு.
2: இல்ல இல்ல, அதான் நான் நினைச்சேன். ஹலோ,
0: ஓம் சொல்லுங்கள்.
2: என்ன,
0: அதாவது நான் கொடுத்தது சைவ உணவகம். இந்த வார்த்தைக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டியது கருடன், கருடனுக்குள்ள ஒரு பொருள், ஒத்த சொல் பாடல் இந்த இதுல வந்திருக்கு, இந்த வார்த்தையில இல்ல பருந்தன் இதுல வேற இல்லையே, அங்க நான் கொடுத்த வார்த்தைக்குள்ள வந்திருக்கா? சைவ உணவகத்தை நீங்க கண்டுபிடிங்க, இந்த வார்த்தைக்குள்ள, அதாவது கருடனுக்கு ஏற்ற பொருள் ஒத்த சொல். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து குணநாயகி பசுபதி பைபரோட வந்திருக்கிறீங்க, அழைப்பு கிடைக்கவில்லை அங்கு.
3: ஆமாமா, எனக்கு ஒன்பதுக்கும் இதுல வேறு செய்தில்லை இந்த போனுக்கு. அப்ப ஒன்றுல யார் வந்தவ?
0: ராஜினி நின்றவா? நாற்பதுல
3: ராஜினி நின்றவா? இது சைவ உணவகத்துல இருந்து என்னத்தை எடுக்கிறது, கருடன் இது சொல்லுகளுக்கு அந்த உங்களுக்கு தெரிஞ்சது அதை காண இல்ல. சில வேளை இப்படி வருமா, உபகம்
0: உபகம் என்று வேணாத, அதேக்குள்ள கிட்ட வந்துட்டீங்க.
3: சைவம் அப்படி எதுவும் வருமா?
0: இல்ல,
3: சைவகம்
0: இல்ல இல்ல. நன்றி. உபமமும் இல்லை, உபமம் ரெண்டு இடத்துல நீங்க வந்திருக்கிறபடியா சொல்றீங்க.
3: இல்லை, நான் சொன்னது உபமம்
0: இல்லை, அதுவும் இல்லை. நன்றி. ஞானதேசன் மற்றும் புடாக இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
4: இலங்கையில் வரையில் ஒன்றும்
0: வரையிலையா?
4: வரையில் ஒன்றும் தெரிய, கண்டன்
0: கருடனுக்கு ஒத்த சொல் பாடல் இந்த இதுல வார்த்தையில வந்தது. கழுகு மண்ணு சொல்லி இதுல இல்லையே, சைவ உணவகத்துல கழுகு வந்திருக்கிறது. இல்ல, கணம் அது பொழுது, ஒரு கணம் அது ஒரு பொழுது காலம், அதை குறிப்பிடும்.
4: வசைகம் உணகம் தெரியல, அந்த இதுக்குதான் சைவ உணவு தந்திருக்கிறீங்க. அந்த கழுகுக்கு கருடனுக்கு என்ன மறுதல் தெரியல எங்களுக்கு, இதுக்குள்ள எடுக்கலாம இருக்கு என்னன்னு. கருடனை தான் நாங்க சொல்றது, கருடன் கழுகு கண்டு
0: அதான் இந்த இதுக்கு வந்து தலைப்பு. பதில் சொல்ல ஒன்று, நீங்கள் பதில் சொல்ல வர வேண்டும், இல்லையே உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்லிவிடுவேன். இப்ப பார்ப்பேன், இன்னும் ஒரு நேரம் இணைத்து விட்டுட்டு பார்ப்போம், யாரும் சரியான பதில் சொல்லாவிட்டால் நான் சொல்லிவிடுவேன்.
4: வணகமன் வரும்
0: இல்லை,
4: தெரியல சரியா, வேறு
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் வாசி.
5: வணக்கம் ரெண்டு பேரும் என்னென்ன இல்ல, இதெல்லாம்
0: நீங்க சொன்னது சரி, உவணம், ஆனா உம்மன்னா உவணன் இல்ல, உவணம். உவணம் நீங்க என்னன்னு சொல்லி இருக்கீங்க, ஆனால் உவணம் தான் சரியான பதில்.
5: நன்றி,
0: வாழ்த்துக்கள் வாசி. நன்றி வணக்கம்.

0: சரியாக 6:37, அதாவது கருடனுக்கு ஒத்த சொல், அதுக்கு பொருள் படக்கூடிய சொல் வந்து உவணம். வாசி அவர்கள் உவணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வார்த்தை சிந்தாமணி கிழங்கு. சிந்தாமணி கிழங்கு 7வது வார்த்தை உங்களுக்கு தருகின்றேன். சிந்தாமணி கிழங்கு. தரவு, விளிம்புடன் உள்ள பெரு உரல், அதாவது விளிம்புடன் உள்ள பெரு உரல் இங்கே மறைந்துள்ளது. விளிம்புடன் உள்ள பெரு உரல் இங்கே மறைந்துள்ளது. அது எது? அந்த விலை ஷியாமலா ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: குந்தாணி என்று,
0: குந்தாணி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்து 8வது வார்த்தை முகச்சுருக்கம். முகச்சுருக்கம். தரவு, இங்கே இணக்கம் என்ற சொல்லுக்கு இணையான சொல். இணக்கம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் இந்த வார்த்தையிலே வந்திருக்கிறது. வணக்கம். வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ராஜினி.
0: ஓ, வணக்கம் ராஜினி. ஓம், நான் கொடுத்தது முகச்சுருக்கம். அதுல இந்த தரவுக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள இங்கே, நான் கொடுக்கிற தரவு இங்கே இணக்கம், இணக்கம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்று வந்திருக்கிறது. இதுல கண்டுபிடிங்கள், முகச்சுருக்கத்துக்குள்ள கண்டுபிடிங்கள்.
2: முகச்சுருக்கம்
0: இசைவு அங்க ஈனா இல்லையே இதுல. ஓ, இணக்கம் என்ற சொல்லுக்கு இணையான சொல் தான் நான் இப்ப முகச்சுருக்கத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றேன்.
2: முகச்சுருக்கத்திற்கு
0: ஒத்த சொல்லு, அதாவது இணக்கத்துக்கு ஒத்த சொல் இந்த நான் கொடுத்த வார்த்தை இருக்குல்ல முகச்சுருக்கம், அதுக்குள்ள இருக்குது ஒத்த சொல்.
2: என்னது
0: இணக்கத்துக்கு ஒத்த சொல்லு. முன்னுக்கோ பின்னுக்கோ இடையிலோ இல்லாட்டி கடைசியிலோ சேர்த்து ஒரு பொருள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
3: நான்
0: பேசல ஷியாமலா, நீங்களே இப்ப மூட்டி விடுறீங்க.
3: நன்றி.
0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
4: சோபிதா. முகச்சுருக்கத்துக்கு என்ன கண்டது?
0: எனக்கு சுமூகமாக போங்கள். இணக்கமாக போங்கள், சுமூகமாக போங்கள்,
4: சுமூகம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சந்திர தரிசனம். சந்திர தரிசனம். தரவு, வரலாறு என்ற சொல்லுக்கான இணைச்சொல். வரலாறு என்ற சொல்லுக்கான இணைச்சொல்
4: சரித்திரம்.
0: வரலாறுக்கும் சரித்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இன்னொன்று நாலெழுத்து சொல்லாக வரும்.
4: இன்னொன்று
0: சொல்லுங்கள். அத வரலாறு ஓகே
4: வரலாறு
0: சரிதம். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: இத்துடன் நிறைவடைந்து விட்டது. பதில் சொல்ல வா என்ற தலைப்புடனுடனான இந்த அதாவது தரவுகள் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது வந்திருப்பவர் உங்களுக்கு தரவு இல்லை. வணக்கம். அடுத்து அந்தாதிக்கு செல்வோமா? ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்வோம்.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோய் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
0: அடுத்து கண்டுபிடி நிகழ்ச்சியிலே இறுதியாக வரும் தரவு அந்தாதி. அந்தாதி உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு நான் தரவு கொடுப்பேன், அந்த தரவு கேட்டபடி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதிலில் முடிவடைகிற சொல்லில் இருந்து, முடிவடைகிற எழுத்தில் இருந்து அடுத்த தரவுக்குரிய பதில் வரும். சரி, இப்பொழுது உங்களுக்கான தரவு, முதலாவது தரவு, இவர்தான் காட்டுக்கு ராஜாவாம். அடுத்து இரண்டாவது தரவு, இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் கூறும் பதிலிருந்து, அந்த பதிலில் முடிவடைகிற எழுத்திலிருந்து வரும் பதில் இரண்டாவது தரவுக்கு வரும். இது எழுத்திலிருந்து வரும். மற்றபடியே நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிலிருந்து ஆரம்பமாகும், இது வந்து எழுத்திலிருந்து ஆரம்பமாகும். சரி, எழுத்தாக நீங்கள் மாவென்னாவை வைத்துக் கொள்ளுங்கள். மாவென்னா, இவர்தான் காட்டுக்கு ராஜாவாம். அடுத்து மாவென்னாவில் ஆரம்பிக்கின்ற ஒன்று, இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று. இப்படித்தான் இது வந்து நான் உங்களுக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறேன் முதலாவது. அதன்படி நீங்கள் அடுத்த தரவுக்கு சொல்லும் போது அப்படி நினைத்து கொள்ளுங்கள்.

இவர்தான் காட்டுக்கு ராஜாவாம். அடுத்து இரண்டாவது அந்த சொல்ல நீங்கள் கூறும் பதிலில் முடிவடைகிற எழுத்திலிருந்து வரும் பதில், இந்துக்களின் வழிபாட்டு முறைகளுள் இதுவும் ஒன்று

0: இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் நாய் பசுபதி.
1: நான் டீயை கொண்டாந்து வச்சுட்டு அரை போச்சு, திருப்பி சுட வச்சோன்னு வந்துட்டேன். திருப்பி வந்துட்டேன் சொல்லுங்க, அதை திருப்பி அறப்போம் கேள்வியா இருக்கா எனக்கு கேட்கல சொல்லுங்க.
0: அந்தாதி உங்களுக்கு தெரியும் தானே, முடிவடைகிற சொல்லில இருந்தால் மற்றபடி நீங்கள் அந்தாதி எடுக்கிறது. இன்றைக்கு எழுத்தில் இருந்து, முடிவடைகிற எழுத்துல இருந்து அடுத்த
1: எழுத்துல உம்மன் நாமில முடிஞ்சா எப்படி எடுக்கிறது?
0: அப்படி நான் தரமாட்டேன். உம்மன் நாமில முடிகிறது அப்படி நான் குற்றெழுத்துகள்ல
1: தரமாட்டேன்.
0: இவர்தான் காட்டுக்கு ராஜாவாம்.
1: சிங்கம் அப்படி அப்படி இல்லையா?
0: நீங்க சிங்கம் எடுத்தால் அது குற்றெழுத்து வருது. இந்துக்களின் வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று. அந்த முடிவடைகிற எழுத்துல இருந்து இது வரும். முடிவடைகிற சொல்லு வந்து மா, அந்த மாவின் நாவில ஆரம்பிக்கிற அடுத்த தரவுக்குரிய சொல்லு. இவர்தான் காட்டுக்கு ராஜாவா, மாவின் நாவில முடிவடையும். அந்த மாவின் நாவில ஆரம்பிக்கின்றது. இந்துக்களின் வழிபாட்டு முறைகளுள் இதுவும் ஒன்று.
1: சரி,
0: நன்றி நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் மசி.
2: ஓம்,
0: அரிமா சரியான பதில். அடுத்த மாவண்ணாவில் ஆரம்பிக்கிற இந்துக்களின் வழிபாடு
2: தெரியல.
0: ஓகே, நன்றி மசி, வாழ்த்துக்கள். நன்றி. அவர் வசி சொல்லி இருக்கிறார், அரிமா என்று சொல்லியிருக்கிறார். அந்த அரிமாவில மாவன் நாள முடிந்திருக்கிறபடியால் இந்துக்களின் வழிபாட்டு முறைகள் ஒன்று. ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: ஓம் வணக்கம் சியாமலா.
3: நானும் இதுக்கு தான் வந்தேன், என்ன அரிமாக்கு தான் வந்தேன். மாவடு என்று வருமா?
0: மாவடு என்று ஒரு வழிபாடு இருக்கா?
3: ஏதோ மாவடு வச்சு கும்பிடுறதும் இருக்குது.
0: ஆஹா,
3: அப்படி யோசிச்சேன், சரியோ தெரியாது. நீங்க வச்சிருக்கிற விட
0: வேற விட
3: சரி, அப்ப யோசிச்சுட்டு வர.
0: ஓகே, நன்றி சியாமலா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அந்த வேலையில் இப்பொழுது வருஷப்பூடாக ஐயா நடேசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். இப்பதான் ஷியாமலா ஐயா நடேசன் வீட்டுக்கு செல்லுகின்றார். போய்விட்டார உங்களுடைய, அதாவது வானொலி சத்தத்தை குறைத்தால் நீங்கள் நான் கூறும் பதிலுக்கு. சரி, ஷியாமலா போய்விட்டார். வணக்கம் ஐயா நடேசன் அவர்கள்.
1: வழிபாட்டு
0: முறைகளில் ஒன்று
1: மாம்பழம்
0: இல்ல வழிபாட்டு முறை, அது வழிபாட்டுக்கு கொடுக்கிறது. வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை என்று சொல்லும் போது மாம்பழம் கொடுக்கிறேன்னு சொல்லலாம், காணிக்கைய. இது முறை, அதாவது வழிபாட்டு முறைகளில் ஒன்று. மாவிலே ஆரம்பிக்க வேணும்.
1: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: மாவிளக்கு
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மாவிளக்கு வழிபாடு கொண்டு இருக்கலாம் இந்துக்களின் வழிபாடுகளில்.
2: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து பதனி மோகன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் பதனி.
3: போய்விட்டது.
0: ஓகே சரி, உங்களுக்கான அடுத்த தரவு கொடுக்கிறேன். இது வந்து சீனாவில முடிவடைகிற சொல்லு. சீனாவில பிறகு ஆரம்பிக்க வேணும். சரியா?
3: ஓகே.
0: தாயின் தங்கைய குறிக்கும் பதம் ஒன்று இது. தாயின் தங்கைய குறிக்கும் பதம் மூன்றெழுத்தி சொல், சீனாவில முடிவடையும். அடுத்து, பனை மரத்தில் சிலாகை சீவிய பின் பெறப்படும் கழிவு ஆனால் சிராம்பு அல்ல.
3: முதலாவது சீனாவிலையா முடியுது?
0: சீனா, சீனா,
3: சீனாவிலையா?
0: தாயின் தங்கிய குறிக்கும் பதம் சீனாவில முடிவடையும். அடுத்து, சீனாவில் ஆரம்பிக்கிறது. பனைமரத்தில் சிலாகை சீவிய பின் பெறப்படும் கழிவு.
3: நான் அந்த முதலாவதுக்கு தீனா சித்தி என்று நினைச்சேன்.
0: ஆஹா, சித்தி என்று. ஓகே, அது சித்தி என்று முதல் ஆரம்பமாகுதல்ல சீனாவில. இது முடிவடைகிற சொல்ல தானே கேட்கிறேன். தங்கையை குறிக்கிறது. நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள், அதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவோம். என்ன?
3: ஆமாம், தெரியும் தெரியும். ஆனா சீனாவில வரும், சீனாவில, சீனா.
0: இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்கள் பார்க்கலாம். தாயின் தங்கிய குறிக்கும் பதம் சீனாவில முடிவடைகிறது ஒன்று.
1: அது
0: இல்ல, சீனாவில முடிவடைகிறது.
1: முடிவடைகிறது சொல்றது சித்தி. சீனாவில் முடிகிற வராது. சின்ன சின்ன சின்ன மாண்டல்லி வாரது
0: இல்ல. இது வந்து நான் சீனாவில் முடிவடைகிறேன்னு சொன்னேன். நான் தாயின் தங்கியை குறிக்கிற பதம் சீனாவில் முடிவடைகிறது. மூன்றெழுத்தி சொல்.
1: மூன்றெழுத்து
0: ஓம்.
1: ஆச்சியா?
0: இல்ல, அது தாயின் தங்கை ஆச்சியா?
1: ஆச்சி வரா, ஆச்சி வரா. தெரியல. சின்னம்மா, சின்னாச்சி.
0: ஓகே, சரி. நீங்கள் இந்த சகோதரியை, தாயின் சகோதரியை நீங்கள் இப்படி அழைக்கவில்லை போல, அதான் தெரியவில்லை. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து கேட்போம்.
1: நாங்கள் அஞ்சு
0: இல்ல. இப்ப தாயின் உங்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள்? நிறைய பெரியம்மா, ஆசியம்மா, அப்படி அப்படி நிறைய இருக்கிறது. என்ன சித்தி என்னெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனா சித்தி, நான் சித்தி வந்து இப்ப எழுத்து வந்து முடிவடைகிறதுலதான் கேக்குறேன் நான். சரி, பார்ப்போம் யார் சொல்லுகிறார்கள் என்று. நன்றி, நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம்.
2: மூன்று எழுத்தில் வருமெண்டா சொன்ன நீங்கள்.
0: ஓமோம்.
2: ஆனா இந்த முறை எங்கடாக்கள் சொல்றதோ எனக்கு தெரியல. சாச்சி
0: இல்ல, சாச்சின்னு சொல்லுவீங்களா?
2: சாச்சி என்று முஸ்லிம் மக்கள் சொல்றது, அதத்தான் நான் நினைச்சேன்.
0: சாச்சி அம்மாண்டா, அதே போல இதுவும் ஒரு ஒரு சொல்லு, ஒரு ஒரு உறவு முறை. தாயின் பின்னுக்கு அம்மா வச்சுதான் வெறும். ஆனா இது மூன்றெழுத்து தான் நான் வச்சிருக்கிறேன். நான் சீனாவில முடிவடைகிறது அம்மா வந்து நீங்க சொல்ல தேவையில்லை. அந்த மூன்றெழுத்த மட்டும் சொன்னா போதும். என்னது
2: குஞ்சி?
0: குஞ்சி அம்மா, குஞ்சி அம்மான்னு சொல்ல மாட்டீங்களா?
2: குஞ்சி அம்மா.
0: அடுத்த சீனாவில முடிவடைகிற பனைமரத்துல சிலாக சீவியமின் புறப்படும் கழிவு.
2: நான் சிலாக என்ற இல்ல நச்சு ஒண்ணு வந்த நான் களி வகுக்குறீங்க.
0: ஆமாம், ஆமாம்.
2: அது தூள்களை என்ன சொல்றோண்டு, சிதறல்
0: இல்லை
2: அது தெரியல. குஞ்சியதான் தெரிஞ்சது. அதுக்கு கேள்விப்பட்டதாங்களோ அந்த சொல்லு.
0: ஓ, அது இப்ப நாங்கள் பாவிக்கிறோம் சொல்லி, இப்பவும் பாவிப்போம். சொல்லுவார்கள் மரம் அறுக்கும் போது, மரம் அறுத்து அந்த இதை சொல்லுவார்கள். ஓகே, இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சவிதா.
0: ஓ வணக்கம் கமலவேணி அவர்கள், எங்க போனீங்க?
4: விழுந்திருக்கும்
0: அந்த சீவர், அந்த பழைய சீவும் போது அந்த சிராம்பு தான் கீழே விழுந்திருக்கும். இப்ப முந்தின காலங்கள் எல்லாம் அதை எடுத்து நாங்க அடுப்பு எரிக்கிறது, அடுப்புக்கு அது சிராம்பு அடுப்பு எரிக்க பொசு பொசுன்னு எரிஞ்சிடும். இது வந்து அந்த நுழம்புக்கு எல்லாம் போட்டுட்டு என்ன அப்படி எரிச்சு எரிச்சு தன்றது, நுழம்பு புகைக்கு அதை போட்டுட்டு அதுக்கு மேல அந்த இலை இருக்குல்ல, கஞ்சா இன்னொரு இலி ஒன்று இருக்குது, கஞ்சனா இலையோ கஞ்சம் இல்ல பாட்டு முடிஞ்சது. கஞ்சாந்தார இலை, கஞ்சாந்தார இலை அப்ப அந்த எங்கட இடங்கள்ல இருக்கு நிறைய கஞ்சாந்தார இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கஞ்சாந்தார இலை அது வந்து இப்படி இந்த சிராம்புல போட்டுட்டு நுழம்புக்கு எரிக்கும் போது அதுக்கு மேல அந்த கஞ்சாந்தார இலையை போட்டிருக்கேன். அந்த வாசம், அந்த வாசத்திலே நுழம்பு வராது. அது கஞ்சாந்தார இலந்து நல்ல வாசம், அந்த துளசி இலை மாதிரி வாசம் வரும். வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருந்தீர்கள். நீங்கள் குஞ்சி என்று சொல்ல வந்தீங்களா இல்ல சிராம்பு என்று சொல்ல வந்தீங்களா தெரியல, உங்களுடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு விட்டது. அடுத்த பதம், அடுத்த பதம், அதாவது இது முடிந்தது தங்கே தாரு உங்களுக்கான ஐந்தாவது. காதலர்களிடையே ஏற்படும் பொய்க்கோபம், காதலர்களிடையே ஏற்படும் பொய்க்கோபம். இது மூன்றெழுத்து சொல்ல வெறும் வீணாவில முடிவடையும். அடுத்து வீணாவில ஆரம்பிக்கின்ற சொல் 60 ஆண்டு சுழற்சியில் இரண்டாவது விபவ பெண்களின் அணி. அதாவது 60 ஆண்டு சுழற்சி இரண்டாவது விதவி பெண்களின் அணி வகைகளுள் ஒன்று. எது அதாவது முடிவடைகிறதுல சொல்லணும்னு கேட்கிறேன்.

நேரம் சரியாக 7:02. சில வேளை கேள்விகளை எடுக்கும்போது அது சேர்த்து எழுதிவிட்டேன். அதனால் அந்த பெண் அது தரவு கொஞ்சம் அது பிழையாக அமைந்து விட்டது. சரியாக நான் இப்பொழுது சொல்கிறேன். அதாவது காதலர்களிடையே ஏற்படும் பொய்கோமம் அதை மூன்றெழுத்து வீணாவில் முடிவடைகிறது. வீணாவில் முடிவடைகிறது. அதாவது 60 ஆண்டு சுழற்சியில் 2வது விபபா, அதாவது 60 ஆண்டு சுழற்சியில் 2வது விபவம், அது என்ன விபவ, அது என்ன? இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.

0: அதாவது உங்களுக்காக ஐந்தாவது தரவு கொடுக்கப்பட்டேன். காதலர்களிடையே ஏற்படும் பொய்கோபம் இது, அதாவது மூன்றெழுத்திலே வரும் ஒரு பொய்கோபத்தை, அதாவது இப்போ காதலர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அது அவர்களுக்குள்ள ஒரு பொய்கோபம் ஒன்று வரும், அது ஒரு செல்லக்கோபம் மாதிரி. அந்த கோபம் வந்து என்னக்கும் இது வீணாவில் முடிவடையும். அந்த வீணாவில் ஆரம்பிக்கின்றது ஒன்று 60 ஆண்டு சுழற்சியில் இரண்டாவது, இப்படி சொல்லுவார்கள், 60 ஆண்டு சுழற்சியில் இரண்டாவது. மூன்றெழுத்து சொல்லிதுகும். அந்த வேலையை தேவி என்றவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
1: வணக்கம். இது புலவி என்று வருமா?
0: ஓம் வாழ்த்துக்கள். புலவி, காதல்களிடையே ஏற்படும் பொய்கோபம் புலவி. விபவா? ஆமா, விபவா. வீணாவில் ஆரம்பிக்கிறது விபவா. விபவா, ஆமா. வாழ்த்துக்கள். அதாவது 60 ஆண்டு சுழற்சியில் இரண்டாவது சுழற்சியில் வந்து பீபாபா என்று சொல்லுவார்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து 7வது, பெண்களின் அணி. பெண்களின் அணி வகைகளுள் ஒன்று. பெண்களின் அணி வகைகளுள் ஒன்று. அந்த மேலே மூன்றெழுத்து சொல்லி இது ஒன்று. வீட்டுக்குள் தட்டி அடைக்க பயன்படும் மூலப்பொருட்களுள் ஒன்று. வீட்டுக்குள் தட்டி அடைக்க பயன்படும் மூலப்பொருட்கள் ஒன்று. ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள், வணக்கம. ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: ஓ வணக்கம்.
2: நீங்க அப்போத விபாபா வந்து தடுமாறி சொல்லி,
0: ஓ நான் சொல்லிட்டேன், அதன் பதிலை நான் சேர்த்து
2: அப்போத அந்த சிராகை வராதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன
0: ராவண்ண சில பேர் வந்து சிராம்பு சிராம்பன் சொல்லிவினமல்ல, சிராமன் அதைத்தான் நான் சொன்னேன். சிராம்பு சிராம்பு அல்ல இது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மற்றது விளங்கும். ஓ சிராம்பன்னு சொல்ல மாட்டோம், சில பேர் சிராம்பன்னு சொல்லுவார்கள் என்றதுக்காக. சரி சரி, அது நான் என்ன சிராம்பு என்று சொல்லட்டுக்கும் உண்டு, உங்களுக்கு பதில் சுகமாக அமையட்டுக்கு உண்டு.
2: அப்படி யோசிக்க மாட்டேன்,
0: நாங்க சிராம்பு சொல்லேக்குல, நீங்க இப்படி சொன்னபடியே அது
2: வராதன்னு அவளுக்கு சிராம்பு தெரியாமல இருக்குது, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க முதல் வராதன்றபடியா அதை வேற என்ன யோசிச்சு
0: நீங்க விளங்கி கொள்ளல ஷியாமலா. ஆனா சிராம்பு என்று சொல்லியிருந்தேன், சிராம்பு
2: பெண்களின்
0: அணி வகைகளில் ஒன்று. மூன்றெழுத்து சொல், கீனாவில முடிவடையும்.

0: அடுத்தது வீட்டுக்குள் தட்டி அடைக்க பயன்படும் மூல பொருட்கள் ஓ கிடுகு. அப்ப கீனாவில முடிவடைகிறது
1: என்ன நகை?
0: உடையாம இருக்கலாம், இன்னமாக இருக்கலாம். பெண்கள் என்ன அணிவார்கள் அதுக்கான ஒத்த சொல் தான் இது.
1: சொல்லட்டும்.
0: நன்றி ஷியாமிலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வெற்றப்பூடாக கமலவேணி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம். நான் ரெண்டாவதுக்கு தான் சொல்ல வந்த, நான் கிடுகு சொல்ல வந்த.
0: கீனாவில
2: முடிய வேணுமா அது பொம்பளின் ராணி
0: வகை? முடிய வேணும்.
2: சிமிக்கி அண்டேக்கா அது நாலுல வருது. சிமி
0: அது நாலு சிமிக்கி.
2: வருதுல அடுத்த ஆள் வரட்டுக்கும் பாப்பா.
0: ஓகே நன்றி.
2: ஓகே நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அந்த மேலே ஞானேஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஞானேஸ்வரன்.
1: வணக்கம் சோபிதா.
0: ஓ வணக்கம். பட்சப்பூடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: ஆமாம், அந்த கிடுகுக்கு தான் வந்தா குக்கி என்று வருமா? குக்கு குக்கி குக்கி என்று வரது.
0: குக்கி என்றால் என்ன? அது குக்கி, அது
1: சண்டைக்கு வச்சு.
0: ஆ, அது குக்கி, அது அணிகலன்கள், பெண்கள் அணிகள். அது வந்து உடைக்கு ஒரு உடைக்கு சேர்ந்தா இருக்கலாம். உடைக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போனால் அது குக்கி எடுக்கலாம். இது வந்து பெண்களின் அணி வகைகளில் ஒன்று.
1: ஆபரணங்களை வருமோ?
0: ஆபரணங்களும் சொல்லலாம், எதுவாக ஒன்றும் சொல்லலாம்.
1: உடுப்புகளை பார்த்தா கீனாவில என்ன?
0: உடுப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் ஆபரணங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி சொல்ல போனால், பிளவுஸ் போட்டுட்டு ரெண்டு கைப்பக்கமும், அதாவது கிளி போல கொழுவும். அது கொக்கி இல்லை, கொக்கி இல்லை. இப்போ வந்து கொக்கி வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த ஊசி குத்துறதுக்கு பதிலாக இருக்கிறதான் கொக்கி. அதான் இரண்டு கைப்பக்கம் இருக்கல்ல, இந்த கைப்பம் கைப்பக்கம் வந்து ஒரு கிளிப் போல, அது கொழுவும், அதுவும் ஒரு கொழுகிறது தான். ஆனால் அதுக்கு வேறு பேர், கொக்கி வேறு, இது வேறு.
1: கொக்கி
0: இல்லை, கொக்கியும் இல்லை.
1: இல்லை, கீனா வந்து கரெக்டாக இத்தனை தான் வேறு.
0: கமலவேணி அவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கமலவேணி அக்கா. ஓகே, அவருடைய வாட்ஸ்அப்புடாக இணைந்து கொண்டிருக்கிறார் கமலவேணி அவர்கள். எந்த வகையில் தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள்? வாய்ப்பருடாக நான் இந்தால பக்கமும் இணைக்க வேணும். வணக்கம். வணக்கம். தேவி என்ற பைபிளுடாக. ஆ, வணக்கம்.
2: வணக்கம். அங்கி என்று வருமா?
0: என்னங்கோ
2: அங்கி? அங்கி அங்கி என்றாலும் முடதானே?
0: ஓ, அது உடன் நான் சொன்னது, அதாவது இந்த அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். பிளவுஸை போட்டுட்டு இரண்டு கைப்பக்கம், இரண்டு கைப்பக்கமும் ஒரு கிளி போல கொழுவுறது. அது இப்போ புது டிசைனாகவும் இருக்கும், புது இதாகவும் இருக்கும். இரண்ட கிளி போல இருந்தது. அந்த சொல்லத்தான் இது நான் வைத்திருக்கிற சொல்லு.
2: தெரியல.
0: நன்றி. அந்த வேலை கமலவேணி அவர்கள் வட்சா போட, ஐயோ, அங்கே மற்ற பக்கத்துக்கு எடுத்து விட்டு வரேன். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி.
3: நான் அந்த முதல் நீங்க அந்த சீனியம்மா, அந்த குஞ்சி அம்மாண்டேக்கு இவர அம்மாக்கு ரெண்டு தங்கச்சி, இவே அப்படித்தான் சொல்றது. குஞ்சிய பெரிய சீனியம்மான்றது, கடைசியா குஞ்சியம்மான்றது. எனக்கு அது வந்தனா கிடைக்கல. இது வந்து நீங்க அந்த மூன்று எழுத்துன்னு சொன்னீங்களா?
0: ஓ, மூன்று எழுத்து.
3: நாமும் சிமிக்கி என்று தான் வந்தேன். ஆனா மூன்று எழுத்து, அது நான்கு எழுத்து. இது வந்து கொழுக்கிய என்ன மூன்று எழுத்துல சொல்ற நீங்க சொல்றதான் பெண்கள அணிவகையா?
0: அதான், ஓ, நான் இப்போ அதான் இப்போ எல்லாரும் கேட்ட போது, நான் இப்போ நீங்கள் ஆபரணமா இல்லை உடையாண்டு கேட்டீங்க தானே, அந்த உடையில வந்து அந்த உடைக்குள்ள வந்து இப்போ நீங்கள் அது குக்கி வேற. குக்கி வந்து அந்த பிளவுஸில் நாங்கள் ஊசி குத்துறதுக்கு பதிலாக போடுறதான் அந்த குக்கி சொல்லுவேன். கொக்கி குக்கி அண்டு அது வந்து ஊசிக்கு பதிலாக நாங்கள் அதில் கொழுவுறது தான் குக்கி அண்டு சொல்றது.
3: கீ
0: இது ஒரு புதுசா வந்த ஒன்று என்று கூட சொல்லலாம். இப்ப முந்தின பிளவுஸ் போடும் போது அதுல நாங்கள் ஒன்றுமே போடுறதில்லை. இப்ப கை பக்கத்துல கிளிப்பா, இல்லாட்டி பின்னுக்கு ஜன்னலா, இல்லாட்டி பின்னுக்கு கட்டுறதா, ஒன்றுமே போடுறதில்லை. இது வித்தியாசமாக அந்த பிளவுஸ் போட்டுட்டு ரெண்டு கை பக்கமும் இல்ல அதான் சொன்னேன் இல்லி என்று. ஓகே, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், இப்பொழுது வருஷப்படாக கமலமணி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
4: ஓம் சவிதா, நான் அங்கி ஹோதான் கொண்டு வந்தேன், நீங்க அங்கி பிள்ளை என்று சொல்றீங்க என்ன?
0: ஆமாம் ஆமாம்,
4: முன்னெழுத்து என்ன வேறு சொல்றீங்க?
0: முன்னெழுத்து சொன்னா கூட கண்டுபிடிச்சிருவீங்கள், ஆனா முன்னெழுத்துலதான் முடிகிறது. இப்ப வந்து நான் கேட்டேன், என்ன இப்ப என்ன கேட்டேன், அந்த ஆண்டின் போய்விட்டு, ஓகே, அந்த 60 ஆண்டு சுழற்சியில இரண்டாவது வந்து பீபாபா ஆண்டு. அடுத்தது பெண்களின் அணி வகைகளுள் ஒன்று இது, அந்த மானாவில தொடங்குறதுக்காக இந்த இதை நான் கொடுத்தேன்.
4: பங்கி என்று சொல்றேன்,
0: வங்கி, அது உங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வங்கி,
4: நான்
0: வங்கி என்ன பேங்க் என்று சொல்லுவீங்க, பேங்க் அது இல்ல வங்கி. ஓகே, இப்ப நீங்க வங்கி என்ற, இப்ப நீங்கள் இப்ப வங்கி
4: என்று சொல்ல சொன்னபடியே நான் வங்கி என்று சொல்றேன். நான் அதே அங்கி என்றுதான் நான் நினைச்சதா, அங்கி என்று சொல்றது என்றுதான்.
0: அங்கி வந்து அணுகிறது, அங்கி எங்களுடைய உடைய வந்து அங்கி, ஒரு மேல் உடைய வந்து அங்கி என்று சொல்லுவோம், அங்கி மேலுடை, மேல் அங்கி, அது இல்ல. இப்ப நீங்க வங்கி என்று சொல்றதுக்கு அர்த்தம், அதாவது பிளவுஸ போட்டுட்டு ரெண்டு கைப்பக்கமும் ஒரு கிளி போல ஒரு கொழுவுரை இது
4: ஒன்று,
0: நான் சொன்னேன் வங்கி என்று சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா, நீங்க என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள் ஷியாமலா?
5: நான் வங்கி தான் சொல்ல வந்தேன்.
0: வங்கி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: கண்டுபிடிச்சேன்,
0: இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது உடையல எங்க இருக்கு? வங்கி என்று சொல்றது, வங்கி வங்கி, ஓகே,
5: முதல் வரையில் என்ன சொன்ன நீங்க?
0: இல்ல வங்கி சரியான பதில்,
5: வங்கி வங்கி அல்ல, சிலர் வாங்கி என்று சொல்றது,
0: வாங்கி இல்ல ஷியாமலா, வங்கி
5: வங்கி என்றுதான் கூட சொல்லுறாரு. அதுதான் நீங்க சொன்ன பிறகுதான் தேடிப்பா கேக்கல வங்கி என்று வந்தாரு.
0: ஓகே,
5: வேற கேள்வி இருக்கா? முடிஞ்சதா
0: உங்களுக்கு? அது அடுத்தது, உயிர் காக்கும் கொடியாக கருதப்படும் ஒன்று. ஐயோ, 7:16 ஆச்சு, சரியா, பரவாயில்ல, செய்தி வாசிக்கல, அப்படியே உங்களுடைய வந்துட்டேன். 7 மணிக்கு மணிக்கு ஒரு தடவையும் வாசிக்கவில்லை, சரி, தவறுக்கு மனம் மறந்துகின்றேன். அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த அப்புறம் நேரத்தை கவனித்துக் கொள்ளாமல்
5: இருந்தேன்.
0: 7 மணிக்கா? அது கட்டாயம் 7 மணிக்கு அது மணிக்கு தடவை செய்தி இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு மணித்தியாத்துக்கும் இடம்பெறும் போது, சில வேளையில் அந்த 5 to 6 மணி வரை இடம்பெறாது, அது ஏனென்றால் அது 5 to 6 மணி வரை அது ஒவ்வொரு காலம் அந்த 3-4 சொன்னதானே அதில் ஒரு இடைவெளி விட்டு, அப்புறம் 5-6, 6 மணி 7, 7 மணி 2 இடைவெளி விட்டு 7 மணி.
5: ஐரோப்பிய செய்தியில் வாசிக்கிறபடியா அந்த செய்தியை வாசிக்கிறேன்,
0: வாசிக்கிறேன்,
5: அப்படியே பழக்கமா போயிட்டது.
0: தருகிறேன், சரி, அங்க 6 மணித்தாலும் பாட்டு ஒன்று போட்டுட்டு, சரி, கொஞ்சம் நானும் ஓய்வெடுத்துட்டு, விபி அவர்கள் வரவில்லை தானே, இல்லாட்டி அவரை விட்டுட்டு நான் சென்று இருப்பேன் 7 மணிக்கு மணிக்கு தடையை வாசித்து விட்டு, அப்ப அவரும் இல்லாமடியா நேரம் போய்கொண்டிருக்கிறது, அப்ப நானும் என்னுடைய நேரத்தை கவனித்துக் கொள்ளவில்லை. ஓகே, சரி, உங்களுக்கான தரவை நான் தருகிறேன்.
5: எழுத்து முதல் சொல்லுங்க.
0: ஓம் எழுத்து மாறே, இப்ப என்ன கொடுத்தேன் அந்த தாந்தி தான் உங்களுக்கு தந்த நான்
5: என்ன?
0: சரி, உங்களுக்கான தரவு, உயிர் காக்கும் கொடியாக கருதப்படும் ஒன்று தீனாவில முடிவடைய வேணும். அடுத்து சந்திரனின் சுழற்சியின் அடிப்படையில் 13வது திதி,
5: பதிமூன்றாவது
0: ஓ சந்திரனின் சுழற்சியின் அடிப்படையில பதிமூன்றாவது திதி செய்வார்கள். அந்த திரியினுடைய பெயர் தீனாவில் ஆரம்பிக்க வேண்டும். மற்றது கொடையாக கருதப்படும் ஒன்று. கொடையாக கருதப்படுறது இது உயிர்காக்கும் கொடையாக பாருங்க உயிர்காக்கும் கொடையாக கருதப்படும் ஒன்று.
5: உயிர்காக்கும்
0: கொடையாக சொன்னாலும் இதுவும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. உயிரை விட்டுட்டு உயிரை விட்டுட்டு கண்டாலும் இதுவும் ஒரு கொடைதான். உயிர் காக்கும் கொடையாக கருதப்படும் தீனாவில முடிவடைகிறது.
5: இல்ல உயிரை விட்டுட்டா கண்டுபிடிக்கலாம்.
0: கண்டுபிடிக்கல உயிரை சொன்னா தான் கண்டுபிடிக்கலாம். ஆமா உயிரை விட்டால் கண்டுபிடிக்கலாது. ஆமா
5: உயிரை விட்டா கண்டுபிடிக்கலாது. இது எனக்கு புரியல திருப்பி தந்தர வேணும். சந்திரனின் பதிமூன்றாவது திதி என்ன?
0: சந்திரனின் சுழற்சியின் இப்போ ஒவ்வொரு தரம் திதிகள் செய்யும் போது சில வேளையில ஒவ்வொரு இதுகள் பார்த்துத்தானே செய்வார்கள் திதி செய்யும் போது. ஆமா அதே போல சந்திரனின் சுழற்சியின் அடிப்படையில் பதிமூன்றாவது திதி
5: என்று சொல்லி
0: வாழ்த்துக்கள். திரையோதசி
5: திரையோதசி
0: வாய்க்கல என்ன இது இல்ல
5: அது தெரியல. அது யாரும் வந்து சொல்லட்டும் கேக்குறேன்.
0: உயிர்காக்கும் கொடையாக கருதப்படும் ஒன்று முக்கியமான ஒன்று நீங்கள் சொல்லாம போறீங்க. சரி பார்ப்போம் யார் சொல்லுகிறார்கள். நன்றி ஷியாமலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: ஓ வணக்கம் ஞானேசன் அவர்கள்.
6: உயிர்காக்கும்
0: கொடியாக கருதப்படும் ஒன்று தீனால முடிவடையும்
6: மூன்றெழுத்து.
0: அதற்கு சந்திரனின் சுழற்சியின் அடிப்படையில் பதிமூன்றாம் தேதி சியாமலா சொல்லிட்டார் திரையோதசி. அடுத்தது உயிர்காக்கும் கொடையாக கருதப்படும். இப்ப ஒரு ஒரு ஆபத்துல இருக்கிறவருக்கு இது கட்டாயம் முக்கியம். அந்த உயிர்காக்கும் கொடையாக கருதப்படும் ஒன்று
6: உயிர்காக்கும் கொடைதானே. நாங்கள் என்ன செய்யறது உடனடியாக
0: நாங்கள் யோசிக்க போனோம்னு சொன்னால் அது கட்டாயம் மண்டைக்குள்ள பெரிய ஒரு இதா இருக்கும்.
6: இது முதல் இதுதானே சரியா வேறதானே முதல் தொடங்கி இருக்கிறீங்க என்ன?
0: இல்ல இது அந்த நான் முதல்ல கொடுத்திருக்கிறேன். ஆனா சொல்லில முடிவடைகிறது ஆரம்பமாகிறது. இது எழுத்தில முடிவடைகிறது எழுத்தில ஆரம்பமாகிறது. இல்ல உதவி இல்ல அது ஊனாவில ஆரம்பமாகிறது. முடிவடையுது. நன்றியா மற்ற காத்திருக்கிறோம். ஆமாம் நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து மீத்து நீ எந்த நினைந்திருக்கிறீர்கள் பைபர் ஊடாக வணக்கம்.
7: அவர்கள்
0: அதாவது இந்த ஒரு சந்திரன் சுழற்சியில திதி செய்யறத திரையோதசி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த தரவை சொல்லுகின்றேன். அடுத்த தரவு உங்களுக்காக சரி 7:30 வரை. அடுத்த தரவு நெருப்பு மூட்டுவதற்கு முன்னோர் பயன்படுத்திய கல். அதாவது இது கீனாவில முடிவடையும். கீனாவில முடிவடையும் நெருப்பு மூட்டுவதற்கு முன்னோர் பயன்படுத்திய கல். அடுத்தது பொருட்களை அல்லது தானியங்களை சேமித்து வைக்கும் இடம். பொருட்களை அல்லது தானியங்களை சேமித்து வைக்கும் இடம் ஒன்று இதில் வந்து இந்த இந்த இதை நான் ஸ்கூல் பாடல இல்லை பாடல் தரவில்லை. வணக்கம் ராஜினி வட்சப்புடாக இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம்.
7: வணக்கம். நான் அந்த முதலிடத்துல தான் சியாமலா என்ன இவ்வளவு ரெண்டாவது சொன்னவ குருதியை மறந்துட்டாவோன்னு
0: யோசி. அதுதான் குருதியை யாரும் யோசிக்கல. நான் அந்த உயிர் காக்க விட்டுட்டு சொன்னேன். என்ன உயிர் காக்கும்னு சொல்லும் போது குருதி என்று சுலபமாக சொல்லலாம். சரி, ஒரு கொடையாக பயன்படுத்துறது என்று. சரி, அதை விட்டுட்டு உயிர் காக்குறத விட்டுட்டு கொடை என்று சொல்லியிருந்தேன். கொடையாக கொடுக்கக்கூடியது குருதி.
7: இப்ப இதுக்கு மூன்று எழுத்து தான் இது வரும்.
0: இல்ல, இது வந்து மூன்று எழுத்து இல்ல, இது ஆறு எழுத்து.
7: முதலாவது என்ன கேட்டீங்க?
0: நெருப்பு மூட்டுவதற்கு முன்னோர் பயன்படுத்திய கல் ஒன்று. அடுத்த கீழாவில முடிவடைகிறது. பொருட்களை அல்லது தானியங்களை சேமித்து வைக்கும் இடம்.
7: அது என்ன? பழைய கசகமத்தி வைக்கிறதா?
0: இப்ப இதுல என்ன ஒரு இதுன்னு சொன்னால், நான் இப்ப கொடுக்குற அந்த அதில பாருங்க, அந்த ஆனாவில ஆரம்பிச்சு ஆனாவில இருந்துச்சு ஈனா, அடுத்தது அந்த ஒவ்வொரு இதாக வந்துருக்கு சீனா, அப்புறம் சீனாவில இருந்து பிறகு பூனா, அப்படி அந்த படிப்படியாக வந்தோண்டி இருக்குது. இப்போ இப்போ நான் சொன்னேன், இப்போ உயிர் காக்கும் கொடியாக கருதப்படும் வந்து குருதி, அடுத்த சந்திரன் சுழற்சியின் அடிப்படையில் 13ஆம் தேதி வந்து திரியோதசி, அடுத்த சீனாவில் முடிவடைகிற இன்னொன்றை நான் கேட்கின்றேன். அப்படி அந்த படிப்படியாக வருகிறது. அடுத்த கீனாவில் முடிவடைகிறது அப்படி என்று சொல்லி வரும்.
7: நெருப்பு மூட்டுறதுக்கு
0: அந்த காலத்தில் நெருப்பு மூட்டுறதுக்கு பயன்படுத்துகிறவர்கள்
7: என்பது
0: சரியான பதில். ஏன் நீங்கள் அதை என்ன சிக்கி முக்கிய என்னத்துக்கு சொன்னீங்கள்? முடிவடைகிறது. பொருட்களை அல்லது தானியங்களை சேமித்து வைக்கும் இடம். அது ஐந்து எழுத்து சொல்.
7: நன்றி,
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம் சோபிதா.
0: ஓ, வணக்கம் குணநாயகி பசுபதி.
8: ஓ, அது என்ன? சிக்கி புக்கு கல்லா?
0: ஓ, சிக்கி முக்கி கல்லு.
8: ஓ, மற்றது தானியங்களை சேகரிக்கிறது கிடங்கு.
0: கிடங்குக்கு இன்னொரு பெயர். அது தானியங்களை, கிடங்கு வந்து அது பொதுவாக சொல்லுவாங்க கிடங்கண்டு. இது வந்து பொருட்களை தானியங்களை சேமித்து வைக்கிற இடத்தை இப்படி சொல்லுவார்கள். ஐந்து எழுத்து சொல்.
8: கிடங்க கொண்டு வந்தா எந்த இப்ப இங்க எல்லாம் பெரிய இதை எடுத்து தானே அதுக்கு தானியங்களை பழுதாம வைக்கணும். ஓ, இது
0: வணக்கம் சியாமலா.
9: வணக்கம் சோபிதா. எனக்கு வச்சா பிறகுதான் குருதி ஞாபகம் வந்தது.
0: அப்படியா?
9: திருப்பி அடிச்சன் எங்கேயா இருந்தது. இதுக்கு நான் சிக்கி முக்கு கல்லும் கிடங்குன்னு
0: வந்து அது இப்ப எல்லாத்துக்கும் பொதுவாக வேற இதழுக்கும் கிடங்கு இருக்கும். என்ன கிடங்குன்னு சொல்லுவோம் என்ன? அது இல்ல,
9: அது எனக்கு தெரியல. கிடங்கு கண்டுபிடிச்சா வாரம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து யானடேசன் பைபர் ஊடாக வெட்ஷாப் ஊடாக அவர்களை நான் கேட்டுட்டு தான் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். சரி யானடேசன், இப்பொழுது ஓகேயா உங்களுக்கு? இப்ப ஓகேயா? சரி சொல்லுங்கள்.
9: கிடங்கு
0: சொல்லி இருந்தார்கள், ஆனால் அது தவறு. கிடங்கு நான் எடுத்து வைக்கல. அது கிடங்கு வந்து பொதுவாக கிடங்கு வேற இடங்கள் வேறதுக்கும் பாவிப்பார்கள். கிடங்கு
5: பழைய காலத்துல வச்சிருந்தவை தானே.
0: ஓ, அவன் தானியங்களை சேமித்து வைக்கக்கூடியது, அதாவது ஒரு பொருட்களை அல்ல தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை இப்படி சொல்லுவார்கள். கிடங்கண்டு சொல்ல கிடங்குக்கும் சொல்லலாம், ஆனால் அது கிடங்கு வந்து இல்லை, அது வேற இதுக்கும் சொல்லுவது கிடங்கு.
5: எத்தனை அழுத்து வரும், எத்தனை அழுத்து வரும்?
0: இது ஐந்து எழுத்து.
5: ஆ, அஞ்சு எழுத்து.
0: நன்றி. அவரை தொடர்ந்து பைபிளுடாக தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: இந்த சிக்கிமு கொண்டு ஞாபகம் வருது, அதால பாட்டு ஒன்று இருக்குல்ல, சிக்கிமுக்கு சிக்கிமுக்கு ரயிலு.
0: ஓ, சிக்கிமுக்கி சிக்கிமுக்கி ரயிலு உண்டு.
2: அப்போ அதான் அந்த
0: அது சிக்கிப்புக்கு சிக்கிப்புக்கு ரயில் உண்டுல வரும்.
2: நெருப்பு போட்டீங்களாங்கி
0: வாழ்த்துக்கள். கிட்டங்கி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்து என்ன, அதே நேரத்தில் கமலவேணி அவர்களும் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள் கமலவேணி அவர்கள்?
10: நான் வந்து சிக்கி முக்கி என்ற மனுஷன் கண் சொல்லி தந்தவர்.
0: ஓ,
10: அப்ப சிக்கி முக்கியில கிட்டங்கி என்று நான் சொல்றேன்.
0: ஆ, கிட்டங்கி என்பது பதில். தேவி என்ன உங்களுக்கு முதல் சொன்னபடியா இருந்தபடியா அவரை எடுத்துக்கொண்டேன். அவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
10: நன்றி, வணக்கம். சவிதா, முடிஞ்சதா கேள்வி?
0: இல்ல, இருக்குது இன்னும். 7:30, சரி, இதை நான் பிறகு தருகிறேன். என்ன நிறைய இருக்கிறது, பிறகு 20-25 தரவுகள் அந்த அதில் எடுத்து வைத்திருந்தது. அப்போ நான் அடுத்த 7:30 மட்டும் நான் செய்துவிட்டு முடியும். இப்போ 7:30 ஆகிவிட்டது தானே?
10: 7:30.
0: அப்போ 8 மணி வரை நீங்கள் திரைசை பாடலை கேடுங்கள். 8 மணிலேருந்து பிலிப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்குவார். அடுத்தது
10: நம்ம,
0: நன்றி, நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இணைந்து கொண்டு சிறப்பித்த இப்பொழுது நீங்கள் இணைந்துக்க, சரி, அவரையும் நான் வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
11: வணக்கம் ஜோதிதா, நான் கிடப்பகம்
0: என்று நினைச்சேன்.
11: முடிந்தது
0: 7:30. பாருங்க, 5 மணியில இருந்து 2:30 தொடர்ந்து செய்யணும். மற்றபடி விபி அவர்கள் வந்தா கொஞ்சமாவது புரிய இருக்கு, ஆனாலும் எனக்கு அதுல புரிய இல்லை. அவர்கள் அவருக்கும் கொஞ்சம் நான் உதவிகள் செய்து கொடுக்கிறேன். இப்ப தனியாக செய்ய வழிக்கிட்டார் அவர், கட்டிக்காரன் வேலைக்கு கண்டுபிடித்து விட்டார். எல்லாம் தனியாக செய்யறார். என்ன, நான் விட்டுட்டு 7 மணியில விட்டுட்டு போன போது கூட அவர் தனியாக இருந்து செய்திருக்கிறார். அப்ப நான் அந்த வகையில் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். ஏதோ ஒரு சிறிய புள்ளியோ தவறோ தனியே இருந்து துணிவாக செய்திருக்கிறார். என்ன, ஆமா, அவருக்கு
11: பாடலில் கண்டுபிடிக்கு பதிலாக இதுன்னு தரலாம் நீங்க, இது கொஞ்சம் மூளைக்கு வேலை.
0: ஆமா, அது நான் ஒவ்வொரு நாளும் அந்த பாடல் பாட்டும் பைந்தமிழும் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, ஒரு சில நேர்களில் அவர்கள் வந்து ஆசைப்பட்டு அது தங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பிடிக்கும் என்னபடியா, அப்ப அதுவும் எனக்கு கொஞ்சம் எடுக்க
11: நிகழ்ச்சி. மாற்றங்கள் இருந்தா நல்லம்தானே. சரி,
0: இல்ல மாற்றம் என்ன, இப்ப இன்றைக்கு மாற்றங்கள் செய்திருக்கிறேன் பாத்தீங்களா, அந்த அதில மாற்றம் செய்திருக்கிறேன். மற்றது அந்த பதில் சொல்லவா, பதில்
11: சொல்லவா,
0: நான் சொல்ல, பதில் சொல்ல, நான் சொன்ன சொல்லல, பதில் சொல்ல வேண்டது அர்த்தம், நான் சொல்லவா அர்த்தம். பொறுமையாக காத்திருந்து என்னுடைய தரவுகளுக்கு ஏற்றபடி பதில் சொல்லி இருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜாபிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறிவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மங்கை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே BTS
2: சுவிசில்
0: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: 3-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
3: நேரம் சரியாக 7:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் திரைசை பாடல்களை கேட்போம். 8 மணி வரை திரைசை பாடல்களில் வரும் முதலாவது பாடலாக

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோடைஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம்.

0: ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். வேலதிக்கு விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 3 ஜோசப் 93 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

அனை நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய துள்ளிசை நேர வணக்கம். இந்த துள்ளிசை நேரம் எமது இரவு பிரதான செய்திகள். காற்றலையில் ஒலிபரப்பாகும் வரை காற்றலையில் இணைந்து உங்கள் இல்லங்களை தேடி வருகிறது. பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் துள்ளிசை நேரத்தில் பாப்பிசை பாடல்கள்.

0: சுரங்கனிய மாலுகினவா பாடலோடு இன்றைய துளசிலம் காத்தலையில் ஒளிபரப்பாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த பாடலை பாடியிருந்தார் அமரர் பொப்பிசு சக்கரவர்த்தி ஏ மனோகரன் அவர்கள். இன்றைய துளசிலத்தில் உற்சாகத்தோடு வந்திருக்கும் நேயரையும் அழைத்துக் கொள்ளப் போகின்றோம். முனைப்பிலை வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். ஆம், அவரது இணைந்திருக்கிறாரா என்னென்ன தெரியல. வந்து இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். மகிழ்வித்து வரும் அன்பு நேர்களில் நீங்களும் ஒருவர். அந்த வகையிலே இந்த வேளையிலும் துளசியத்தில் இணைந்த உங்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி. நீங்கள் போட்ட பாட்டே நான் கேட்டுக்கொண்டிருக்க நல்ல கிட்டையில போட்ட கேட்ட போல கிடக்குது இந்த பாட்டுகள். அப்ப என்ன நீங்க போடுற பாட்டுகளை கேட்டுக்கொண்டு இருப்போம்.
0: ஆம், ஏற்பதோடு மாத்திரமல்ல தொடர்ந்து ஒரு அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சி செய்யும் போது வரான ஆவுல மருந்தம் போல வந்து வந்து உற்சாகம் தரும் உங்களுக்கும் எங்களது நன்றிகள்.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து பாடல்கள் வர இருக்கிறது. நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி இப்பொழுது வாட்ஸ்அப் பக்கம் போயிட்டு வரலாம் நினைக்கிறேன். ஒரு நேர் இணைந்திருக்கிறார். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: எல்லாரும் தெரியும்.
0: சரி, அதான் நினைப்புகள் தான் பெருமிதம் தருது. ஒரு மகளுக்கு மகிழ்ச்சியை தருவதான விஷயங்கள் அப்படித்தான். உங்களுக்கும் நன்றி.
2: நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். நீங்க பாடல்களோட முனிய பாடல்
0: அடுத்த உங்களை ஒரு சாக்லேட் கேர்ளோடு அழைத்து செல்ல போறோம். வந்து இணைந்த உங்களுக்கு
2: நன்றிகள்.
0: சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அது வரப்போவது ஒரு சாக்லேட்கள். அதுக்கும் இணைந்த உங்களுக்கு நன்றிகள். வந்து நேர்கள் நிறைய வந்துள்ளார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு உங்களிடம் செல்லும் அப்படியா? ஓகே, நான் நிப்பாட்டி விடுறேன். ஓகே,
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நிப்பாட்டிட்டம் வந்து இப்பொழுது இணைப்பிலே வந்திருக்கும் நேரை அழைத்துக் கொள்கிற இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கலாமே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சரி, நீங்க இந்த பொப்பிச பாடலுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்குமே. பாடுவோமே பாடுவோமே அப்படி கேட்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல.
3: அந்த நாளையில ஊரே பாட்ட ஒப்பிச பாடல இல்லையே பாடினா
0: என்ன? சரி,
3: சுவாங்கனி சுவாங்கனி சுவாங்கனி கமாலகனவா.
0: என்ன நலமாக இருப்பது போல் நேர்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள். நாங்களும் நலமாக இருக்கிறோம். நல்ல சாக்லேட் இது. லண்டனா?
4: மன்னர் மன்னர் சாக்லேட்
0: மன்னர். இது புதுமையா இருக்கப்பா. நல்ல வேற எல்லாம் சொல்லுவாங்களா? இது நல்ல சாக்லேட். சரி, அப்படி சொல்லிச்சாரியல் வந்து நல்லதானே. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: இப்பொழுது வைபரோடாக வந்திருக்கும் நேரையும் அழைத்துக் கொள்ளப் போகின்றோம். அணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ராஜா, எப்படி நலமா
5: இருக்கீங்க?
0: நீங்கள் நலத்துக்கும் எங்களது பிரார்த்தனைகள்.
5: நன்றிகள் நன்றிகள். முதல் நன்றிகள். முதல் பாட்டு எங்கள் இவர் யாருன்னு சொன்னா பொப்பிசாய் சக்கரவர்த்தி மன்னருடைய பாட்டை போடுறதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சத்யா சிரிக்கிறா என்னண்டா, சத்யா என்ன சொல்றா, முதல் ஜோசரி அம்மா வருவாவா சேர்ந்து நான் போவேனா, அதுக்கப்புறம் ரோசாலி வருமா உங்களை மகிழ்ச்சி பண்ண.
0: சரி, அது ஒரு அந்த மாணவ திலகங்களில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு. சரி, அது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி என்றால் அப்படித்தான், மகுடம் சூட்டது போல் எல்லாரும் அந்த கலந்து கலகலப்பா கலைப்பதுதான் அந்த சிறப்பு என்ன.
5: ஆமா ஆமா, உண்மையாவே நேற்று பிழித்தவா ரொம்ப கவலையா இருந்தது. நான் ரெண்டு நாளா காருக்கு இருந்தோண்டு சும்மா அரைகுறையா பாடிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு நேற்று உங்களுக்கு முன்னால பாடணுமண்டு வேலை பழுவால வேலையிலிருந்து
0: அந்த நேரத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அது பரவாயில்ல, நாங்கள் பொதுப்பட்ட விடயம் தானே, தனிப்பட்ட விடயம் இல்ல. நேற்று ராஜா அலை அலையாக மக்கள் திரண்டிருந்தார்கள் பாடூர் பாடலான.
5: சத்யா சொல்லி இருந்தா, எனக்கு சொல்லி இருந்தா, தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாங்க,
0: இடமே கிடைக்காத அளவுக்கு சரியா அந்த வந்து கொண்டிருந்தாங்க.
5: மகிழ்ச்சி.
0: ஆமாம், எல்லா மகிழ்ச்சியும் இறைவனுக்கு. தொடர்ந்து வரும் பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
5: நன்றி நன்றி. வாழ்க வளக சியாதி தமிழ். நன்றி ஐயா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் இசை நேரத்தில் பாடல்கள்.

0: கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் மீன் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: ஒலிகளைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சினத்தில் பாயிலா டைம் நிலைய கலக நேரம் 8:29 ஐக்கியராஜ்யத்தில் 7:29 தொழில் சினத்தில் தொழில் இசை பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நேர் வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரோசாலி வந்திருக்கீர்கள். நலமா இருக்கிறோம். சற்று முன்னர் உங்களோட பேரெல்லாம் உச்சரிக்கப்படுது. நீங்கள் நான் வரிசக்கரம் இப்படி வந்து பாடலாம் கேட்கிறதா? நன்றி வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சின்னத்தில் பாயிலா டைம்.

0: நெஞ்சங்கள் டிஆர்டி தமிழின் ஒலிபரப்பில் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் காற்றலையில் இணையும் வரை ஒலிபரப்பாகும். துள்ளுசை நிலத்தில் பொப்பிசைப்பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டீர்கள். ஒரு நேயர் வந்திருக்கின்றார், அவரை அழைத்து கொள்ளப் போகின்றேன். அந்த நேயரை தொடர்ந்து பொப்பிசை சக்கரவர்த்தி பாடிய பாடல் இன்றைய ஆரம்ப பாடலாக காற்றலையில் ஒலிபரப்பாக கேட்டீர்கள். அடுத்தும் ஒரு தமிழ் பொப் காற்றலையில் ஒலிபரப்பாக இருக்கிறது. வந்த நேயரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜினி அல்போன்ஸ், நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா?
1: இந்த பாட்டுகளை கேக்குங்க. இதெல்லாம் இந்த அபாமணியத்துல 45 வருடங்களுக்கு முன்பு கேட்ட பாடல் இப்ப திருப்பி கேட்க சந்தோஷமா தான் இருக்கு.
0: 45 வருஷங்களை ஞாபகப்படுத்த கூடாது.
1: ரேடியோ 10 மணியோட அங்க வானொலி நின்று இருந்தானே எல்லா நிகழ்ச்சிகளும். அது பிறகு எங்க அண்ணன் கப்பல்ல இருந்து வரைக்கும் டேப் ரெக்கார்டிங் கொண்டு பிள்ளத்தா போட்டு விட்டு அங்கே 4 வீடு சுத்தி வர இருக்கு. பக்கத்து ஒரே வளவுக்குல
0: பாத்தீங்களா, ஒரு நல்ல ஒரு தமிழர்னு சொன்னீங்க வந்து பிளத்தா, அதெல்லாம் வந்து பிளத்தா அந்த சொல்லுகள் எல்லாம் இல்ல.
1: அது அந்த அறைக்க போட்டுட்டு ஜன்னல திறந்து விட்டு அங்க பக்கத்து வீடு ஜல வீடு முன் வீடு எல்லாம் கேட்கும் சொல்லிக்கணும். நீ 10 மணி என்ற அங்க ரேடியோ நின்ற உடனே தான் போட்டு விட்டுருவாங்க.
0: சரி,
1: பாட்டு பாடமான மாதிரி இப்படி போடக்கிற சந்தோஷமா இருக்கு. கேட்டா
0: எதுக்கும் ஒரு சந்தோஷத்துக்கு எப்பயுமே வந்து அளவு இல்ல தானே. என்ன வந்து ஒரு அளவு
1: மொழி வித்தியாசமா இருந்தாலும் என்ற பாடல்கள் அந்த சிங்கள பாடல் எல்லாம் எனக்கு சரியா நல்லா பிடிக்கும். என்ன
0: இது
1: எல்லா பாடல்களும் நல்ல
0: கூடுதலாக வந்து ஒரு இசைக்கு வந்து ஒரு மொழி இல்ல வந்து ஒரு கவர்ச்சி பண்ற அந்த விஷயத்தில் தான் அந்த ஒரு அதெல்லாம் ஒருவரை ஒரு மகிழ்ச்சியா வைத்திருக்கும் ஒரு மகிழ்ச்சிகர நேரம் தானே. வந்து இந்த துள்ளு சினயத்தில் இணைந்த உங்களுக்கு
1: நேரத்துல நாங்கள் இப்ப இங்க வந்துதான் எத்தனையோ புதுப்பிச்சு எத்தனையோ கேட்கக்கூடியதான் இருக்குது.
0: சரி, அதுக்கு நேரம் தந்த நேரம் தான் இந்த இறைவனுக்கும் தோத்திரம்.
1: நேரம் நல்ல சந்தோஷமா
0: காற்றலையில் இணையும் வரை துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள்.

நற்றியாற்றி தமிழ் ஒலியின் அலைவரிசையில் நீங்கள் கேட்டு அமர்ந்து கொண்டிருப்பது பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் இரவு 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் காற்றலையில் இணையும் வரை ஒலிக்கும் துள்ளிசை நிறத்தில் பொப்பிசை பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டீர்கள். துள்ளிசை பாடல்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கும் நேர்களையும் அன்போடு நாங்கள் என்றும் வரவேற்றுக்கொண்டு அடுத்து வருவது

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள்.

0: performance there from Sri Lanka's own Yohani.
1: டிஆர்டி தமிழகின் ஒலிகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் பப்பிசை பாடல்கள். பிரதி சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் காற்றலையில் இணையும் வரை துள்ளிசத்தில் பப்பிசை பாடல்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய துள்ளிசை பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது

பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் துள்ளிசை நேரத்தில் பொப்பிசைப்பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இன்றைய பொப்பிசைப்பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது

மரியாதை தமிழியின் ஒலிகளைகள் இதுவரை நம்ம மொழித்த துள்ளுசி நேரத்தில் காத்தலையில் நேரடியாகவே இணைந்து என்னோடு அன்பாக உரையாடி அத்தனை உள்ளங்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் மாத்திரமல்ல எல்லா நாட்களும் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் ஒளிலங்களில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கல் வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றுச் செல்லும் நான் பிரிப்தவா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலுலகம் திணிய ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: nwlulaga.com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gala Gones Sassanil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tonopreleke, Vicky Cash and Curry.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தலமன்னார் கடற்பகுதியில் மணல் திட்டு ஒன்றில் வழிதவறி தவித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேரை கொண்ட குழுவினரை இலங்கை கடற்படையினர் இன்று பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். தலமன்னார் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினரால் இந்த குழுவினர் கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழுவில் ஒரு ஆணும் 4 பெண்களும் 2 முதல் 14 வயது கிடைப்பட்ட 3 சிறுவர்களும் அடங்குகிறார்கள். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இவர்கள் இந்தியாவின் அணையூர் மற்றும் ஓக்கூர் அகதி முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் என்றும், ராமேஸ்வரம் ஊடாக இலங்கை திரும்ப முற்பட்ட போது மணல் திட்டையில் தவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. வழிதவறி பாதிக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு கடற்படையினரால் குடிநீர், உணவு மற்றும் தற்காலிக தங்குமிட வசதிகள் உடனடியாக வழங்கப்பட்டன. மீட்கப்பட்ட அனைவரும் மேலதிக சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ள அதிகார மட்டத்திலான கலந்துரையாடலை வரவேற்பதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் என்.எம். ஆலம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை குறித்து இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்த செல்ல இருக்கும் அதிகாரிகள் குழு வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்கள் இனிவரும் காலங்களில் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய மாட்டார்கள் என்ற

0: உத்தரவாதத்தை பெற வேண்டும் என்று வடமாகாண கடைத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான என்எம் ஆலம் கோரிக்கை விடுத்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை வலியுறுத்தினார்.
1: இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக நீண்ட காலமாக நாங்கள் பேசப்பட்டபடியும் அது தொடர்பாக நீண்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருந்த நிலையில்தான் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என்ற கருத்தை அமைச்சர் அவர்களின் கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையிலே அதிகாரிகள் மட்டத்திலே பேசுவதற்கு செல்கின்ற அந்த குழுவானது இலங்கையில் இருக்கின்ற குறிப்பாக வடக்கில் இருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை எந்த அளவுக்கு புரிந்திருக்கின்றது, அவர்களிடம் இது தொடர்பாக கருத்துக்கள் பெறப்பட்டதா என்பது கேள்வியாக இருக்கின்றது. அந்த வகையிலே அமைச்சர் எடுத்து இருக்கின்ற தற்போதைய நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். இருந்த போதும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி எவ்வாறாயினும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை இந்திய அரசு வழங்குமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையிலேயே அதிகாரிகள் மட்டும் பேச்சுவார்த்தையிலாவது அவர்களின் மீனவர்களை விடுவிப்பதற்கு இந்த அதிகாரிகள் கூட இணங்க வேண்டும். அல்லது பட்சத்தில் இந்த விடயத்தை அவர்கள் கைவிட வேண்டும். அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய செல்கின்ற அதிகாரிகள் மட்ட குழு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கடற்பரப்பிலே அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்கள் இனிவரும் காலங்களிலே இலங்கை கடற்பரப்புக்கு நுழைய மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை பெற வேண்டும்.
0: தொடர்ந்து பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டு வரும் திங்கட்கிழமையுடன் 30 வருடங்கள் பூர்த்தி அடைய இருக்கின்ற நிலையில் வடக்கில் கிருஷாந்தி குமாரசுவாமியை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது பற்றி செய்தியாளர் சந்திப்பின் ஒன்றின் ஊடாக தெளிவுபடுத்தியுள்ள நினைவேந்தல் ஒழுங்கமைப்பு குழு கிருஷாந்தி குமாரசுவாமியை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு வருகின்ற திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு ஆரம்பமாகும் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வில் கிருஷாந்திக்கான மலரஞ்சலி இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள், ஆய்வாளர்கள், செயற்பாட்டாளர்களின் உரைகள் மற்றும் நாடகங்களும் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த நிகழ்வுகளைத் தொடர்ந்து அரியாலையின் ஏனைய பகுதிகளிலும் யாழ்ப்பாணம் உள்ளடங்கலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதகுழிகளை அடையாளப்படுத்தி அவற்றை அகழ்வதற்கான நடைமுறைகளை தயாரிப்பதற்கான பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அந்த குழு குறிப்பிட்டிருக்கிறது. அத்தோடு எதிர்வரும் நாட்களில் இதனுடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கு உத்தியோகமாக அழைப்பு விடுக்கப்பட்டு 45 நாட்களுக்குள் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதனூடாக மனித புதகுழி அகழ்வு தொடர்பான பொது கொள்கை, பொது நடைமுறை என்பன தயாரிக்கப்படும் என்றும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. செம்மணி மனித புதகுழி தொடர்பில் நிதியுதவியுடன் கூடிய முழுமையானதும் சுயாதீனமான சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் போப் பிளாக்மன் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி முதல் தடவையாக கண்டறியப்படுவதற்கு காரணமாக அமைந்த பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்டு வரும் திங்கட்கிழமையுடன் 30 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. இந்த நிலையில் செம்மணி மனித புதகுழி தொடர்பில் கருத்துரைத்துள்ள பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் போப் பிளாக்மன் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையானது செம்மணி மனித புதகுழி கண்டறியப்படுவதற்கு காரணமாக அமைந்ததாகவும் தற்போது அதிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் இதுவரை இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மிகப்பெரிய மனித புதகுழியாக செம்மணி மாறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கும் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மாத்திரமன்றி இந்த விடயம் தொடர்பில் நிதியுதவியுடன் கூடிய முழுமையானதும் சுயாதீனமான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் சிவநகர் பகுதியில் வீட்டு முற்றத்தில் நின்ற கப்பரக வாகனத்தை குழந்தையின் தாத்தா செலுத்திய நேரம் வாகனத்துக்குள் ஓடி சென்ற குழந்தை வாகன செல்லில் நசியுண்டு உயிரிழந்து போனது. இந்த சம்பவம் இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ரூபன் அனாமிகா என்ற 1.5 வயதுடைய குழந்தையை உயிரிழந்து போனது. உயிரிழந்த குழந்தையின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். எதிர்வரும் 3 வருடங்களில் இலங்கையில் கண்ணிவடி முழுமையாக அகற்றப்பட்டு கண்ணிவடியற்ற நாடாக இலங்கை மாறிவிடும் என்று வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எம் குமுதலால் போகவத்த கிளிநொச்சியில் வைத்து தெரிவித்திருக்கிறார்.
2: வடமாகாணத்தின் கண்ணிவடி அகற்றல் முன்னேற்றம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதுலால் போகாவத்த தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
3: 2010 ஆண்டு முதல் கண்ணிவடி அகற்றும் செயற்பாடுகளை துரிதப்படுத்தியுள்ளோம். இதுவரை 6 மில்லியன் கண்ணிவடிகள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடன் சேர்த்து அந்த கண்ணிவெடிகளிலிருந்து 230 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் 21 சதுர கிலோமீட்டர் மாத்திரமே எஞ்சியுள்ளது. எனவே எதிர்காலத்திலும் இன்னும் 3 வருடங்களுக்குள் எஞ்சிய பகுதிகளையும் முழுமையாக நிறைவு செய்து கண்ணிவெடியற்ற நாடாக எம்மை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும்.
2: போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கான வீடமைப்பு தொடர்பிலும் இதன்போது வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார்.
3: போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் செயற்பாடு ஒன்றையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதுவரை 35,000 வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நாம் 2,500 வீடுகளை அமைத்து முடிக்க உள்ளோம். அது தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் 13,000 வீடுகள் நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. அடுத்த 2 ஆண்டுக்குள் நிறைவு செய்வதற்கு அரசாங்கத்திடம் திட்டம் ஒன்று உள்ளது. ஜனாதிபதி அவர்கள் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சனையை எதிர்வரும் ஆண்டுகளில் நிறைவு செய்ய தேவையான அனைத்து நிதியையும் வழங்குவதாக முழுமையாக தெரிவித்துள்ளார். அதற்கமைய தேவையான நிலங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அந்த வசதிகளை பெற்றுக் கொடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன்.
0: நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கான வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொடுக்க முடிவதோடு தேசிய பொருளாதாரத்துக்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ரஜரிட்ட பாரிய நீர்ப்பாசன கட்டமைப்பில் இணைய இருக்கும் மற்றொரு விசேட நீர்த்தேக்க திட்டமான கீழ் மல்வத்துவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அதன் எதிர்கால பணிகளுக்கும் தடையாக உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடன் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா அண்மையில் அந்த பிரஸ்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததோடு அங்கு முன்வைக்கப்பட்டிருந்த பிரச்சனைகள் குறித்து மேலும் கலந்துரையாடியதோடு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பல சாதகமான முடிவுகளும் இதன்போது எடுக்கப்பட்டிருந்தது. 10 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு இன்மையால் இடையில் கைவிடப்பட்ட கீழ் மல்வத்துவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மல்வத்துவோயா கீழ்ப்பகுதியில் கிராமிய அபிவிருத்தி மற்றும் விவசாய உற்பத்தியை பாதிக்கும் முக்கிய காரணியான நீர்ப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல், தந்திரிமலை பிரதேசத்தில் புதிய அபிவிருத்தி பகுதியை உருவாக்குதல், மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஜோதாவாவி மற்றும் அகித முறுப்பு வாவி ஆகியவற்றுக்கு உட்பட்ட 40,000 ஏக்கர் வயல்நிலங்களை சிறு மற்றும் பெரும்பூகங்களில் பயிரிட்டு பயிர் அடர்த்தியை அதிகரித்தல், குடிநீர் வழங்கல், நீர்மின் உற்பத்தி மற்றும் அந்த பகுதியின் வெள்ள கட்டுப்பாடு, சுற்றுலா வலயம் ஒன்றை ஆரம்பித்தல், மீன்பிடி தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் காட்டியானை பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்தல் போன்றவற்றை இந்த திட்டத்தின் மூலம் நிறைவேற்ற எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ் மல்கத்துவோயா நீர்த்தேக்க திட்டத்தை 2029-2030 ஆண்டளவில் முழுமையாக நிறைவு செய்து மக்களிடம் கையளிப்பது அரசாங்கத்தின் நோக்கமாக இருப்பதோடு இதன் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் வடமத்திய மாகாணத்தின் மிகப்பாரிய நீர்த்தேக்கமாக இது மாறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டத்துக்காக காணிகளை கையகப்படுத்துதல் மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இடம்பெயரும் மக்களுக்கு முன்பு இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் வகையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்து மீள்குடியேற்றங்களை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி பணிப்புரியை விடுத்திருந்தார். அரசியலமைப்பின் 22வது அரசியலமைப்பு சட்டம் மூலமானது தனிநபர்களதும் ஒரு குறிப்பிட்ட குழுவினதும் நலன்களுக்காகவே கொண்டுவரப்படுகிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்தவித நன்மையும் கிடையாது என்று மக்கள் போராட்ட முன்னணி சுட்டிக்காட்டுகிறது. நுகர்குடவில் அமைந்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் போபகே இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்துக்கு 2 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு விழாக்கள் நடத்தப்படும் அதே நேரம் தற்போதைய நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிப்பதற்காகவே இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் தன்னிச்சையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. மக்கள் பங்கேற்பு, ஜனநாயகம் பற்றி பேசும் அரசாங்கம் இந்த சட்டமூலம் குறித்து எந்தவித பகிரங்க உரையாடலையும் நடத்தவில்லை. இந்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்ய ஜானக அதிகாரி, லக்ஷ்மண் நிபுணராட்சி போன்ற தமக்கு நெருக்கமானவர்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொதுமக்களின் சார்பில் ஆதரவாக மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. மாறாக எதிர்த்தரப்பில் அரசியல் கட்சிகள், வெகுஜன இயக்கங்கள், பல்கலைக்கு பேராசிரியர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் முன்வந்துள்ளார்கள். மேலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீதிபதியே வழக்கு விசாரிக்கும் அமர்வில் அமர்வதோடு 13 நீதிபதிகள் கொண்ட முழுமையான அமர்வையோ அல்லது மக்கள் தீர்ப்புக்கு செல்வதையோ அரசாங்க தரப்பு சட்டத்தரணிகளும் சட்டமா அதிபரும் கடுமையாக எதிர்த்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நீதிமன்ற அமைப்பு சட்டத்தின் 49வது பிரிவின்படி நலன்களின் முரண்பாடு ஏற்படும் போது நீதிபதிகள் விலக வேண்டும். ஆனால் இறுதியில் தலைமை நீதிபதியின் விருப்பத்துக்கு அமைவாகவே 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்போது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்படுகிறார்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டமை குறித்து நீதிமன்றமே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும். போலீசார் குற்றப்புணர்வு திணைக்களம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய முடிவுகளை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றம் ஒன்றில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய நபர்தான் எந்த அளவுக்கு அந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை நன்கறிவார். புலனாய்வு அதிகாரிகள் படிப்படியாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதால் குற்ற உணர்ச்சி உள்ளவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடும். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைவிடப்பட்ட அல்லது திரும்ப பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் குறித்தும் மீண்டும் மறுவிசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களும் தவறுகளுக்கு துணை நின்றவர்களுமே அரசாங்கத்தின் இந்த சட்ட நடவடிக்கையை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்சாவின் கைது பழிவாங்கும் செயலாக இருக்கவும் கூடும் அல்லது இல்லாமலும் போகலாம் என்று நாமல் ராஜபக்சாவின் தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெலிகடை சிறைச்சாலையில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளது நேர்கள் அறிந்ததே. கடந்த 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏபஸ் ரக விமானங்களை கொள்முதல் செய்த விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சாவின் நலனை விசாரிப்பதற்காக அவரது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச இன்று வெலிகடை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்தார். நாமலை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார்.
2: லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பான ஒப்பந்தத்தின் போது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணைக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மகன் நாமல் ராஜபக்சவின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு இன்று மதியம் சென்றிருந்தார்.
0: இதனை நீங்கள் ஒரு பழிவாங்கலாக நீங்கள்
4: பார்க்கிறீர்களா? 12ஆம் தேதியே
0: ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுள்ளது, அதற்காகத்தான் இது செய்யப்பட்டுள்ளதா? அதனை என்னால் கூற முடியாது. எனவே அதனை துல்லியமாக கூற முடியாது. அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எப்படி இருந்தாலும், உள்ளே இருந்தாலும் அடுத்த முறை பிணை பெற்றுக் கொள்ள நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா?
4: பிணைகோர
0: எதிர்பார்க்கிறோம். பிணை வழங்குவதற்கான பொறுப்பு இருப்பது பிணை வழங்குவதற்கு. அடுத்த கட்ட செயற்பாடுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன? நீங்கள் ஒரு தலைவராக இவ்வாறான நிகழ்வுகளை இதற்கு முன்பும்
4: எதிர்கொண்டுள்ளீர்கள்?
0: ஆம், இது புதிதல்ல. இதற்கு முன்பும் நாமல் உள்ளே இருந்திருக்கிறார். நானும் உள்ளே
5: இருந்திருக்கிறேன்.
0: பொதுஜன பேரமுனவுக்கு பின்னடைவு ஏற்படுமா அல்லது இல்லை? இல்லை, எந்தவித பின்னடைவும் இல்லை. இது முன்னோக்கி செல்லும் ஒன்று.
2: இதேபோல பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் நலன்களை விசாரிப்பதற்காக இன்று முற்பகல் முதல் பல அரசியல்வாதிகள் புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றனர். புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜாரத்ன நாமல் ராஜபக்சவை பார்க்க இன்று முற்பகல் சென்றிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவும் புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக, ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர்.
6: இந்த முறையில் ஒரு ஜனநாயக நாட்டில் சுயாதீன ஆணைக்குழுக்கள் மூலம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாட்டில் ஜனநாயகம் குறித்த நிலைமை என்ன என்ற கேள்வி எமக்கு எழுந்துள்ளது. இலங்கையில் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய எவரேனும் இருந்தால், ஏதேனும் ஊடகம் இருந்தால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க நிமிர்ந்து நிற்க வாய்ப்புள்ளது. நாட்டுக்காக, நாட்டின் ஜனநாயகத்திற்காக நிமிர்ந்து நிலுங்கள் என்ற வேண்டுகோளை
5: விடுக்கின்றேன்.
6: ஊடக கண்காட்சி ஊடாக இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை அனுரகுமார் திசாநாயகவுக்கு தெளிவாக கூற விரும்புகின்றேன். அந்த அடக்குமுறைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ ராஜபக்சாக்களோ நாமல் ராஜபக்ச அச்சமடையவில்லை என்ற செய்தியை நாம் கூற விரும்புகின்றோம்.
0: பொதுஜன பேரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவின் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
2: நாமல் ராஜபக்சவின் தலைமையில் எதிர்வரும் 12ஆம் தேதி அனுராதபுரம் நகரில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தை குழப்புவதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது மிகவும் தெளிவாகுவதாக ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவீன ஜென்சி தலைமுறையினர் இதுபோன்ற செயல்களை மிகுந்த அருவறுப்புடனேயே பார்ப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திசை காட்டிய அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கைகளினால் நாளாந்தம் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் ஆதரவுக்கு மத்தியில் அரசாங்கம் மேலும் பரிதவிப்புக்குள்ளாகியுள்ளதாக இது எடுத்துக்காட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்வதன் மூலம் மக்கள் தலைவர்களின் செல்வாக்கை அளிக்க முடியாது என்பதை அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் அறிக்கைக்கு அமைய ஜென்சி தலைமுறை இந்த சம்பவங்களை அருவறுப்புடன் கண்டிக்கிறதா? ஜென்சி தலைமுறையினர் இவ்வாறு தெரிவித்தனர். இதனையே நாம் எதிர்பார்த்திருந்தோம். ஏதேனும் தவறுழைத்திருந்தால் தண்டனை வழங்க வேண்டும்.
7: நாட்டின் சட்டம் முன்பை விட தற்போது சிறப்பாக உள்ளது என நினைக்கின்றேன். சட்டம் அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டப்படுகின்றது. திருடர்கள், ஊழல்வாதிகள், கொள்ளையர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக நாம் முன்னிற்போம். இந்த மாற்றத்தையே எதிர்பார்த்தோம். சட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: தேசிய கட்சியின் அறிக்கைக்கு ஜென்சி தலைமுறையினர் அவ்வாறு எதிர்வினையாற்றிய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஊடகவியலாளர்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் இன்று கேள்விகளை தொடுத்தனர்.
7: உங்களையும் சட்டத்தின் முன்பு கொண்டு வந்தவர்கள் தற்போதைய எதிர்கட்சியின் முக்கியஸ்தர்களையும் சட்டத்தின் முன்பு கொண்டு வந்துள்ளனர். இப்போது உங்களது கருத்து என்ன?
0: என்ன உங்களையும் சட்டத்தின் முன்புதானே கொண்டு வந்தார். நாம் அவற்றுக்கு முகம் கொடுக்கிறோம். அப்படி என்றால் அவற்றுக்கு எவ்வாறு முகம் கொடுக்கிறீர்கள்? அதற்கு அவர் பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்துக் கொண்டே சென்றார்.
2: இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இளைஞர் நிறைவேற்றுக் குழுவும் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
7: ஜென்சி ஆகட்டும், ஜென் அல்பா ஆகட்டும், அல்லது வேறு எந்த தலைமுறை ஆகட்டும், நீதியை கோருவது ஒரு தலைமுறைக்கு மாத்திரம் உரியதல்ல. இனம், மதம், சாதி, அரசியல் கட்சி அல்லது குடும்ப பெயர் எதுவாக இருந்தாலும் சட்டம் மீறப்பட்டிருந்தால் அது தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நியாயமான குடிமகனும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்று ஜென்சி தலைமுறைக்கு நீதி பற்றி பாடமெடுப்பதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த காலத்தில் நாட்டின் மக்களுக்கு நீதி சமமாக நிறைவேற்றப்பட்டதா என்பதை தனக்குத்தானே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும்.
2: ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை ஏற்பாட்டாளர் நிருக்ஷகுமார் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து ஐக்கிய தேசிய கட்சியின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
3: தற்போது நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து அறிக்கை வெளியிடும் ஐக்கிய தேசிய கட்சி யார் என்று எமக்கு தெரியாது. ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜீவன் தொண்டமான் மாத்திரமே. இன்று ஐக்கிய தேசிய கட்சி என்று எதுவும் இல்லையே. அன்று ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அந்த சாகல ரத்நாயக்க பொலிசுக்கு பொறுப்பான அமைச்சனை கையில் வைத்திருந்த காலப்பகுதியிலேயே நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் தொடுத்த வழக்குக்கு அவர்கள் தொடுத்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்து அவற்றுக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது வெட்கமின்றி அந்த கைது நடவடிக்கையை விமர்சித்து அறிக்கை வெளியிடுகின்றார்கள். மேலும் ஏதேனும் ஒரு தரப்பினர் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் பினாமிகள் அவற்றை சுற்றியிருந்தால் இன்று அந்த மனிதர்களின் வீதியில் இறங்கி செல்ல முடியாத நிலைமை உள்ளது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த குழு எப்போது செய்தது? இந்த ஊழல்வாதிகளையும் மோசடிக்காரர்களையும் ராஜபக்ச பரம்பரையை சேர்ந்த இந்த குழுவையும் பாதுகாப்பதையே என்பது மிகவும் தெளிவாக உள்ளது.
8: இளைஞர்கள் இவர்கள் நாட்டில் நீதி சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்ற இளைஞர்கள் இவங்க நாமல் ராஜபக்சே கைது செய்ததுக்காக வேண்டிய எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. உண்மையில் அவங்க அதுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. நீதி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் சென்ற உறுதியாக நிற்கிற இளைஞர்கள் தான் அதுள்ளவர்கள். அவரது கட்சியில் உள்ள ஓரிரு
9: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக் அவர்களது.
8: தவிர மற்ற யாரும் சம்பந்தமாக எந்தவித எதிர்ப்பும் காட்டவில்லை.
9: தொடர்ந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கொன்றுடன் தொடர்புடைய இந்த உத்தரவின் பிரகாரம் இந்த பிரதிவாதிகள் உரிய அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயிர்ஸ்தானிகர் சந்தோஷா மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இணைந்து புலனறுவை மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட சுகதகம மாதிரி கிராமத்தில் 24 வீடுகளை நேற்று பயனாளிகளிடம் கையளித்து மாதிரி கிராமத்தை உத்தியோகமாக திறந்து வைத்தார்கள். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்னாவும் கலந்து கொண்டார். மாதிரி கிராம வீடமைப்பு திட்டம் இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் இந்திய அரசாங்கத்தின் மானிய நிதியுடன் இலங்கையின் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் கச்சாத்திடப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் 600 குடும்பங்களுக்கு வீடமைப்பு வசதிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட வீடமைப்பு குழுக்களால் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்காக 24 வீடுகளை கொண்ட ஒரு மாதிரி கிராமம் அமைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 20 மாவட்டங்களில் மாதிரி கிராமங்கள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அவை மட்டக்களப்பு, வவனியா, யாழ்ப்பாணம், கண்டி, கம்பகா, அன்றாதபுரம், பதுளை, மாத்தளை, புத்தளம், கொழும்பு, திருவண்ணாமலை, மோன்றாக்கலை, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, ரத்னபுரி, அம்பாறை, குருநாகல், கேகாலை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் அதற்குள் அடங்குகின்றன. இந்த திட்டத்தின் பணிகள் தற்போது சுமார் 98.5% நிறைவடைந்துள்ளது. எஞ்சியுள்ள 4 மாதிரி கிராமங்களும் விரைவில் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சதீவு இலங்கைக்கே உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்குமாகவே கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாக கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கிறார். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்கள் நேற்று எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், எதிரிடம் 25ஆம் தேதி இலங்கை அதிகாரிகள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த பயணம் கச்சதீவு தொடர்பில் பாதிப்பதற்கானதல்ல, மாறாக இரு நாடுகளுக்கு இடையில் நீண்ட காலமாக விவரம் மீனவர் பிரச்சனைகள் உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இந்த பயணம் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்திருந்ததோடு, விசாரணை தொடர்பான நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானம் மேற்கொண்டது. உத்தேச ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 15 மனுக்களும் சிரான் குணரட்ன, மகிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பந்த் விஜயரட்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நிலையில் கடந்த 2 தினங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் வாய்மொழி மூலமான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதன் பின்னர் இந்த சட்டத்தின் மூலத்தின் அரசியலமைப்பு தன்மை தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று நீதிபதிகள் குழாம் அறிவித்திருக்கிறது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஒருபுறம் இடம்பெறும் நிலையில், மறுபுறம் அரசாங்கத்தின் நாசகார வேலைகளால் நாடும் நீதிமன்றமும் ஜனநாயகமும் சீரழிந்து வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டுகிறார். இலங்கையில் எங்கு பார்த்தாலும் முறைப்பாடுகளையே கேட்க கிடைக்கின்றன. மக்களின் பிரச்சனைகளுக்கு எந்தவித தீர்வுகளும் இல்லை. தற்போது நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதனால் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் துப்பாக்கிச்சூடுகள் காரணமாக 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் அரசாங்கம் 22வது திருத்தத்தை கொண்டு வந்து ஜனநாயகம், சுதந்திரமான நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, நீதி வழங்கும் செயற்பாடு என்பவற்றின் மீது மரண அடியை கொடுத்துள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் ஜனநாயகத்தை சீரழித்து வருவதாக சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகிறார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டிருக்கிறது.
2: 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,365 ரூபாயாகும். 5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 42 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1,750 ரூபாயாகும். 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 815 ரூபாயாகும். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டமைக்கு அமைய தேநீர், பால் தேநீரின் விலை 5 ரூபாயினால் குறைக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டிருந்த பால் தேநீரின் விலை இன்று நள்ளிரவு முதல் 95 ரூபாயிலிருந்து 115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தேநீர் 35 ரூபாயிலிருந்து 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
9: தொடர்ந்து, இன்று முதல் உள்நாட்டு டின்மீன் வகைகளுக்காக புதிய அதிகூடிய சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சூரமின், கானா கழுத்தி உள்ளிட்ட டின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. 155 கிராம் நிகர எடை மற்றும் 105 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட பதப்படுத்தப்பட்ட ஒரு டின் சூரமீனின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாயாகவும், அதே சமயம் 425 கிராம் எடை மற்றும் 280 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட பதப்படுத்தப்பட்ட டின்மீனின் விலைக்கு 510 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 155 கிராம் நிகர எடை மற்றும் 105 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திரவமற்ற எடை கொண்ட ஒரு டின் யாக் மெக்ரல் மீனின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாயாகவும், 425 கிராம் டின்னின் விலை 600 ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட டின் மீன் வகைகளை இந்த விலைகளை விட அதிக விலையில் விற்கவோ, விற்பனைக்கு வழங்கவோ அல்லது காட்சிப்படுத்தவோ கூடாதென்று நுகர்வோர்வுகார அதிகார சபை விற்பனையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. தலவாக்கலை பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் தெரிவித்திருக்கிறார். தலவாக்கலை பகுதியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தோட்ட பகுதிகளில் வேலை செய்வதோடு கொழும்பில் தேநீர் கடைகளில் தேநீர் தயாரிக்கும் தொழிலிலும் ஈடுபட்டார்கள். ஆனால் அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளையோ மாற்றுச் செயல்களையோ ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றும் வெறும் வார்த்தைகளால் மட்டுமே பேசுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டே தாம் செயற்பட்டு வருவதாக பழனி தீகாம்பரம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு செய்ய வேண்டிய எந்தவித நலத்திட்டங்களையும் செய்யாமல் வீடுகளை மாத்திரம் நிர்மாணித்துவிட்டு ஏமாற்றி வருவதாகவும் அவர்களிடம் சமூக வலைதளங்கள் பலமாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பழனி தீகாம்பரம் சுட்டிக்காட்டுகிறார். தேசிய ஐக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தேசிய கூட்டு தொழில்துறை சங்கத்தின் முக்கிய ஊடகவியலாளர்கள் சந்திப்பு அதன் பொதுச்செயலாளர் ரோகண பெரேரா தலைமையில் இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் முச்சக்கர வண்டி துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக இன்று காலை கலந்துரையாடப்பட்டது. முச்சக்கர வண்டிகளை முறைப்படுத்தும் செயல்முறை ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பெரேரா குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக பயணிகளுக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் மற்றும் தர்க்கங்கள் ஏற்படுவதாக தெரிவித்த அவர் இந்த முறைப்படுத்தல் செயல்முறை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அடுத்த எரிபொருள் விலை குறைப்பு அல்லது அதற்கான நிவாரணம் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்றால் முச்சக்கர வண்டி முறைப்படுத்தல் செயல்முறை உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் மாத்திரமே எரிபொருள் விலை குறைப்பின் பயன்கள் முறையாக பயணிகளுக்கு கிடைக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 40 நிர்ணயிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்து கவலை தெரிவித்த அவர் இந்த முன்மொழிவு ஆயிரக்கணக்கான இளம் சாரதிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் வயது வரம்பை அதிகரிப்பதற்கு பதிலாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் செயல்முறையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் போலீசார் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு எதிராக அத்துமீறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல்கள் அதிகரித்து வருவதோடு போலீசார் பாதாள உலக குழுக்களைப் போல செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே முச்சக்கர வண்டி முறைப்படுத்தல் செயல்முறையை விரைவாக முடிக்க வேண்டும், எரிபொருள் விலை குறைப்பின் பயன்கள் முறையாக பயணிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், குறைந்தபட்ச வயது வரம்பை 40 நிர்ணயிக்கும் முன்மொழிவை கைவிட வேண்டும் மற்றும் போலீசாரின் அத்துமீறிய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR குறியீட்டு முறையின் கீழான எரிபொருள் விநியோக திட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மேற்காசியாவில் விவரம். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் கலாநிதி மயூர நெத்திகுமார தெரிவித்தார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் உலை எண்ணெய் லிட்டருக்கு 38 ரூபாவினாலும் நாப்தா லிட்டருக்கு 35 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவ 1 லிட்டர் உலை எண்ணெயின் விலை 248 ரூபாவிலிருந்து 210 ரூபாவாக குறைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திவில்வெவ வெளிகொல்லவ வீதியின் ரம்பவெல குளக்கட்டில் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். குளக்கட்டில் கட்டப்பட்டிருந்த மாடொன்றை காப்பாற்ற முயன்ற போது டிராக்டரை கட்டுப்படுத்த முடியாமல் குளக்கட்டிலிருந்து குளத்துக்குள் கவிழ்ந்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்தில் பலத்த காயமடைந்த டிராக்டர் சாரதி உட்பட அதில் பயணித்த மூவர் ககடகஸ்திரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெளிகொல்லவ பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் கற்புட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பால்குடா பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 26 வயதுடைய கற்பிணி பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். பாலகுடாவை வசிப்பிடமாக கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தாக்குதலில் பலத்த காயமடைந்து கற்புட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தனது வயிற்றில் இருந்த சிசுவுடன் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அந்த பெண் தனது கணவரை பிரிந்து சந்த நபருடன் வசித்து வந்ததாகவும் நீண்ட காலமாக குடும்பத்தில் ஏற்பட்ட முறுகலே இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். சம்பவம் நடந்து 45 நிமிடங்களுக்குள் 36 வயதுடைய சந்தனவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். மிகுந்தலை மகனதராவ குளக்கட்டில் கைவிடப்பட்டிருந்த பொதியொன்றிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று, 4 மெகசின்கள் மற்றும் 25 தோட்டாக்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புரளஸ் கமுவின் மாலினி புலக்சிங்கள மாவட்ட பகுதியில் நேற்று இரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பந்தப்பட்ட நபர் தனது வீட்டில் இருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் புரளஸ் கம்புவைச் சேர்ந்த 74 வயது முதியவர் என்று அறியப்படுகிறார். இறந்தவர் கோஸ்மல்லி என்ற போதைப் பொருள் கடத்தல்காரரின் காசாளர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தலமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் காணப்பட்ட பனந்தோப்பில் நேற்று மாலை திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து அந்த தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஆனாலும் தீ பரவ ஆரம்பித்துள்ளதால் தொடர்ந்து போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அருகில் மக்களின் குடியிருப்புகள் காணப்படுகின்றமையினால் மக்களின் குடியிருப்புகளுக்கு தீ பரவாத வகையில் கட்டுப்படுத்த தலைமன்னர் போலீசார் கடற்படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியில் நேற்று காலை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் தோணி கடலில் கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. கெப்பட்டிகொல்லாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீழ் உஸ்கொல்லவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருவர் நேற்று உயிரிழந்து போனார்கள். உவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலன்றுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெப்பமான காலை எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையானது யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களுக்கு பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எல்நினோ தாக்கம் காரணமாக வறண்ட வானிலையால் இலங்கையின் 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளில் மொத்தம் 115,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயத்தியமலை தூய சதா சகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. புனிதமடு பேராலயத்துக்கு அடுத்ததாக பாத யாத்திரை செல்லும் ஆலயம் என்ற பெருமையினை ஆயத்தியமலை தூய சதா சகாய அன்னையின் பாத யாத்திரை சிறப்பு கொண்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
9: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். மகாராஷ்டிரா முழுவதும் நடைபெற இருக்கின்ற 10 நாள் நவராத்திரி வழிபாட்டு நிகழ்ச்சிகள் கர்பா மற்றும் தாண்டியா நடனங்களில் முஸ்லிம்கள் பங்கேற்க தடை விதிக்க விஸ்வஹிந்த் பரிஷத் முடிவு செய்துள்ளது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் தலைவர் மோகன் பாவத் நியூயோர்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் உலகளாவிய ஒற்றுமை குறித்து பேசி ஒரு வாரமே ஆன நிலையில் வலதுசாரி அமைப்பான விஎச்பி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விஎச்பியின் தேசிய செய்தி தொடர்பாளரும் இணைச் செயலாளருமான ஸ்ரீராஜ் நாயர் கூறுகையில், நவராத்திரி விழாவில் கர்பா தாண்டியா நடனங்களில் முஸ்லீம்கள் பங்கேற்க அனுமதிப்பது இல்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நவராத்திரி விழா என்பது வெறும் பாட்டும் கூத்தும் அல்ல, அது அம்பாளை வழிபடும் புனிதமான நிகழ்வு. உருவ வழிபாட்டை எதிர்க்கும் முஸ்லீம்கள் இந்த விழாவில் ஏன் பங்கேற்க வேண்டும்? இருந்தாலும் இந்த தடை எந்தொரு சமூகத்துக்கும் எதிரானதல்ல. மதமாற்றம் மற்றும் கோபதைக்கு எதிரான கொள்கைகளில் விஎச்பி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. விழாவில் பங்கேற்பவர்களின் இந்து அடையாளத்தை சரிபார்க்க அவர்களின் அடையாள அட்டைகளை ஆதார் பரிசோதிக்க வேண்டும் என்றும் நெத்தியில் திலகமிடுவது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முஸ்லீம்களுக்கோ அல்லது வேறு எந்த சமூகத்துக்குமோ எதிரானதல்ல. முஸ்லீம்கள் நவராத்திரி விழாவில் பங்கேற்க விரும்பினால் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வர வேண்டும், அல்லது தங்கள் வீடுகள் மற்றும் பள்ளிவாசல்களில் நவராத்திரி விழாக்களை நடத்தி கொள்ளலாம் என்றும் நாயர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சந்திக்க விரும்பும் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலாவதாக இருப்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் நட்பு குறித்து தனியார் தொலைக்காட்சியில் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் பேசுகையில், டிரம்பை சந்திக்க 35 தலைவர்கள் வருவதாக டிரம்பிடம் கூறி, யாரை அவர் முதலில் பார்க்க விரும்புவதாக கேட்டு பாருங்கள், அந்த பட்டியலில் பிரதமர் மோடிதான் முதலிடத்தில் இருப்பார். டிரம்பிடம் பேசும் போதெல்லாம் அவர் இந்தியாவில் மேற்கொண்ட பயணத்தையும் அவரின் அன்பான நண்பர் பிரதமர் மோடியையும் தான் அவர் நினைவு கூர்ந்து வருகிறார். காத்திருங்கள், என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதற்குள் அடுத்த ஆண்டு வந்துவிடும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த ஆண்டில் இந்தியாவுக்கு டிரம்ப் வருகை தர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் துரதிருஷ்டவசமான தீர்ப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தக ஒப்பந்தம் மறுசீரமைக்கப்பட்டு இறுதி நிலையை நெருங்கிவிட்டோம். இத்தகைய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நேரம் எடுக்கும். இது ஓராண்டு ஆகிவிட்டதாக என்னிடம் கேட்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்னமும் அது முடிவடையவில்லை. இரு நாடுகளுக்கு இடையான உறவு வர்த்தகத்தை பற்றியது மட்டுமல்ல, அது நம்பிக்கை பற்றியதும் கூட. அமெரிக்கா உலக நாடுகள் அனைத்துக்கும் ராணுவ உபகரணங்களை வழங்குவது கிடையாது, அதன் நம்பிக்கைக்குரிய நாடுகளுக்கு மட்டுமே வழங்கும். அதில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய் அவர்கள், தன்னலம் கருதாது பணியாற்றி வரும் ஆசிரிய பெருமக்கள் என்று போலாரம் அவர்களுக்கு சூட்டியிருக்கிறார்.
11: ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் சிறந்த வழிகாட்டுதலும் நமது மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்கட்டும் என்று தன்னுடைய வாழ்த்து பதிவில் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்.
9: தொடர்ந்து டெல்லியில் நடந்த விழாவில் மதுரை கேந்திரிய வித்யாலய பள்ளி ஆசிரியை அமுதா, புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் உள்ளிட்ட 48 ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார். ஆசிரியராக பணியாற்றி ஜனாதிபதியாக உயர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி மத்திய அரசு சார்பில் கல்வியில் சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நாடு முழுவதும் 48 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். கடைகளுக்கு தமிழகத்தில் தமிழில் பேர்பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் நவம்பர் 1ஆம் தேதிக்குள் பேர்பலகைகளை மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
12: சென்னை மாநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கும் தமிழ் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவில் பெயர் பலகைகளில் தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்து பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்றும், தவறினால் ₹2000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி சுரேந்தர் முன் இந்த விசாரணைக்கு வந்தபோது, தமிழக அரசின் உத்தரவை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அதற்கு 3 மாத காலம் அவகாசம் வேண்டும் என மனுதாரர் தரப்பில் அந்த அவருடைய சங்கம் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் என்பவர் கோரிக்கை வைத்தார். அதே போல இதை ஏற்றுக்கொண்ட அந்த நீதிபதி, கடைசி வாய்ப்பாக நவம்பர் 1ஆம் தேதிக்குள் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற வேண்டும் எனவும் தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர்.
0: தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே குளத்தில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் அவர்கள் மீது தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
13: தீத்தாம்பட்டியில் உள்ள பெரிய குளத்தில் அரசு அனுமதியின்றி இரவு நேரங்களில் அதிக அளவில் மணல் திருடப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் திண்டுக்கல் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் திரு கார்த்தி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பெரிய குளத்தில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளிக் கொண்டிருந்தவர்களை போலீசார் பிடிக்க முற்பட்டனர். அப்போது மணல் திருட்டில் ஈடுபட்டவர்கள் JCP மற்றும் டிப்பர் லாரியை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அந்த வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்ததில் மணல் திருட்டில் ஈடுபட்டது தீத்தாம்பட்டியை சேர்ந்த தாவேக்க பிரமுகர்கள் என தெரிய வந்தது. அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
0: தொடர்ந்து அசன் மௌலானா தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் 3 ஆண்டுகள் தடை விதித்திருக்கிறது. 2021 தேர்தலில் சென்னை வேளச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றவர் இந்த அசன் மௌலானா.
14: கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட அசன் மௌலானா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தல் விதிகளை பொறுத்தவரையில் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் 30 நாட்களுக்குள் அந்த தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த தேர்தல் கணக்கை தாக்கல் செய்த பிறகு தேர்தல் ஆணையம் அதை ஆய்வு செய்து தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும். அதன்படி 2021 தேர்தல் கணக்கை தாக்கல் செய்யாத காரணத்தினால் அசன் மௌலானாவுக்கு 3 ஆண்டுகள் போட்டியிட தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அசன் மௌலானா தேர்தலுக்காக செலவு செய்யப்பட்ட தொகையானது 17 லட்சம் என குறைத்து காட்டியுள்ளார். அப்போது அவர் 32 லட்சம் ரூபாய் சேர்த்து மொத்தம் 49 லட்சமாக இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அப்போது இருந்த நடைமுறையில் தேர்தல் நடத்தை விதிகளின்படி ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரைதான் செலவு செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையமானது விசாரணை மேற்கொண்டது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடைபெற்ற விசாரணையில் அசன் மௌலானா நேரில் ஆஜராகவில்லை, தொடர்பான விளக்கத்தையும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யாத அசன் மௌலானா இன்றைய தேதியிலிருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த அரசிடல் தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டுள்ளது.
0: தொடர்ந்து வானாவுனா சிதம்பரனார் பிறந்த நாளை முன்னிட்டு 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னம் அமைப்பதற்கான திராவிட முன்னேற்ற கழக அரசின் அறிவிப்பை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தியாக திருவிழம் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாள், நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தார், செந்நீர் சிந்தினார், ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பல் விட்டார். இது மட்டுமா இல்லை, வ.உ.சி. திருக்குறளுக்கு உரி எழுதியுள்ளார், தொல்காப்பிய உரியை பதிப்பித்துள்ளார், ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். அந்த நாளிலே தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர் அவர். இத்தகைய பன்முக ஆளுமையான வ.உ. சிதம்பரனாரின் வாழ்வும் பணிகளும் எல்லோரையும் சென்றடையும் வகையில் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு செக்கெழுத்த செம்மலுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறோம். அவற்றுடன் 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கான நினைவு சின்னத்தையும் அறிவித்தோம். தற்போதைய அரசாங்கம் அதனை கைவிடாமல் நிறைவேற்றிவிட வேண்டும் என தமிழர் தம் சிந்தையிலிருந்து என்றும் அகலாத சிதம்பரனாரின் பிறந்த நாளில் கேட்டுக் கொள்வதாக மூனாக்கான ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து வரும் தோழமை கட்சிகளின் கூட்டம் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகிறார்கள்.
13: தாவேக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் கடந்த ஜூலை 1ஆம் தேதி சென்னை அருகே கோவளத்தில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் 2வது கட்டமாக வரும் 9ஆம் தேதி மீண்டும் ஆட்சிக்கு ஆதரவளித்து வரும் கட்சிகளுடன் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனை முன்னிட்டு தாவேக அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகத்தை சந்தித்து பேசினர். பின்னர் அமைச்சர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திரு வீரபாண்டியன் தாவேக தோழமை கட்சிகள் சந்திப்பில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறினார். கடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காததற்கு காரணம் இருந்ததாகவும் இம்முறை பங்கேற்பது பற்றி கட்சி முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
15: இப்பொழுது அதற்கான அழைப்பு, அதுபோன்ற ஒரு கருத்து எங்களிடம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து கட்சி தான் முடிவு செய்யும், கட்சி நாங்கள் செய்வோம். இப்பொழுதும் நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெறுவதில்லை, கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதுதான் எங்கள் நிலை. ஆனால் மாநிலத்தை ஆளுகிற ஒரு கட்சி எங்களிடம் சில அரசியல் கருத்துக்களை சொல்கிற போது அதற்கு மதிப்பளித்து அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து கட்சியின் முன்னால் நாங்கள் அதை தெரிவிப்போம்.
13: தாவேக்க கூட்டணியில் இருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். பிரதமர் வேட்பாளராக தாவேக்காவினர் திரு விஜயையும் காங்கிரஸ் மற்றும் மதிமுக திரு ராகுல் காந்தியையும் முன்னிறுத்தி வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வலியுறுத்துகின்ற தமிழக அரசு மாநிலத்தில் பிறப்பிக்கப்படும் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிடுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பானைகள் உள்ளிட்ட அனைத்தையும் தமிழில் வழங்குவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதல்வர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் தமிழ் ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கின்ற நிலையில் தமிழக அரசின் நிர்வாக நடைமுறைகளிலும் தமிழுக்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. 70 ஆண்டுகளாகியும் முழுமையடையாத செயலாக்கம், அதாவது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956 மாநிலத்தின் ஆட்சி மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சட்டம் இயற்றப்பட்டு சுமார் 70 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஆட்சி மொழி சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு துறைகளின் செயல்முறைகள் மட்டுமன்றி உயர் அதிகாரிகளின் பணியிட மாறுதல் உள்ளிட்ட அரசாணைகள் கூட பெரும்பாலும் ஆங்கிலத்திலே வெளியிடப்படுகின்றன என்பதை தமிழ் ஆர்வலர்கள் வருத்தத்துடன் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதில் விதிவிலக்காக இந்திய ஆட்சி பணி IAS அதிகாரிகளுக்கான பணியிட மாறுதல் தொடர்பான அரசாணைகள் அண்மை காலமாக தமிழிலும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்திய காவல் பணி IPS அதிகாரிகளுக்கான பணியிட மாறுதல் அரசாணைகள் இதுவரை ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் அரசாணைகளுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பையும் வெளியிட வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான துறைகளில் இந்த நடைமுறை முழுமையாக பின்பற்றப்படுவதில்லை என்று தமிழ் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் நேரடியாக தொடர்புடைய முக்கிய அரசாணைகள் ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிடப்படுவதால் அவை எளிய மக்களின் கவனத்துக்கு செல்வதில்லை என்ற குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையிலும் ஆங்கில அரசாணைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. தமிழ் வளர்ச்சித்துறை தொடர்பான சில அரசாணைகள் கூட ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருப்பது அந்த துறை அலுவலர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசு துறை வாகனங்களில் தமிழில் பெயர் பலகைகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் நீடிக்கும் நிலையில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைக்க வேண்டும் என்ற அரசாணையை செயல்படுத்த தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக வணிகர்கள் தரப்பில் குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது. தமிழை தாய்மொழியாக கொண்ட அரச அலுவலர்கள் அலுவலக கோப்புகளில் தமிழில் கையொப்பமிட வேண்டும் என்றும் கோப்புகளை இயன்றவரை தமிழில் தயாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுதோறும் ஆட்சி மொழி கருத்தரங்குகள், பயிலரங்குகள் நடத்தப்படுகின்றன. இருந்தாலும் நடைமுறையில் பல முக்கிய நிர்வாக ஆவணங்கள் ஆங்கிலத்தில் தொடர்வதாக தமிழ் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது தமிழக அரசின் நிர்வாக மொழியாக தமிழை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் இணையான முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது எழுப்பப்படுகிறது. விண்ணப்பங்களில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிடச் சொல்லி கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
16: விருதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த விக்ரமன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர் சேர்க்கையின் போது சாதி கேட்கக்கூடாது என விதி உள்ள நிலையில் அதை மீறி விண்ணப்பதாரர்களின் சாதி மற்றும் சமூக விவரங்களை கட்டாயமாக கேட்பது பாகுபாட்டுக்கு வழிவகை செய்யும் என்றும், தனியார் கல்வி நிறுவனங்களின் விண்ணப்பங்களில் சாதி அல்லது சமூக விவரங்களை கட்டாயமாக சேகரிக்க தடை விதிப்பதோடு உரிய ஒழுங்குமுறைகளை வகுக்குமாறு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் சாதிய விவரங்களை கட்டாயமாக பெறக்கூடாது என்பது குறித்து கல்வி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதா என அரசுக்கு கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளிகளை தொடர்ந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளுக்கு சாதி மத அடையாளங்களை கட்டாயம் கேட்கக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இதுபோன்ற மற்றொரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பள்ளிகளில் சாதி மத அடையாளங்களை குறிப்பிட கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும், அதுகுறித்த அரசாணையை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டதை சுட்டிக்காட்டினர். அதே தீர்ப்பை இந்த வழக்கிலும் குறிப்பிடுகிறோம் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.
17: தொடர்ந்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
13: மாவட்ட நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்த

0: மாவட்ட நீதிபதி 60 வயதை அடையும் போது உயர்நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்படும் தகுதி மதிப்பீட்டிற்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் 2026 March 31 அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற இந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரிகள் மீண்டும் பணியில் சேரவும் நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். ஆனால் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் வேறு எந்த பணியிலோ அல்லது ஊதியம் பெறும் பதவியிலோ சேர்ந்திருக்கக் கூடாது என அவர்கள் நிபந்தனை விதித்தனர். இத்தகைய பணி நீட்டிப்பு மாநில அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும் நீதித்துறையை சாராத மற்ற அரசு ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும் என்றும் நீதித்துறையில் புதிதாக சேரும் இளைஞர்களின் நியாயமான எதிர்பார்ப்புகளை பாதிக்கும் என்றும் மாநில அரசுகள் வாதிட்டதை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். நீதித்துறை ஊழியர்களையும் பிற அரசுத்துறை ஊழியர்களையும் ஒப்பிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். 5,18,00,000 வழக்குகள் தேங்கியுள்ள நிலையில் நீதித்துறையில் அனுபவம் வாய்ந்த திறமையாளர்கள் வெளியேறுவதை தடுத்து நிறுத்துவதே தற்போதைய உடனடி தேவை என்றும் இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஓய்வு பெறும் வயதை உயர்த்த மறுக்கும் பிற மாநிலங்கள் தங்கள் முடிவை 2 வாரங்களுக்குள் எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பான இணக்க அறிக்கையை மாநில அரசுகள் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
1: தொடர்ந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இந்து கோவில் உள்நோக்கத்துடன் இடிக்கப்பட்டதாக இந்தியா முன்வைத்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. அந்த கோவில் மழையில் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் அரசு காரணம் காட்டியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியவர்களில் இன்னமும் 275 இந்தியர்களை காணவில்லை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. துடியலூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற 16 வயது சிறுவனை தெரு நாய்கள் விரட்டி அடித்தன. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அந்த சிறுவனை காவல்துறையினர் நேற்று கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடந்த கோரபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உயிரிழந்து போனார்கள்.
0: திண்டுக்கல்லில் உள்ள BSNA கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் குழுவாக கேரளா சென்றுள்ளனர். அப்போது கைப்பமங்கலம் என்ற இடத்தில் நேற்றிரவு 12:30 மணியளவில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மாணவர்கள் சென்ற கார் அதிவேகத்தில் மோதி அப்பளம் போல நொறுங்கியது. இதில் காரில் பயணம் செய்த 7 மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர் என 8 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் திண்டுக்கல்லை சேர்ந்த யுவரஞ்சித், மதுரையைச் சேர்ந்த பிரசாந்த், சந்தோஷ் உள்ளிட்ட சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பலியானவர்களின் உடல்கள் திருச்சூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளன.
1: தொடர்ந்து தங்க கட்டியல் விலையந்த போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய வழக்குகளில் தொடர்புடைய நாகையைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் என்பவரின் வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது.
0: மத்திய உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட போதைப் பொருள் கட்டுப்பாடு தொடர்பான தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடையவர்களின் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மெத்தாபெட்டமைன் போதைப் பொருளை கடத்திய வழக்கில் மகாராஷ்டிரா மாநில சிறையில் உள்ள நாகை மாவட்டம் விழுந்தமாவடி கிராமத்தைச் சேர்ந்த புல்லட் மகாலிங்கம் மற்றும் அவருடைய மகன் அலெக்ஸ் ஆகியோருக்கு சொந்தமான வீடு, தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் 20 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் கடந்த 2 நாட்கள் சோதனை நடத்தினர். அதில் கஞ்சா மற்றும் மெத்தாபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் சட்டவிரோதமாக நாகை மற்றும் வேளாங்கண்ணி பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி குவித்தது தெரியவந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அலெக்ஸ், அவரது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்களின் பெயர்களில் வங்கிகளில் பெரிய அளவில் கடன் வாங்கியதும் அவை மிக குறுகிய காலத்தில் அடைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து தாய்லாந்திலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானத்தின் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு விமான விபத்து விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது.
2: கடந்த August 4 தாய்லாந்து அருகே உள்ள தீவு நகரான புக்கெட்டிலிருந்து டெல்லிக்கு 137 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே தாழ்வாக பறந்து சிறிய அளவிலான விபத்துக்குள்ளானது. அதில் 24 பயணிகள், 4 விமான சிப்பந்திகள் காயமடைந்தனர். நிலையில் விமானத்தின் மேற்கூரை, உட்புற சுவர்கள், அவசர கால வெளியேறும்படி பின்புற கதவுகள் ஆகியவை சேதமடைந்தன. இதையடுத்து விமான விபத்து விசாரணை ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென 372 அடி உயரம்

0: அதிகரித்து 292 அடி உயரத்தை குறைத்ததும் விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. அப்போது 3 ஹைட்ராலிக் அமைப்புகள், தானியங்கி விமான கட்டுப்பாட்டு கருவி ஆகியவை செயலிழந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் விமானத்தை இயக்கிய தலைமை விமானி, துணை விமானி ஆகிய இருவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதில் தலைமை விமானி போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் 34 வயதாகும் தலைமை விமானி திரு சுதீப் வஷ்டிதா நேற்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அடிக்கடி நிகழும் விமான விபத்துக்களை குறைக்கும் வகையில் உள்நாட்டு விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து இந்திய கிராமங்களுக்கு சென்றுவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வேகம். கிராமப்புறங்களில் நோய்களை கண்டறிய AI உதவி வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் காச நோயை கண்டறிய அது பயன்படுத்தப்படுகிறது. சுகாதார ஊழியர்கள் வீடு வீடாக செல்லுகிறார்கள். கிராமவாசிகளை திறன்பேசியில் இருமச் சொல்லுகிறார்கள். சுவாச செயலி அந்த இருமலை ஆராய்கிறது. அதன் மூலம் அறிகுறி ஏதும் இல்லாதவர்களிடமும் காச நோய் கண்டறியப்பட்டுள்ளது. மற்றொரு AI செயலி குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சிசு மாப்பன் என்பது அதன் பெயர். குழந்தையின் 30 வினாடி காணொளியை அது ஆராய்கிறது. அதன் மூலம் எடை, உயரம் போன்றவற்றை அது கணக்கெடுக்கிறது. இந்தியாவில் சுமார் 1 மில்லியன் சமூக சுகாதார ஊழியர்கள் உள்ளார்கள். அவர்கள் சுமார் 586,000 கிராமங்களில் பணியாற்றி வருகிறார்கள். AI உதவினாலும் அது மனிதர்களுக்கு மாற்றாக முடியாது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். நோயாளிகளின் நம்பிக்கையை பெற சுகாதார ஊழியர்களின் நேரடி தொடர்பு முக்கியம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். தேசிய அளவில் தொடர்ந்து நிலையங்களில் வருமான பட்டியலில் சென்னை மத்திய நிலையத்துக்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. இதுகுறித்து தெற்கு தொடர்ந்து அதிகாரிகள் கூறுகையில், நாட்டில் தொடர்ந்தில் பயணிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. குறிப்பாக நகரப் பகுதிகளில் தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 9% வரையில் அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் தேசிய அளவில் பயணியர் வருகை பிரிவில் அதிகமாக வருவாய் ஈட்டும் நிலையங்கள் பட்டியலிடப்பட்டன. அதன்படி புதுடில்லி தொடர்ந்து நிலையம் ஆண்டுக்கு 3,337 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி முதலிடம் வகிக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் கௌரா தொடர்ந்து நிலையம் 1,692 கோடி வருவாய் ஈட்டி 2வது இடம் பிடித்துள்ளது. சென்னை மத்திய தொடர்ந்து நிலையம் 1,299 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. சென்னை மத்திய தொடர்ந்து நிலையத்துக்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவில் உள்ள செகந்திராபாத் நிலையம் 1,276 கோடி ரூபாய், புதுடில்லி கத்ரத் நிஜாமுதீன் நிலையம் 1,227 கோடி என்று அதற்கடுத்த இடங்களை மும்பை, அகமதாபாத், புனே ஆகிய நிலையங்கள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிக வருவாய் ஈட்டிய சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தொடர்ந்து பாதைகள் 4 வழி பாதைகளாக மாற்ற தொடர்ந்து துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வரும் 2030 ஆண்டில் அந்த பாதைகளில் 50% கூடுதலாக தொடர்ந்து இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக தொடர்ந்து பயணர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாபர் அலி தெரிவித்தார். டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து விட்டது.
0: டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் நேற்று பிற்பகல் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இதனால் எய்ம்ஸ், கண்டா பிளேஸ், ஆனந்த் விஹார், அக்பர் சாலை, சரோஜினி நகர், ஜன்பத் லேன் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளமாக ஓடிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாயினர். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாயினர். டெர்மினல் 3 பகுதியிலும் தண்ணீர் தேங்கியதால் உள்நாட்டு விமான சேவை பாதிக்கப்பட்டது. அகமதாபாத், மும்பை, போர்ட் பிளேரில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் ஜெய்ப்பூர், அகமதாபாத் மற்றும் லக்னோவுக்கு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. கிழக்கு டெல்லியில் ஆனந்த் விஹார் மெட்ரோ ரயில் நிலையத்துக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் சிரமத்துக்குள்ளாயினர். மோதிபாக் மெட்ரோ ரயில் நிலையத்துக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் விமான நிலையம் செல்ல முடியாமல் பயணிகள் அவதிக்குள்ளாயினர். டெல்லியின் புறநகர் பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியதால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர். டெல்லி டெல்லி NCR பகுதி, ஹரியானாவின் குருகிராம் பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள், குடியிருப்புகள் தண்ணீரால் சூழப்பட்டன. ராஜஸ்தானில் வெயில் வாட்டி வந்த நிலையில் டோல்பூர் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல ஓடியது. மத்திய பிரதேச மாநிலம் பானா பகுதியில் கொட்டிய கனமழையால் மாநில பேரிடர் மீட்பு அலுவலகம் தண்ணீரால் சூழப்பட்டது. இதனிடையே டெல்லியில் மழை தொடர்ந்ததால் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டது. மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
1: தொடர்ந்து விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன.
0: நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி விழா வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி பக்தர்கள் வீட்டில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவது வழக்கம். அது மட்டுமல்லாது பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் சித்தலிங்க மடத்தில் 2 அடி முதல் 15 அடி உயரம் வரை கொண்ட விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஊஞ்சல் விநாயகர், சிவன் பார்வதி விநாயகர், லட்சுமி சரஸ்வதி விநாயகர், 3 முகங்கள் மற்றும் 5 முகங்கள் கொண்ட விநாயகர் என பல்வேறு தோற்றங்களில் தயாரான சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் விநாயகர் சிலைகளின் விலையும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: விநாயகர் சிலை செஞ்சுக்கிறோம், நாங்க ஒரு 30 வருஷமா செஞ்சுக்கிறோம். விநாயகர் சிலைக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2021 புது மாடல் எல்லாமே வந்திருக்கு. ரேட்டுன்னு பார்த்தா வர கஸ்டமர் வருஷம் வருஷம் சொல்ற கதையே அதிகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. எதனால அதிகமா இருக்கும், மூலப்பொருள் விலை எல்லாமே ஏறுது. வருஷம் இருந்தாலும் எல்லா விலையும் ஏறி இருந்தாங்க, பெயிண்ட் விலை எல்லாமே கூடுதலா வந்துதான் இருக்குது. வர கஸ்டமர் ரேட்டை மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க, கம்மியா எதிர்பார்க்கறாங்க.
0: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள காவிலிப்பாளையம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக தயார் நிலையில் உள்ளன. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத நீர்நிலைகளில் எளிதில் கரையும் காகித கூழ் மற்றும் கிழங்கு மாவு உள்ளிட்டவைகளை கொண்டு 1.5 அடி முதல் 12 அடி உயரம் வரை கொண்ட சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன.
1: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்து 113,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 170 ரூபாய் குறைந்து 14,190 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா விதித்துள்ள எண்ணெய் விநியோக முற்றுகை மற்றும் தீவிரமடைந்து வரும் பொருளாதார சிக்கல்களுக்கு இடையே புதிய சந்தை சீர்திருத்தங்களை கியூபா அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் தனியார் துறையை ஊக்கப்படுத்துவதை இலக்காக கொண்டு இந்த மாற்றம் செய்யப்படுகிறது. இனி வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக ஊழியர்களை பணியில் அமர்த்த முடியும். அதே நேரத்தில் கியூபாவின் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் அனுமதியின்றி வங்கிக் கணக்குகளை திறக்க முடியும். ஜெர்மனியின் முன்னணி கார் நிறுவனமான Volkswagen மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதமாக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மேலும் 50,000 வேலை வாய்ப்புகளை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் பணி நீக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 1 லட்சமாக உயர்ந்துள்ளது. இது வாகனத்துறையின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கையாகும். ஆடி மற்றும் போஸ் போன்ற பிராண்டுகளை கொண்டுள்ள இந்த நிறுவன குழுமம்

0: ஐக்கிய நாடுகள் நிறுவனம் உலகத்தை உண்மையாக காட்டும் புதிய வரைபடத்தை பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. மொத்தம் 164 நாடுகள் அதை ஆதரித்து வாக்களித்துள்ளன. ஆனால் அமெரிக்கா மட்டும் எதிர்க்கின்றது. 400 ஆண்டாக தவறான உலக வரைபடம் பயன்படுத்தப்படுவதாக ஆப்பிரிக்க நாடுகள் தெரிவிக்கின்றன. அந்த தவறை சரி செய்யும்படி அந்த நாடுகள் கேட்டுக்கொண்டன. தற்போது பயன்படுத்தப்படும் உலக வரைபடம் 1569 உருவாக்கப்பட்டது. அதில் பூமத்திய ரேகையிலிருந்து தூரத்தில் இருக்கும் நாடுகள் பெரிதாக தெரிகின்றன. கிரீன்லாந்து ஆப்பிரிக்கா அளவுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா கிரீன்லாந்தை விட 14 மடங்கு பெரியதாகும். உலக வரைபடம் ஐரோப்பாவை பெரிதாக காட்டி மற்றவற்றை சின்னதாக காட்டுகிறது என்பதை ஐக்கிய நாடுகள் தீர்மானம் ஏற்றிருக்கிறது. உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாடு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு இது தொடர்பான விவரங்களை தந்திருக்கிறது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்று அந்த அமைப்பு தெரிவிக்கிறது. எல்னினாவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. உணவு விநியோகம் தடுமாறுகிறது. தானிய விலை 3 ஆண்டில் இல்லாத உயரத்தில் இருக்கிறது. சர்க்கரை விலையும் வானத்தை பார்க்கிறது. இந்த ஆண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 3 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பாக இருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 1344 உயர்ந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 4800 மேற்பட்டோரை தேடும் பணி அங்கு தொடர்ந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பீதுரும் ஒன்றாகும். பீதுரில் குடிப்பதற்காக பயன்படும் 15 நீர்நிலைகள் பாக்டீரியாவால் அசுத்தமடைந்திருப்பது கண்டறியப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதையடுத்து தற்போது சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு கொலரா தடுப்பூசியும் 75,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு தட்டம்மை தடுப்பூசியும் வழங்குவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். இந்த பேரிடருக்கு பிறகு தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள் மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்களின் அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்று பொது சுகாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். இதற்கிடையில் பள்ளிக்கூடங்கள், வங்கிகள், வீடுகள், கோவில், மசூதி, நூற்றுக்கணக்கான மக்கள் என்று பரபரப்பாக இருந்த தேவிகாட் இப்போது வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது. அங்கு குவிந்துள்ள சேறு மற்றும் இடிபாடுகளுக்குள் எத்தனை பேர் புதைந்திருக்கின்றார்கள் என்பது இன்னமும் தெரியவில்லை. ஆனால் இந்த பகுதியின் பெரும்பாலான மக்கள் உயிர் பிழைத்துள்ளார்கள். அதற்கு காரணம் அசோக் குமார் பைதா என்ற காவல்துறை அதிகாரி என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: மிகவும் அழகாக இருந்தது. இந்த இடம் சொர்க்கம் போல இருந்தது. இந்த இடத்தின் பெயர் தேவிகாட். சொர்க்கம் போல இருந்த இந்த இடத்துக்கு இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். பெரும் வெள்ளம் இந்த பகுதியை நோக்கி வந்துவிட்டது. திடீரென்று அதிக அளவில் தண்ணீர் வந்தது. எல்லாமே முடிந்து விட்டது.
2: ஆகஸ்ட் 26 புதன்கிழமை காலை 9 மணி தனது காலை உணவை உண்டு கொண்டிருந்த பைதாவுக்கு திருஷூலி நதியில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு அது தேவிகாட் நோக்கி வருகிறது என தெரிவிக்கப்படுகிறது.
1: எங்களுக்கு தகவல் கிடைத்தது. பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக எங்களுடைய மூத்த அதிகாரிகளிடமிருந்து உத்தரவு வந்தது. நாங்கள் அப்போது உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். பாதி உணவை உண்டிருந்தோம். என்ன செய்வது? அதை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து ஓடினோம். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதால் நாங்கள் உடனடியாக விரைந்தோம். மக்களை காப்பாற்றினோம். எங்களை பற்றி கவலைப்படவில்லை. பிறகு நாங்களும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி உயரமான இடங்களுக்கு சென்றோம். 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் இந்த பகுதி முழுவதும் அழிந்து விட்டது.
2: நடக்க முடியாத நிலையில் இருந்த முதியவர்கள் சிலரையும் தான் தூக்கி கொண்டு ஓடியதாக அவர் கூறுகிறார். மக்களை காப்பாற்றும் முயற்சியில் ஒரு கட்டத்தில் பைதாவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளார்.
1: அனைவரையும் ஓடச் சொன்னோம். அப்போது ஓட முடியாத சிலரை தூக்கி தோளில் சுமந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றோம். பின்னர் இன்னொருவரை காப்பாற்ற முயன்ற போது நானே சிக்கிக் கொண்டேன். எங்களுடன் இருந்த சக காவலர் ஒருவர் தான் என்னை காப்பாற்றினார்.
0: நீங்கள் சிக்கிக் கொண்டீர்களா?
1: சிக்கிக்கொண்டேன். அப்போது என் சக காவலர் என்னை காப்பாற்றினார். இன்னொருவரையும் அவர் காப்பாற்றினார். ஆபத்து வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? நமது உயிரை பணயம் வைத்தாவது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது எங்களுடைய கடமை.
2: பைதா சரியான நேரத்தில் கொடுத்த எச்சரிக்கை தான் தங்கள் உயிர் பிழைக்க காரணம் என்கிறார்கள் தேவிகாட் மக்கள்.
3: அவர் வந்து வெளியேறுங்கள் என்று கூறினார். உடனடியாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வெளியேறினோம். ஓடுங்கள் ஓடுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லோரும் வெளியேறி ஓடினோம். எங்களுடைய வயதான மாமனாரால் நடக்க முடியவில்லை. அவரை தூக்கிக் கொண்டு நாங்கள் ஓடினோம். காவல் நிலையத்தை அடைந்தோம். அங்கு ஒரு கடை இருந்தது. அந்த கடையை நோக்கியும் பின்னர் உயரமான இடத்தை நோக்கியும் ஓடினோம். இங்கு தொழிற்கூடமும் இருந்தது. சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எங்களுடையவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. ஆனால் ஃபைதா சரியான நேரத்தில் எச்சரித்தார். நாங்கள் காலை உணவு தயாரித்து வைத்திருந்தோம். ஆனால் அதை சாப்பிட கூட முடியவில்லை. காலை 9 மணி அளவில் காவல்துறையின் உதவி ஆய்வாளர் வந்து தகவல் தெரிவித்தார். உடனடியாக வெளியேறுமாறும் பெரும் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர் எங்களை ஓடச் சொன்னார். நாங்கள் உடனடியாக வெளியேறினோம். இப்போது எங்களிடம் எதுவும் இல்லை. சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. இப்போது வெறும் உயிர் மட்டுமே எஞ்சியுள்ளது.
4: இங்குள்ள தேவிகாட் காவல்துறையினரின் பங்களிப்பு மிகப்பெரியது. இந்த வெள்ளத்திலிருந்து அவர்கள் மக்களை காப்பாற்றினார்கள். அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி. அவர்தான் மைக்கில் அறிவிப்புகளை செய்து மக்களை எச்சரித்தார். அந்த அதிகாரியின் பங்களிப்பு மிகப்பெரியது. அவர் அறிவிப்புகளை செய்யாமல் இருந்திருந்தால் தேவிகாட் பகுதி மக்கள் பலரும் இந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்க வாய்ப்பிருந்தது. எங்கள் காவல்துறை அதிகாரியைப் போல எல்லா இடங்களிலும் காவல்துறையினர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மக்கள் எந்த நேரத்தில் பிரச்சனையை எதிர்கொண்டாலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவர்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்கள் காவல்துறை அதிகாரியின் பங்களிப்பு மிகப்பெரியது. அவர் தேவிகாட் மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். அவர் அன்று மோட்டார் சைக்கிளில் வீடு வீடாக சென்று மக்களை எச்சரித்தார். முதலில் சிலர் இவ்வளவு பெரிய வெள்ளம் வராது என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் இல்லை, மிக பெரிய வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் அனைவரும் உயரமான பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்தினார். சிலர் அவரது பேச்சை கேட்டனர். கேட்காதவர்கள் வெள்ளத்தில் சிக்கிக்
5: கொண்டனர்.
1: அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்குமாக சென்று ஒவ்வொரு நிலையிலும் தகவல்களை சேகரித்தோம். எங்களிடம் நேபாள காவல்துறைக்கு கிடைக்கும் சிறிய மைக் ஒன்று இருந்தது. அந்த மைக் மூலம் அறிவிப்புகளை செய்தோம். மக்களிடம் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று அறிவித்தோம்.
6: அவருக்கு கிடைத்த தகவலை அவர் உடனடியாக வழங்கினார். அது சரியான தகவலாக இருந்தது. அதை தவறான தகவல் என்று நினைத்து இங்கேயே தங்கியிருந்தவர்கள் தங்களது உயிரை இழந்தனர்.
2: தேவிகாட் பகுதியிலிருந்து தப்பித்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது அருகில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்போதும் பைதா தனது காவல் நிலையத்திற்கும் அந்த பள்ளிக்கும் இடையே தொடர்ந்து பயணிக்கிறார். தங்களது சிதைந்த வீடுகளில் எஞ்சியிருக்கும் பொருட்களை எடுக்க தேவிகாட்டிற்கு வரும் மக்களுக்கு அவர் உதவி செய்கிறார்.
0: இப்போது இங்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கிறதா?
1: இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் என்ன, காவல்துறையில் இருக்கிறோம் அல்லவா. இப்போது மக்களுக்கு உதவ வேண்டும், அவ்வளவுதான். அது மிகப்பெரிய புண்ணியம்.
2: பைதாவின் சொந்த ஊர் தேவிகாட் அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய பேரிடரை எதிர்கொண்ட பிறகும் தேவிகாட்டின் பெரும்பாலான மக்கள் இங்கிருந்து வெளியேறிவிட்டாலும் பைதா இன்னும் இங்கேயேதான் இருக்கிறார் ஒரு காவலராக.
0: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி 1000க்கு மேற்பட்டோர் பலியான நிலையில் 9 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்ட சஞ்சாய் சாய் தான் ஹரே கிருஷ்ணா என்ற மகா மந்திரத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்ததாக தன்னை மீட்டவர்களிடம் கூறுகிறார். நிச்சயம் மீட்பு படை வீரர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கடந்த 9 நாட்களும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்றே உச்சரித்துக் கொண்டே இருந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். சஞ்சாய் பற்றி தகவல் தெரியாமல் இத்தனை நாட்களும் தவித்துக் கொண்டிருந்த அவரது குடும்பத்தினருக்கும் நிச்சயம் இது கடவுள் கிருஷ்ணர் கொடுத்த வரமாகவே அமைந்திருக்கலாம். அதற்கேற்ப அவர் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மீட்கப்பட்டிருக்கிறாரே. 9 நாட்களுக்கு பின் இருவர் உயிரோடு மீட்கப்பட்டிருப்பதே மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியால் என்று பலரும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தற்போது சஞ்சாய் கூறியிருக்கும் தகவல் பலரையும் உணர்ச்சி வயப்பட வைத்திருக்கிறது. நேபாளத்தில் பெருவெள்ளத்தின் போது திரிசில்லி நீர்மின் திட்ட சுரங்கத்துக்குள் சிக்கிய 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்.
5: நேபாளத்தின் சுரங்கங்களுக்குள் இன்னமும் சிலர் உயிரோடு இருக்கலாம் என மீட்புக் குழுவினர் நம்புகின்றனர். அப்பர் தெரிசூலி ஒன் பகுதியில் மீண்டும் ஒரு தேடுதல் முயற்சி தொடங்குகிறது. ஒரு வாரத்திற்கும் மேல் ஆகிவிட்டதால் ஒவ்வொரு மணி நேரமும் மிக மிக முக்கியமானது. ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான இடத்தை கண்டறிவதே பெரும் சவாலாக உள்ளது. சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ள நீராலும் சேறு மற்றும் இடிபாடுகளாலும் அடைப்பட்டுள்ளது. நிலையை கணிக்க மீட்புக் குழுவினர் முதலில் ட்ரோன்களை அனுப்புகின்றனர். சுரங்கத்தின் உள்பகுதிக்குள் செல்ல ரப்பர் படகுகளே ஒரே வழியாக உள்ளன. உள்ளே சென்ற சில நிமிடங்களிலேயே மனித உடலின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு நிலத்தடி அறையை அடைகின்றனர். அங்கு யாரேனும் உயிருடன் இருக்கலாம் என்ற மீட்புக் குழுவினரின் நம்பிக்கை பொய்த்து போகிறது. அங்கு யாரும் இல்லை, இனி நம்பிக்கை இல்லை என்று சிலர் உணர்கிறார்கள். ராம்பகதூர் தமாங் அப்பர் திருசுலி ஒன் சுரங்கத்தில் பணிபுரிந்தவர்களில் ஒருவர். அன்று சுரங்கப்பாதைக்கு வெளியே இருந்ததால் அவர் உயிர் தப்பினார். ஆனால் அவருடைய உறவினர்கள் மூவர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என்று கருதும் அவர் உடல்களையாவது மீட்பதற்காக காத்திருக்கிறார்.
7: நான் இனி ஒருபோதும் சுரங்கங்களில் வேலை செய்ய மாட்டேன். மனவேதனை என்னை உள்ளுக்குள் கொள்கிறது. இனி என்ன
8: செய்வேன்?
7: என் நண்பர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களை மீட்காமல் நான் என் கிராமத்திற்கு திரும்ப மாட்டேன்.
5: இந்த பேரழிவிற்கு காலநிலை மாற்றமே காரணம் என்று நேபாளம் குற்றம் சாட்டுகிறது. சீரமைப்பு பணிகளுக்கு 5.1 பில்லியன் டாலர்கள் வரை நிதி தேவைப்படும் என்றும் தெரிவிக்கிறது. பேரழிவுகளுக்கு நடுவிலும் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த பகுதியின் அழகை வியக்காமல் இருக்க முடியவில்லை. உலகளாவிய பசுமை இல்ல வாயு உமிழ்வில் மிக குறைந்த பங்களிப்பையே அளித்த போதிலும் பருவநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக நேபாளம் இருப்பதை சுட்டிக்காட்டி தனக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து அது பேசுகிறது. அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளே அதிக அளவு மாசு உமிழும் முக்கிய நாடுகள் என சுட்டிக்காட்டும் நேபாளம் கடந்த வார பேரிடரிலிருந்து மீண்டு வர ஐநாவின் சிறப்பு காலநிலை நிதி இருந்து அவசர நிதி உதவியை கோருகிறது. வெள்ளத்திற்கான காரணத்தை பற்றி விஞ்ஞானிகள் இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு நேபாளம் மறு சீரமைப்பு திட்டங்களுக்கும் பேரிடரின் கொடூரமான விளைவுகளிலிருந்து மீள்வதற்கும் இடையே போராடிக் கொண்டிருக்கிறது.
9: Nothing like that has been replicated.
10: நேபாள பகுதியில் நடப்பதை போன்ற சூழல் எல்லைக்கு அப்பால் உள்ள திபெத் பகுதியில் நடக்கவில்லை. அந்த தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் சிக்கியிருந்ததாலேயே அவர்களை மீட்க முடிந்தது. அதாவது நீர்மின் திட்ட பணிக்கான சுரங்கப்பாதைகள் இடிந்து விழுந்தபோது அவர்கள் அதற்குள் சிக்கியிருந்தனர். ஆனால் திபெத் பகுதியில் உயிரிழந்தவர்கள் திறந்த வெளியில் இருந்தனர். ஆகவே யாரேனும் உயிருடன் இருக்கிறார்களா என்று தொடர்ந்து தேடுவதற்கு பதிலாக தற்போது உயிருடன் இருப்பவர்களின் நலனில் அவசரகால மீட்புக் குழுவினர் கவனம் செலுத்தி வருகின்றனர். ஒரு வாரமாக உயிருடன் யாரும் அங்கு மீட்கப்படவில்லை. உயிருடன் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான நம்பிக்கையற்று காணப்படுகிறது.
0: தொடர்ந்து நேபாள திபெத் எல்லையில் தொடர்ந்து வெள்ள ஆபத்து ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்ற சூழலிலும் அங்கு மீட்பு பணிகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது.
11: சில இயந்திரங்களை ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் அப்பகுதிக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. பயங்கரமான வெள்ளத்தால் இந்த பகுதி முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருந்ததால் சுரங்க பகுதிக்கு செல்வதற்கான தற்காலிக பாதை அமைப்பதற்கு இரவு பகலுமாக போராட வேண்டியிருந்தது. அந்த இடத்தில் மட்டும் 7 நாட்களுக்கு மேலாக பணியாற்றி வருவதாக அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தனர். இறுதியாக வழி திறக்கப்பட்டது. அந்த சுரங்கத்தில் மட்டும் குறைந்தது 40 தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். சுரங்கங்களுக்குள் சிக்கியிருப்பவர்களில் பலர் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பல்வேறு மின் நிலையங்களுக்கு சொந்தமான குறைந்தது 7 சுரங்கங்களில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் என்னிடம் கூறினர்.
12: I am in Nuwakot district in Nepal right now and what you see behind me, this is the place from where
13: நான் நேபாளத்தின் நுவாகோட் மாவட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு பின்னால் உள்ள இடத்தில் இருந்து டஜன் கணக்கான ஹெலிகாப்டர்கள் தினமும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு செல்வதை பார்க்கலாம். மேலும் அவை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 10 நாட்களாகிறது. தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு அப்பர் திரிசூலி 3A நீர் மின் திட்டம் உள்ள இடத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைத்துள்ளது. அங்கு தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அங்கு கடந்த சில நாட்களாகவே மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது உள்ளே இருந்து உதவி கோரும் தொழிலாளர்களின் குரல்களை மீட்புக் குழுவினர் கேட்டுள்ளனர். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று மீட்பு பணியாளர்கள் கத்தியபடி அவர்களிடம் தெரிவித்தனர். திரிசூலி 3A நீர்மின் திட்டம் உள்ள சுரங்கத்தின் இருந்த இடிபாடுகளில் இருந்து 2 பேரை மீட்பு பணியாளர்கள் உயிருடன் மீட்டனர். அவர்கள் இருவரும் சஞ்சய் ஷா மற்றும் கபீர் மகாரஜன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இவர்கள் அந்த நீர்மின் நிலையத்தில் பணியாற்றியவர்கள் என்றும் இன்னமும் அந்த சுரங்கத்தில் டஜன் கணக்கானோர் சிக்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அவர்கள் இருவரும் மீட்கப்பட்டவுடன் மீட்பு பணியாளர்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். ஏனென்றால் கடந்த 9 நாட்களாக யாரேனும் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்று இந்த மீட்பு பணியாளர்கள் இடைவிடாது பணியாற்றி வந்தனர். கடந்த சில நாட்களாக உயிருடன் மீட்கப்படுபவர்கள் குறித்த நம்பிக்கை மங்கி வந்தது. ஆனால் தற்போது 2 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கைகளில் ஒரு உத்வேகம் ஏற்பட்டுள்ளது. இன்னமும் கூட சிலர் இந்த சுரங்கங்களில் உயிருடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளதால் மீட்பு குழுவினர் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அடுத்த சில நாட்களுக்கு இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளதால் இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் சிலர் மீட்கப்படலாம் என்ற அறிகுறி நிலவுகிறது.
1: தொடர்ந்து
0: நேபாளத்தில் ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 600 மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரசுவா வட்டாரத்தில் 280 குழந்தைகளும் நுவாகோட் பகுதியில் 300 முதல் 350 குழந்தைகளும் மாயமாகியுள்ளார்கள். மேலும் ரசுவாவில் 16 ஆசிரியர்களும் நுவாகோட்டில் 6 ஆசிரியர்களும் காணவில்லை என்று அரசு தெரிவித்துள்ளது. 70 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான மற்றும் தீவிரமான எல்னினோ பாதிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
14: மத்திய மற்றும் கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் வெப்பமடைவதே எல்னினோ எனப்படும் இயற்கையான பருவநிலை நிகழ்வாகும். இதன் காரணமாக உலகின் சில பகுதிகளில் கடுமையான வெப்பமும் சில பகுதிகளில் கடும் சூறாவளி மற்றும் வெள்ளமும் காணப்படுகிறது. இந்நிலையில் வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோ நிகழ்வு மேலும் வலுவடைந்து மிகவும் தீவிர ஒன்றாக மாறி 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என்று உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எல்னினோவால் சமூக பொருளாதார மற்றும் விநியோக சங்கிலியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2024 மிகவும் வெப்பமான ஆண்டாக இருந்த சாதனையை 2026 முறியடித்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் 2022 பிறகு உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடும் வறட்சியால் கோதுமை, மக்காச்சோளம், சூரியகாந்தி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு செடிகள் காய்ந்து கிடக்கின்றன. பெரு நாட்டில் கடும் வெப்பம் காரணமாக பாரம்பரிய நெத்திலி மீன் பிடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் 100,000 மேற்பட்டோர் வேலை இழந்துள்ளனர். இலங்கையில் கடும் வறட்சியால் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீண்ட தூரம் சென்று சிறுக சிறுக நீரை சேமித்து வரும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் சிக்கி தவித்து வரும் வேளையில் ரேஷன் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எல்னினோ நிகழ்வு 2027 தொடக்கம் வரை நீடித்தால் அது இந்தியாவின் வெப்பநிலை மற்றும் மழை பொழிவை மேலும் பாதிக்கக்கூடும். இதனால் நாட்டின் நீர் இருப்பு, விவசாயம் மற்றும் கோடை வெப்பம் தொடர்பான கவலைகள் பன்மடங்கு அதிகரிக்கலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
0: அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் மீண்டும் வேகமடுத்திருக்கின்ற சூழலில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனின் ஒடேசா மற்றும் டினிப்ரோ பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தார்கள். தலைநகர் கீவில் நேற்று பிற்பகல் நடந்த ட்ரோன் தாக்குதலில் உளவு தலைமையகத்தில் தீபத்தி ஏற்பட்டது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதால் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுக்களில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அண்மையில் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் பொருளாதார மாநாட்டில் நேற்று முன்தினம் பேசிய அதிபர் புட்டின் உக்ரைனுடனான போரில் அமைதி உடன்பாடு எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக நேர்மறை சமீட்சையை வெளியிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க பிரதிகளான ஸ்டீவ் பெக்டாப், யாரா குஷ்னர் ஆகியோர் இன்று மற்றும் நாளை மொஸ்கோ மற்றும் கீவ் நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த ராஜ்ய நகர்வுகளுக்கு இடையே ஒடிசா பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 1 உயிரிழந்தார். குழந்தை உட்பட 5 காயமடைந்தார்கள். இதேபோல் டினிப்ரோ நகரில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 காவலர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது தொடர்ந்து 10வது நாளாக ரஷ்யா வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிஃப் மைய பகுதியில் அமைந்துள்ள உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற செயின்ட் சோபியா தேவாலயத்துக்கு எதிரே உள்ள இந்த கட்டிடத்தில் தாக்குதலை தொடர்ந்து தீபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. இதில் 7 பேர் காயமடைந்தார்கள். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று உக்ரைனிய அதிபர் செலஸ்கி எச்சரித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகால போரில் உக்ரைன் அரசு கட்டிடங்கள் தாக்கப்படுவது மிகவும் அரிதான நிகழ்வாகும். முன்னதாக புதன்கிழமையன்று கீவ் மைய பகுதியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகமும் தாக்குதலுக்கு உள்ளானது. தொடர்ந்து ரஷ்யாவின் ராணுவ எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கும் உக்ரைனின் ரகசிய நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் எஸ்பியு உளவு பிரிவு தற்போது குறிவைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவால். இதற்கிடையில் அமெரிக்க சிறப்பு தூதுவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு செல்ல இருக்கிற நிலையில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய உக்ரைன் அதிபர் செலஸ்கி விருப்பம் தெரிவிக்கிறார்.
14: நேட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது 2022 பிப்ரவரி 24 ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது. 4.5 ஆண்டுகளை கடந்து போர் தொடர்ந்து வரும் நிலையில் இருதரப்பிலும் லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் இருதரப்பிலும் உள்கட்டமைப்பு அமைப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளன. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள பாதுகாப்புத்துறை தலைமையகம் மீது நேற்றும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த கட்டடம் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்படுவதற்காக அமெரிக்க சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் இன்று ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ செல்கின்றனர். இங்கு அதிபர் புதின் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தும் இருவரும் பின்னர் உக்ரைன் சென்று அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கின்றனர். அமெரிக்க தூதர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர்களின் பாதுகாப்பு கருதி தற்காலிக போர் நிறுத்தம் செய்யவுள்ளதாக ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். அமெரிக்க தூதர்கள் ஏற்கனவே உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு வந்தபோது தாக்குதல்களை நிறுத்தியது போலவே தற்போதும் போர் நிறுத்தம் செய்வதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தூதர்களின் பாதுகாப்பு பற்றி மட்டுமே கவலைப்படுவதாகவும் ரஷ்யாவுக்காக அல்ல என்றும் அவர் கூறினார். இதேபோல ரஷ்யாவும் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தி தூதுவர்கள் பத்திரமாக பயணம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர எந்த விதத்திலும் உதவ இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போரினால் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: உக்ரைனுக்கு அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்ட நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவுடனான உக்ரைனின் போரை தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் உக்ரைனுக்கு கோடிக்கணக்கான டாலர் நிதியுதவி அளிக்கப்பட்டன. இதை தற்போதைய அதிபர் டிரம்ப் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் ஐரோப்பியர்கள் பெரும் பங்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்க அரசு வழங்கிய நிதியுதவியை திருப்பிச் செலுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்கப் போவதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இதுபற்றி நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் 100 கணக்கான பில்லியன் டாலர்கள் உக்ரைன் மற்றும் நேட்டோ அமைப்புக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. ஐரோப்பாவிடம் கேட்டிருந்தார், அவர்களே அந்த தொகையை செலுத்தியிருப்பார்கள், ஆனால் சற்று தாமதம் என்றாலும் அந்த பணத்தை நாங்கள் திரும்ப கேட்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவில் எந்தெந்த நாடுகள் இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிடாத நிலையில் இந்த விவகாரம் இணையவாசிகளிடையே பெரும் பேசுபொருளாகியுள்ளது. ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையான 6 மாத கால போர் காரணமாக உலகளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்காவில் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்காவில் தற்போது டீசல் ஒரு கலனுக்கு $5.85 என்ற அளவில் விற்பனையாகிறது. இது அங்கு இதுவரை இல்லாத அளவை தொட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கலன் என்பது 3.7 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. சரக்கு மற்றும் விநியோகம் சார்ந்த சேவைகள் பெருமளவு டீசலை சார்ந்தே இருப்பதால் டீசல் விலை உயர்வு அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்கும். இதனால் பல்வேறு துறை சார்ந்த வணிகங்களின் செலவுகளும் அதிகரித்துள்ளன. மேலும் அமெரிக்காவின் இந்த விலை உயர்வால் அரசியல் ரீதியான தாக்கங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. நவம்பரில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களில் வாக்காளர்களின் கவனம் பொருளாதார விவகாரங்களை பொறுத்தே அமைய வாய்ப்பிருக்கிறது. டீசலை போன்றே பெட்ரோலின் விலையும் அங்கு உயர்ந்து வருகிறது. ஆனால் டீசலுடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் வெளியேற்ற வேகம் குறைவாக இருக்கிறது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒரு கலன் பெட்ரோலின் விலை $3.20 இருந்த நிலையில் தற்போது அது $4.15 விற்கப்படுகிறது. சமீப நாட்களில் போர் மீண்டும் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் டீசல் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிறப்பு படை தளபதி முகமது மஹமூத் மர்சாத் அல் காதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. கான் யூனிஸில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியான முகமது மஹமூத் மர்சாத் அல் காதி ஹமாஸின் நுக்பா சிறப்பு படையின் கொமாண்டராக செயல்பட்டு வந்தவர். 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் எல்லைக்குள் பூந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் சுபா ராணுவ முகாம் மீதான ஊடுருவலில் இவர் நேரடியாக பங்கேற்றதாக இஸ்ரேல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆப்கானிஸ்தானியர்கள் தற்போது ஆப்கானிஸ்தானில் வாழ்வதற்கான சூழலின்றி மிக நெருக்கடியான சூழலில் அவதிப்படுகிறார்கள்.
5: கட்டாய வெளியேற்றத்தின் முகங்கள். ஆப்கானிய குடும்பங்கள் முழுமையாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த எல்லையின் மறுபக்கத்தில் இருக்கும் பாகிஸ்தானில் தலைமுறை தலைமுறையாக கட்டமைத்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பிடுங்கி எறியப்பட்டுள்ளனர். பலர் தாங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு நாட்டிற்குள் நுழைகிறார்கள். பறிக்கப்பட்ட தங்களின் முந்தைய வாழ்க்கையின் நினைவாக ஒரு நண்பரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். தற்போது உலகில் எங்கும் இல்லாத மிகப்பெரிய அளவிலான மக்கள் இடப்பெயர்வு இதுதான். கடந்த 3 ஆண்டுகளில் பாகிஸ்தானில் இருந்தும் ஈரானில் இருந்தும் 60 லட்சத்திற்கும் அதிகமான ஆப்கானியர்கள் அவர்களின் சொந்த நாட்டிற்கே வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். முதலில் தாலிபன் அதிகாரிகளிடம் ஆவணங்களை சரிபார்க்கும் நடைமுறை. ஆனால் பலரிடம் ஆவணங்கள் ஏதும் இல்லை. ஆப்கானியர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறும் பாகிஸ்தானும் ஈரானும் அவர்களில் சிலர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் சிலர் சுமையாகவும் இருப்பதாக குறிப்பிடுகின்றன. மில்லியன் கணக்கான மக்களுக்கு போதுமான உணவு இல்லாத மற்றொரு நாட்டிற்குள் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஐநா மற்றும் பிற அமைப்புகளால் தற்காலிகமாக தங்குவதற்காக அமைக்கப்பட்ட கூடார கிராமம் இது. ஆனால் பெரும்பாலானோருக்கு செல்ல வேறு இடமில்லை. 8 சகோதரர்களை கொண்ட இந்த குடும்பத்தில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானிலேயே பிறந்தவர்கள். இப்போது அவர்களது மனைவிகள், சகோதரிகள், குழந்தைகள் என அனைவரும் ஒன்றாக தங்கியிருப்பதால் இங்கு மூச்சு விடுவது கூட சிரமமாக இருக்கிறது. வெப்பநிலை 41 டிகிரியாக உள்ளது.
15: தொழில் தொடங்கவோ அல்லது பிழைப்பு நடத்தவோ எங்களிடம் பணமோ அல்லது வசதியோ இல்லை. எங்களுக்கு வீடு இல்லை. தங்குவதற்கு ஒரு கூடாரம் கூட இல்லை.
5: உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களின் நிலை என்ன? அவர்களுக்கு ஆரம்ப கல்வியை தாண்டி வேறு எதுவும் கிடைக்காது என்பது உங்களுக்கு கவலை அளிக்கிறதா?
15: எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் பெண்கள். அவர்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு தங்கள் கல்வியை தொடர முடியாமல் போய்விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன்.
5: மனிதாபிமான உதவிக்கான நிதியில் ஏற்பட்டுள்ள பெரும் குறைப்பு மக்களின் துயரத்தை மேலும் தீவிரமாக்குகிறது.
16: மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் நிதி உதவியை குறைப்பது தாலிபன்களை தண்டிக்கும் என நான் நினைக்கவில்லை. மாறாக அது மக்களைத்தான் தண்டிக்கிறது. அவர்கள் விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளும் உத்தரவுகளும், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான கட்டுப்பாடுகள், சர்வதேச ஆதரவை பெறுவதற்கு உதவியாக இல்லை என்பதையும் அறிவோம்.
5: நாங்கள் இந்த விஷயங்களை தாலிபன் வெளியுறவு அமைச்சரிடம் முன்வைத்தோம்.
17: இவ்வளவு அதிகமான அகதிகள் இங்கு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை.
5: எனவே பிரச்சினை மீண்டும் அதே இடத்துக்கு வருகிறது. சர்வதேச சமூகத்துடனான உங்கள் உறவை நீங்கள் மேம்படுத்தும் வரை உங்கள் சொந்த மக்களுக்கு உதவ தேவையான ஆதரவை பெற முடியாது.
17: எங்களுடன் நல்லுறவை கொண்டிருந்த நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நன்மை அடைந்துள்ளன என்பதே எங்கள் செய்தி. கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாத நாடுகள் என்ன நன்மையை பெற்றன எதுவும் இல்லை.
5: வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்ட சிலரின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. இந்த நபர் தாலிபன்களால் அகற்றப்பட்ட முந்தைய அரசாங்கத்திற்காக வீதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டவர். இருமுறை நாடு கடத்தப்பட்ட நிலையில் புகலிடம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்.
18: என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்கிறேன். என்னால் வெளியே கூட போக முடிவதில்லை. நான் முழுக்க வீட்டிலேயே இருக்கிறேன்.
5: தாலிபன் அரசு பலமுறை பொது மன்னிப்பு அறிவித்துள்ளதை அதை நீங்கள் நம்பவில்லையா?
18: எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் என் நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டனர்.
5: இந்த மாலை நேரத்தில் ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான அனைத்து பொருட்களும் பாகிஸ்தானிய லாரியிலிருந்து இறக்கப்பட்டு ஆப்கானிய லாரியில் ஏற்றப்படுகின்றன. ஒரு கடினமான வாழ்க்கையிலிருந்து இன்னொரு கடினமான வாழ்க்கைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இது மிகவும் வேதனையான வகையிலான சொந்த நாட்டுக்கு திரும்புதலாகும்.
0: தொடர்ந்து நைஜீரியாவில் கச்சா எண்ணெய் திருட முயன்ற 37 பேர் விசவாயு தாக்கி பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரியாவின் எண்ணெய் வளம் மிக்க ரிவர்ஸ் மாநிலத்தில் உள்ள கச்சா எண்ணெய் கட்டமைப்புகளிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் பைப் லைன்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குழாய்கள் மூலம் எண்ணெய் திருடப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒக்கிரிகா பகுதியில் சட்டவிரோத குழாய்கள் வழியாக வியாழக்கிழமை இரவு 200 அதிகமான உள்ளூர்வாசிகள் சிறிய படகுகளில் சென்று கச்சா எண்ணெயை திருட முயன்றதாக கருதப்படுகிறது. அப்போது அதிக அழுத்தத்தால் கச்சா எண்ணெய் குழாய்களில் இருந்து விசவாயு வெளியேறியதால் திருட்டில் ஈடுபட்ட பலரும் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்று கூறப்பட்ட நிலையில் விசவாயு தாக்கியதில் சிலர் அங்குள்ள ஆற்றில் மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டோரின் பலருக்கும் சிகிச்சை பலனளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 37 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருந்தாலும் உண்மையான பலி எண்ணிக்கை குறித்து ரிவர்ஸ் மாநில அதிகாரிகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜெமனின் அரசு படைகளுக்கும் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையான ஹவுதிகளுக்கும் இடையான மோதல்களில் 81 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜெமனின் செங்கடலையொட்டிய பகுதிகளிலும் தைஸ் மாகாணத்திலும் அரசு படைகளுக்கு எதிராக ஹவுதிகள் கடந்த வியாழக்கிழமை தரவழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அங்குள்ள ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலும் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் மூலம் மோகா என்ற ஜெமனின் முக்கிய துறைமுகத்தை முடக்கவும் பப் அல் மண்டாப் நீரிணை அருகில் உள்ள பகுதிகளை கைப்பற்றவும் ஹவுதிகள் முயன்று வருவதாக ஜெமன் படைகள் தெரிவித்துள்ளன. இதையடுத்து ஹவுதிகளின் தாக்குதல்களுக்கு அரசு படைகள் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெமன் ராணுவத்தின் செங்கடல் தளங்களில் பணியாற்றிய 24 வீரர்களும் தைஸ் பகுதியில் பணியாற்றிய 15 வீரர்களும் ஹவுதிகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் யமன் அரசு படைகளின் தாக்குதலில் 42 ஹவுதி கிளர்ச்சி படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவ குழுவினர் வெளியிட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக சர்வதேச நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற யமன் அரசுக்கும் அந்த நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. கடந்த 2022 ஆண்டு இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் அமெரிக்கா தொடுத்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் களமிறங்கியதால் மீண்டும் ஜெமனில் உள்நாட்டு போர் வெடித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கியூபாவில் சுகாதார நெருக்கடி நிலவுவதாக அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. தண்ணீர் மின்சார விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கு வயிற்றுப்போக்கு குடல் பிரச்சனைகள் அதிகம் பதிவானதை அமெரிக்க தூதரகம் தெரிவித்தது. இதற்கிடையே டிரம்ப் நிர்வாகம் கியூபாவுக்கு எதிராக விதித்திருக்கும் எரிசக்தி முற்றுகையை தளர்த்துவதற்கான அறிகுறிகள் இல்லை. 9 மாதங்களுக்கு முன் அமெரிக்க அரசாங்கம் கியூபாவுக்கு எதிராக முற்றுகையை அறிவித்தது. மின்சார தட்டுப்பாட்டால் குளிர்சாதனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வீடுகள் வியாபாரங்கள் ஆகியவற்றில் சுத்தத்தை கடைபிடிப்பது கடினமாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து சுகாதார நெருக்கடி கியூபாவை தாக்கியிருக்கிறது. டிரம்ப் நிர்வாகத்தின் முற்றுகை அனைத்துலக சட்டத்துக்கு எதிரானது என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் மனித உரிமை நிபுணர்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் கியூபாவின் அரசாங்கத்தை மாற்ற முற்றுகை தேவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வாதிடுகிறார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1000 நெருங்குகிறது. மார்ச் முதல் குறைந்தது 986 பிள்ளைகள் இறந்தார்கள். மொத்தம் 180,000 அதிகமானோருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது அல்லது அறிகுறிகள் இருக்கின்றன. நாள்தோறும் 1000 அதிகமான சம்பவங்கள் பதிவாகின்றன. கடந்த பல ஆண்டுகளில் பங்களாதேஷ் சந்திக்கும் ஆக மோசமான தட்டம்மை நோய் பரவல் இதுவாகும். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 6 மாதம் முதல் 5 வயது வரையிலான பிள்ளைகள். டாக்கா குழந்தைகள் மருத்துவமனையில் மட்டும் தற்போது 101 குழந்தைகள் சிகிச்சை பெறுகிறார்கள். பல குழந்தைகள் ஆபத்தான் நிலையில் மருத்துவமனைக்கு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஊட்டச்சத்து குறைபாடும் சேர்த்து அவர்களின் உடலை மேலும் பலவீனப்படுத்துகிறது. தட்டம்மை, இருமல், தும்மல் மூலம் மிக எளிதாக பரவும். மூளையில் வீக்கம், கடுமையான மூச்சு பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தலாம். நோய் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடப்படுகிறது. ஆனாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. 2024 நடத்த திட்டமிடப்பட்ட தடுப்பூசி இயக்கம் அரசியல் கலவரத்தால் தாமதமானது. 2025 வேலைநிறுத்தங்களும் அரசியல் நிலையற்ற தன்மையும் தடையாக இருந்தன. இதனால் பல குழந்தைகளுக்கு தடுப்பூசி கிடைக்காமல் போனதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. சீனாவில் ஒரு இளையர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமது உயிரை காப்பாற்றிய மருத்துவருடன் இணைந்து தற்போது பணிபுரிகிறார். அவர் 23 வயது, குவாங் ஹோங்ஸின் சியாங்ஷா மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் அவர் முதுநிலை மாணவராக தற்போது சேர்ந்திருக்கிறார். சிறுவயதில் கவாங்குக்கு இதய நோய் இருந்தது. மற்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இயலாததால் குடும்பத்தினர் அவரை சியாங்ஷா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு பேராசிரியர் லோங்லோங், பேராசிரியர் ஹா சிங்குவா ஆகியோரின் குழுவினர் அறுவை சிகிச்சையை இவருக்கு செய்தார்கள். சிகிச்சை பலனளித்ததால் கவாங் மற்ற குழந்தைகள் போல் வளர்ந்தார். மருத்துவர்கள் காட்டிய நன்றியுணர்வு துறையின் மீதான ஆர்வமாக மாறியது. 2024 குவாங்கின் பாட்டிக்கும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதையடுத்து குவாங்கின் முடிவை மேலும் அது உறுதிப்படுத்தியது. அவர் முதுநிலை நுழைவு தேர்வுக்கு தயாராகி மருத்துவமனையில் சேர்ந்தார். அவரின் முதல் வழிகாட்டி 19 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரை காத்த பேராசிரியர் லோங். மேலும் பல நோயாளிகளின் உடல்நலத்தை காக்க திறன்களை வளர்ப்பதே தமது இலக்கு என்று குவாங் தெரிவித்தார். தன்னை காப்பாற்றிய இந்த மருத்துவமனையை தன்னால் மறக்க முடியாதென்று அவர் குறிப்பிடுகிறார். போலந்தில் நீளமான லொரி மீது தொடர்ந்து மோதியதில் லொரி பல மீட்டர் தூரம் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து தடத்தின் தடுப்புகள் மூடும் நேரத்தில் ஒரு லொரி தொடர்ந்து தடத்துக்குள் நுழைந்தது. லொரி ஓட்டுநர் எச்சரிக்கை விளக்குகள் மின்னுவதை கவனிக்காமல் லொரியை தொடர்ந்து தடத்தின் நடுவே நிறுத்திவிட்டார். அந்த நேரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த தொடர்ந்து லொரியை மோதி தள்ளியது. லொரியில் இருந்த வைக்கோல் அங்குமிங்கும் சிதறுவது கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. லொரி ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக போலந்தின் தொடர்ந்து அதிகாரிகள் தெரிவித்தார்கள். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் தொடர்ந்தில் 500 பேர் இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். மாற்று உறுப்புகளுக்கான தட்டுப்பாடு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 66 வயது முதியவர் ஒருவர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று 9 மாதங்கள் டயாலிசிஸ் இன்றி வாழ்ந்து புதிய உலக சாதனையை படைத்திருக்கிறார். சிறுநீரக செயலப்பால் பாதிக்கப்படும் நோயாளிகள் தங்களுக்கு பொருத்தமான மாற்று மனித சிறுநீரகம் கிடைக்கும் வரை பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் டயாலிசிஸ் சிகிச்சையை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இந்த உறுப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் நோக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த இஎனிசிஸ் என்ற பயோடெக் நிறுவனம் ஆய்வுகளை மேற்கொண்டது. மனித உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்படாத வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகங்களை இந்த நிறுவனம் பிரத்யேகமாக உருவாக்கியது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் சிறப்பு அனுமதியுடன் சிறுநீரக செயலிழப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த டிம் ஆண்ட்ரூஸ் என்ற முதியவருக்கு இந்த பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. இது அவருக்கு சிறப்பாக செயல்பட்டதால் சுமார் 9 மாதங்கள் அவர் எந்தவித டயாலிசிஸ் சிகிச்சையுமின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். 9 மாதங்கள் பன்றியின் சிறுநீரகத்துடன் வாழ்ந்த அவருக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மாற்று மனித சிறுநீரகம் ஒன்று கிடைத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் மனித உறுப்பை பொருத்துவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்பதை டிம் ஆண்ட்ரூஸ் மூலம் நிரூபிக்க முடிந்தது என்று மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் லியோனார்டோ வீரில்லா தெரிவித்திருக்கிறார். மாற்று உறுப்புக்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு மனித சிறுநீரகம் கிடைக்கும் வரை அவர்களை டயாலிசிஸ் இன்றி வாழ வைக்க பன்றியின் சிறுநீரகம் ஒரு சிறந்த இடைக்கால தீர்வாக அமையும் என்று எனிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கட்டிஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த வெற்றியின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக 2027 ஆண்டில் 50 முதல் 70 வயதுடைய 33 சிறுநீரக நோயாளிகளுக்கு பன்றியின் சிறுநீரகத்தை பொருத்தி சோதனை செய்ய அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த மருத்துவ சாதனை குறித்த முழுமையான அறிக்கை புகழ்பெற்ற த லான்செட் மருத்துவ இதழிலும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய தீயணைப்பாளர்கள் காட்டு தீயை அணைக்க கூடுதல் நேரம் அயராது உழைத்து வருகிறார்கள். ஜூலை நடுப்பகுதியிலிருந்து அங்கு காட்டு தீ எரிகிறது. சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் சுமார் 110,000 ஹெக்டர் நிலம் கருகி போய்விட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த பொய் மூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் பொய் மூட்ட அவசர நிலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு காற்று தூய்மைக்கேடு குறியீடு 500 தாண்டிவிட்டது. மலேசியா சேர்க்க மழையை உண்டாக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. காற்றின் தரம் மோசமடையும் வேளையில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி மலேசியா மக்களை கேட்டு வருகிறது. இந்தோனேஷியாவின் புதிய தலைநகர் நுசந்தராவை காட்டு தீ நெருங்க தொடங்கி இருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் ஒரு பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செரியான் மாவட்டத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 500 தாண்டிவிட்டது. நேற்று முன்தினம் பின்னிரவு முதல் அங்கு பொய்மூட்டம் மோசமாகிவிட்டது. மாலை 5 மணி வாக்கில் குறியீடு 515 என்று பதிவானது. அது பொது சுகாதாரத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலையை குறிப்பதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதாக மலேசிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் உடல் பருமன் கொண்ட 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எடை குறைப்பு மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவது 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது 300 மடங்குக்கு அதிகமாக அதிகரித்து விட்டதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. பெரிட்ரிக்ஸ் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில் நீரழிவு நோய் இல்லாத 8 முதல் 11 வயதுக்குட்பட்ட உடல் பருமன் கொண்ட 35 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகளின் மருத்துவ பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த வகை மருந்துகளுக்கான பரிந்துரைகள் 2019 ஆண்டில் 0.03% இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் 9.3% இது அதிகரித்துவிட்டது. இந்த மருந்துகளை 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உடல் எடை குறைப்புக்காக பயன்படுத்த அமெரிக்காவில் அதிகாரபூர்வமாக அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனாலும் குறிப்பிட்ட மருத்துவ சூழ்நிலைகளில் 8 வயது முதல் குழந்தைகளின் உடல் பருமனுக்கு சிகிச்சை அளிக்க இந்த வகை மருந்துகளை பயன்படுத்த மருத்துவ வழிகாட்டுதல்கள் அனுமதி வழங்குகின்றன. ஆய்வில் மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட குழந்தைகளில் 94% பேருக்கு கடுமையான உடல் பருமன் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 65% பேருக்கு அதிக கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம், தூக்கத்தில் மூச்சு திணறல் உள்ளிட்ட குறைந்தது ஒரு உடல்நல பிரச்சனை இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வு காலத்தில் மொத்தம் 20,282 குழந்தைகள் இவ்வாறான மருந்துகளை பெற்றுள்ளார்கள். மேலும் அதிக வருமானம் கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த வகை மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவதற்கான வாய்ப்பு 55% அதிகமாக இருப்பதும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் ஆசிய கோப்பை T20 தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியின் விக்கெட் காப்பாளர் துடுப்படுத்தாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறார். முன்னதாக சிம்பாவே தொடரில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் சஞ்சு சாம்சன் இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தொடருக்கான அணியில் மீண்டும் இடம் பிடித்துள்ள அவர் தனது இடத்தை உறுதி செய்வதற்கான மற்றொரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நேர்காணல் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பயிற்சியாளராகும் விருப்பம் தனக்கு இருப்பதாகவும் அது குறித்து அந்த அணி நிர்வாகத்திடம் தான் பேசி வருவதாக கூறுகிறார். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் திடலில் நடைபெறும் துலிப் கோப்பை இறுதிப் போட்டியை இலவசமாக பார்க்கலாம் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் உள்நாட்டு முதல்தர கிரிக்கெட் போட்டியின் முக்கியமான ஒரு தொடராகும். இதன் முதல் சீசன் 1961-1962 நடைபெற்றது. தற்போது 63rd சீசன் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான US ஓபனில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரஃப் ஆகியோர் தங்களின் 2வது சுற்றில் நேற்று வெற்றி பெற்றிருந்தார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் கிடாம்பி ஸ்ரீகாந்த் போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசண்டை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilonly.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்பினையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 21 சதம், இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 75 சதம். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 22 சதம், இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 50 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405 ரூபாய் 34 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 70 சதம். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 65 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 73 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 21 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 29 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் பிடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள பிடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நெளிய கலைநேரம் இரவு நிலைய கலைநேரம் இரவு 11:03 அகராட்சியத்திலே 10:03.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் தொடர்கின்றது அறிவிப்புகள். முதலில் மரண அறிவித்தல்.

ഇക്കായിനി പ്രിയ, ഉദയ വിശാഖൻ ഉദയൻ ടി ആർ ടി തമിളൊരി, നവീനൻ വദനൻ ആകിയോരൻ പാസമിക്ക് തന്തയും, വസന്തൻ സാന്തകുമാരി ചിത്ര കിരിശാന്തി കാർത്തിക ആകിയോരൻ പാസമിക്ക് മാമനാരം, രാജേശ്വരി காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, தரமேஸ்வரி காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரம், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி, காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம் சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா, வரதநாதன் ஜெர்மனி செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரே நாயகி கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா காலம் சென்ற தவச்செல்வி, சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரீஸ் ரித்திஸ் ரியா அன்சியா எலனா அஷானா அக்ஸ்ட்ரா சஹானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனுமாவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை கிரமட்டோரியம் டு யொன்சுரல் வில்டனோஸ் 95 ரூ மார்சல் செம்பா 93-430 வில்டனோஸ் என்ற முகவரியில் வைக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் பூத உடலை பார்வையிட விரும்புவோர்கள் பார்வையிடலாம். 7ஆம் தேதி செப்டம்பர் 2026 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை பார்வைக்கு வைக்கப்படுகிறது. கிரியைகள் புதன்கிழமை 9 செப்டம்பர் 2026 காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை அதே முகவரியில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தகனம் முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 வரை இடம்பெற இருக்கிறது. மேலதிக தாவல்களுக்கு பிரியா மகள் பிரான்சுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள் 0033-64-98-7635 உதயன் மகன் டி ஆர் டி தமிழொலி 0033-61-22-3870 நவீனன் மகன் 0033-62-09-39-153 வதனன் மகன் 0033-64-98-248-243 மீண்டும் அந்த அறிவித்தலை அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் சாவைச்சேரிய பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிவிடமாக கொண்ட சதாசிவம் பொன்ராஜா அவர்கள் 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான தம்பாப்பிள்ளை பவள வள்ளியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், ரமணி வரதா அவர்களின் அன்பு கணவரும், கார்த்திகாயினி பிரியா உதய விசாகன் உதயன் டி ஆர் டி தமிழொலி, நவீனன் வதனன் ஆகியோரின் பாசமிக்கு தந்தையும், வசந்தன் சாந்தகுமாரி சித்ரா கிருஷாந்தி கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரம், ராஜேஸ்வரி காலம் சென்ற பாலசுப்ரமணியம் துரை, பரமேஸ்வரி காலம் சென்ற மனோகரன் ஆகியோரின் அன்பு சௌதரம், காலம் சென்ற கிருஷ்ணசாமி சரஸ்வதி, காலம் சென்றவர்களான தர்மகுல சிங்கம் சந்திரவதனா மற்றும் ஈஸ்வரன் கனடா, சாரதாம்பாள் கனடா, ஆத்மசரன் காலம் சென்ற ஜோகநாதன் தேவநாதன் கனடா, வரதநாதன் ஜெர்மனி செல்வநாதன் ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரம், வெண்டாமரை நாயை கனடா காலம் சென்ற சாந்தலிங்கம் கனடா, மஞ்சுளா காலம் சென்ற தவச்செல்வி சாந்தினி ஜெர்மனி ஆகியோரின் உடன்புறவா சௌதரம், கரீஸ் ரித்திஸ் ரியா அன்சியா எலேனா அஷனா அக்ஸரா சஹானா ரிவான் ஆகியோரின் பாசமிகு பேரனுமாவார். இந்த அறிவித்தலை உற்றார் உன்னர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். பூத உடல் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை கிரமட்டோரியம் டு யொன்சுரல் வில்டனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93-430 வில்டனோஸ் என்ற முகவரியில் திங்கட்கிழமையும் பார்வையிடலாம். 7ஆம் தேதி செப்டம்பர் 2026 பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை அதே முகவரியில் கிரியைகள் புதன்கிழமை 9 செப்டம்பர் 2026 காலை 9 மணி முதல் 11 மணி வரை இடம்பெற்று

கூட்டம் செய்யப்படுகிறது. முற்பகல் 11:30 12:30 வரை. மேலதிக தாவல்களுக்கு பிரியா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
மூன்று 612 20 38 70 நவீனன் மகன் சைவ சைவர 33 620 93 91 53 வதனன் மகன் சைவ சைவர 33 649 85 82 43 அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பிலே நாமும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

നേരം ഇരവ് 11:12 അഖ്യരാജ്യത്തിലെ ഇരവ് 10:12 ഇന്നയ നികൾച്ചികൾ വരിസയിലെ തുടർക്കുന്നത് കലശം. வானலைகளில் இன்றும் போட்டி நிகழ்ச்சியாக தொடர்கின்றது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2 எழுத்துக்களில் மாத்திரமே. கலசத்துக்கான கேள்விகள் சோடியாக வரும். சோடியினுடைய முதல் பகுதிக்கு 2 எழுத்துக்களில் விடையை கண்டுபிடித்து நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற விடையிலிருந்து 2 எழுத்துக்களில் 1 எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக அந்த சோடியினுடைய இறுதிப் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்.

0: இன்றும் கடந்த சில வாரங்களாக நாம் கேட்டு வருகின்ற கேள்விக்கான விடையை கண்டுபிடித்தீர்களா என்று தெரியவில்லை. அந்த கேள்வியிலிருந்து தொடரலாம். மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண், அது எது என்று கேட்டிருந்தோம். இப்பொழுது சில வாரங்களாக கேட்டு வருகின்றோம் அதே கேள்வியை. மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண், அது எது? அல்லது அந்த சோடியினுடைய இறுதி பகுதியையும் தந்திருந்தோம். அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி என்று கேட்டிருந்தோம். வானலீனா இங்கே முதல்ல வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷன், நான் லண்டன் பார்த்திபன்.
0: பார்த்திபன் சொல்லுங்கள்.
1: நீங்க என்ன தானே
0: நிலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
1: அந்த தொலைபேசியில் கேள்விங்களா?
0: எழுதுங்க.
1: 63 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87 87
2: ஆரம்ப காலத்துல தொலைக்காட்சியில் எல்லாம் கடமையாட்டிய
1: முந்தி இங்க லண்டன்ல ஒரு ஆள் காரணம் இருக்கா தான் முந்தைய தொலைக்காட்சி வச்சிருந்த சொன்னார்
2: நன்றி.

0: மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது என்று கேட்டிருக்கிறோம். சரி, இதற்கான பதில் இப்பொழுது கடந்த பல வாரங்களாக வரவில்லை. ஆகவே அடுத்த கேள்விக்குள் போய்விடலாம். எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது, எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது, எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது, எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது. எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது. சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, ஒரு தொடர்பு நேரத்தை கேமா அவர்கள் அதை முன்னே கேட்ட கல்வி ஞாபகத்தில் வைத்து விடிய போட்டிருக்கிறார். எய்ட்ஸ் நோய் தடைக்கு மாற்று சொல்வது. சரி, வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அந்த வலியும் கண்ணும் வருது இல்லையே, அதுக்கிட்ட நீங்க கனகாலமா கேட்டோன்னு வரீங்க, அதுக்கு ஏதாவது வேற முறையால கேள்வியை தாங்க முயற்சி செய்து பாப்போம். இதுக்கு நான் ஊசி என்று சொல்லி பாக்குறேன்.
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. மனிதர் உண்ணும் உணவும் தரக்கூடியது. உங்களுக்கு ஊவன்னா சீனா தெரிந்திருக்கிறது. ஊறு என்பது சரியான பதில். ஆகவே இதை கேட்ட கல்வி அதுக்கு சரியா ஞாபகத்தில் வைத்து அடுத்தும் கேட்ட கேள்வியை தரவா இல்ல புது கேள்வியை?
1: இல்ல, புது கேள்வியை தாங்க. ஆனா இந்த முதல் கேட்ட கேள்விக்கு வேற முறையா ஏதாவது தாங்க நாங்க முயற்சி செய்ய, அந்த அந்த விடைக்கு நாங்க வேற முறையா தாங்க முயற்சி செய்து பார்ப்போம்.
0: சரி, பலர் வான்மேலே காணும் நீங்களும் தேடும் வான் இதுவா? பலர் வான்மேலே காணும் நீங்களும் தேடும் வான் இதுவா? பலர் வான்மேலே காணும் நீங்களும் தேடும் வான் இதுவா? அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஸ்கந்தா அவர்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: நீங்க அன்றைக்கு ஒரு கேள்வியோட விட்டீங்களா? எல்லாரும் கேட்டுட்டீங்களா?
0: என்ன கேள்வி அது? மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது? இல்ல,
2: பின்களுக்கு கைலியா இருக்கும் வந்து
0: அனைவருக்கு நோயின்றி வாழ தேவையான வலி. பலர் வான்மேலே காணும் நீங்கள் தேடும் வான் இதுவா? வாவென்னா இன்னா. பலர் வான்மேலே காணும் நீங்கள் தேடும் வான் இதுவா? நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், இது புதிய கேள்வி. பலர் வான்மேலை காணும் நீங்கள் தேடும் வான் இதுவா? வணக்கம்.
3: நான் கொண்டு வந்த சொல்லு மூணு வந்து நிலாவ கொண்டு வந்தேன். நீங்கள் வான் என்று கேட்கறீங்க, நான் மீண்டும் வரேன்.
0: அதாவது பலர் வான் மேலே காணும் நீங்கள் தேடும் வான் இதுவா? நன்றி. இங்கே தொடர்ந்து வைபருடாக திருமதி சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரி
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஆழ்வான் என்று வருமா?
0: ஆழ்வான்
4: இல்ல, எழுவான்.
0: ரெண்டும் இல்லையே. பொதுவானவராக சொல்லப்படுபவர். சரி, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற அவ்வளவு கஷ்டப்படுறீர்கள். உயிருள்ளவராக கருதப்படுபவர்கள், நம்மவர்களால் உயிர் உள்ளவர், உயிரை காப்பாற்றுபவராக கருதப்படுபவர். பலர் இது இலகுவானது, உங்களை சொல்லிட்டேன்னு நான், இவர் உயிரை காப்பாற்றக்கூடியவர் என்றெல்லாம் எல்லாரும் பலர் வான்மேலே காணும், நீங்கள் தேடும் வான் இதுவா? சரி, மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம், ராஜினி அல்போன்.
0: ராஜினி அல்போன், சொல்லுங்கள்.
5: நீங்க உயிரிழந்தீங்க, நான் முன்னாண்டு வந்தேன்.
0: நீங்க முன்னுக்கு போயிட்டீங்க, நன்றி. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பலர் வான்மேலே காணும், நீங்கள் தேடும் வான் இதுவா? இங்கே வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வைபரூடாக இங்கே உதயன் அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
6: வணக்கம் தர்சனா, ஜெர்மன் உதயன்.
0: சொல்லுங்கள்.
6: பகவான்
0: என்பது சரியான பதில். எவ்வளோ உதவி செய்தும் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டார்கள். பகவான் வான்மேலே காணும், நீங்கள் தேடும் வான் இதுவா? பலர் மேலே பார்த்து கோபுரத்தை எல்லாம் பார்த்து கும்பிடுவார்கள். அந்த வகையிலே பகவான் என்பது சரியான பதில். உங்களுக்கு பானா கானா தெரிந்திருக்கிறது. கணப்பொழுது அல்ல, கட்டக்கூடிய கணம் இதுவா? கணப்பொழுது அல்ல, கட்டக்கூடிய கணம் இதுவா? உங்களுக்கு பானா கானா தெரிந்திருக்கிறது. சரி, சிந்தித்து பிறகு வாருங்கள். இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேர்களிடம் செல்லலாம். வந்திருப்பூர் வணக்கம்.
7: வணக்கம், நான் பகவானோட வந்தேன் போயிட்டு.
0: அது அவர் வான் கொண்டு போயிட்டார்.
7: அடுத்தது சொல்லுங்க. கணப்பொழுதில்
0: கணப்பொழுது அல்ல, கட்டக்கூடிய கணம் இதுவா? கணப்பொழுது அல்ல, கட்டக்கூடிய கணம் இதுவா? உங்களுக்கு பானா கானா தெரிந்திருக்கிறது. ஒரே ஒரு எழுத்தை மாத்திரம் எடுத்து ஒரே ஒரு எழுத்தை இணைத்துக் கொள்ளுங்கள்.
7: கட்டக்கூடிய கணம்.
0: கணப்பொழுது அல்ல, கட்டக்கூடிய கணம் இதுவா?
7: சரி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரில் பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: பகவானுக்கு வந்தனா இதுக்கு நான் கங்கணம் என்று சொல்லிப்பாங்க.
0: கானா அங்கனம், கங்கணம் என்றதுதான் சரியானது. கங்கணம் என்றா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு?
8: உறுதி, ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது.
0: கங்கணம் கட்டி கொள்வாரு. சரி, அது இன்னொரு கங்கணம் இருக்காம என்னென்று சொல்லி சொன்னா, நீங்கள் சொல்லாத கங்கணம், அதாவது மங்கள காரியம் முடியும் வரை மணிக்கட்டில் கட்டி கொள்ளும் மஞ்சள் துண்டு முடியப்பட்ட கயிறு கங்கணம் என்று சொல்வார்களாம். அதையும் வந்து கங்கணம் என்று தானே சொல்றது. அது யாராவது நேர்கள் சரியண்டா பின்னர் சொல்லிக் கொள்ளலாம்.
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான வடிவா தெரியாது எனக்கு.
0: கங்கணம் என்றது அதாவது மங்கள காரியம் முடியும் வரை மணிக்கட்டில் கட்டிக்கொள்ளும் மஞ்சள் துண்டு முடியப்பட்ட கயிறை வந்து கங்கணம் என்று சொல்வார்களாம். சரி, புதிய சொடிக்குள் செல்வோமா? கவனமாக கேளுங்கள். மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம்.
8: தெரியல, மீண்டும் இணைந்தோட.
0: சரி, நன்றி. இங்கே வைபரூடாக சியாமலா அவர்கள் காத்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள், பார்க்கலாம்.
9: வணக்கம், நான் கங்கணத்துக்கு தான் வந்தேன். நீங்க அந்த தரவு சொன்னீங்க, அது சரி என்ன?
0: ஆமாம்,
9: தாயத்து
0: மஞ்சள் துண்டு முடியப்பட்ட கயிறை வந்து கங்கணம் என்று கங்கணம் கட்டி இருக்கிறார் என்று சொல்றது. மற்ற அதே நேரம் ஆக்களை இந்த குணத்தையும் கங்கணம் அவர் சரியான கங்கணம்
9: இருக்கிறது
0: அத கங்கணம் என்று சொல்வார்கள். இது வந்து மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். பேய்மனம் என்பது தவறான பதில். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: மறுமணம் என்பதும் தவறான பதில். மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம்.

0: மனங்கள் பலவகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். மனங்கள் பலவகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: ரஜினி
0: என்ன அவர்கள் சொல்லுங்கள்.
1: கல்மனம்.
0: கல்மனம் என்பது உங்களுக்கு அனுபவத்துல தெரிஞ்சிருக்கு போல என்ன? உங்கள் கண் இதனை கண்டாலும் எரிவாயு சிலிண்டரில் வரக்கூடாதது. உங்கள் கண் இதனை கண்டாலும் எரிவாயு சிலிண்டரில் வரக்கூடாதது. உங்களுக்கு காணா இல்லைன்னா தெரிந்திருக்கிறது. மனங்கள் பல வகை. உங்களிடம் இருப்பதாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத மனம். அதுக்கு விடையை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். கல்மனம், காணா இல்லைன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக உங்கள் கண் இதனை கண்டாலும் எரிவாயு சிலிண்டரில் வரக்கூடாதது. சரி, இது லகுவானது ஆனால் விட்டு செல்லுகிறீர்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எரிவாயு சிலிண்டர்ல கசிய விடக்கூடாது. பாராட்டுக்கள். உங்களுடைய பதில் சரியானது. அடுத்த சோடியினுடைய புதிய பகுதி. விமான பயணம் நன்றாக அமைய நீங்கள் விமானத்தில் ஏறும் தளமல்ல, விமானம் ஏறும் தளம். விமான பயணம் நன்றாக அமைய நீங்கள் விமானத்தில் ஏறும் தளம் அல்ல, விமானம் ஏறும் தளம்.
2: ஓடு.
0: ஓடுதளம் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். வெட்டும் கத்தி அல்ல மனிதர்கள் வாழ்வில் இணைக்கும் கத்தி. வெட்டும் கத்தி அல்ல மனிதர்கள் வாழ்வில் இணைக்கும் கத்தி. உங்களுக்கு ஓவன்னா டூனா தெரிந்திருக்கிறது. வெட்டும் கத்தி அல்ல மனிதர்கள் மனிதர்கள் வாழ்வில் இணைக்கக்கூடிய கத்தி. வெட்டி போடும் அல்லது சிந்தித்து வாருங்கள். விமான பயணம் நன்றாக அமைய நீங்கள் விமானத்தில் ஏறும் தளம் அல்ல, விமானம் ஏறும் தளம் என்று கேட்டிருந்தோம். அது ஓடுதளம், ஓவன்னா டூனா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக வெட்டும் கத்தி அல்ல மனிதர்கள் வாழ்வில் இணைக்கும் கத்தி. அது எது என்பதே கேள்வி.

0: விமான பயணம் நன்றாக அமைய நீங்கள் விமானத்தில் ஏறும் தளமல்ல விமானம் ஏறும் தளம் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக ஓடுதளம் சரியாக வந்திருந்தது. உங்களுக்கு ஓவன்னா டூனா, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக வெட்டும் கத்தியல்ல மனிதர்கள் வாழ்வில் இணைக்கும் கத்தி என்று கேட்டிருந்தோம். இதற்கு எங்கள் அறிவிப்பாளர்கள் ஒருவரான கேமா அவர்கள் பதிலை சரியாக போட்டிருக்கிறார். வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஊரகத்தி, அது சரியான பதில். கணவனுடைய சகோதரனின் மனைவியை வந்து ஊரகத்தி என்று சொல்வார்கள். சரியா, கணவனுடைய சகோதரனின் மனைவி ஊரகத்தி என்று சொல்வார்கள். அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி, இப்பொழுது புதிய சோடி கவனமாக கேளுங்கள். உணவு முறையில் வரும் பத்தியம் அல்ல, அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம்.
1: சாம்பத்தியம்.
0: உணவு முறையில் வரும் பத்தியம் அல்ல, அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம். இது
1: சம்பாத்தியம்.
0: இல்ல, தவறு. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரின் பக்கம் சென்று வாட்ஸ்அப் வைபர் பக்கம் சகோதரனின் மனைவி என்று போட்டிருக்கிறார். கணவனுடைய சகோதரனின்
2: சொல்றேன்
0: தமிழகத்தில் பாவிப்பார்கள் என்று சில சில மாவட்டங்கள்ல பாவிக்கிறார்கள். உணவு முறையில் வரும் பத்தியம் அல்ல, அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம். இதுவா?
2: நன்றி.
0: சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்றார் வைபர் ஊடாக சியாமலா அவர்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம். இந்த பத்தியம் தெரியுதா?
3: ஓரகத்திக்கு வந்தேன்னு இப்ப சேனா பத்தியம் என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: தவறான பதில்.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இங்கே கமலவணி அவர்கள் காத்திருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் பேசுற, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுட்டேன் ஓரகத்தி என்று.
0: இது வாட்ஸ்அப்ல நாங்கள் அந்த அதுக்கு போட்டீங்கன்னா பாக்கல. அது
4: நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு
0: போட்டுட்டேன். நான் அது பாக்கல.
4: புதுச்சோடி.
0: அதாவது உணவு முறையில் வரும் பத்தியம் அல்ல, நீங்க பத்தியமே சாப்பிடுறீங்க, அந்த பத்தியம் அல்ல, அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம். அமெரிக்கா உலகில் பெற விரும்புகின்ற பத்தியம்.
4: நான் மீண்டும் பாரந்தேன்.
0: இது உங்களுக்கு பத்தியம் சாப்பிடுற உங்களுக்கு சொல்லலாமே.
4: பத்தியம் சாப்பிடுறாங்க, நீங்க அந்த சாப்பிடுற பத்தியம் இல்லை என்று கேளுங்களே.
0: அது நான் அப்படி சொல்லல, நீங்க சிந்திச்சு சொல்லணும். அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம்.
4: மீண்டும்
0: விளங்குகிறதா கேள்வி? அது பிழைக்குதே. ஏகாதி என்று வராதே. ஏகாண்டு இல்லையே, எனக்கு ரெண்டெழுத்திலேயே அதுக்கு விட இருக்கு. தண்டலத்திலேயே இருக்கு விட. சிந்தித்து வாருங்கள். இங்கே தொடர்ந்து சியாமலா அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கின்றார்.
3: வணக்கம். நடுநிலைமைய குறிக்கிற அப்படியான சொல்லா?
0: இல்லை, அமெரிக்கா நடுநிலைமையா இருக்க போது?
3: இல்ல, நடுநிலைமைய எதிர்பார்க்கிறேன் யோசிக்க.
0: இல்ல, நடுநிலைமை ஒரு நாளும் அமெரிக்கா. இது வந்து அமெரிக்கா உலகில் பெற விரும்பும் பத்தியம். இப்ப உலகத்தில் அமெரிக்கா என்ன
3: பாராபத்தியம் என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: தவறான பதில்.
3: நன்றி.
0: நன்றி. சரி, அதன் மறுபகுதியை தந்து அதன் பின்னர் கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்தும் மானி இதுவா? இதுக்கு பதிலை சொல்லி பின்னர் அதற்கு வரலாம். என்றால் அந்த பத்தியத்தை கண்டுபிடிப்பது சற்று கஷ்டமாக இருக்கும். இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா? இங்கே வைப்ரோடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தரிசன் ராஜா.
0: ராஜா அவர்கள் சொல்லுங்கள்.
2: அமெரிக்கா விரும்பும் பத்தியம் படப்பத்தியம். இப்ப படம் தான் உலகத்திலிருந்து படப்பத்தியம் பணம் பத்தியம் பணம் பணம்
0: இல்லையா? அவர்களுடைய மனநிலை, அமெரிக்கர்களுடைய மனநிலை அந்த காலத்தில இருந்து இன்று வரை இந்த பத்தியமே தான் இருக்கிறது. சொல்ல முடியாமல் இருக்கே. இது வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் என்ன பத்தியம். இதுக்கு சொல்லுங்க. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான். நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா? நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா?
2: தத்தியா சிரிச்சு கொண்டிருக்கிற மாட்டு போட்டு போனீங்க
0: இல்ல? அவா டக்கண்டு சொல்லுவா. நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: சரியா. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. சரி, தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். ரஜினி அண்ணன் அவர்கள் இதுக்கு பதில் சொன்னா அதை கண்டுபிடிக்கலாம். இலகுவாக, நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா?
5: முதலே சொல்லி பாருங்க. தேசபத்தியம் வருமா?
0: அவங்க அமெரிக்காட்ட தேசபக்தி இருக்கா?
5: தேசபத்தியம்
0: தேசபத்தியம் இருக்கா? வேட்ட. சரி, நன்றி. தவறான பதில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். ஆதிபத்தியம் என்பது சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
6: தலைமை என்றபடியே ஆதி என்று.
0: ஆதிபத்தியம் என்றது வந்து எல்லா நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் தான் ஆதிக்கம் அதாவது ஆதிக்கம் செலுத்த விரும்புவதைத்தான் ஆதிபத்தியம் என்று. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆதிபத்தியம் என்பது சரியான பதில். அதாவது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள் அமெரிக்கர்கள். அந்த வகையிலேயே உங்களுக்கு ஆவன்னா தீனா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா? நீந்தி செல்லும் கப்பல்களை வழிநடத்த மானி இதுவா? புதிய சோடி உண்ணக்கூடிய பூரியிலும் எண்ண முடியாத நிலையை தரக்கூடிய பூரி. உண்ணக்கூடிய பூரி. பூரி சாப்பிட்டு இருக்கீங்க? எண்ண முடியாத நிலையை தரக்கூடிய பூரி. நிலையை தரக்கூடிய பூரி. வாங்க, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: நான் திசைக்கு தான் வந்தேன். இது எண்ண முடியாத பூரியா?
0: ஆமாம், உண்ணக்கூடிய பூரியிலும் எண்ண முடியாத நிலையை தரக்கூடிய பூரி.
7: தெரியல முடிந்தோடு.
0: சரி, நன்றி. இப்பொழுது சியாமலா அவர்கள் கண்டுபிடித்திருப்பார் நினைக்கிறேன். ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் இலகுவானது கண்டுபிடித்தீர்கள்.
3: கேள்விப்படையில் இதுக்கு மகாபூரி என்று சொல்லி பார்க்கிறேன். மகாபூரி சரியா?
0: இப்போ கமலவணியின் திசை போட்டிருக்கிறா, இதுக்கு மகாபூரி என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
3: என்ன சொல்லும்?
0: அந்த எண்ணது கஷ்டமான பூரி. அது சரி, நீங்க சொன்ன மகாபூரி சரி. விரைவாக கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். மானா காவன்னா, மானா காவன்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக கை கொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா? கை கொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா? உங்களுக்கு மானா காவன்னா தெரிந்திருக்கிறது.
3: கை கொண்டும்
0: தூக்கக்கூடிய கை இதுவா?
3: தெரியல. மீண்டும்
0: சரி. நன்றி
3: நன்றி.
0: இதை கண்டுபிடிச்ச மகாவை கண்டுபிடிச்சவங்களுக்கு இது இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம், நான் திசைக்கு தான் வந்தேன்.
0: அப்போ எல்லாம் போயிட்டுது. இது இது கண்டுபிடிப்பீங்களா? மானா காவன்னா தெரிஞ்சிருக்கு. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக கை கொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா?
8: தெரியல.
0: நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கை கொண்டு தூக்கக்கூடிய கை காரிகை அல்லது காக்கை?
0: இல்ல, ரெண்டுமே இல்லை.
1: ரெண்டும் இல்லையா?
0: ரெண்டும் இல்லை.

0: நேரம் இரவு 11:49, கராச்சத்திலே இரவு 10:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. உண்ணக்கூடிய பூரியிலும் எண்ண முடியாத நிலையை தரக்கூடிய பூரி என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக மகாபூரி வந்திருந்தது. அதாவது எண்ண முடியாத பெரிய ஸ்தானங்களை மகாபூரி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே மானா காவன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக கைகொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா, கைகொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா, கைகொண்டும் தூக்கக்கூடிய கை இதுவா. காத்திருப்பவர்களில் முதலில் வந்தவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
1: காரிகை
0: என்பது நீங்க தூக்கி பாருங்க, தவறான பதில். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தர்சன்.
0: மளிகை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள் மானாளீனா. மளிகை என்பதே சரியான பதில். கைகளால் தானே தூக்குவீர்கள். புதிய சோடி, கவனமாக கேளுங்கள். உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா, உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாக மாறக்கூடிய வாய் இதுவா.
2: நன்றி.
0: நன்றி. சரி, புதிய சொடி, கவனமாக கேளுங்கள். உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஒரு வாயா ஒரு வாயா,
0: ரெண்டுமே இல்லை. நன்றி. வணக்கம். உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் தர்சன். கடவாய்.
0: கடவாயம் இல்லை. சரி, இங்கே தொடர்ந்து சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பதிலை பார்க்கலாம். சொல்லுங்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: கால்வாய் வருமா?
0: கால்வாயா? உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவர் காத்திருந்து விட வருகிறார். உயிரினங்களுக்கு தேவையானதும் தொல்லியாகவும் மாறக்கூடிய வாய் இதுவா. சரி, வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: முகவாய என்பதும் தவறு. நன்றி. இங்கே வாழ்களிலே திரு உதயன் அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள்.
5: கடவாய்.
0: கடவாயும் இல்ல. உங்கள்கிட்ட இருக்குது இந்த வாயை, நீங்க வச்சிருக்கிறீங்க.
5: கடவாய் பற்கள் மிருகங்களுக்கு
0: இல்லையே, இந்த வாய் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க இந்த வாயத்தான் கூட பாவிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். சரி, அவர் தான் பாவிக்கின்ற வாயை சொல்ல மறுக்கின்றார். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: வருவாய்.
0: வருவாயும் அல்ல. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வருவாயும் அல்ல. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய கைத்தொலைபேசிக்கு நேர்கள் ஆரம்ப விடிய போடாதீர்கள். நேரடியாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து நேர்கள், அதாவது எங்களுடைய அறிவிப்பாளர்கள் மாத்திரம் என்னுடைய அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியாததால் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சந்தர்ப்பத்தை தருகிறேன். இப்போ எல்லா நேயர்களும் இதில் எந்த கை தொலைபேசிக்கு போடாதீர்கள், நேரடியாக வந்து பதிலை சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். நாவாயும் அல்ல. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அவர் நாவாயோடு இருந்தார் தெரியல. இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். சொல்வாய்
0: சொல்வாயும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற வாயன்றே நீங்கள் சொல்ல மறக்கிறீங்க. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை ஒருவாய் அல்ல. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: ரெண்டும் இல்லை.
8: நன்றி.
0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த

0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வாட்ஸ்அப் ஊடாக
1: பேசுவாயும்
0: அல்ல. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பிலோமினா.
0: பிலோமினா சொல்லுங்கள்.
2: போல்வாய்.
0: போல்வாய் தோல்வாயும் அல்ல. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். ஒன்றும் இல்லைடா, கொடுவாய்.
0: கொடுவாயும் இல்லையே. உங்கள்கிட்ட இருக்கிற வாயை சொல்ல சொல்றேன். நீங்க
3: தொடர்ந்து
0: வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பிலோமினா. நான் சொன்னது கோவன்னா இல்லன்னா.
0: என்ன கோவன்னா இல்லன்னா?
2: போவன்னா, போக்கு வர போவன்னா இல்லன்னா.
0: தொடர்ந்து சியாமலா அவர்கள் இப்பொழுது சொல்லுகிற போது தெரிந்து உள்ள பொருள்கள்
4: எனக்கு தெரியாது. மேல்வாய் வருமா?
0: ஐயோ, ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற வாய் என்று சொல்றேன்.
4: ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற வாய். என்ன வாய பாவிக்கிறோம்?
0: என்ன கட்டாயமா இது பாவிக்காமல் இருக்க மாட்டீங்களே? வெக்கப்படாமல் சொல்ல வேணும், அதான் உள்ள பிரச்சனை. எனக்கு தெரியுது, இங்க கணவருக்கு விட தெரிஞ்சும் வெக்கத்துல சொல்லாமல் இருக்கிறார்கள்.
4: தெரியாதபடியே
0: இல்ல இல்ல, இது வெக்கத்துல சொல்லாமல் இருக்கிறீங்க. இல்ல, நீங்க பாவிக்கிற வாய். சரி, சிந்திச்சு வாருங்கள். நன்றி. இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: ரஜினி
0: அவர்கள் சொல்லுங்கள். நீங்களும் வெக்கத்துல பதிலை சொல்றீர்கள். இல்ல, இங்கே எங்களோட சுவிஸிலிருந்து வந்திருக்கிறார். சுவிஸிலிருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
6: என்ன பேரை மறந்து போனீங்களோட?
0: நீங்க தான் சொல்லணும் உங்களோட
6: பேரை.
0: நீங்க சொல்லுவீங்கன்னு தான்
6: பார்த்துக்கொண்டிருக்கேன்.
0: தெரிஞ்ச எனக்கு பேர் தெரியாமல இருக்கு. உடம்பிலேயே இருக்கிற வாய் இல்ல, உங்கள்கிட்ட உடம்புல இருக்கு. சரி, பேப்பரை எடுத்து படிச்சு போட்டு வந்து சொல்லுங்க. சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் தர்சனனா. கோணவாய் ரெடக்கடவாய்.
0: அவருக்கு நான் சொன்னதை கேட்ட நீங்களா? பேப்பரை படிச்சுட்டு வேற சொல்லி என்று. சரி சரியா, நீங்க சொன்னது தவறு. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பிலோமினா. இப்பவாய்ன்ற பெரிய வாய்
0: இது நான் அவருக்கு சொன்னான்ல, பேப்பரை பற்றி சிந்திச்சு சொல்லுங்க. இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம். வாயு வாயு சொல்றேன்.
0: நான் வெக்கப்படாமல் சொல்ல சொன்னா நீங்க என்ன வெக்கப்படாத சொல்ல சொல்றீங்க. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: சீழ்வாய்க்கு நீங்க பேப்பர்
9: வாங்கிக்கிறீங்களா?
0: சரியா, நீங்களும் வெக்கப்பட்டு சொல்ல மறுக்கிறீங்க. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
9: சியாமலா
0: அவர்கள் சொல்லுகிற போது தெரிஞ்சு உள்ள பொருள்கள் பாருங்க. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து இங்கே சியாமலா அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற வாயை பார்க்க.
4: வணக்கம்.
0: வணக்கம். மலவாய சொல்ல இவ்வளவு வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
4: அது தெரியாது, நாங்க அப்படி யோசிக்கிறே இல்ல.
0: என்ன திருப்பி திருப்பி
4: இந்த பேப்பர் கதை சொன்ன அப்புறம் யோசிச்சேன்.
0: அவையில எனக்கு பேப்பரை பத்தி சொன்னா அவர் பேப்பரை எடுத்து படிக்க போயிட்டார் போல எனக்கு.
4: என்னன்னு தெரியல, நீங்க அது சொன்ன அப்புறம்.
0: சரியா, நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற கேள்வியாக வருகிறது. உங்களுக்கு மானா லானா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக தேட வைக்கும் அறிவியலில் உள்ள சேரக்கூடிய இயல் இதுவா? தேட வைக்கும் அறிவியலில் உள்ள சேரக்கூடிய இயல் இதுவா? தேட வைக்கும் அறிவியலில் உள்ள சேரக்கூடிய இயல் இதுவா?
4: சேரக்கூடிய இயல் தெரியல, மீண்டும்
0: இது இலகுவானது. நீங்க இதை கண்டுபிடிச்ச உங்களுக்கு உங்களுக்கு மானா லானா தெரிந்திருக்கிறது. இந்த இயலிச நாடகம் இல்ல, இது வந்து தேட வைக்கும் அறிவியலில் உள்ள இயல். சரி, யாரோ தடுக்கிறார்கள் போல அடக்கு. சரி, வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் பச்சா பிரதான், மலவாய் நான் பல என்று சொல்றேன். பலவாய்
0: பலவாய் இல்லையா? அது மலவாய் விட வந்துட்டது. மலவாய் அறிவியலில் உள்ள சேரக்கூடிய இயல் இதுவா?
8: பல
0: இல்லை, பல என்பது தவறான பதில். நன்றி, வணக்கம். இங்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேராக காத்திருப்போம்.
1: அதைத்தான் சொல்ல வந்து நீங்க பேப்பர் என்று சொல்ல
0: என்பது தவறான பதில். சியாமலா அவர்களுடைய பதிலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த வாரம் பதில் சொல்லாவிட்டால் அடுத்த வாரம் பார்ப்போம்.
4: வணக்கம், நானும் நில இயலோட.
0: சரி, அப்ப அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சேனர்களே, தொடர்ந்து டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழடியிலே பக்தி பாமாலைகள் ஆரம்பமான வரையில் ஒலிக்க இருக்கிறது சிங்கப்பூரிலிருந்து. அத்துடன் நாளை 3 மணி தொடக்கம் 5 மணி வரை, அதாவது 3 மணி தொடக்கம் 4 மணி வரை என்று நினைக்கின்றேன், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் அதாவது செய்தி அறிக்கையை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. 4 மணி வரையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் கனடிய நேயர்கள் மட்டும் கலந்து கொண்டு பாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை அனுசரண நிகழ்ச்சியாக வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் கனடிய தமிழ் பாடகர்கள். அதாவது செய்தி அறிக்கையை தொடர்ந்து 4 மணி வரையில் இடம்பெறும் என்று நினைக்கின்றேன் என்றால் 4:30 வரையில் இடம்பெறும். அதனை தொடர்ந்து வளமையான நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
2: வார இறுதி ஒலியில் உள்ள

0: நடன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஒரு நிகழ்ச்சி இருக்கு.

0: கேள்வி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில்

வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். நேபாள வெள்ளம் தொடர்பில் இணையத்தில் பதிவான இனவாத கருத்துகள் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஆராய்கிறது. விதிமுறைகளை மீறும் கருத்துக்களை அகற்றும்படி சமூக ஊடக தளங்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இணையத்தில் ஏற்கத்தகாத கருத்துக்கள், குறிப்பாக இந்தியர்களை குறிவைக்கும் கருத்துக்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அவை மோசமானவை, அறவே ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றார் அவர். நேபாளத்தில் காணாமல் போனவர்களின் பெயர் அல்லது இனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் உண்மையிலேயே சிங்கப்பூரர்கள்தானா என்று சிலர் கேள்வி எழுப்பினர். போலி சிங்கப்பூரர்கள் என்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டன. அந்த கருத்துக்கள் பெரும்பாலான சிங்கப்பூரர்களை பிரதிபலிக்கவில்லை என்று நம்புவதாக திரு சண்முகம் கூறினார். இந்தியர்களை குறிவைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சில கருத்துக்கள் வெளிநாடுகளிலிருந்து தூண்டிவிடப்பட்டதாக திரு சண்முகம் குறிப்பிட்டார். இது ஒரு சமூகத்துடன் நின்றுவிடாது. இன்று இந்தியர்கள், அடுத்து வேறு இனத்தவர் என்று அவர் எச்சரித்தார். பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் இத்தகைய பிளவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கலாம் என்று திரு சண்முகம் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீட்டு முடிவுகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது என்று மூத்த அமைச்சர் சண்முகம் கூறியிருக்கிறார். அந்த முடிவை நிறுவனத்தின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் தான் எடுக்க வேண்டும் என்றார் அவர். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தார். நட்டத்தில் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனத்தில் மேலும் முதலீடு செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து திரு தியோங் கேள்வி எழுப்பினார். ஏர் இந்தியா நிறுவனத்தை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு சிங்கப்பூரர்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஏர் இந்தியாவின் பங்குதாரர் தமாசிக் அல்ல, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் என்பதை திரு சண்முகம் தெளிவுபடுத்தினார். நீண்டகால வளர்ச்சியையும் லாபத்தையும் கருத்திற்கொண்டு மேலும் முதலீடு செய்வது வர்த்தக ரீதியாக பயன் தருமா என்பதை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமே மதிப்பிட வேண்டும் என்று திரு சண்முகம் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் சிங்கப்பூர் சமுதாயத்தில் இனவாதத்திற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலீடு செய்வது பற்றிய தமது விமர்சனங்களை திரு தியோங் தற்காத்து பேசினார். தமது அக்கறைகள் முற்றிலும் வர்த்தகம் சார்ந்தவை என்றார் அவர். முன்னதாக நேபாள திபெத் பேரிடர், ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு ஆகியவற்றின் தொடர்பில் எழுந்த இனவாத கருத்துக்களை மூத்த அமைச்சர் கா சண்முகம் சாடியிருந்தார். அதன் தொடர்பில் திரு தியோங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். ஒருவரின் இனத்தை வைத்து அவரது நோக்கங்களை விமர்சிப்பதை தாம் கண்டிப்பதாக திரு தியோங் கூறினார். அந்த பதிவில் அவர் மீண்டும் ஏர் இந்தியாவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கொண்டுள்ள பங்கை பற்றி அக்கறைகளை முன்வைத்தார். வரும் வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்த கேள்விகளை முன்வைக்கப் போவதாக திரு தியோங் சொன்னார். சிங்கப்பூரில் புகை மூட்டம் தொடர்பான உடல்நல பிரச்சினைகளுக்கான மருந்தகங்களை நாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சில மருந்தகங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இதற்கிடையே சிங்கப்பூரில் அடுத்த பருவத்துக்கான சளிக்காய்ச்சல் தடுப்பூசிகள் வழக்கத்தை விட 2 வாரங்கள்

0: சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிதமான நிலைக்கு மேம்பட்டிருக்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் பதிவானது. அங்கு அது 85 இருந்தது. கிழக்கில் 75, வடக்கில் 70, தெற்கில் 68, மேற்கில் 80. இந்தோனேசியா புகை மூட்டம் பரவுவதை கட்டுப்படுத்த ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் செயல்படுகிறது. அமைப்பில் உள்ள நடைமுறைகள் வழி எல்லை தாண்டிய தூய்மை கேட்டை அண்டை நாடுகளுடன் சேர்ந்து கையாள்வதாக ஜகார்த்தா சொன்னது. ஆசியான் செயலகம் சென்ற வாரம் வட்டார அளவில் 3 கட்ட எச்சரிக்கை நிலையை அறிவித்தது. அதன்படி உறுப்பு நாடுகள் அன்றாடம் தகவல்களை வழங்க வேண்டும். போர்னியோவிலும் சுமத்ராவிலும் உள்ள 6 வட்டாரங்களில் சுமார் 73,000 ஹெக்டேர் நிலம் தீக்கு இரையானது. மற்ற இடங்களிலும் காட்டுத்தீ சம்பவங்கள் திடீரென அதிகரித்தன. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 6 இடங்களில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. ஆக அதிகமாக ஓர் இடத்தில் குறியீடு 287 பதிவானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இது மீடியாக்கோ வானொலி ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இவ்வருடத்தின் 249 நாள். ஆண்டு நிறைவு பெற 116 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு ஆவணி மாதம் 20 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அவால் மாதம் பிறை 23. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம 5 சேர்ந்து அரட்டை அடிக்க போறோம். ஆனா அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பு இப்போது உங்களுக்காக வளமான வரிகள் கொண்ட ஒரு பாடல், சின்ன கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில் மனோ வழங்கும் ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அது முடிந்த பின் உங்களுக்காக 2010 மேல இடம்பெற்ற பாடல்கள், புதிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதோட நேர்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் சில தகவல்கள் வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இப்போது உங்களுக்காக பாடல் கேட்டு மகிழுங்க.

இந்த வார இறுதியை

0: இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: பிஐஇ நுக்குச்செல்லும் ஜூரோங் டவுன்ஹால் சாலை ஏஒய்இ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜூரோங் டவுன்ஹால் சாலை மூடப்பட்டிருக்கிறது ஏஒய்இக்கு அருகில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: புகழ்பெற்ற கிறிஸ்தவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
6: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
1: அப்புறம் என்னங்க, வுட்லண்ட்ஸ் நார்த்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமே குதூகலம் தான். சிங்கப்பூர் ஜோஹர் பாரோ இடையே பயணிக்கும் ஆர்டிஎஸ் ரயில் சேவைக்கான வுட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டதான். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு நீடித்த கட்டுமான பணிகளுக்கு பிறகு செப்டம்பர் 4 அன்று இந்த ரயில் நிலையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி 2027 இரு நாடுகளுக்கும் இடையே ஆர்டிஎஸ் ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்குமா. அதனால எப்ப வேணாலும் நம்ம இப்ப எடுக்கிறோம்ல, புடுக்ல இருந்து ஒரு டோவர்க்கோ இல்ல ஒரு புக்கிங் பார்த்தோ எம்ஆர்டி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏறி உட்கார்ந்தா போதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரயில் நிலையம் ஜோஹர் பாருக்கு செல்லும் அந்த ரயிலுடைய நிலையம் வுட்லண்ட்ஸ் நார்த் ரயில் நிலையத்திற்கு டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால நீங்க எம்ஆர்டி விட்டு இறங்கணும்னே இந்த ட்ரெயின்ல ஏறிடலாம். அதாவது சிங்கப்பூருடைய வுட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் மலேசியாவுடைய ஜோஹர் பாருவில் உள்ள புக்கிட் சாகர் நிலையத்தையும் நேரடியாக இணைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ரயில் நிலையத்துல இருந்து இறங்கணும்னே இந்த ரயில்ல ஏறிடலாம். எவ்வளவு சுலபமா ஆயிடுச்சு பாருங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பூமி திரைப்படத்துல இருந்தும் சீமராஜா திரைப்படத்துல இருந்தும் டி மனிசையில் கேட்டு மகிழுங்க.
7: அண்ணலும் நோக்கினான் அவளும்.

இவருக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

இந்த கடந்து வந்த பாதை அங்கத்துல கடந்த வாரத்தை பத்தி நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ படித்த ஒரு விஷயம் என்னோட மனசுல ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அதை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். சிங்கப்பூர்ல ஏற்பட்ட பயங்கர விபத்துல உயிர் பிழைத்த முன்னாள் வெளிநாட்டு ஊழியர் ரஹ்மான் தனக்கு கிடைத்த காப்பீடு தொகை, அதாவது இன்சூரன்ஸ் பே அவுட் வச்சு தனது சொந்த கிராமத்துல ஏழை குழந்தைகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். பங்களாதேஷை சேர்ந்த ரஹ்மான் கடந்த 2015 தனது 20 வயசுலயே கட்டுமான பணிக்காக சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரே வருஷத்துல 2016 நிலத்தடி தண்ணீர் தொட்டி அண்டர்கிரவுண்ட் வாட்டர் பைப்ஸ சுத்தம் செய்யும் போது நிகழ்ந்த ஒரு வெடி விபத்துல இவருக்கு 73 விழுக்காடு கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டு 3 மாதங்கள் கூமா நிலைக்கு சென்றிருக்காரு. இந்த துயரமான விபத்துல இருந்து மீண்டு வந்த அவருக்கு சிங்கப்பூர் பணி விபத்து இழப்பீடு சட்டத்தின் கீழ் 137,000 வெள்ளிக்கும் அதிகமான காப்பீடு தொகை வழங்கப்பட்டது. வறுமையின் காரணமாக தான் நினைத்தபடி படிக்க முடியாமல் போன ரஹ்மான் தனக்கு கிடைத்த இழப்பீடு தொகையின் பெரும் பகுதியை தனது கிராமத்துல உள்ள ஏழை எளிய குழந்தைகள் கல்வி கற்பதற்காக பயன்படுத்த முடிவு செய்திருக்காரு. அதன்படி பங்களாதேஷில் உள்ள தனது சொந்த கிராமத்தில் ஆல் ஷுஹாக் என்ற பள்ளியை தொடங்கினாராம். விபத்து நடந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில கூட அவர் தொடங்கிய பள்ளி தொடர்ந்து சிறப்பாக இயங்கி பல குழந்தைகளுக்கு இலவச அல்லது மிக குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்கி வருது. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தடங்கள் வரும்போதே வாழ்க்கையே ஏன் இப்படி போகுது, ஏன் இப்படி இருக்கும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய யோசிப்போம். ஆனா இவரு உண்மையிலேயே ஒரு மறுபிறவி எடுத்து வந்தோம். தான் இருந்த நிலையில குழந்தைகள் இருந்திருக்கூடாது, இத்தனைக்கும் அவருடைய சொந்த குழந்தைகள் கூட இல்லை, அவருடைய கிராமத்துல உள்ள குழந்தைகள் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது படிப்பு இல்லாம அப்படின்னு நினைச்சு ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காரு. அதனால நேயர்களே, நம்ம வாழ்க்கையில எந்த தடங்கள் வந்தாலும் நம்மை விட கஷ்டப்படுறவங்க சில பேர் இருக்காங்க என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம சிறப்பா செய்ய முயற்சி செய்யணும். நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு வெள்ளியோ ரெண்டு வெள்ளியோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுவோமே. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் இமைகா நொடிகள் திரைப்படத்துல இருந்தும் கோமாளி திரைப்படத்துல இருந்தும் ஹிப்ஹாப் தமிழா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: PTE எனக்குச்சலம் SLE Lento Avenue அரிகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. PIE எனக்குச்சலம் TPE Passeries Drive 8 அரிகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சங்கி நோக்கிச்சலம் PIE KPE அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளிபதா அறியட்டு கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. சரி, இப்போ உங்களுக்காக நான் ஒரு கதை வச்சிருக்கேன். ஒரு காலத்துல கர்நாடகாவுடைய பெங்களூர்ல ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தாராம். அவருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் ஏழ்மையானதாக இருந்துச்சு. தன் அன்றாட பிழைப்பிற்காகவும் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் அவர் பெங்களூரு போக்குவரத்து கழகத்துடைய பஸ் கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவருடைய பேருந்தில் டிக்கெட் கொடுக்கும் விதம் மிகவும் வித்தியாசமாக இருந்துச்சான். மிக வேகமாக ஸ்டைலாக அவர் டிக்கெட் தருவதையும் விசில் அடிப்பதையும் பார்ப்பதற்காகவே பயணிகள் அந்த பேருந்தில் ஏற காத்திருப்பாங்க. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் இருந்துச்சான். அவரது இந்த திறமையையும் ஆர்வத்தையும் கண்ட அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் தனது சொந்த பணத்தை கொடுத்து அவரை மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டுருக்காரு. அங்க அவருக்கு நடிப்பு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தமிழ் திரையுலகத்துல நுழைவது எளிதாக இல்லை. ஆரம்பத்துல அவரது கருப்பான நிறம், சுருட்டை முடி மற்றும் அதிவேகமான பாவனைக்காக அவர் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டார். உன் முகத்திற்கும் நிறத்திற்கும் நீ எல்லாம் எப்படி கதாநாயகரா ஆக முடியும் அப்படின்னு பலர் அவரை கேலி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவர் தன் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை. தனது தனித்துவமான வேகத்தையும் ஸ்டைலையும் தனது பலமாக மாற்றிக்கொண்டாராம். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவருடைய திறமையை கண்டறிந்து 1975 அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகம் செய்தாரு. அதன் பிறகு வில்லனாக, குணச்சித்திர நடிகராக என கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் தனது அசாத்திய ஸ்டைலால முத்திரை பதித்தாரு. பல அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி இன்று உலகமே வியந்து பார்க்கும் தமிழ் சினிமாவின் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் பற்றிய கதை தான் இது. உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் உங்க தனித்துவத்தை நீங்க கைவிட்டுறாதீங்க. நமக்குன்னு ஒரு பாவனை இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், இல்ல சில விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு முறை இருக்கும். மத்தவங்களுக்கு அது பிடிக்கல என்பதற்காக அதை நீங்க மாத்திக்கணுங்கிற அவசியம் இல்ல. மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காம உங்களை அது தனித்துவமா சிறப்பா காட்டுதா, அப்புறம் எதுக்கு அதை நிறுத்திக்கிட்டு? நான் சொல்றது சரிதானே? தொடர்ந்தவங்களுக்காக பாடல்கள். தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில், ராயன் திரைப்படத்துல இருந்து ARM இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. கேட்டாலே பிரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன். நான் உங்கள் யாழினி. தெரிந்தவங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். காலத்தை வென்றவர்கள் என்ற இந்த அங்கத்துல ஒரு காலத்துல வறுமையுடைய பிடியில் சிக்கிய ஒரு சிறுவன் இருந்தான். 2 வயதில் தந்தையையும் பின்னர் சகோதரியையும் இழந்து அவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாடியது. தாயின் பசியை போக்க வெறும் 7 வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு நாடக குழு ஒன்றுல சேர்ந்திருக்கான். சிறிய தோற்றம் காரணமாக ஆரம்பத்துல பெண் வேடங்கள்லயே நடித்தானான். சினிமாவில் சாதிக்க நினைத்து அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உதாசீனப்படுத்தப்பட்டு கூட்டத்தில் ஒருவனாகவும் பெயரற்ற காவலாளியாகவும் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மற்றவர்கள் எளிதாக நட்சத்திரங்களான போது இவன் தொடர் நிராகரிப்புகளையே சந்தித்தான். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. சிலம்பம், கத்திச்சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை தீவிரமாக கற்றுக்கொண்டு தனக்கான வாய்ப்பிற்காக காத்திருந்தார். இறுதியாக 11 வருட போராட்டத்திற்கு பிறகு 1947 தனது 30வது வயதில் ராஜகுமாரி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. அந்த ஒரு வெற்றி எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கையையும் தென்னிந்திய அரசியலையும் மாற்றியது. திரையுலகில் மக்கள் திலகமாக உயர்ந்த அவர் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் மாறினார். இந்த மருத நேர்களே, பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிராகரிக்கப்படுவோம். ஆனா நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடனா போதும், நம்மள கையில பிடிக்க முடியாது. தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக பாடல்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல இருந்தும், திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்தும் அனிருத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ரேஸ்கோஸ் விரைவுச்சாலையை நோக்கி செல்லும் டெலோக்லங்கா சாலை விஷாட் ரோட் அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தரத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இது ஒரு